0: விதிவிலக்கு முறையில் தங்கம் விற்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. வாடிக்கையாளர்கள் உண்மையான தங்கத்தின் மதிப்பில் இருக்கும் மின்னிலக்க தங்கத்தை வங்கியின் செயலியில் வாங்கலாம். அது டோக்கனைஸ்ட் கோல்டு என்று அழைக்கப்படும். மின்னிலக்க தங்கத்தின் விற்பனை இவ்வாண்டின் பிற்பாதியில் தொடங்கும். ஒவ்வொரு மின்னிலக்க தங்க டோக்கனும் 1 கிராம் உண்மையான தங்கத்திற்கு சமமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் விரும்பினால் வாங்கிய மின்னிலக்க தங்கத்தை உண்மையான தங்கத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று டிபிஎஸ் கூறியது. தேசிய தின கொண்டாட்டங்களையொட்டி முதல் முறையாக ஹார்ட் பீட்ஸ் எனும் குறுந்தொடர் படைக்கப்படவிருக்கிறது. மொத்தம் 6 பாகங்களை கொண்டது ஹார்ட் பீட்ஸ் குறுந்தொடர். உள்ளூர் கலைஞர் அனிதா ஐயாவு குறுந்தொடரில் பங்கேற்றுள்ளார். பல ஆண்டுக்கு பிறகு தேசிய தின கொண்டாட்டங்களில் மீண்டும் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததில் அனிதாவுக்கு மகிழ்ச்சி. ஷியோக் சிஸ்டர்ஸ் என்ற நண்பர் குழுவில் சசி சிஸ்டர் என்ற பாத்திரத்தை ஏற்றுள்ளார் அவர்.
1: 6-7 வயசு இருக்கும் போது விஜயராணி டான்ஸ் குழுல சேர்ந்தேன். அப்போ வந்து அந்த வருஷத்தோட NDP-ல வந்து நேஷனல் ஸ்டேடியத்துக்கு போய் அங்க எல்லாருமே ஒரு பெரிய குரூப், அங்க போய் ஆடணும். ஸோ மறுபடியும் இந்த வாட்டி எனக்கு வந்து நேஷனல் டே பரேட்ல கலந்துக்க வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ஷோக் சிஸ்டர்ஸ் வந்து 4 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த ஹார்ட்லேண்ட் கான்செர்ட்க்கு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ல வந்து நிறைய தடங்கள் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ஹேவ் பிகம் பெட்டர்.
0: மக்கள் குறுந்தொடரை NDP பீப்ஸ் யூடியூப் பக்கத்தில் காணலாம். உலக கிண்ண கார்பந்து போட்டியின் முதல் ஆட்டம் நிறைவடைந்துள்ளது. ஏ பிரிவின் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய ஆட்டத்தில் மெக்சிகோ 2 கோல் போட்டு வென்றது. சொந்த மண்ணில் 80,000 ரசிகர்கள் முன்னிலையில் வெற்றியடைந்த பெருமை மெக்சிகோவுக்கு. கோல்களின் எண்ணிக்கையை விட ஆட்டத்தில் அதிகமான சிவப்பு அட்டைகள் விதிக்கப்பட்டன. மொத்தம் 3 சிவப்பு அட்டைகள். அடுத்தபடியாக தென்னாப்பிரிக்காவும் செக் குடியரசும் பொருதும் ஆட்டம் சிங்கப்பூர் நேரப்படி காலை 10 மணிக்கு தொடங்கும்.
2: சொல்லும் பொருளும்.
0: லைசன்ஸ், உரிமம். முறையான ஓட்டுநர் உரிமமின்றி ஒருவர் வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம். லைசன்ஸ், உரிமம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294-6294.
4: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
6: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
7: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
6: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
7: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
6: முழு வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
7: MSR இன்டீரியர் டிசைன். விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778-1234.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுப்போம்.
9: ஆஹா, சம்ம வாசனை! அட அட அட அட அட, அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வெளியிலோ வெளியிலோங்க. ஏ அம்மா, எங்க?
8: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜெனை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
10: ஆர்கே ஜெனை, சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
11: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
12: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: ஜெயம் கொண்டான் பரத்லின் அந்த பாடலை கேட்டீங்க. வித்யாசாகரோட இசையில ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 8:12 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. சென்னை காதல் பரத்திலிருந்து உங்களுக்காக எனக்கு தரத்துல பாடல் வரப்போகுது. ஜோஷ்வா ஸ்ரீதரோட இசையில கல்பனா ராகவேந்தர் நரேஷ் ஐயர் பாடிய பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை, அதாவது வார இறுதிக்கான வானிலைன்னு சொல்லும் போது, இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 33 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 28 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 49 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 73 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 28 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலை சென்றிங்கே 3 வெள்ளி 17 காசு. இத்தகவலை வழங்கியோர்
2: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் போலி ஒன்பது ஆறு எட்டுல நீங்க இணைந்திருக்கீங்க. இப்ப நான் வானொலியில மட்டும் கிடையாது, பேஸ்புக் லைவ்ல இருக்க அந்த பக்கமா நீங்க வரலாம். காரணம், உலக கிண கார்பந்து போட்டிகள் 2026 முன்னிட்டு தன்னுடைய கருத்துக்களை வழங்க காத்துட்டு இருக்காரு விளையாட்டு விமர்சகர் வெங்கா. அவரை இப்ப
1: சந்திப்போம்.
0: சரி சார், நான் எடுத்தோட கேட்க விரும்புறது இந்த மெக்சிகோ தென் ஆப்பிரிக்கா ஆட்டத்தை பத்தின உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன்.
2: சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி அல்டிடியூட் வளர்ந்துருக்க மாட்டாங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்காது.
0: ஆமா,
2: சோ அஸ் எக்ஸ்பெக்டட் மெக்சிகோ வான்.
0: நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க சார். பெரும்பாலானோருக்கு குறிப்பா கார்பந்து அவ்வளவா தெரியாதவங்களுக்கு புரியாம இருக்கலாம். அதாவது இப்ப ஒரு நாட்டுக்கு போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாட்டுடைய வெப்பம், அதுக்கப்புறம் அவங்களுடைய வானிலை, இதெல்லாம் கூட ஆட்டத்தை நிர்ணயிக்குது இல்லையா?
2: 100% Usain Bolt will never win 100 meters in Singapore because it's too hot to run in Singapore.
0: அந்த மாதிரி தான் இதுவும் இல்ல.
2: ஆமா.
0: சரி, இப்ப இந்த மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா ஆட்டத்தை பொறுத்தவரை 3 சிவப்பு அட்டைகள் நேரடியா வழங்கப்பட்டது. இது கார்பந்து உலகத்தை கொஞ்சம் உலுக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை சிவப்பு அட்டை, அதுவும் முதல் ஆட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நடுவருடைய தீர்ப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது.
2: ஏற்கனவே சொல்லிட்டாங்க, we are வந்து going to be very strict on all these things. ஃபுட்பால் வந்து ஃபேரா இருக்கணும். சோ அதனால இந்த மாதிரி அந்த பிளேட்டன் ரெட் கார்டு வந்து அந்த பிளாக்கிங் ஆஃப் தி பிளே அன்நெசசரி.
0: ஆமா,
2: அதெல்லாம் டெஃபினட்லி ரெட் கார்டு கொடுத்துதான் ஆகணும். நோ சாய்ஸ் அதுக்குமா.
0: அது மட்டும் இல்ல, மெக்சிகோ ஆட்டக்காரரும் வந்து அந்த தென் ஆப்பிரிக்கா ஆட்டக்காரர் வந்து தூக்கி வீசினாரு. நானே வந்து என்னது இது, ஃபுட்பால் ரக்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இன்னும் விறுவிறுப்பா ஆட்டம் போயிருக்கலாம், அப்படி இந்த வாட்டர் பிரேக்ஸ் தான் அதிகமா இல்ல அப்படின்னு ஒரு சிலர் கருத்து சொல்றாங்க. இந்த வாட்டர் பிரேக்ஸ், அதாவது தண்ணீர் பந்தல்களுக்கான அவசியம் என்னன்னு
2: நினைக்கிறீங்க? பிளேயர் சேஃப்டிக்கான சார், இதெல்லாம் டெஃபினெட்லி பிளேயர் சேஃப்டிக்கா, வெதர் டிஃபரன்ஸ். ஸோ இதுக்காக 20 மினிட்ஸ்க்கு ஒரு வண்டி தான் வாட்டர் பிரேக் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் டெக்டிக்கல் மூவ் கூட செய்யலாம், அந்த நேரத்தில் என்னென்ன மாற்றணும் அந்த 1 மினிட் கூட செய்யலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கு கோயிங் ஃபார்வர்ட் ஃபுட்பால் இப்படி தான் இருக்கணும்.
0: ஆனா விட்டு விட்டு வருதே சார், ஒரு பார்வையாளரா எனக்கு அதுல அவ்வளவா உடன்பாடு இல்ல. எனக்குமே
2: சிங்கப்பூர்லயும் இருக்கு சார் எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு வெளியே வந்து ஒரு குயிக் 1 மினிட் பிரேக் அண்ட் தென் கோ பேக் டு தி பிச். ஆனா அதே ஒரு அபியூஸ் பண்ணுவாங்க, அதனால அந்த அபியூஸ் பாத்துக்காம பாத்துக்கணும்.
0: அது உண்மைதான், அது உண்மைதான். பாப்போம் வர ஆட்டங்கள்ல இது எந்த அளவுக்கு சிறப்பா அமைது அப்படின்னு சொல்லி. சரி, இந்த ஏ பிரிவுல மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா விளையாடி முடிச்சுட்டாங்க. அடுத்ததா இருக்கிற குழுக்கள்னு சொல்லும் போது கொரியா மற்றும் செக்கோஸ்லோவாக்கியா இரண்டு பேரும் விளையாட காத்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரத்துக்கு குறைவா ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அதாவது சிங்கப்பூர் நேரப்படி 10 மணிக்கு இந்த ஆட்டம் இடம்பெறும். இந்த ஆட்டம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
2: எனக்கு செக்கோஸ்லோவாக்கியா வந்து யூரோப்பியன் டீம், எனக்கு முன்ன பிளேயர்ஸ் அங்கேயும் வந்திருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் வந்து சவுத் கொரியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். கொரியா நோ புஷ் ஓவர்ஸ், ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் கொரியா டு வின் திஸ் கேம்.
0: ஓ வாவ், தென் ஆப்பிரிக்கா, அதாவது தென் கொரியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்றீங்க. செக் ஐரோப்பிய அணியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கடுமையா விளையாடுவாங்களா, அதை ஈடு கொடுக்க முடியுமா?
2: முடியும். சவுத் கொரியா வந்து ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் சவுத் கொரியா பிளேயர்ஸ் யூரோப்ல தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க அவங்க அந்த டெம்போவுக்கு அவங்க போயிட்டாங்க. எப்படி ஜப்பான் சவுத் கொரியா எல்லாம் வந்து யூரோப்பியன் லெவல் விளையாண்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் ஜெர்மன் லீக்ல நிறைய சவுத் கொரியன் விளையாண்டு இருக்காங்க. சோ அதனால அதே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா செக்கஸ்லோவேக்கியாக்குள்ள அவ்வளவு பிளேஸ் வந்து யூரோப்ல வந்து பல டீம் விளையாடல. சோ உண்மையிலே பார்க்க போனா ஆக்சுவலி கொரியா வந்து வெரி ஸ்ட்ராங்கர் டீம்.
0: ஓ வாவ், இப்போ கொரியா வந்து உலகக்கிண கார்பந்து போட்டிகளை எடுத்து நடத்தினப்ப அரையிறுதி வரைக்கும் போனாங்க. கூஸ் ஹிண்டிக் வந்து அப்போ பாய்ச்சி
2: 2002 வேர்ல்ட் கப் நாங்க தான் இருந்து பாக்க.
0: ஆமா ஆமா, அதே மாதிரி இந்த முறையும் அவங்க அவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
2: அவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இந்த இந்த வாட்டி இந்த 48 டீம் விளையாடுறாங்க, ரொம்ப லாங் லாங் சார். பட் நார்மலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 6 டீம் தான் இருப்பாங்க அந்த லாஸ்ட் டீம்ல. ஸ்பெயின், பிரான்ஸ், பிரேசில், அர்ஜென்டினா, ரொம்ப பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜெர்மனி இருக்காங்க, நான் எதிர்பார்க்க ஜெர்மனி இருப்பாங்க அங்க.
0: எதிர்பார்க்கப்படுது தென்கொரியாவுக்காக, அதை பத்தி உங்க கருத்து
2: என்ன சார்? Asian players.
0: நிச்சயமா பாக் ஜிசு பரவலா
2: போட்டு ஒரு யார்ஸ்டிக் மாதிரி, அவர் பொலைட்னஸ், அவர் விளாண்டு விளையாட்டு இப்ப வந்து அமெரிக்கா விளையாடுறாரு. சோ இதுவும் அவர் லாஸ்ட் வேர்ல்ட் கப் தான், நிறைய பிளேஸ் இருக்குது லாஸ்ட் வேர்ல்ட் கப். சோ அவருக்கும் லாஸ்ட் கப் எனக்கு தெரிஞ்சவருக்கும் நல்லா அருமையா விளையாடுவாரு. அந்த டீம் அவர் தான் கொஞ்சம் நிறைய பிளேஸ் இருக்காங்க, பட் ஐ எக்ஸ்பெக்ட் சன் டு ஷைன் வெரி வெல்.
0: ஓகே ஓகே, ஆக இந்த தென்கொரியாவுக்கும் செக்குக்கும் இடையிலான ஆட்டம் எப்படிப்பட்ட ஸ்கோர் லைன்ல முடியும் எதிர்பார்க்கறீங்க சார்?
2: 5 கேம் சவுத் கொரியா மேபி 1-0
0: ஒன்றுக்கு 0 அப்படி ஜெயிப்பாங்க. இந்த ஆட்டத்துல
2: ரேபல் செக்
0: சொல்லுங்க,
2: எல்லாரும் செக் எதிர்பார்க்கறாங்க, பட் ஐ அம் கோயிங் டு பீ ரிவர்ஸ் அஸ் யூஷுவல்.
0: ஓ, 1-0 டு தென் கொரியா அதானே?
2: சவுத் கொரியா. ஆமா
0: ஓகே, இந்த ஆட்டத்துல சிவப்பாட்ட இருக்கும் நான் நினைக்கிறேன், ரெண்டாவது வரும் நினைக்கிறேன். உங்க கருத்து என்ன
2: சார்? சிவப்பாட்ட வந்து கேம் போக போக கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் சார்.
0: அப்படின்றீங்க?
2: டீம் பாக்குறாங்களா எல்லாரும்?
0: வெற்றியாளர்களை பத்தி பேசுவோம். ஏன்னா பலருடைய எண்ணத்துல இருக்கிற குழுன்னு சொன்னா அது வந்து பிரேசில், பிரான்ஸ், ஸ்பெயின், இவங்க மூணு பேர் தான் வந்து ஹாட் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்கப்படுது பரவலா இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குழுவா போ. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: அவங்க கோல் ஸ்கோரிங் ரொம்ப ஈஸியா, கோல் ஸ்கோரிங் வெரி ஈஸி ஃபார் தம். ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால், கோல்ஸ் அடிக்க ரொம்ப ஈஸியா அடிக்கிறாங்க கோல். சோ அதனால அவங்க வெரி குட் இன் திஸ், தே ஆர் டாப். அவங்க தான் ஆக்சுவலி டாப். Second is France, and then Argentina and Brazil.
0: ஆமா, இப்ப பிரான்ஸ பொறுத்த வரைக்கும் சார் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கூட பாரிஸ் சென் ஜெர்மன் ஜெயிச்சாங்க, அது மட்டும் இல்ல பலூண்டியோ வெற்றியாளரோ டெம்பேலே அங்கதான் இருக்காரு. ஆக பிரான்ஸ் பக்கம் தான் காத்து அடிக்குதுன்றாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன?
2: எனக்கு வந்து பிரான்ஸ் இருப்பாங்க செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் போற சான்ஸ் இல்ல, குவார்டர் ஃபைனல்ஸ். எந்த டீம் கோல்ஸ் அடிக்க முடியும்னா ரெண்டு டீம் தான் இருக்காங்க நிறைய அடிக்கிறதுக்கு, ஒன்னு ஸ்பெயின் இன்னொன்னு பிரேசில்.
0: என்ன பொறுத்த வரைக்கும் சார் பிரேசில் அப்படி உலக கிண்ணத்தை ஜெயிக்க போறாங்கன்னா இதுதான் அவங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாளா அவங்களுக்கு ஆட்டக்காரர்கள் இருந்திருக்காங்க, ஆனா நல்லா ஜெயிக்கக்கூடிய தரமான ஒரு பயிற்சியாளர் கார்லோ அஞ்செலோட்டி கிடைச்ச ஒரு
2: என்னோட இதை மாத்தினதே அந்த அஞ்செலோட்டினால தான் நான் மாத்தினேன் என்னோட அந்த அவருனாலதான் நான் நினைச்சேன் இந்த வாட்டி பிரேசில் நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா மாதிரி ட்ரெயினா ஃபேன்டாஸ்டிக் ட்ரெயினா எங்களுக்கு.
0: ஏன் தெரியுமா சார், பொதுவா வந்து கார்பந்த ஆட்டக்காரர்கள் அல்லது வந்து கார்பந்த வீரர்களுக்கு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பயிற்சியாளர் யாருன்னா அவங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்க தான். இப்ப நானா ஆசன் வெங்கன் சொல்லுவேன். மென்யூட்ட கேட்டீங்கன்னா ஃபர்கசன் வருவாங்க. லியோபோல்ட் போனீங்கன்னா கிளாப் டேங்கிலிஷ் அந்த பக்கமா போவாங்க. ஆனா உண்மையிலேயே கார்பந்து வெற்றி திறன்பட ஆட்டம் அப்படி எல்லாம் வச்சு பார்த்தா த கோட்னஸ் அழைக்கப்படுறது ஆன்செலோட்டி தான் என்ன பொறுத்த வரைக்கும். அற்புதமான கரியருக்கு முற்றுப்புடி வைப்பார் எதிர்பார்க்கப்படுது. நீங்க நினைக்கிறீங்க?
2: அதுதான் சொன்ன மாதிரி ஸ்பெயின், பிரான்ஸ், அர்ஜென்டினா, எனக்கு பிரேசில் காலம் வந்து
0: இன்னொரு குழு இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கான்னு தெரியல. ஆனா இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற ஒரு குழு போர்ச்சுகல். அதுக்கு காரணம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவருடைய ரசிகர்கள்லாம் அவரு கடைசியா வேர்ல்ட் கப் தூக்கிட்டு ஓய்வு பெறுவாருன்னு எதிர்பார்க்கிறாங்க. வாய்ப்பு இருக்கா சார்?
2: இல்ல சார், வாய்ப்பு நிறைய டீம் இருக்காங்க. அந்த யூஷுவல் டீம் தான் போவாங்க. அதான் முன்ன சொல்லுவாங்க, அப்புறம் டாஸ் காயின் ஜெர்மனி அப்படின்ற வேர்ல்ட் கப் சொல்லுவாங்க. அதெல்லாம் மாறி இப்ப வந்து வேற மாதிரி போகுது. சோ டீம் டெக்னிக்கல் அபிலிட்டிஸ் நிறைய இருக்கா, டீம் தான் நிறைய வாய்ப்பு இருக்கு.
0: சரி சார், நிறைவா என்ன கேட்க விரும்புறேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் வெங்கா ஸ்பிக் இதுல இருந்து மாற்றமே கிடையாது, யாரு உலக கிண்ணம் 2026 ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: இந்த மாதிரி சைட் சுச்சுவேஷன் மாதிரி எப்போதும் நாலு டீம் இருக்கு. அப்ப போக போக பேசலாம், யாரு விளாட பெட்டா விளாடுறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச காட்டி பிரேசில் தான் சார்.
0: பிரேசில் தான். ஓகே,
2: பாப்பாவே மாறி ஐ சேஞ்ச் மை ஐ ஸ்பெயின் தான் நினைச்சிட்டு
0: இருந்தேன்.
2: படிக்க படிக்க கேம் பார்க்க பார்க்க இல்ல பிரேசில் சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன்.
0: எனக்கு தோணுது ஸ்பெயின் தான். ஒரு கட்டத்துல வந்து ஆர்சனல் வந்து டைட்டில் ஜெயிக்காத மாதிரி, அப்ப எனக்கு ஒரு மாதிரி வெறி, என்னடா இது, என் குழு எதுவுமே ஜெயிக்க மாட்டேதேன்னு சொல்லிட்டு போய் ஸ்பெயின் ஜெர்சியை வாங்கினேன். எப்படியாவது வெற்றிய நான் வந்து பாத்திருந்தேன் அப்படின்ட்டு. அதான் உண்மை. அதே மாதிரி நீங்க ஸ்பெயினுக்கும் எனக்கு ஒரு வாழ்த்து
2: சொல்லுங்க.
0: இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்சி ரெண்டு வச்சிருக்கேன். ஆனா இங்கிலாந்து வந்து
2: இன்னும்
0: 1.5 மணி நேரத்துல தென் கொரியாவுக்கோ செக் அவுட்லான ஆட்டம் தொடங்க போகுது. கண்டிப்பா அதை பாக்கணும்னு நீங்க ஆவலா இருப்பீங்க. அதை பாருங்க, வர நாட்கள்ல கண்டிப்பா நம்ம மறுபடியும் பேசுவோம் உலக இடத்தை பத்தி. ரொம்ப நன்றி சார் உங்க கருத்துக்கு. நன்றி. விளையாட்டு விமர்சகர் வெங்கா அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டாரு. பேஸ்புக் லைவ்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து விடை பெற்று விட்டார். அவரை போலவே உங்களுக்கும் கார்பந்து ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். குறிப்பா உலக கிண கார்பந்து போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க, இவங்களோட வாங்க, அவங்களோட வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அவரை நம்ம காத்துட்டு இருப்போம் இல்லையா. ஆக நீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க எனக்கு பரிமாறிக்கொள்ளலாம். 9678869689 எங்களுடைய வாட்ஸ்அப் எண். வர நாட்கள்ல அங்க போய் ஆட்டத்தை பாக்குற ஒரு சிலரையும் சந்திக்கணும்னு அவரை நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கை கூடினால் வாய்ப்பு கிடைத்தா அப்படிப்பட்ட நபர்களையும் நாம சந்திப்போம். ஒலி 968ல சரியா இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கை.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து போக்குவரத்து நிலவரம்.

0: சிஓஇ விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன. ஆனால் பிவாயி வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி சீலாயின் 7, பிவாயி ஆட்டோ 3 மற்றும் பிவாயி சீல் 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் பிவாயி அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீனிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.
4: இது வணக்கம் சிங்கை.

0: லப்பர் வந்து படத்துல இந்த பாடல கேட்டீங்க, ஷான் ரோலன் அவருடைய இசையில பிரதீப் குமார் சிவாங்கி பாடிய அந்த இதமான பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. காலை வேளையில இதமான பாடல்களை கேட்கும் போது ஒரு தனி சுகம் இருக்கு அப்படின்றீங்களா? அப்ப இத கேளுங்க. உலக பங்குதாரர் மீடியா கோர்
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: 8:42 ஆகிவிட்டது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் பாசிர்லாபா அந்த எக்ஸிட்டில்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓடி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், world's favorite jeweler.

0: அழகிய தமிழ் மகன் பரத்தின் பாடலை கேட்டீங்க. ஸ்ரீராம் பார்த்த சாரதி சாய்ந்தவி பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மானுடைய சில உங்களுக்காக இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 8:55 ஆகிவிட்டது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: தொடர்ந்து உங்களுக்காக இதமான பாடல்களா வரப்போகுது. அதுக்கு முன்னால போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாசிலாபா எக்ஸிட், அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் ஆங்மோக்கியோ அவென்யூ 1 எக்ஸிட்க்கு உட்பட்ட பகுதிகளில்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை என்ற சூழலில் மீரக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
3: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு விரைவடைகிறது.
3: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
3: ஒலி 968
4: கேட்டாலே பரவசம்.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

பாடல கேட்டீங்க, 9:03 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி.

0: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரியுதான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களே, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களே ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருங்களை கொடுத்தான். நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்களை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்களை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
0: 9:16 ஆகிவிட்டது. தொண்ணூறுகள வந்த இதமான பாடல்களை உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அந்த வரிசையில இந்தியன் படத்துல இருந்து அடுத்த பாட்டு வருது. ஹரியரன் ஹரிணி, குரல்ல ஏ ஆர் ரஹ்மான், இசையில இனிங்க என்னோட. இது வணக்கம் சிங்கே.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துக்கள் நேர்ந்துள்ளன. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் PIE சாங்கிக்கு பிறகு இரண்டாம் தடத்திலும், வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட்ஸ் அவனி 3 அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்திலும் விபத்துக்கள் நேர்ந்துள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு தெரியுமா?
1: சுவாரஸ்யமான தகவலை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில இதே நாள் ஜூன் 12 1898 ஆண்டுல பிலிப்பீன்ஸ் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆக அழகிய பிலிப்பீன்ஸ பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போம். வாங்க, பிலிப்பீன்ஸ் இந்த நாட்டை சுற்றி 7641 தீவுகளுக்கு மேல இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. உலகத்திலேயே ஆக நீண்ட காலம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் பிலிப்பீன்ஸ்ல தான் நடைபெறுமா. அதுவும் செப்டம்பர்ல ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் போகும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் குறிப்பிடுது. பிலிப்பீன்ஸ் இந்த நாட்டுடைய தேசிய கொடி இருக்கு இல்லையா, அத தலைகீழா தொங்க விட்டாங்க, பறக்க விட்டாங்க அப்படின்னு சொன்னா அது போர் நிலையை குறிக்கும் அப்படின்னு தகவல் சொல்லுது. குறிப்பா அந்த கொடியில இருக்கிற சிவப்பு பகுதி மேல வந்துச்சு அந்த மாதிரி பறக்க விட்டாங்கன்னா அது போர் நிலையை குறிக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
2: தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
3: இது வணக்கம் சிங்கே.

0: சென்னை வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
0: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
1: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
2: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
3: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
2: விலை
3: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
0: அடாப்டிவ் பே அழையுங்கள். 9348-2628 adaptivepay.com.sg. ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன். உலகின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
4: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
5: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
4: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
5: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க.
0: சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிரகாப்பில்.
3: ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி. அதோடு 9 வழக்கான GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன. இப்போதே பதிவு செய்யுங்கள்.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333 3388 6333 888.
6: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: 9:33 ஆகிவிட்டது. வீராபரத்துல இருந்து பாடலை கேட்டுங்க. மனோ சரண்லதா பாடியிருந்தாங்க இசை ஞானி இளையராஜாவுடைய சில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. இதமான பாடல்களை கேட்கறதுக்கு காலை வேளையில சிறப்பா இருக்குன்னு வாட்ஸ்அப் வாயில சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்காகவே அடுத்த பாடலை எடுத்து வச்சிருக்கேன்
1: கேளுங்களேன்.
0: நட்புக்காக பரத்துல இருந்து அந்த பாடலை கேட்க போடுங்க. தேனிசி தென்ற தேவாவுடைய சில கிருஷ்ணராஜ் சுஜாதா பாடிய அந்த பாடல் இடம்பெறும். அதனை அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய விருப்பமான அணி அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அதனை அடுத்து பிரான்ஸ் அல்லது ஜெர்மனி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு கல்யாண் வாட்ஸ்அப் வாயிலா அவருடைய கருத்தை வழங்கியிருக்காரு. நிஷா ஹாஜா எனக்கு போர்ச்சுகல் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரொனால்டோடைய விசிறியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா பல பேருக்கும் ரொனால்டோ எப்படியாவது கப்பை தூக்கணுங்கிற ஆசை இருக்குதான். ஆனா போர்ச்சுகலுக்கான வாய்ப்பு அவ்வளவு சிறப்பா இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனா என்ன வேணாலும் நடக்கலாம். The ball is round அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஆக என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. பொறுத்திருந்து பாப்போம். நிஷா வேணி ஜெர்மனி கப்பை தூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கப்பு முக்கிய பிக்கலே அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆக ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் இப்படி யாரு ஜெயிச்சாலும் சரி, இந்த காலகட்டத்துல உங்கள சில பேருக்கு இந்த மாதிரியான குடுக்கல்ல பந்தயம் கட்டுற பழக்கம் இருக்கலாம். இந்த பாருங்க, அது தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அதுவே நீங்க தொடர்ந்து செய்யும் போது ஒரு பழக்கமாகலாம். இந்த பழக்கம் ஒட்டுமொத்தமா உங்க குடும்பத்தை பாதிக்கலாம். அதுல இருந்து நீங்க தள்ளி இருக்கிறதுக்கான பல முயற்சிகளை அரசாங்கம் எடுக்கிறாங்க. அதை நீங்க பின்பற்றினீங்கன்னா இந்த நேரத்துல சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இணைந்திருங்க. இது வணக்கம் சிங்கே. இப்போ உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 164 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. AYE துவாஸ் செல்லும் வழியில் கிளெமென்ட் அவென்யூ 6 எக்ஸிட்டுக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும், PIE துவாஸ் செல்லும் வழியில் பயணியர் சாலை நோக்கு பிறகு நான்காம் தடத்திலும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நகைச்சுவை நடிகரா அவருடைய பயணத்தை ஆரம்பிச்ச சூரி அடுத்தடுத்து நல்ல கதாபாத்திரங்களை வர தொடங்கினாரு. அதுக்கப்புறம் கதாநாயகனாவே நடிச்சாரு. அடுத்ததா அவர் நடிப்புல வெளிவர போற படம் தான் மண்டாடி. புதுமுக இயக்குனர் மதிமாறன் புகழந்தியுடைய கைவனத்துல உருவான படம் தான் மண்டாடி. குறிப்பா கடல் சார்ந்த நடவடிக்கைகளையோ கடல் சார்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அதை சார்ந்து இருப்போரின் வாழ்வாதாரத்தையும் இந்த படம் எடுத்துரைக்கும் அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது. சூரி நடிச்சிருக்கிற இந்த திரைப்படம் செப்டம்பர் 4 வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
2: Singing.

0: செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓடி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிக்கி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal லைன் 7, BYD ஆட்டோ 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
3: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 வெள்ளிக்கு July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
5: வணக்கம் சிங்கை.

0: நந்தினி பட பாடலை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. குறிப்பா சிடிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் பிரடல் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ தங்கா பலவாடுக்கு பிறகும், துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ ஜுரோங் டவுன் ஹால் ரோடு எக்ஸிட்டுக்கு பிறகும், ஏஒய்இ துவாஸ் செல்லும் வழியில் ஜுரோங் பாத் சாலை எக்ஸிட் அங்கேயும் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: இனிய காலை வணக்கம். ரவிஜி பார்த்திபன் பேசுறேன்.
1: சொல்லுங்க பார்த்திபன்.
0: ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் டீம் வந்து அர்ஜென்டினா. போன வாட்டி எடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த வருஷம் போர்ச்சுகல் எடுக்கணும்னு. ரொனால்டோக்காக மட்டும் இல்லை, டியாகோ ஜோத்தா, லிவர்பூலை சேர்ந்த டியாகோ ஜோத்தாவுக்காகவும் அது அவருக்கு ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃபா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ போர்ச்சுகல் எடுத்தா சந்தோஷப்படுவேன் கண்டிப்பா. நான் ரொனால்டோ ஃபேன் கிடையாது, ஆனாலும் அவங்க எடுத்தா இந்த வருஷம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன், சம் சென்டிமெண்டல் ரீசனுக்காக. ஸோ போர்ச்சுகலுக்கு வாழ்த்துக்கள். அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சு குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அர்ஜென்டினாவை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆல் தி வே அவங்க போகலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி பார்த்திபன், நல்ல சிறப்பான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு ஜெயபால். அவரு ஹாலண்ட் அல்லது இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெதர்லாந்துக்கான வாய்ப்பு கூட அதிகமாக தான் இருக்கு, ஆனால் இங்கிலாந்துனா தெரியல. அவங்க தேர்ந்து எடுத்திருக்கிற ஆட்டக்காரர்களா இருக்கட்டும், அவங்களுடைய பயிற்சியாளர் சொல்றதெல்லாம் பாக்குறதா இருக்கட்டும், கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஆனா என்ன நடக்கலாம் நான் சொன்னது போல. அடுத்து இன்னொரு குரல் பதிவு வந்திருக்குது.
2: இனிய காலை வணக்கம் ரவிஜி, என் பெயர் சவரிமுத்து.
1: வணக்கம்.
2: நான் நினைக்கிறேன் வந்து பிரான்ஸ் அப்படி இல்லாட்டி ஜெர்மனி ரெண்டுல ஒரு குழு தான் உலக கோப்பையை வெல்லும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு குழுக்கள் ஜெயிக்கணும், வெவ்வேறு குழுக்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது. எதுவா இருந்தாலும் போட்டியா போட்டியா பார்ப்போம், அதை கருத்துல கொண்டு நம்ம செயல்பட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 மணிக்கு டான் தொடங்க போகுது. தென்கொரியாவுக்கோ செக்கோஸ்லோவாக்கியாவுக்கோ இடையிலான ஆட்டம். இந்த ஆட்டத்தின் நிலவரத்தை ஆரம்ப மார்பம் நிகழ்ச்சியில நம்ம காதர் வழங்குவாரு. தொடர்ந்து கேளுங்க, எங்களோட இணைந்திருங்க. ஓலி 968 கேட்டாலே பரவசம். விடை பெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. பா.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். இந்த வார இறுதிக்குள் அது கையெழுத்தாகலாம் என்றார் அவர். அமெரிக்காவின் பரிந்துரையை ஈரான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் கூறினார். ஈரான் மீது நேற்றிரவு கடுமையான தாக்குதல் நடத்தவிருப்பதாக திரு டிரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். இதற்கிடையே அமைதி உடன்பாடு குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று ஈரான் பதில் கூறியுள்ளது. இணக்கம் குறித்து ஈரான் இறுதி முடிவை எட்டவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு பேச்சாளர் இஸ்மால் பக்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தேசிய தினத்தையொட்டி அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் வாழ்த்து மடல் அனுப்பியுள்ளார். ரஷ்யாவின் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளுக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக திரு கிம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார். வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு விரிவான உத்திபூர்வ பங்காளித்துவமாக வலுப்படுத்தப்பட்டது என்று வடகொரிய தலைவர் சொன்னார். தன் நாடு ரஷ்யாவுடன் எப்போதும் துணை நிற்கும் என்று அவர் சொன்னார். பிரிட்டனின் ஆயுதப்படை அமைச்சர் எல் கெய்ன்ஸ் பதவி விலகியுள்ளார். தற்காப்பு அமைச்சர் ஜான் ஹீலி பதவியை துறந்த சில மணி நேரத்தில் திரு கெய்ன்ஸ் பதவி விலகினார். தற்காப்பு செலவினத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்று அமைச்சர் ஹீலி கருதுகிறார். அமைதியான சூழலுக்கு ஏற்ற நிதியை கொண்டு ஆயுதப்படை இந்த ஆபத்தான உலகில் செயல்பட வேண்டியிருக்கிறது என்று அவர் தமது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டார். பிரிட்டனின் அடுத்த தற்காப்பு அமைச்சராக திரு டேன் ஜாவிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தேசிய பாதுகாப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யப்போவதாக உறுதி தெரிவித்தார். அமெரிக்க செல்வந்தர் இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கான முதல் பங்கு விற்பனையில் 75 பில்லியன் டாலரை திரட்டியுள்ளது. ஒவ்வொரு பங்கின் விலை $135, சுமார் 500 மில்லியன் பங்குகள் விற்பனையாயின. இதன் மூலம் உலகின் ஆக மதிப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக அது மாறியுள்ளது. நிறுவனர் இலான் மஸ்கின் சொத்துக்களின் மொத்த மதிப்பு 1.1 டிரில்லியனை தாண்டிவிட்டது. உலகின் முதல் டிரில்லியனே ஆக அவர் உருவெடுத்திருக்கிறார். பங்கு விலை நியாயமானதுதானா என்று சில ஆய்வாளர்கள் கேள்வி கேட்கின்றனர். அடுத்த சில வாரங்கள் பங்கு சந்தை இதை எப்படி பார்க்கிறது என்பதுதான் உண்மையான சோதனையாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர். தாய்லாந்து மன்னர் மகா வஜ்ரலோங்கோனின் மூத்த மகள் இளவரசி பஜ்ரா கித்தியாபா காலமானார். அவருக்கு வயது 47. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக அவர் உடல்நலம் குன்றி நினைவற்ற நிலையில் இருந்தார். 2022 ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டபோது அவர் நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு இரத்தத்தில் கடுமையான தொற்று ஏற்பட்டது. நுரையீரல், சிறுநீரகம் ஆகிய உறுப்புகள் செயலிழந்தன. கடந்த சில மாதங்களாகவே அவருடைய உடல்நிலை மோசமாகி வந்தது. அவர் இறந்து போன செய்தியை தாய்லாந்து அரசு மாளிகை இன்று வெளியிட்டது. மலேசிய காவல்துறை மின் சிகரெட்டுக்கு முழுமையான தடை விதிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. மின் சிகரெட்டுகளில் பியூ பியூ எனும் செயற்கை ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த ரசாயனம் கடுமையான போதையை ஏற்படுத்தும் தன்மையுடையது. அதனை பயன்படுத்துவோர் நடைப்பிடமாக மாறிவிடுவர் என்று காவல்துறை துணைத் தலைவர் அயூப் கான் மெய்தீன் பிச்சை கூறினார். மின் சிகரெட்டுகளில் இதுபோன்ற அபாயகரமான ரசாயனங்கள் கலக்கப்படுவது குறித்து அக்கறை அதிகரித்துள்ளதாக அவர் சொன்னார். எல் நீனோ பருவநிலை நிகழ்வு தொடங்கிவிட்டதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வெப்பநிலை கடந்த மாதத்தில் கணிசமாக அதிகரித்துள்ளதை அவர்கள் சுட்டினர். எல் நீனோவின் தாக்கம் இதுவரை காணாத அளவு கடுமையானதாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதனை அவர்கள் சூப்பர் எல் நீனோ என்று அழைப்பர். தென் அமெரிக்கா, தென்கிழக்காசியா,
ஆஸ்திரேலியா ஆகியவற்றில் வெப்பநிலையையும் வறண்ட வானிலையையும் எதிர்பார்க்கலாம். 2027 ஆண்டு வரலாற்றின் ஆக வெப்பமான ஆண்டாக அமையக்கூடும் என்றும் முன்னுரைக்கப்படுகிறது. வானிலை மாற்றங்கள், உணவு விநியோகத்தில் இடையூறு, பொருளாதார சிக்கல் போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

காதலன் மனோ சொர்ணலதா பாடிய முக்காலா முக்காப்புலா பாடலை ஒளிபரப்பி ஆனந்தம் ஆர்வம் நிகழ்ச்சியை புக்க பண்ணிடலாமா? நேர்களே, வெள்ளிக்கிழமை ஜூன் 12 உங்களை மீண்டும் ஆனந்தம் ஆர்வம் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிறுத்தையை போல நேரம் வேகமா போறதுனால சிறுத்தையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம நல்ல ஒரு வேலையில இருந்தா தான் சம்பாதிக்க முடியும். ஆனா செய்யற வேலைக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டா அந்த சூழ்நிலையை எப்படிங்க சமாளிப்பீங்க? அதை பற்றி தான் நம்ம உரையாட போறோம். பபிள் டீ பிடிக்குமா? பபிள் டீ, பல பேர் பபிள் டீ குடிப்பீங்க. சிங்கப்பூர்ல எந்த கடையில நீங்க பபிள் டீ வாங்கி குடிப்பீங்க? அதை பற்றி நண்பகல் 12 பிறகு நம்ம பேச போறோம். அது மட்டும் பபிள் டீ வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த நிகழ்ச்சியில வேகமான பாடல்களும் இடம்பெற போகுது. அதனால வாங்க, நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள்.
1: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏ எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
0: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
2: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்க, உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க, உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம், எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாப்பட்டு மறுபடி கூப்பிடுது, டேக் அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
3: ப்ரோ உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன், இந்த மாப்பிள்ள வீடு சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
2: காயத்ரி கேட்டீங்களே, எல்லாரும் நம்ம சொந்தம்தான், நீங்களும் சாப்பிடுங்க.
4: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம், என் பேர் பிரீஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒலிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
6: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9:00 முதல் மாலை 6:00 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரக்காப்பில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 வள்ளிக்கான GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33888-633-888.
7: ஜூன் பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு, பிள்ளைகள்லாம் ஜாலியா நம்ம ஹாலிடே போறோம் அப்படின்னு சில பேர் சந்தோஷமா இருக்கலாம். சில பிள்ளைகள் நான் எங்கேயும் போல, சிங்கப்பூர்ல தான் இருக்கேன் அங்கிள், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட இப்பவே போய் சொல்லுங்க. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்க 2026 மீண்டும் வந்துருச்சு. நீங்க 7 வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பயிலரங்களை கலந்துக்கலாம். தம்பி தங்கைகளே, நீங்க இந்த பயிலரங்களை கலந்துகிட்டீங்கன்னா தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேசலாம். வானொலி மேடை நிகழ்ச்சியில எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்க காணொலிகள்ல எப்படி அறிவிப்பு செய்யலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9:00 முதல் மாலை 6:00 வரை மீடியா கோப் வளாகத்துல நடைபெறுது. ஏர்லி பர்ட் சலுகை இப்ப இல்ல முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பதிவு செய்யும் போது கட்டணம் 150 வள்ளி, அதோட 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்கு. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படும். பதிவுக்கு இந்த இணைய பக்கத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333-3888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல. தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டே இழுக்கும்.
2: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
4: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டி தன்மை என்ற சூழலில் மீரிகாம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
5: நம்ம வாழ்க்கை எப்படி காது நம்ம வா வா பாக்குறது, அதே தான் செய்யறோம். வேலைக்கு போறோம், வீட்டுக்கு போறோம், குடும்பத்தை பாத்துக்கிறோம். வாழ்க்கையில ஏதாவது பெருசா நடந்ததுன்னு நம்ம வாவ்னு சொல்ல முடியும். அப்படி எதுவுமே நடக்கலனா மாநாடு படத்துல அஜய் சூர்யா சொல்ற மாதிரி
6: வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்.
7: இப்படிதான் வாழ்க்கை லூப்லயே போயிட்டு இருக்கு காதர்.
5: இங்க பாருங்க, லூப்னு மாதிரி டூப்லாம் விடக்கூடாது. நீங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது அதே தான் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்ம அனுபவிக்கிற எல்லாத்தையும் ஒரு ஆச்சரியமா பாக்கல. பெரியவர் ஆன பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டோம். மீண்டும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிறு பிள்ளைய தட்டி எழுப்புங்க. அளவு வைக்கிற மாதிரி தட்டி எழுப்பாதீங்க, சந்தோஷப்படுற மாதிரி, ஆச்சரியப்படுற மாதிரி தட்டி எழுப்புங்க. ஒரு குழந்தையோட பார்வையில நீங்க மறுபடியும் வாழ்க்கைய பார்க்கும் போது தினமும் செய்யற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
3: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
8: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
2: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நீங்க சரியா காலை சிற்றுண்டி மதிய உணவு இதெல்லாம் பேக் செய்து நீங்க உங்க அலுவலகத்துக்கோ அல்லது பள்ளிக்கூடத்துக்கோ கொண்டு போறீங்க. அங்க போயிட்டு உங்க வேலையை ஆரம்பிச்ச பிறகு நீங்க பேக் செய்த காலை சிற்றுண்டி மதிய உணவு இதெல்லாம் மறந்து நான் சாப்பிடுறதுக்கு மறந்துட்டேடா இந்த மாதிரி தினமும் சொல்லிட்டு இருந்தா நீங்க எப்படி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பீங்க? இதுக்குதான் நம்ம நேரத்தை சமாளிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி உங்களுக்கு காலையில எழுந்திருச்சு அறக்க வரக்க நீங்க வேலைக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போறீங்கன்னா நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்திருச்சு உங்க காலை சிற்றுண்டியை நீங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம். இதே மாதிரி உங்களுடைய மதிய உணவையும் நீங்க நேரத்தோட சாப்பிடணும். அப்பதான் நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பீங்க. நீங்க உங்க உணவை சாப்பிட மறக்கும் பொழுது நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஆங்கிலத்துல ஓவர் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. காலை சிற்றுண்டி மதிய உணவு இதெல்லாம் சாப்பிடாம பிறகு மாலை நேரத்துல நீங்க அதிகமா சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை தவிர்க்க தான் உங்களை நேரத்தோட சாப்பிட சொல்றாங்க. நேரத்தோட சாப்பிடும் பொழுது உங்க உடலுக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்தும் கிடைக்கும். நீங்க சாப்பிட்ட உணவு உங்க உடல்ல சரிமானம் ஆகிறதுக்கும் நேரம் கொடுக்கறீங்க. இதை நீங்க கடைபிடிச்சு நீங்க சரியா உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தா நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
4: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
0: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது
3: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
2: அனுஷ புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷ புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
4: அனுஷியா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி?
6: உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakab.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakab.sg/ready set go.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின்

போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

0: இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை
3: பழமை என்றும் இனிமை.
4: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

பட்டிக்காடா பட்டண மாதிரி படுத்தது நம்ம பாடல. கிட்டத்தான் நேர்களை பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. நிகழ்ச்சியின் தொடக்கத்தை சொல்லியிருந்தேன், வேலை சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை ஒட்டி தான் நம்ம பேச போறோம். நம்ம எல்லாருக்கும் வேலை ரொம்ப முக்கியம். நல்ல வேலை இருந்தால் தான் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும். நல்லா சம்பாதிச்சுதான் நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். பல பேர் சிங்கப்பூர்ல தான் வேலை பார்க்கிறோம், சில பேர் மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வேலை செய்யறாங்க, சில பேர் சிங்கப்பூர்ல இருந்து வெளிநாடுகளை போய் வேலை செய்யறாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா எந்த நாட்டுல நீங்க போய் வேலை செய்வீங்க? சிங்கப்பூரை தவிர்த்து உங்களுக்கு எந்த நாட்டுல போய் வேலை செய்ய விருப்பம், ஏன் என்பதை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678889688. வெளிநாடுகளில் இருக்கிற வேலைகளை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. நீங்க முதல்ல உங்களுடைய கருத்துக்கள் அனுப்பி வைங்க, அதன் பிறகு இந்த சுவாரஸ்யமான தகவலை சொல்றேன்.

துணியும் இருக்காது தம்பி, சோம்பேறியாக இருந்து விட்டா காச்சோறு கிடைக்காது தம்பி, சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனி

நாட்டிலே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து இப்ப பாடலை கேட்டோம். இப்ப உலக கிண்ணா கார்பந்து போட்டியின் பகுதி நேரம். 10 மணிக்கு பிறகு நடைபெறும் போட்டியில தென்கொரியா மற்றும் செக் குடியரசு இவங்க இருவரும் போட்டியிடுறாங்க. இப்ப பகுதி நேரம் ஆயிருச்சு. கோல் கணக்கு பாத்தீங்கன்னா 0-0 நிலவரத்துல தான் இருக்குது. பகுதி நேரத்துக்கு பிறகு தென்கொரியா கோல் போடுவாங்களா அல்லது செக் குடியரசு கோல் போடுவாங்கன்னு தெரிந்து கொள்ள வானொலி பக்கமாவே இருங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
4: நல்ல விஷயம் தானே. எந்த இடத்துல வீடு வாங்கலாம் இருக்கீங்க?
3: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
4: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
3: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
4: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
3: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டு வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
4: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
3: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா.
0: இன்றைய ஆனந்த மாறம் நிகழ்ச்சி நம்ம வேலையை பற்றி பேசிட்டு இருக்கோம். சிங்கப்பூரை தவிர்த்து நீங்க எந்த நாட்டுக்கு போய் வேலை செய்ய ஆசைப்படுவீங்கன்னு கேட்டப்போ இங்க மேனகா என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு ஜப்பான் நாட்டுல போய் வேலை செய்யணும்னு ஆசை காதர், ஏன்னா அங்க நிறைய நன்றி உணர்வு இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற மனிதர்கள்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சாந்தி தனபா, எனக்கு துபாயில வேலை செய்யணும்னு ஆசை பாய். ஏன்னா துபாயில வரி கட்டணம் குறைவு, அது மட்டும் இல்லாம வளர்ந்து வரும் நாடாக இருக்கனால பல விஷயங்கள் அங்க போய் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சாந்தி
5: நாடுகளுக்கு சென்று அங்க உள்ள அந்த கிராமங்கள்ல வசிக்கிற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அந்த ஆசை நிறைவேறல.
0: டோன்ட் வரி சாந்தி, ஆசைய ஆசையா விட்டா நிறைவேறாது. ஆசைய தீராத ஏக்கமா மாத்தணும், அப்பதான் அந்த ஆசை நிறைவேறும். இதே போல மற்ற நேர்களும் நீங்க எந்தெந்த நாடுகளை போய் வேலை செய்யணும் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு செய்தி அனுப்பியிருக்கீங்க. இன்னும் சற்று நேரத்துல மற்ற செய்திகளை நம்ம பார்த்துடலாம்.
6: உலகம் உலகம்

0: வெற்றிகரமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற வெறித்தனம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
2: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
4: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
3: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
4: பிரியாணி ஆப்பம் பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
3: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்,
4: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
6: $1.73 100 இந்திய ரூபாய் 1.34, 100 இலங்கை ரூபாய் 39, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 17.
7: இத்தகவலை வழங்கியோர்
8: ஜோயல் காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: இன்றைய ஆனந்தம் ஆர்வம் நிகழ்ச்சியில நீங்க எந்த நாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டப்போ இங்க குரல் பதிவுலாம் அனுப்பிச்சிருந்தீங்க, செய்தியெல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. இங்க அல்ஃபிரட் நாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கனடால போயிட்டு வேலை செய்யணும் ஆசை. ஏன்னா சிறு வயதிலேயே என்னுடைய நண்பரும் என்னுடைய உற்றார் உறவினர்களும் அங்க 10 ஆண்டுகள் மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வானிலை அவ்வளவு சூடா இருக்காது, நல்ல குளிரா இருக்கும் சொல்லிருக்கீங்க. அடுத்தது,
1: எனக்கு எந்த நாடும் தேவையில்லை, நான் இருக்கிற இடத்துல இருந்தே நான் வேலை செஞ்சா போதும். என் பெற்றோர்களை நான் பார்த்துக்கிட்டு, என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டு, எனக்கு அங்க நல்ல நண்பர்கள், என்னோட ஆரம்ப படிப்பு எல்லாமே அந்த இடம் தான் எனக்கு கொடுத்தது. அதுவும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்தோம்.
0: 96 ராம் மாதிரி நீங்க பழைய விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே மெமரிஸ் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அடுத்து இங்க சுமதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு சென்னையில வேலை செய்யணும் ஆசை. ஏன்னா எப்போதுமே அங்க ஷாப்பிங் போவேன், என்னுடைய தங்கையும் அங்கதான் வேலை செய்யறாங்க, என்ன அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சுமதி சொல்லியிருக்கீங்க. அடுத்து இளையராஜா.
2: வணக்கம். எனக்கு வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்கணும்னு ஆசை.
0: அமெரிக்கா, அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு திருப்பி வரும்போது அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி வர போறீங்களா? ரொம்ப நன்றி இளையராஜா. சரி, எந்தெந்த நாடுகளில் வேலை செய்யணும் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து நான் எந்தெந்த நாடுகளில் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாங்க என்பதை பற்றி நான் இன்னும் கொஞ்சத்தில் பகிர்ந்து கொள்றேன். தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இது என்னுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: இவ்வாறு நட்சத்திரம் கவிஞர் வைரமுத்து எழுதிய வரிகளில் முதல்வன் திரைப்படுத்திருந்த ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம்.
1: இவ்வாறு நட்சத்திரம்
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்
3: உங்களுக்கு தெரியுமா?
0: இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சி நம்ம வேலையை பற்றி பேசிட்டு இருக்கோம். சிங்கப்பூரை தவிர்த்து நீங்க எந்த நாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய ஆசைப்படுவீங்கன்னு கேட்டப்போ நேர்கள்லாம் உங்களுடைய விருப்ப நாடுகளை பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்ப எந்தெந்த நாடுகள்ல எவ்வளவு மணி நேரம் ஒரு வாரத்துல வேலை செய்யறாங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு வாரத்துல 29 மணி நேரம் வேலை செய்யறாங்க. டென்மார்க்ல 32 மணி நேரம், ஜெர்மனியில 34 மணி நேரம், நோர்வேல 33 மணி நேரம், சுவிட்சர்லாண்ட்ல 34 மணி நேரம், ஆஸ்திரியால 33 மணி நேரம், ஸ்வீடன்ல 34 மணி நேரம், பிரான்ஸ்ல 35 மணி நேரம். சிங்கப்பூர்ல ஒரு வாரத்துல ஏறக்குறைய நம்ம 44 மணி நேரம் வேலை செய்யறோம். சிங்கப்பூர் ஒப்பிட்டு பார்க்கும் போது மற்ற நாடுகளுடைய வேலை செய்யற நேரம் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. எந்த நாட்டுக்கு போனா நம்ம வேலையே செய்ய தேவையில்ல அப்படி ஏதாவது நாடு இருந்தா சொல்லுங்களேன்.
1: தகவலை வழங்கியோர்
0: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

0: சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்ச கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
4: நீங்களும் அவங்களும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
0: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
6: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
6: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 9:00 முதல் மாலை 6 மணி வரை Star 7 மிடிகாப்பில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 வருடங்களுக்கான GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு
6: 6333888 6 3 3 3 8 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3 3 3 8 6 3
0: நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி மீரிகா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready set go.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். இந்த வார இறுதிக்குள் அது கையெழுத்தாகலாம் என்றார் அவர். அமெரிக்காவின் பரிந்துரையை ஈரான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளும் என்று அந்நாட்டு ஊடகம்

தங்கள் தெரிவித்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே ஹார்முஸ் நீர் இணை திறக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் கூறினார். ஈரான் மீது நேற்றிரவு கடுமையான தாக்குதல் நடத்தவிருப்பதாக திரு டிரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கிடையே அமைதி உடன்பாடு குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. இணக்கம் குறித்து ஈரான் இறுதி முடிவை எட்டவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பக்கீல் தெரிவித்தார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடும் என்று தகவல் வெளியானதைத் தொடர்ந்து ஆசிய பங்கு விலைகள் ஏற்றம் கண்டன. எண்ணெய் விலை 2 மாதம் காணாத அளவு சரிந்தது. ஜப்பானின் நிக்கே குறியீடு 2.7 விழுக்காடு அதிகரித்தது. தென்கொரியாவின் கோஸ்பி 7.4 விழுக்காடு ஏற்றம் கண்டது. பிரெண்ட் எண்ணெய் விலை சுமார் 1 விழுக்காடு இறங்கி பீப்பாய்க்கு $89.17 என பதிவானது. சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கன்ஃபார்மன்ஸ் எனும் தனது தரநிலை பின்பற்றுதல் கட்டமைப்பை வலுப்படுத்தவிருக்கிறது. 2035 எஸ்என்சி திட்டத்தை என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் அமைப்பு இன்று வெளியிட்டது. வணிகங்களின் போட்டித்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் மெருகூட்ட திட்டமிடப்படுகிறது. அதன் கீழ் சோதனைகளும் சான்றிதழ் வழங்குவதற்கான கோட்பாடுகளும் கடுமையாக்கப்படும். அனைத்துலக கூட்டு அமைப்புகளிடையே இது நம்பிக்கையை வளர்க்கும் என்று துணை பிரதமர் கன் கிம் யாங் கூறினார். வர்த்தகம், புத்தாக்கம், பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவற்றுக்கு இது ஊக்கமாக அமையும் என்றும் அவர் சொன்னார். பிரிட்டனின் ஆயுதப்படை அமைச்சர் எல் கான்ஸ் பதவி விலகியுள்ளார். தற்காப்பு அமைச்சர் ஜான் ஹீலி பதவியை துறந்த சில மணி நேரத்தில் திரு கான்ஸ் பதவி விலகினார். தற்காப்பு செலவினத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்று அமைச்சர் ஹீலி கருதுகிறார். அமைதியான சூழலுக்கு ஏற்ற நிதியை கொண்டு ஆயுதப்படை இந்த ஆபத்தான உலகில் செயல்பட வேண்டியிருக்கிறது என்று அவர் தமது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டார். பிரிட்டனின் அடுத்த தற்காப்பு அமைச்சராக திரு டேன் ஜார்விஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தேசிய பாதுகாப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய உறுதி தெரிவித்தார். அமெரிக்க செல்வந்தர் இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கான முதல் பங்கு விற்பனையில் $75 பில்லியன் திரட்டியுள்ளது. ஒவ்வொரு பங்கின் விலை $135, சுமார் 500 மில்லியன் பங்குகள் விற்பனையாயின. இதன் மூலம் உலகின் ஆக மதிப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக அது மாறியுள்ளது. நிறுவனர் இலான் மஸ்கின் சொத்துக்களின் மொத்த மதிப்பு $1.1 trillion தாண்டிவிட்டது. உலகின் முதல் ட்ரில்லியனே ஆக அவர் உருவெடுத்திருக்கிறார். பங்கு விலை நியாயமானதுதானா என்று சில ஆய்வாளர்கள் கேள்வி கேட்கின்றனர். அடுத்த சில வாரங்களில் பங்கு சந்தை இதை எப்படி பார்க்கிறது என்பதுதான் உண்மையான சோதனையாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர். தாய்லாந்து மன்னர் மகா வஜ்ரலோங்கானின் மூத்த மகள் இளவரசி பஜ்ரா கிட்டியபா காலமானார். அவருக்கு வயது 47. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக அவர் உடல்நலம் குன்றி நினைவற்ற நிலையில் இருந்தார். 2022 ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டபோது அவர் நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு இரத்தத்தில் கடுமையான தொற்று ஏற்பட்டது. நுரையீரல், சிறுநீரகம் ஆகிய உறுப்புகள் செயலிழந்தன. கடந்த சில மாதங்களாகவே அவருடைய உடல்நிலை மோசமாகி வந்தது. அவர் காலமான செய்தியை தாய்லாந்து அரசு மாளிகை இன்று வெளியிட்டது. பிலிப்பீன்ஸ் நிலநடுக்கத்தில் காணாமற் போனோரை தேடி மீட்கும் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்கு பெய்யும் மழையும் நிலநடுக்கத்தின் பின்னதிர்வுகளும் இடையூறாக அமைந்துள்ளன. மாண்டோர் எண்ணிக்கை 55 உயர்ந்திருக்கிறது. சென்ற திங்கட்கிழமை மிண்டனாவ் கரைக்கு அப்பால் 7.8 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பல கட்டடங்கள் தரைமட்டமாயின. நிலச்சரிவுகள் ஏற்பட்டதோடு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. சரங்கானி மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அங்கு மின்சாரம், தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு உதவியை கொண்டு சேர்க்க ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இனி உலகக்கிண்ண கார்பந்து.
ஏ பிரிவு தென்கொரியாவும் செக் குடியரசும் புரதிய ஆட்டம். தென்கொரியா 2 கோல்களை புகுத்தி ஆட்டத்தை கைப்பற்றியது. செக் குடியரசு 1 கோலை போட்டது. நாளை அதிகாலை 3 மணிக்கு பி பிரிவின் கனடாவும் போஸ்னியா ஹெர்சேகோவினாவும் மோதும். காலை 9 மணிக்கு அமெரிக்காவும் பராகுவேயும் சந்திக்கும் ஆட்டம் இடம்பெறும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் பிடிஓ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம் இருக்கோம்.
3: நல்ல விஷயம் தானே? எந்த இடத்துல வீடு வாங்கலாம் இருக்கீங்க?
2: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம் இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
3: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
2: இப்படிப்பட்ட பிடிஓ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
3: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
2: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை பிடிஓ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்போ இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
3: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
2: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா.

0: அலைபாயுதே திரையப்படுத்த ஏ ரஹ்மான் கிளின்டன் ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்த பாடல் இடம்பெற்றது. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். காதர் நேர்களே, மதிய உணவு இப்ப சாப்பிட்டு இருப்பீங்க, சாப்பிட போவீங்க, சமைச்சிட்டு இருப்பீங்க. மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நல்ல சூடா தேநீர் அருந்தணும்னு சில பேருக்கு தோணும், நல்ல காஃபி குடிக்கணும் தோணும், சில பேருக்கு போய் பபிள் டீ குடிக்கலாம்னு தோணும். உங்கள எத்தனை பேருக்கு பபிள் டீ ரொம்ப பிடிக்கும்? சிங்கப்பூர்ல எங்க போய் நீங்க பபிள் டீ வாங்கி குடிப்பீங்க? உங்க விருப்பமான பபிள் டீ, ஃபேவரட் பபிள் டீ எங்க இருக்கு, அதை பற்றி நீங்க என்னோட 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 9 6 8 8 EPE ECP க்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு, ஐந்தாம் தடத்தை தாழ்த்துங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். பெரிய பெரிய
3: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: சக்திவே.

0: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9:08 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பதிவு செய்யுங்க, சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிரகாப்பில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333 3388 6333 3388.
3: ஜூன் பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு, பிள்ளைகள் ஜாலியா நம்ம ஹாலிடே போறோம் அப்படின்னு சில பேர் சந்தோஷமா இருக்கலாம். சில பிள்ளைகள் நான் இங்கேயும் போல, சிங்கப்பூர்ல தான் இருக்கேன், அங்கிள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட இப்பவே போய் சொல்லுங்க. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்க 2026 மீண்டும் வந்துருச்சு. நீங்க 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பயிலரங்களை கலந்துக்கலாம். தம்பி தங்கைகளே, நீங்க இந்த பயிலரங்களை கலந்துக்கிட்டீங்கன்னா தமிழ நீங்க தன்னம்பிக்கையா பேசலாம். வானொலி மேடை நிகழ்ச்சியில எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்க காணொலிகள்ல எப்படி அறிவிப்பு செய்யலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை மீடியா கோப் வளாகத்துல நடைபெறுது. ஏர்லி பட் சலுகை இப்ப இல்ல முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பதிவு செய்யும் போது கட்டணம் 150 வள்ளி, அதோட 9 GST கட்டணமும் இருக்கு. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படும். பதிவுக்கு இந்த இணைய பக்கத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333 3888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

தசபதாரம் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் இடம்பெற்றன. இன்னும் நம்ம பபுள் டீயை பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பபுள் டீ குடிக்க பிடிக்குன்னா சிங்கப்பூர்ல எந்த கடையில பபுள் டீ வாங்கி குடிப்பீங்கன்னு கேட்டப்போ மங்களம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு 9 Fresh பொங்கல் வாட்டர்வே பாயிண்ட்ல 9 Fresh அல்லது காய் பபுள் டீ ரொம்ப பிடிக்கும். புஷ்பா, எனக்கு ஜூரங் வேஸ்ட் ஸ்ட்ரீட் 41 பிளாக் 495 மிக்ஸ் யூ பபுள் டீ ரொம்ப பிடிக்கும், அதர் சோ குட் அப்படின்னு எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. ஷாலினி, எனக்கு காய் பபுள் டீ ரொம்ப பிடிக்கும்னு அனுப்பிச்சிருக்கீங்க. மோகன், என்னுடைய குழந்தைகளுக்கு பபுள் டீ ரொம்ப பிடிக்கும், எங்க வீட்டு பக்கத்திலே ஒரு சிறு கடையில இருந்தே பபுள் டீ விற்கிறாங்க, கூடவே வாஃபிள்ஸ் அதுவும் நான் வாங்கி கொடுப்பேன், இந்த பபுள் டீ வாஃபிள் காம்போவும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு இங்க செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. சரி, இந்த பபுள் டீ எல்லாம் நம்ம குடிக்கிறோம், உணவெல்லாம் சாப்பிடுறோம், எல்லாத்துக்குமே ஒரு துவக்கம் இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும். அதே போல பபுள் டீக்கும் ஒரு வரலாறு இருக்கு, துவக்கம் இருக்கு. என்ன என்பதை இன்னும் கொஞ்சத்துல உங்களோட பகிர்ந்து கொள்றேன், தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. உங்களுக்காக இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியை படத்துக்கு இருப்பது உங்களுடைய காதல்.

0: தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்லி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு. அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே, வேலை சுத்தமாகவும் நியாயமான வேலையிலயும் இருக்கணும். கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் டிரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
4: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778-1234. செல்லுங்கள் MSR interior design.com.
5: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
6: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
5: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
6: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கருவா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
7: Holly, what the-

இளையர் திலகம் திரையப்படுத்தி நம்ம பாடல கேட்டோம். நீங்களே இன்று நம்ம பபுள் டீயை பற்றி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடித்த பபுள் டீ சிங்கப்பூர்ல எங்க இருக்கு, நீங்க எங்க வாங்கி குடிப்பீங்கன்னு கேட்டப்போ பல நேர்கள் உங்களுக்கு பிடித்த பபுள் டீயை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம சில புகைப்படங்கள்லாம் அனுப்பிச்சிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பபுள் டீக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. சிங்கப்பூர்ல 2000 ஆண்டுக்கு பிறகு புகழ் பெற்று இருந்த இந்த பானம் முதல் முதல்ல 1980களில் தைவான்ல புகழடைந்தது. பபுள் டீ அல்லது போபா டீ, பேர்ல் மில்க் டீ என்று அழைக்கப்படும் இந்த பானம் முதன் முதல்ல தைச்சுங்களை உருவாக்கப்பட்டது. இப்ப ஸ்டாஃப் மீட்டிங்லாம் இருக்கும் போது நல்ல ஜில்லுன்னு இந்த ஐஸ் மில்க் டீயை அருந்துவாங்களாம். அதன் பிறகு நாளடைவில் மறுவழி கிடங்குல செய்யப்பட்ட இந்த பேர்ல்ஸ் சேர்க்கப்பட்டது. இப்ப நம்ம குடிக்கிற இந்த பேர்ல் மில்க் டீல பல வகை வந்துருச்சு. அந்த பேர்லையும் வந்து குலாம் நாக்கெல்லாம் சேர்க்கிறாங்க. தைவானுக்கு அடுத்து சிங்கப்பூர்ல தான் அடுத்து இந்த பபுள் டீ புகழ் அடைந்ததுன்னு இந்த வரலாறு சொல்லுது. அடுத்த முறை நல்ல ஜில்லான தூக்கலான பபுள் டீ நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு இந்த வரலாறு ஞாபகத்துக்கு வரும். துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேர்களே, இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றன. வழமை போல் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடி, வணக்கம் தமிழடியில் முதலே வருகின்றது மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிதிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசையில் நாதேஸ்வர வித்வான்கள் அளவட்டி எம் பி பாலகிருஷ்ணன், சாவைச்சேரி என் பி நாகேந்திரம் அவர்களுடன் தவில் வித்வான்கள் அளவட்டி குமரகுரு கே பாலச்சந்திரன் அவர்களுடைய இசையிலே நாதேஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே தொடர்கின்றது விநாயகர் துதியாக டி எல் மாராஜன் குழுவினர் பாடியது. இந்த பாடல் டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையில் இருந்தேன்.

கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராபி அம்மன் ஆலயத்தினரது ஒளிப்படையில் இருந்து டிஎல் மாராஜன் குழுவினர் பாடிய விநாயகர் துதிக்கட்டிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக விஜய் யேசுதாஸ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக விஜய் ஜெசதாஸ் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையிலே இனி தொடர்ந்து வருகின்றது இஸ்லாமிய கீதமாக கே.எஸ். ரகுநாதன் சரளா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதம் கே எஸ் ரகுநாதன் சரளா குழுவினர் பாடியதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில் வணக்கம் தமிழறியில் பக்தி பாமாலைகள் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது நைனை ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்படையில் இருந்து வாணி ஜெயராம் குழுவினர் பாடிய

கேட்டது நயினை ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தினரது ஒளிப்படையிலிருந்து வாணிஜியராம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையிலே இனி அருட்சௌதரி ராணி ஸ்ரீதரன் பாடிய கிறிஸ்தவ கீதமாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிருஷ்ணகானமாக கே ஜி ஜேசுதாஸ் பாடியர்.

கேட்டது கே எஸ்எஸ் பாடிய கிறிஸ்த காணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலையில் வணக்கம் தமிழில் இனி தொடர்ந்து வருகின்றது. கிறிஸ்தவ கீதமாக அனுராஜ் வின்சென்ட் குழுவினர் பாடிய

கேட்ட கிறிஸ்தவ கீதம் அனுராஜ வின்சென்ட் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையின் நிறைவாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய

நேரம் சரியாக 7:59 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

0: நற்சிந்தனை நேரம். புலந்து மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நற்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: காலை வணக்கம். ஆமா,
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் முறையும் 116 அதிகாரம் பிடிவாற்றாமை. சில்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. பிரிந்து செல்லாத செய்தியாக இருந்தால் எனக்கு சொல். பிரிந்து சென்று விரைந்து வருவது பற்றியானால் அதுவரையில் உயிரோடு இருப்பவரிடம் சொல். இன்கண் உடைத்து அவர் பார்வல் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. காதலரின் பார்வை அன்று எனக்கு களிப்பை தந்தது. இன்று அவரோ கூடியிருந்தும் அவர் என்று பிரிவு நேரமோ என்று பயந்தான் என்னை வாட்டுகிறது. அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவு ஓர் இடத்து உண்மையான். அறிவுடைய காதலரிடம் ஒரு சமயம் பிரிவு ஏற்படும். அதனால் அவர் பிரியேன் என்று சொன்ன சொல்லையும் என்னால் நம்ப முடியவில்லை. அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேறியாற்கு உண்டோ தவறு. அது செய்த போது அஞ்சாதே என்று கூறி இப்போது விட்டு பிரிவாரானால் அவரை நம்பிய நமக்கும் குற்றம் உண்டோ? ஓம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்றவர் நீங்கின் அறிதால் உணர்வு. காதலர் தன்னை விட்டு பிரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருமுறை பிரிந்து சென்ற பிறகு அவர் திரும்பி வந்து சேர்வது அரிதாகும். பிரிவு உரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அறிதவர் நல்குவர் என்னும் நசை. பிரிவை பற்றி சொல்லும் கல்நெஞ்சம் உடையவர் மறுபடியும் வந்து அன்பு காட்டுவார் என்னும் ஆசை பயனற்றது. துறைவன் துறந்தமை தூற்றாகுள் முன்கை இறை இறைவா நின்ற வளை. என் மெலிந்த முன் கையில் இருந்து சுழலும் வளையல்கள் தலைவன் பிரிந்து போயினான் என்பதை ஊரறிய தெரிவித்து தூற்றாமல் இருக்குமோ? இன்னாது இனன் இல் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. அன்புள்ள தோழி இல்லாத ஊரில் வாழ்வது வருத்தமானது. அன்பு காதலரை பிரிந்து வாழ்தல் அதைவிட துயரமானது. தொடிச்சுடின் அல்லது காமநோய் போல விடின் சுடல் ஆற்றுமோ நீ தீ. நெருப்பு தன்னை சுட்டால் சுடுமே அல்லாமல் காமநோய் போல் தன்னை விட்டு நீங்கிய போது அதனால் சுட முடியுமோ? அரிது ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவு ஆற்றி

0: இன்னிருந்து வாழ்வார் பலர். பிரிவு நேர்ந்தாலும் வருந்தாமல் பிரிந்தபின் பொறுத்திருந்து உயிர் வாழும் பெண்மணிகள் உலகில் பலர் உள்ளனர். நன்றி. நம் புண்ணிய செயல வியத்தல் கண்ணியது உன் புகழ் கற்றது உன் திருநாமம் கவிந்து பக்தி பண்ணியதுன் நிருபாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோர் அறையத்து நான் புன் முன் செய்த புண்ணியம் மேகு என் அம்மே புலி ஏழை புவி ஏழையும் பூத்தவளே பரமனை மறித்துட்டார் பங்கையாகனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருடியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புனிதொரு வடுகனை போற்றி செய்வாம். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சேமா. கேமலிருந்து புங்கியவர் ராஜா.
1: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நாங்கள் நலமா இருக்கோம். நீங்கள் நலமாக வாழை இரவு வேண்டிக் கொண்டு நச்சினை வழங்குகின்றேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அவரோடும் ஆட்சியோடும் நலமாக வாழ்வோம். ஒற்றுமை பிரிந்துணர்வு அமைதி பொறுமையோடும் வாழும் போதும் இறைவனே இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். பிள்ளைகளையும் இறைவனை ஒப்படைத்து விட வேண்டும். படைத்தவன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையோடும் இளமையிலும் முதுமையிலும் இறைவிடம் உண்மையாக அர்ப்பணித்து வாழும் போதும் எது உண்மை எது உண்மையற்றது எது விலக்கி வாழ வேண்டும் என்பதை இறைவனே உணர வைப்பார். வாழ்க்கையில் நல்லதை செய்வோமா, வாழ்க்கையினும் வரமுறைக்கில் வாழ்கின்றோமா, வாழ்க்கை பயணம் தொடரும் போது அக்னிமாவனுக்கும் ஆண்டவனுக்கு முன்னால் செய்த சத்தியத்தை மறவாமல் வாழ்வோமானால் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் தீய சக்திகள் அசுரர்கள் அரக்கர்கள் சாத்தாங்கள் இவைகளிடமிருந்து இறைவன் காப்பாற்றுவார் என்பது உண்மையான யதார்த்தமாகும். இறைவன் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் அவதாரமாக செயல்பட்டால்தான் இறைவன் பக்க துணியா இருந்து காப்பாற்றுவார். இதை நம்பிக்கோடு வாழ்ந்தால் இறைவனே முழுமையிலும் கைவிட மாட்டார். அன்றும் இன்றும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று நம்பிக்கொடும் வாழ வேண்டும். அலைவாயும் மனதை அடக்கி ஆள வேண்டும். மனசு சுத்தமாக வேண்டும். இளமையிலும் முதுமையிலும் இறைவன் இறைவனை தவறாமல் வழிபட்டால் நாளுக்கு நாள் மன தூய்மை அதிகரிப்பதை உணர முடியும். நல்ல வேலை உள்வாங்கவும் முடியும். நம்மை படைத்த இறைவன் நாங்கள் செய்யும் மனத்தையும் இறைவன் அறிவான். பாவம் தீவை தப்பு தவறுகள் செய்யாத மனிதர் என்று எவருமே இல்லை. எல்லாவற்றையும் இறைவன் மன்னித்தபடியால் தான் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இறை ஆசியுடன் துன்ப நோய் எப்போது எல்லாம் வருத்தம் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் இறைவன் முழுமையாக சரடைந்து விட வேண்டும். படைத்தவன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடும் இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழும் போதும் யாராவது தனித்து விடப்பட்டால் இறைவன் துணை துணையாக நிற்பார். நம் செயல்பாடுகளை அறிந்து இறைவனை மறக்காமல் வாழ்வோம். இறை ஆசோ நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
3: இனிமையான காலை வணக்கம் சௌரி கேமா. நன்றி நீக்க மோட்டை பாலன்.
1: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நன்றி சௌரி. ராஜா அண்ணா உட்பட நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். இணைந்து கொள்ளுங்கள்.
3: ரொம்ப நன்றி சௌரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தி நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றி எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை குறிக்கொள்வதோடு ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் ஜெயவிண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு சௌதரி புனித லூக்கா எழுத சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் இருந்து 8 இறை வார்த்தைகள் 40-48 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் இயேசுவுக்காக காத்திருந்தபடியால் இயேசுவை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இது நேற்று வரை. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய ஜவீர் என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே மகள் மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டான். இயேசு போகையில் திரளான மக்கள் இயேசுவை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் கொடிய வேதனைப்பட்டவளாயிருந்து தன் சொத்துக்களை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவராலும் சுகமாக்கப்படாதிருந்த அந்த பெண் இயேசுவுக்கு பின்னாக வந்து இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய அந்த நோய் நின்று போயிட்டு. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவருடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த பெண் தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து இயேசுவின் முன்பாக விழுந்து தான் இயேசுவை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுகமானதையும் எல்லா மக்களுக்கும் முன்பாக இயேசுவுக்கு அறிவித்தாள். இயேசு அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ராஜா, நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா? ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனுள்ள நாளெல்லாம். நன்றி, வணக்கம் சகோதரி ஹேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
4: சலாமு அலே.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனி நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனிக்காக இடைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
5: நன்றி. காலனை வென்ற காவியம். முதலை வாயிலிருந்து மீட்ட சிறுவன். சுந்தரமூர்த்தி நாயனர் அவிநாசி என்னும் ஊருக்கு சென்றபோது அங்கே ஒரு வீட்டில் மங்கள ஒலியும் மற்றொரு வீட்டில் அழுகுதலும் கேட்டது. காரணம் கேட்டபோது, சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரு சிறுவர்கள் குளத்தில் குளித்த போது ஒருவனை முதலை விழுங்கிவிட்டது. உயிர் உழைத்த சிறுவனுக்கு இன்று உபநயனம், அதாவது பூணூல் சடங்கு. அதனால் அந்த வீட்டில் மகிழ்ச்சி. இறந்த சிறுவனின் பெற்றோர் அவன் நினைவாக அழுது கொண்டிருந்தனர். பெற்றோரும் துயரம் கண்ட சுந்தரர் அவிநாசி லிங்கேஸ்வரரை நோக்கி பதிகம் பாடினர். அவர் பாடி முடிந்ததும் குளத்திலிருந்து அந்த முதலை கரைக்கு வந்து தான் விழுங்கிய சிறுவனை மீண்டும் உமிழ்ந்தது. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த சிறுவன் மரித்த போது எப்படி இருந்தானோ அப்படி இல்லாமல் இத்தனை ஆண்டுகளில் அவன் வளர்ந்திருந்தால் எப்படி இருப்பானோ அதை வளர்ந்த கோலத்துடன் உயிருடன் வெளிப்பட்டான். இறைவன் நினைத்தால் காலத்தையும் வெல்லலாம். முதலை விழுங்கிய சிறுவனை வளர்ந்த நிலையில் மீட்ட சுந்தரரின் பதிகம் தமிழின் மந்திர வலிமைக்கும் சான்று. தத்துவ பாடல், மறைந்தவை மீளாது என்பது விதி. ஆனால் மகாபக்தன் அழைத்தால் மறைந்தவை மட்டுமல்ல, அவை இழந்த காலமும் மீண்டு வரும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புறதாக இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
6: நன்றி. இனிய காலை வணக்கங்கள் என் நண்பர்களே. நிறந்தாலே நீங்க நிலம்பால எல்லாம் டென்மார்க் பிராண்டா விடாமையினை பாடங்களை பற்றி உண்டு. எல்லாம் ரத்தி போவாரின் தெய்வீகம் பள்ளிக்கிழமை திறவதை அடைவதற்கான பல்வேறு வழிகளில் இது மிகவும் வலிமையானது. பகவான் உண்டு நமக்கு அன்புடன் வழிகாட்டுகிறார். கர்ம மார்க்கத்தை பின்பற்றுபவர் உலகின் நலனுக்காக பல செயல்களை செய்கிறார். யாகங்களில் யாகங்களிலும் அதாவது சடங்கு ரீதியான யாகங்கள் பங்கேற்கிறார். அவர் சேவை மற்றும் கர்ம செயல்களில் ஈடுபடுகிறார். இந்த கர்ம வடிவங்களில் கர்ம வடிவங்கள் அனைத்தும் சில சிரமங்கள் நடந்தவை. யாகங்கள் யாகங்களை செய்வதற்கு ஒருவர் வேத நூல்களை அறிந்திருக்க வேண்டும். இது இல்லறத்தார்க்கு எளிதானதல்ல. ஞான மார்க்கத்தை சாஸ்திரங்கள் மற்றும் பலவையான அறிவு தேவைப்படுகிறது. இவை அனைத்தும் சேர்ந்து ஆத்ம ஞானத்திற்கு விட்டு செல்கின்றன. ஞானம் என்பது அத்வைத தரிசனம், ஒரே பிரபஞ்ச புரிதலே உணர்தல் என வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் வேற்றுமையில் ஒற்றுமையை உணர்வதாகும். இந்த ஒற்றுமையை அனுபவிப்பது அதிலல்ல. மனதை கட்டுப்படுத்துவது தொடர்பான யோக பாதையும் அதிக அளவு கடினமானது. அதற்கு புலன்களின் மீது கடுமையான கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. ஒருவர் பல சிரமங்களையும் சோதனைகளையும் துன்பங்களையும் கடக்க வேண்டும். இந்த சிரமங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் மன மற்றும் ஆன்மீக வலிமை மிகச் சிறருக்கு உள்ளது. இவ்வாறு யோக மார்க்கத்தில் பல வகையுள்ள பக்தி அதாவது அர்ப்பணிப்பின் மார்க்கம் அனைவருக்கும் எளிதான பாதையாகும். அதற்கு சாஸ்திரங்களில் தேர்ச்சி தேவையில்லை. அது சடங்குகளை யாகங்களை செய்ய கட்டளையிடுவதில்லை. வேற்றுமையில் ஒற்றுமை தரும் கடினமான முயற்சி தவிர்க்கப்படுகிறது. கடவுள் மீது அன்பை வளர்ப்பதன் மூலம் புலன்கள் இயற்கையான கட்டுப்பாட்டிற்கு உட்படுகின்றன. இறைவனின் அன்பை மரளை பெறுவதற்கு அவரிடம் முழுமையாக சிறந்தடைவதே முதன்மையான பாதையாகும் என்று பகவான் தனது உரையில் கூறியிருக்கார். உங்கள் சந்திக்கிறேன். உங்கள் அன்பை நேசிக்கும் அன்பாளாக்கும் வணக்க நேரே வணக்க ஐயமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 8:15. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வணக்கம் தமிழ் ஒலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வைபரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
7: காலை வணக்கம் கேபா. நான் திருமதி ராணி சம்பந்தர், ஜெர்மன்ல இருந்து.
1: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
7: ஆமா, நீங்களும் நலமாக இருக்கோம். நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இந்திய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு. ஆனி மாதம் 12 வெள்ளிக்கிழமை இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் பிரிவு 7 இறைவசனங்கள் 6-11 வரை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்கள் இனம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கு அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரே காலம் தாழ்த்த அவரை பகைப்பவரை தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரை, ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதில் அளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு குழந்தைகளுக்கு வெளிப்பாடு. மனதிற்கு மகிழ்வூட்டும் திருச்சட்டத்தை பரிசீயரும் மறைநூல் வல்லுநரும் 613 என்று வரிசைப்படுத்தி பல நுணுக்கங்களால் விரிவுபடுத்தி கடைப்பிடிப்போருக்கும் பெரும் சுமையாக்கி விட்டிருந்தனர். கடவுளை பற்றிய பொது அறிவு அவரை நேரடியாக அறிந்து கொண்டுள்ள இயேசு திருச்சட்டத்திற்கு தரும் விளக்கத்தில் அடங்கியுள்ளது. என்னிடம் வாருங்கள் என்று அழைத்து அவரது உடனிருப்பையும் உறவையும் நமக்கு தந்து நம்மை வானக தந்தையோடு ஒன்றிணைக்கின்றார். இந்த நுகம் அழுத்தாது, எளிதானது. இதில் அழிந்து போவது தன்னலம் என்ற தடைச்சுவர். தன்னலம் என்று இறுகிய உள்ளம் இருந்தால் இவ்வுலகில் நாம் அறிவாளிகளாக இருந்தாலும் கடவுள் தரும் வெளிப்பாடு நமக்கு புலப்படாது. குழந்தைகளில் செயல்படும் நுண்ணறிவே கடவுளை அறிந்து கொள்ள நமக்கு தேவையானது. இயேசுவோடு இணைந்து வாழ்ந்தால் நம் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அவரது உடன் இருப்பில் இருந்து உருவாகி நாம் உலகில் பறந்து விரிந்து வாழ முடியும். இதுவே குழந்தை உள்ள முடையவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொருளாகும். நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் இணைந்திருப்பது நச்சிந்தனை நேரத்தோடு. நச்சிந்தனைக்காக தொடர்ந்து நினைப்பில் காத்திருப்போர். வணக்கம்.
8: வணக்கம் கேமா, ராஜினி அல்வான்.
1: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
8: உலகம் காலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு சிந்தனை. ஓ வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னதத்தின் மண் மாதிரியே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, ஓ பரிசுத்தனத்தின் ஒளிர்வுடன் நட்சத்திரமே, ஓ மகிமை துளங்கும் புனித அந்தோனியாரே, தேவரில் மது சிறுக்கரங்களில் பாலனான ஜேசுநாதர் எழுந்தள்ளி விசுவசித்த மதுமதுரம் பெற்ற அகமந்தீரல்லோ, அதேபோல் வல்லமையிலோ உம்முடைய ஆதரவில் மக்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நீரினாலும் நெருப்பினாலும் புயலினாலும் மக்கள் அனைவரும் அனைத்து மக்களும் இனிமேலாவது இப்படியாவது நடகுறாமல் முடமிடந்து கேட்கின்றோம். நீர் உமக்கு வேண்டிய வரத்தை அடைந்து தந்தரலும். உண்மையிலும் மறுமையிலும் நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்தக்கெடுவோமாக. நாளை புனித அந்தோனியாரின் திருவிழா, அனைத்து மக்களையும் நீர்தான் மது பாதுகாப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடவருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நச்சிந்தனை நேரத்தோடு. நச்சிந்தனைக்காக தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்பவரையும் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
9: நன்றி. எல்லோருக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாள் அமையறவனம் பிரார்த்தித்துக் கொண்டு நாஞ்சிய மாதிரி ஜானுடேசன் என்று புதுக்காலத்தின் 10 வாரத்தின் இந்த நாள் வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவ நச்சிந்தனை. எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மனிதர்கள் எளிதாக சோர்ந்து போகின்றனர் என்பது உண்மையே. மனித மனத்தை அழுத்தி சோர்வு கட்டி செல்லும் சுமைகள் என்ன? ஓய்வில்லை, வேலைப்பழு, கடல் வளம், உலகப்போக்கு, உன்னுடல் சேர்ந்த திருப்தி, திருப்தி அற்று தராத தேடல்கள், பாவச்சுமை, குற்றப்பழி உணர்வு, செல்வம், சொத்து, பொருள் குவிப்பு, வெறுமையான புகழ் தேடல்கள், பதவி நாட்டம், தனிமை உணர்வு, இப்படி பல்வேறு வகையான சுமைகள் எல்லா வகையான சுமையாலும் நிம்மதி இழந்து தவிக்கும் அனைவருக்கும் ஒரு விதமான அழைப்பு. எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இயேசுடன் வந்தால் அழைப்பாளர்கள் உறுதி. இயேசு தரும் ஓய்வு வறுமையானதல்ல. மனிதனுக்கும் உடலுக்கும் ஆளுமைக்கும் ஆக்கமும் ஆறுதலும் தரும் உழைப்பாறுதல். வாழ்வுக்கு உறுதியும் வளமும் சேர்க்கும் ஆறுதல் அது. ஆன்மாவிற்கு தெளிவான பாதையின் வழிகாட்டி பசுமையான புல்வெளிக்கும் தெளிவான நீரூற்றுக்கும் விட்டு செல்லும் பாசமுள்ள உடனிருப்பு. அனைத்திற்கு மேலாக இந்த நல்ல ஆயன் கனிவும் மனத்தாழ்மை உடையவர் அவருடன் இருப்பதே பேரானந்தம், நிலை வாழும் பெறும் நிம்மதி. எனவே சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 8:22 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனை நிறைவாக இஸ்லாமிய நச்சிந்தனை வழங்குகின்றார் டாக்டர் ஹேவியஸ் ஹபீப் முகமது அவர்கள்.
1: சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு வித்தியாசமான செய்தியை படித்து மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களே என்று ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்படி என்ன செய்தின்னா, ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை அலுவலகத்திற்கு வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே செல்கிறார். வேலையை முடித்து விட்டு திரும்பி வரார். பார்த்தா அவருடைய அந்த பின்பக்கம் பிரேக் லைட் இருக்கும் இல்லையா, அந்த பகுதி இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. கோபத்தில் இருக்கார். ஆனால் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். தோழரே, உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய இந்த பைக்கை நான் சேதப்படுத்தி விட்டேன். அதற்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கோருகிறேன். இதற்காகவும் செலவிற்காக 200 ரூபாய் உள்ளே வைத்திருக்கிறேன் என்று ஒரு கவரில் 200 ரூபாய் உள்ளே போட்டு அதையும் ஒட்டி விட்டு போயிட்டேன். இப்படியும் உலகத்தில் மனுஷங்க இருக்காங்களா என்று, இந்த நூற்றாண்டிலும் இருக்கிறார்களா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் இந்த சாலை விதிகளை மீறுவதிலும் பிறருக்கு தொல்லை தருவதிலும் நாம் எவருக்கும் சளைத்தவர்கள். தாறுமாறாக கார ஓட்டுறது, வண்டியை ஓட்டுறது, ஆட்டோவை ஓட்டுறது, இடிச்சுட்டு அது பாட்டுக்கு பறந்துடும். திருப்பி கேட்டால் இன்சூரன்ஸில் வாங்கிக்கப்பா அப்படின்னு போகிறான். கொஞ்சம் கூட நின்று கூட ஒரு சாரி கூட சொல்றதில்லை. சில சமயங்களில் உயிருக்கே சேதம் ஏற்படுகிறது. உயிரை ஆலையை வேலை முடிச்சிடறான். வேகமாக தாறுமாறாக ஓவர் ஸ்பீடாக ரேஷ் டிரைவிங் ஓட்டி ஆளை முடிச்சுட்டு பறந்துடுறான் ஹிட் அண்ட் ரன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்களே என்று எண்ணுகின்ற போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இவருடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். இவ்வாறு மனசாட்சி உள்ள மனிதர்கள், பொறுப்புணர்வு நடந்து கொள்ள மனிதர்கள், சாலை விதிகளை மதிக்கின்ற மனிதர்கள், பிறருக்கு தொல்லை தரக்கூடாது எண்ணுகின்ற மனிதர்கள், தன் தொல்லை தந்துவிட்டால் அதற்காக வருந்துகின்ற மனிதர்கள், மன்னிப்பு கேட்கின்ற மனிதர்கள், இவங்க எண்ணிக்கை நாட்டில் பெருகணும். அப்படி பெருகினாதான் நாடு முன்னேறும். ஒரு நாட்டை அளக்கிறதுக்கு பல விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஒரு நாட்டு மக்கள் ஒரு கட்டுப்பாடானவர்களா டிசிப்ளினா இருக்கிறவங்களான்னு அறிவதற்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சாலைகளிலே எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்த்தாலே போதும். சாலை விதிகளை மதிக்கிறார்களா? சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற விளக்குகளை முக்கி தருகிறார்களா? சிவப்பு விளக்கு ஏறியும் அவ்வாட்டு போயிட்டு இருப்பான். எந்த விதிகளையும் மதிக்க மாட்டார்கள். இடது பக்கமா போனா வலது பக்கமா போவான். ஒன் வே டிராபிக்னா அதுக்கு மாத்தமா போவான். போலீஸாரோட வீண் விவாதம். ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சா அதை மதிக்க மாட்டான். பிரேக் லைட்டே கிடையாது. பல வண்டிகளுக்கு பிரேக் லைட் கிடையாது. டயர் தேஞ்சு போய் கிளியில வரைக்கும் அந்த டயரை போல் ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஆபத்தானது அல்லவா வேலாம். ஆகவே இந்த சாலை விதிகளை மதிப்பதை வைத்தே ஒரு சமுதாயத்தை எடை போட்டு விடலாம். இவர்கள் கட்டுப்பாடான சமுதாயமா, டிசிப்ளினான சமுதாயமா, ஒழுங்குக்கு உட்பட்டவர்களா, இதை வச்சு ஒரு நாட்டை அமைச்சிருவோம். இவர்கள் வேலை பார்க்கின்ற நிறுவனங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் வேலை பார்க்கின்ற தொழிற்சாலைகள் எப்படி இருக்கும், இவர்கள் வேலை பார்க்கின்ற அரசு அலுவலகங்கள் எப்படி இருக்கும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சுவிடும். ஆகவே நமது நாட்டில் நாம் காணுகின்ற மிக பெரும் குறை, ஒரு டிசிப்ளின் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு வரையறை என்பது எதுவும் இல்லாமல் எதுவும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம், யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்கின்ற இந்த மனப்பான்மை மக்கள் மனதிலிருந்து மாறி ஒரு ஒழுங்கு முறைக்கு விட்டு கட்டுப்பட்டு செயல்படுகின்ற போதுதான் நாட்டிலே நம்மால் முன்னேற்றத்தை காண முடியும்.

0: அளித்த அந்த இஸ்லாமிய நற்சிந்தனையோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிறம் இணைந்திருந்த நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் வழங்குகின்றார் தமிழகத்திலிருந்து திரு மகேசியர் அவர்கள்.
1: மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எண்ணிய காரியங்கள் நம்ம முந்தையெல்லாம் நம்ம ஒன்று காரியம் நினைச்சோம்னா அது பிறருக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, நமக்கே உதவியாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, இதை ஒரு பிளான் பண்ணுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். வணங்கக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மிதுன ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. முக்கியமான சப்ஜெக்ட்லாம் எடுத்து பேசும்போது மனதில் ஒரு பெரிய திருப்தி கூடி வரும். பணவரவுகள் பற்றிய சிந்தனை மனசில் இருந்துருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. அதேமாதிரி புதிய பிஸ்னஸ் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவீங்க. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். கடகராசி நண்பர்களே, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. லாபங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலம் உண்டு. அதே சமயத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள், அப்பப்போ நீ பெருசா நான் பெருசா உங்கள் ஃபேமிலி பெருசா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் இருந்துருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது சமாதானமாகும். வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு. எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. பலவிதமான பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டால் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். ஒரு 4-5 நாளாக இந்த கடுமையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக குறையும். இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை. சில விஷயத்தை லிசன் பண்ணுங்கள். அதை அப்படியே எடுத்து செயல்படுறத விட லிசன் பண்ணி அதை கேட்டால் நல்ல பலன்கள் கூடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. பிறரை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு விஷயத்தை அப்படியே அது பிடிச்சாப்பில் இருந்தாமல் கொஞ்சம் அப்படியே தளர்வாக அது பெருசாக நினைக்காமல் அதை ஃப்ரீயாக விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து ஒரு பேச்சே காரணமாக கூட இருக்கலாம். அது மற்றவர்களாலவோ நம்மளாலவோ கூட ஏற்படலாம். கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடியதையும் பிள்ளையார் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நினைச்சது நடக்கிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடி வரும். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டில் மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டுருப்பேல் பிறர் மூலமாக காரியத்தை சாதிக்க கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. அம்பாள் வழிபாடு மன திருப்தியை தரும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நான் எல்லாம் பண்ணாலும் கடைசியில் என்னை இப்படி சொல்கிறாங்களேன்னு ஒரு கவலைகள் இருக்கும். அதே மாதிரி படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரகசியங்களை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களே, இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். அன்பானவங்க பிரியமானவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் ஒரு குழப்பம் ஏற்படும். குழப்பம் ஏற்படுத்தும் பொழுது ஒரு திட்டத்தை வகுக்குவது தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் லாபத்தையும் வெற்றியும் தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேய வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நிறைய நல்ல விஷயத்தை பற்றி பேசுவீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தொழிலுக்குண்டான முதலீடு வந்து குவியக்கூடிய நாள். ரொம்ப நாளாக இருந்தால் மன வருத்தங்கள் தீரும். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். சில விஷயங்கள் முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இறைவன் காட்டி கொடுப்பார். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, சிறுப்பிரயாணம் தூரப்பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும். சகோதர சகோதரிக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பணம் கட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் அதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணுவீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சில நேரங்களில் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விடாமுயற்சி மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் பதவி பேர் புகழ் அந்தஸ்தும் கூடி வரும். இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். மீனராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை தரும். என் மனசில் இருக்கிறத நான் யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற யோசனைகளுக்கு வேற யாரும் கிடையாது, இறைவன் தான் அப்படிங்கறத இறைவன் காமிச்சு கொடுத்துருவார். யார் நல்லவா யார் எதிரியானவா நீங்க நல்லா பேசும் பொழுது எல்லாரும் கூட இருப்பா, மனசுல இருக்கிற துக்கத்தை சொல்லும் போது எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுவா. இதை நினைச்சே ஐயோ என்னடா இது யாரும் இல்லையாட்டிருக்கேன்னு நினைப்பேன். பேசாம தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்ககிட்ட பேசலாமாட்டிருக்குங்கிற மாதிரி யோசனைகள் வரும். இன்றைய தினத்துல நண்பர்கள்ட்ட கவனம் தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. 12

0: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? இந்த நிகழ்ச்சியின் ஊடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்தார் தமிழகத்திலிருந்து திரு மகேசேர் அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 41 48 47 71. வைவர் ஊடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். வந்திருப்பவர் வணக்கம். மீண்டும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: சதீஷ் அம்மா சரஸ்வதி ஜெயரத்னம் மற்றும் மெனவரி சுப்பிரமணியத்தின் மைத்தினி பரமேஸ்வரி சிங்கராஜா இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர் ரெண்டும் செயல வளங்களும் பெற்று சௌபாக்கியமாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துகின்றோம்.
0: நன்றி சரஸ்வதி. அவருடைய பெயர் கணவருடைய
1: சரஸ்வதி ஜெயரத்னம்
2: ஜோகரத்னமா.
0: நன்றி
1: நன்றி.
0: ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் எங்களுடைய அன்பு நேயர் சதீஷ் அவர்களுடைய அம்மா திருமதி சரஸ்வதி ஜோகரத்னம். மற்றும் சரி, அந்த நேயருடைய பெயரை மறந்துட்டேன்னு சொல்லிக்க பார்ப்போம். அவருடைய மைத்துனியார் திருமதி பரமேஸ்வரி சிங்கராஜா இவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்வோட்ட வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்திக் கொண்டு வந்திருக்கும் நீர்களை இணைத்துக் கொள்கிறேன். வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம், சதீஷ் கேட்கிறேன்.
0: சதீஷ் சொல்லுங்க.
3: இன்று எனது அம்மா சரஸ்வதி 75வது பிறந்த நாளை முழுமையாக தனது இல்லத்தில் பேர பிள்ளைகளோடும் பிள்ளைகளோடும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்த்திக் கொண்டு பரமேஸ்வரி சிங்கராஜா பெயர் பரமேஸ்வரி சிங்கராஜா அவருக்கும் எங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கொண்டு கூட ஒரு வேண்டி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். சரி, தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம். வணக்கம் கேமா, ரஜினி நாயேந்திரன்.
0: ஆமா வணக்கம், வாழ்த்துங்கள்.
4: நன்றி கேமா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சரஸ்வதி ஜோரட்னம் அவர்களுக்கும் பரமேஸ்வரி சிங்கராஜா அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நேப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம் கேமா, யுவகரி குணராஜா கதைக்கிறேன்.
0: ஆமா,
5: இன்றைய பிறந்த நாளை கொண்டாடும் சரஸ்வதி ஜோகரட்னம் அவர்களுக்கும் பரமேஸ்வரி சிங்கராஜா அவர்களும் நெடுவொழி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வைவர் ஊடாக வணக்கம். மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
6: ஹலோ வணக்கம் கேமா, மூர்த்தி வில்லால இருந்து.
0: ஆமா வாழ்த்துங்கள்.
6: நீண்ட நாளை பிறகாதிக்கிறேன். ஓகே, இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பரமேஸ்வரி யோகரட்னம், அடுத்தது வந்து சரஸ்வதி, இல்ல நான் மாறுதலி
0: போட்டேன்னு பரமேஸ்வரி சிங்கராஜா சரஸ்வதி ஜோகரட்னம்.
6: ஓ சரஸ்வதி ஜோகர சரஸ்வதி ஜோகரட்னம் மற்றும் பரமேஸ்வரி சிங்கராஜா இருவரும் இன்று போன்றும் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும் என்று 100 ஆண்டு வாழணும் என்று அவர்களை வாழ்த்திக்கொண்டு அடுத்தது இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
7: வணக்கம் கேமா, திருமதி தேவேந்திரன்.
0: ஆமா வாழ்த்துங்கள்.
7: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சரஸ்வதி ஜோகரண்ணமா.
0: ஆமாம், சரஸ்வதி ஜோகரட்னம்
7: மற்றது பரமேஸ்வரி
0: சிங்கராஜா
7: சிங்கராஜா இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பில் பிறந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
8: வணக்கம் கேமா, ஏமலை பொங்கியவர் ராஜா.
0: ஆமாம்,
8: இன்று பிறந்த நாளை கொண்டாடும்
2: சரஸ்வதி யுவரத்னம் பரமேஸ்வரி சிங்கராஜா. இவரை இவர்களுக்கும் சகல ஐஸ்வரம் பெற்று சகல செல்வம் பெற்று கணவன் பிள்ளைகளுடன் உற்ற அவர்களை இதனால் கலந்து என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக நோய் நொடியின்றி முருகன் திருவள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென என்னோட குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
9: வணக்கம் கேமா.
0: ஆமா வணக்கம்.
9: வணக்கம், நான் கலாராணி வரதராஜா.
0: சொல்லுங்க.
9: நலந்தானே உங்களுக்கு காலை வணக்கம் கூறிக்கொண்டு. நலந்தானே?
0: நீங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி, நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
9: ஓ, நான் நலமா இருக்கிறேன், நீங்களும் நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு. இன்று எங்கள் சதீஷின் அம்மா, அவர் நடு அம்மான்னு பாட்டு கேட்கிறவர், அவருடைய அம்மாவுக்கு பிறந்த நாள் சரஸ்வதி யோகரத்னம் அவர்களுக்கு, அவர்களும் பரமேஸ்வரி சிங்கராசா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. தொடர்ந்து வைவரூடாக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
10: இனிய காலை வணக்கம். நான் திருமதி சாந்தினி வடிவேல், ஜெர்மனியிலிருந்து கலக்கின்றேன். நீங்கள் நலமா இருக்க வேண்டும் என்று இல்லாம இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டு அடிக்கொண்டிருக்கும் திருமதி சரஸ்வதி ஜோகரத்னம் அவர்களையும் இந்த ராஜா அவர்களையும் இருவரும் சகல சௌபாகியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா இருந்து அன்பா விட பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி, வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் திருமதி சரஸ்வதி ஜோகரத்னம் அவர்கள், அவங்களுடைய அன்புநீர் சதீஷ் அவர்களுடைய தாயார். அதோடு அவருடைய அன்புநீர் ஒருவரின் மைத்துனி, அவருடைய பேர் எனக்கு குரல் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது, பேர் மட்டும் ஞாபகத்துக்கு வருது இல்லை. சரி, அவருடைய மைத்துனியார் திருமதி பரமேஸ்வரி சிங்கராஜா, இவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்திக் கொண்டு, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் தியேட்டர் தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. தியேட்டர் தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியில் இருந்து இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் சிறுவருடைய எலும்புக்கூடு உட்பட 9 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து நேற்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிகார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்ஸ் வைட்லியை பெல்ஜியத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை மற்றும் அதன் கீழ் தமிழ் சொல்லிசை கலைஞர் சங்கீதன் அண்மையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை ஆகிய முக்கிய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரியவிருக்கிறது. சுரேஷ் அடைக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது கூடாரம் அமைத்து உண்ணாவிரதம் இருந்த விமல் வீரவன்ச தனது மனைவி மற்றும் சகோதரருக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது ஏன் அமைதி காக்கின்றார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தெரிவித்திருக்கிறார். சுரீசலை விவகாரத்தை பயன்படுத்தி விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்பன்பில போன்ற இனவாத சக்திகள் சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தை தூண்டி நாட்டில் முரண்பாடுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதிதீன் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானி சுரேசலை மீது மட்டும் சுமத்த முற்படுவது தவறானது என்று புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பன் தசநாயக்கா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மீனவர்கள் காணாமல் போன சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்று கடத்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டார். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசுமதா அவர்கள், மீன்வளம், நீர்வாழ் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மீன்வளம், நீர்வாழ் மற்றும் கடல்வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகி ஆகியோர் முன்னிலையில் இலங்கை கடத்தொழில் கூட்டு தாமிரத்தின் தலைவர் முகமது நவ்ராஸ் நாசாரிடம் 6 குளிரூட்டப்பட்ட ரக் வண்டிகளை ஒப்படைத்திருக்கிறார். குற்றம் செய்தவர்கள் பாதுகாக்கப்படும் சட்ட கட்டமைப்பும் அரசியல் கட்டமைப்பும் இருக்கும் வரை இந்த நாடு ஒருபோதும் முன்னேற்றம் காணாது என்று இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாதத்தின் போது குறிப்பிட்டிருக்கிறார். 2026 11 இலக்க உள்நாட்டு இறவரி திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் நாட்டின் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கும் வரி செலுத்துவோரின் இணக்கத்தன்மையை மேம்படுத்துவதற்கான பல புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறவரி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2025 அக்கேரபு ராஜ்யத்துக்கு இலங்கை ஏற்றுமதி செய்த தேயிலையின் அளவு 3.3% வளர்ச்சி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்நினோ வானிலை தாக்கத்துக்கு மத்தியிலும் நாட்டில் எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்க தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 2 உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. கட்நாயக்கா விமானத்திலிருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் நோக்கி இன்று அதிகாலை புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மீது மின்னல் தாக்கியதால் 40 நிமிட பயணத்தின் பின்னர் மீண்டும் கட்நாயக்கா விமான நிலையத்திலே அவசரமாக அது தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் தற்போது நிலவி வரும் பலத்த மழை வீழ்ச்சியினால் களுத்துறை, கண்டி, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு ஆரம்ப எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இந்திய செய்திகளில், கடந்த ஆண்டு 260 பேர் பலியான ஏர் இந்தியா விமான விபத்தின் நினைவு நாளில் மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஊழியர்களை ஏர் இந்தியா நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. சித்தாந்த ரீதியாக பிளவுபடாத ஒரே கட்சி காங்கிரஸ் என்றும் RSS பாரதிய ஜனதா கூட்டணியை எதிர்ப்பதற்கு அதுவே சிறந்த நிலையில் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்.
மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரகாஷ் சிங் பாறை நேற்று தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். மேலும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். உடலில் ரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்காக உட்கொள்ளப்படும் போலிக் அமில மருந்துகள் தற்போது மில்லிகிராம் எனப்படும் அளவீட்டில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனி அவற்றை மைக்ரோகிராமாக வகைப்படுத்தி சந்தைப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் மீண்டும் அறிவுறுத்தியிருக்கிறது. அரச மருத்துவமனைகளின் உயர் பொறுப்புக்கு ஓய்வு பெற்றவர்களை பணி நீடிப்பு அடிப்படையில் மீண்டும் நியமிக்கக்கூடாது என்று அரச மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவால் வேலை போய்விடுமா என அஞ்சும் ஊழியர்கள் ஒரு பக்கம், இந்தியாவில் தாம் பார்க்கும் வேலையை ஏஐ எப்போதுதான் எடுத்துக்கொள்ளும் என்று ஏங்குவோர் இன்னொரு பக்கம், இல்லத்தரசிகள் அதில் இரண்டாவது ரகமாக காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. மேற்காசிய போரின் ஒரு பகுதியாக அந்த பிராந்திய கடற்பரப்பில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இந்தியா உறுதியாக எதிர்ப்பதாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பயணித்த தொடருந்தின் மீது கல்லெறிந்த நபரை போலீசார் தற்போது தேடி வருகிறார்கள். கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு உட்பட சில பகுதிகளில் சிகல்லா நோய் பரவி வருகிறது. இந்த நிலையில் நிபா வைரஸ் காய்ச்சல் மீண்டும் அங்கு பரவி வருவது தெரிய வந்துள்ளது. கேரளத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் அரசு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண பஸ்களில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த திட்டத்துக்கு தனியார் பஸ் உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் கேரள ஆண்கள் சங்கமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பஸ்களில் ஆண்களையும் இலவசமாக அனுமதிக்காவிட்டால் போராட்டம் தங்களால் நடத்தப்படும் என்று கேரள ஆண்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் என்று, ஒரு சவரன் 110,400 ரூபாவாகவும், கிராமுக்கு 300 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,800 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நேற்றிரவு கடுமையான தாக்குதலை ஈரான் மீது தான் நடத்துவேன் என்று ட்ரம்ப் தெரிவித்த சில மணி நேரத்தில் இந்த அறிவித்தல் வந்திருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கும் அவற்றுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் $33 கோடி நிதியை ஒதுக்க இஸ்ரேல் அரசு திட்டமிட்டு வருகிறது. பிரிட்டனில் ராணுவத்துக்கு போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசு தயக்கம் காட்டி வருவதை கண்டித்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோன் கிலி நேற்று தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார். அமெரிக்க செல்வந்தர் இலோன் மஸ்கின்

கடுமையான போதியை ஏற்படுத்தும் தன்மை உடையதாக குறிப்பிடப்படுகிறது. எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் நெருப்பு கோடியொன்று வீதியில் தலைதறிக்க ஓடுவதை காட்டும் காணொளி சமூக ஊடகத்தில் தற்போது பரவி வருகிறது. இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் திமிங்கிலங்களின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவே உலகின் ஆகப்பெரிய திமிங்கில கல்லறையாகும். விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 10வது மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து வேல்ஸில் இன்று முதல் தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. ராகுல் திராவிட்டின் இளைய மகன் அன்வே திராவிட் இந்தியாவின் U19 அணியில் இணைந்துள்ளார். இலங்கைக்கு எதிரான தொடரில் அவர் விளையாட தேர்வாகியிருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. ஏ பிரிவில் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய ஆட்டத்தில் மெக்சிகோ 2 போட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிரபல கால்பந்து வீரர்களை அங்கீகரிக்கும் வகையில் சாலைகளுக்கு அவர்களது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மன்ஹட்டன் பகுதியில் தியரி ஹென்ரிவே சாலையை அதிகாரிகள் திறந்து வைத்திருக்கிறார்கள். சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபிடே செஸ் தொடர்களில் பங்கேற்க ரஷ்யாவுக்கு 3 தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 இலங்கை பிரமதியில் 385.84 இந்திய பிரமதியில் 111.05, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 338.10 இந்திய பிரமதியில் 95.30, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 418.45 இந்திய பிரமதியில் 119.74, 1 ஐக்கியராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.26 இந்திய பிரமதியில் 127.82, 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.87 இந்திய பிரமதியில் 68.20. கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் டாக்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்
4: 11 13 rue Caille 75 000 Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan 95 140 Berger Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: காலைப்புந்தண்டல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலைப்புந்தண்டலுக்கு நித்தமும் ஆலோசனை வழங்குகின்றார்கள் ஸ்ரீ சூரச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது ஆலோசனையோடு தொடர்கிறது காலை பூந்தண்டல். அந்த வகையில் காலை பூந்தண்டலுக்காக வந்திருக்கும் முதலாவது நீர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா. ஏமலிருந்து பொங்கையூர் ராஜா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமா இருக்கோம். நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: திரைப்படம் வந்து நட்சத்திரம் பாடம் வந்து அவ்வளவு மேனகையின் அபிமான தாரகை.
0: ஆமாம்,
1: அந்த பாடம் கேட்க விரும்புறேன் ஹேமா.
0: பால சுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல
1: அந்த குரல்ல கேட்க விரும்புறேன். நன்றி,
0: நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் நட்சத்திரம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

சங்குலி இடையோ அசைந்திடும் கிங்கினி என்ன சொல்லி என்ன பாட கம்பனில் கவிதை.

0: எங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக வைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க. நான் மூத்தி வில்லால இருந்தோம்.
0: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாளை அப்புறம் விசாரிக்கிறேன்.
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். மாற்றங்களால சில ஒவ்வாமைகள் காலம் இல்ல இருக்கும் போயிரும். எங்கட நாட்டுல இன்னைக்கு இந்த வாரம் இப்ப நல்லா இருக்கு, இதமா இருக்கு. ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு அடுத்த வாரம் பழையபடி 30 தாண்டி போய் கொண்டிருக்கு.
1: போன இடமே 25 கிட்ட வந்தது.
0: தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன அப்ப கணவருக்கு பிறகு ஒரு பெண் இருக்க கூடாதுன்றது இல்ல சொல்லியில வாழ்த்துறீங்க?
1: இல்ல இல்ல, அது அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவர் கணவருக்கு, அதாவது வந்து கணவர் இருக்கு நினைக்கும், அவ கணவருக்கு பிறகுதான் என்ன, கணவருக்கு முதலே அவ போடணும். தீர்க்கது மங்கலியா
0: அதே அப்படி அனுப்புறீங்க. ஆறுக்கு ஆறு வாழ்ற, இன்னும் நல்லா வாழணும் ஆளுக்கு. இப்ப நீங்க கணவர்னு சொல்லிச்சுன்னா மனைவி வாழணும் சிறப்பா, தனக்கு பிறகும் வாழணும் நினைக்கணும். மனைவி வந்து கணவன் வந்து தனக்கு பிறகும் வாழணும் ஆளுக்கா நினைக்கணும். அது கடவுள் தான் மிச்சத்தை தீர்மானிக்கிறது.
1: இல்ல, எத்தனையோ கொம்பட சொல்லுவினம், நான் பூவும் போட்டோடு நீ நீ கடைசி வரைக்கும் நான் கொண்டு யமன் வரப்படாது, நான் போகும் நினைக்கும் வரப்படாது, நான் தீர்க்க சுமங்கலியாக போகணும் எத்தனையோ பேர் சொல்லினதா நான்
0: கேள்விப்பட்டேன். சரி, பெண்கள் சொல்லுகிறார்கள், நீங்க ஆண்கள் வந்துட்டு நீங்களும் ஏன் வந்துட்டு தீர்க்க சுமங்கலியா இருக்க சொல்றீங்க? நீங்க சொல்லணும் வந்துட்டு, நான் எனக்கு பிறகும் நீ இருக்கணும் வந்து என்று சொல்லி.
1: அப்படியா? சரி, அப்ப என்ன யோசிக்கிறேனா
0: யோசிக்க கூடாது. சரியா, நன்றி நன்றி. ஆமாம், மூத்தி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சொர்க்கம் நரகம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் காலை பொந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை பொந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: நலமா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கின்றேன். நீங்கள் நல்லதானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம்.
1: நன்றி. அம்மா பற்றி பாடக்கிற பாடல், வானுக்கு ரெண்டு கிலோமீட்டர் பாடலை அம்மாக்காக இருக்கின்றேன்.
0: அம்மாக்கும் அப்பாக்கும் சேர்த்து அந்த பாடல் ஒலிக்கிறது.
1: நன்றி.
0: நன்றி. ஆமாம், சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 9:21. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலி புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலி புந்தண்டலுக்காக வைபர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம், ஆமா,
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: என்ன பாட்டு?
0: கோயில் மணி ஓசை.
1: கோயில் மணி இந்த ஓசை தான் பாரதி ராஜாவுக்காக இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு இந்த பாடலை கேட்கிறேன்.
0: ஆமாம், இந்த படத்துல எல்லா பாடல்களுமே நல்ல பாடல்கள். அந்த காலம்
1: நல்ல பாடல். படம் அப்படி, பாட்டும் அப்படி.
0: கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.
2: தன்னை கேட்டதாரும் இங்கு வந்ததாரும்
3: பாஞ்சாலி பாஞ்சாலி
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: நீங்கள் இணைந்திருப்பது காளி பூந்தண்டலோடு. காளி பூந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் நேமா. யுவசரி குணதாஜா
0: கதைக்கிறேன். நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நன்றி. நான் கேட்ட பாட்டு அது காலையில் தேவையை எழுப்பி என்ற அந்த பாட்டை தாங்கோ.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம் நேமா.
0: நன்றி, நன்றி. ஆமாம், ஜோயஸ்ரீ அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நான் கேட்கும் பாடல் வந்து கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையிலே எஸ் பி சாய்ராஜா பாடின பாடல். இந்த நீங்கள் முதல் மூத்திட்ட கேட்டிருந்தீங்களா அந்த தீர்க்க சிவங்கடியா வாழணும் வாழ்க்கிறேன்னு சொல்லி, என்னை பொறுத்தளவில் அது எங்களை நாங்களே வாழ்றதா தான் முடியும். என்றால் நாங்கள் ஆரோக்கியமா இருந்தால் தான் அவர்கள் தீர்க்க சிவங்கடி. என்ன நாங்கள் இல்லை என்றால் அவர் தீர்க்க சிவங்கடி இல்லை என்றதை என்னொருவர் கேட்டார், நீ உன் அம்மாவிடம் அம்மம்மாவிடம் உன் சகோதரியிடம் உனது உற்ற நண்பியிடம் காணாத ஒரு ஒரு கோலத்தை உன் மனைவிடம் காண முடியாது, அது என்ன கோலம் என்று கேட்டிருந்தார். நிகழ்ச்சி போட நான் சொன்னேன் அவசர கோலம் என்று போட்டு பிறகு தேடி பிடிச்சு ஒரு விடையா சொன்னேன் ஏற்றுக்கொண்டிருந்தார். விதவை கோலத்தை நான் காண
1: முடியாதானே
0: அந்த தகவலையும் கூறிக்கொண்டு இந்த பாடலை கேட்போம்.
1: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. ஆமாம், விபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் நினைத்திருப்பது காலை புந்தண்டலோடு. காலை புந்தண்டலுக்காக தொடர்ந்து வைவரோடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் திருமதி வில்லராஜா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். எங்களை போல நீங்களும் நலமா இருக்கணும் அப்பவும்.
0: ஆமாம், நன்றி
1: நன்றி. நான் தாம்பத்தியம்பலத்தில் இருந்து அதிகாலையில் குயில் கூவுது, அதை கேட்டுத்தான் துயில் நீங்குன்ற பாட்டு வில்லுடன் சேர்ந்து கேட்போம்.
0: ஆமா, ஆனா அரு ராதா வந்து சிவாஜியோட சோடியா இன்னொரு படத்துல நடிச்சிருக்கிறான், இந்த படத்துலதான் தெரியும்.
1: எனக்கு ஒரு பாத்த உடனே ராதா வச்சிருக்கிறா என்றுதான் நானும் எடுத்து பாத்தேன் அந்த பாட்டு.
0: எல்லாருக்குமே அந்த முதல் மரியாதை தான் ஞாபகத்துக்கு வரும். இது இன்னொரு
1: அதான் இரண்டு பேரும் நடிச்சிருக்கிறது.
0: ஆமாம், இரண்டு பேரும் நடித்திருக்கிறார்கள்.
1: நடிச்சிருக்கணும்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலே உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பு.
1: நன்றி.
0: ஆமாம், திருமதி வில்வராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் தாம்பத்தியம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 9:45. நீங்கள் இணைந்திருப்பது காலை புந்தண்டலோடு. காலை புந்தண்டலுக்காக அனுப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம். ஜெயமணில என் திருமதி ஜெயந்தி ராஜமோகன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நான் இந்த சூதாட்டம் படத்துல விளக்கேற்றி வைக்கிறேன் அந்த பாடல்.
0: ஆமாம், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பு பண்றோம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஜெயந்தி ராஜமோகன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சூதாட்டம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.
2: கல்யாண சாப்பாடு போடவா

0: இணைப்பது காலை புந்தண்டலோடு. காலை புந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜெயமா, திருமதி தேவேந்திரன்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்? அதுல எல்லாம் இந்த பாடல் தான் ஒரு காலத்துல போய் கொண்டு வந்தது, ஆரம்ப காலத்துல. சரி, நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நான்
1: ஒளிபரப்புகின்றேன்.
0: தேவேந்திரம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை பூந்தண்டலோடு. காலை பூந்தண்டலுக்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வைவரூடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம். ராஜா,
0: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்க எல்லாரும்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: வெள்ளிக்கிழமை தானே, அப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும். ரெண்டு நாள் லீவு தானே?
0: ஆமா, அந்த வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்துடும். அந்த லீவு, அது லீவு இருக்கோ இல்லையோ, அந்த சனி ஞாயிறுன்ற எங்களுக்கு சின்னல இருந்தே இந்த பழகிட்டு இருந்த ஒரு சந்தோஷம்.
1: அது அங்கதான் நாடு முடரே.
0: ஆமா,
1: வியாழன்ற உடனே வெள்ளி ஒரு நாள் தானே பேருந்து அப்படியே லீவ்ல நிக்கலாம்.
0: மற்றது இந்த சனி ஞாயிறுல வேலை செய்தாலும் அது வந்து பெரிய சுமையா தெரியற இல்ல, ஏதோ ஒரு அந்த சிலவள பிள்ளைகள் வீட்டுல யாராவது
1: மனதுக்கு ஒரு இதமா இருக்கும். சரி, நேரமாவது கடைசியா வந்திருக்கிறேன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன்.
0: லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. உங்களோட பாடல் முழுமையாக தர நேரம் போதுமானதாக இருக்கிறது. உங்களுடைய பாடலை தருகின்றோம்.
1: ஓகே, நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், சூரிச்சல் வந்து ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

வனிதா அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் அனுசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என் எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். போலீஸ் தரவுகளின்படி 2026 ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் இலங்கையில் நீரில் மூழ்கி 122 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. எதிர்கட்சியில் இருக்கும்போது பழைய தேர்தல் முறையிலானது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய, தற்போது பழைய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்த முடியாது என்று குறிப்பிடுகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிரேஷ்ட பிரதி காவல்துறைமா அதிபர் வருண ஜயசுந்தரவை கைது செய்வதற்கோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ இந்த கட்டத்தில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நெருங்கியிருந்த வேளையில் அரசாங்கத்தின் கொள்முதல் நடைமுறைகளை மீறி தென்மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நாற்காலிகளை விநியோகித்து அரசு நிதியை முறைகேடு செய்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட தென்மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வா உட்பட இருவரை பிணையில் செல்ல கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று அனுமதித்துள்ளார். இலங்கை தமிழிசக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளிவார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்ல்ஸ் வைட்லியை பெல்ஜியத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு 2026 ஜூன் 15 முதல் 24 வரை இலங்கைக்கு தனது இரண்டாவது பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவார அமைச்சு அறிவித்துள்ளது. சுரேஷ் சலை விவகாரத்தை பயன்படுத்தி விமல் வீரவன்ச மற்றும் மோதியின் கம்பன்பில போன்ற இனவாத சக்திகள் சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தை தூண்டி நாட்டில் முரண்பாடுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வேண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதீதீன் தெரிவித்தார். உயர்நீதிமன்றங்களில் நிலவும் நீதியரசர்களின் வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்குமாறு நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்குமாறும் வலியுறுத்தி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதம் இன்று வெள்ளிக்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கைக்கான ஜப்பான்

தூதுவர் ஆகியோர் இசோமதா அவர்கள், மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரட்ன கமகே ஆகியோர் முன்னிலையில் இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் முகமது நவ்ராஸ் நசாரிடம் 6 குளிரூட்டப்பட்ட ட்ரக் வண்டிகளை ஒப்படைத்தார். 2026 11 இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் நாட்டின் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கும் வரி செலுத்துவோரின் இணக்கத்துக்கு அமைய மேம்படுத்துவதற்குமான பல புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. எல்நினோ வானிலை தாக்கத்திற்கு மத்தியிலும் நாட்டில் எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக நாட்டில் எந்தவித தடையின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வலசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டநாயக்கா விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் நோக்கி இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மீது மின்னல் தாக்கியதால் 40 நிமிட பயணத்தின் பின்னர் மீண்டும் கட்டநாயக்கா விமான நிலையத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். துறையிலிருந்து மன்னார் ஊடாக கேட்பட்டி வரையான கடற்பரப்புக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல்நிலை குறித்து சிவப்பு மட்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நாட்டில் தற்போது நிலைவரும் பலத்த மழை வீழ்ச்சியினால் களுத்துறை, கண்டி, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு ஆரம்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று செட்டியார் தெருவில் 22 கேரட் தங்க பவுன் 3,49,600 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் இந்திய செய்திகள். கடந்த ஆண்டு 260 பேர் பலியான ஏர் இந்தியா விமான விபத்தின் நினைவு நாளில் மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஊழியர்களை ஏர் இந்தியா நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. சித்தாந்த ரீதியாக பிளவுபடாத ஒரே கட்சி காங்கிரஸ் என்றும் RSS பாரதிய ஜனதா கூட்டணியை எதிர்ப்பதற்கு அதுவே சிறந்த நிலையில் உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். உடலில் ரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்காக உட்கொள்ளப்படும் போலிக் அமில மருந்துகள் தற்போது மில்லிகிராம் எனப்படும் அளவீட்டில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனி அவற்றை மைக்ரோ கிராமாக வகைப்படுத்தி சந்தைப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவால் வேலை போய்விடுமோ என அஞ்சும் ஊழியர்கள் ஒரு பக்கம், இந்தியாவில் தாம் பார்க்கும் வேலையை AI எப்போதுதான் எடுத்துக்கொள்ளும் என ஏங்குவோர் இன்னொரு பக்கம், இல்லத்தரசிகள் அதில் 2வது ரகம். கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு உட்பட சில பகுதிகளில் ஷிகெல்லா நோய் பரவி வருகிறது. இந்த நிலையில் நிஃபா வைரஸ் காய்ச்சல் மீண்டும் பரவி வருவது தெரியவந்துள்ளது. கேரளத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் அரசு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த திட்டத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கேரள ஆண்கள் சங்கமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பேருந்துகளில் ஆண்களையும் இலவசமாக அனுமதிக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என கேரள ஆண்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவனுக்கு ₹2,400 உயர்ந்து 1 சவரன் 110,400 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 300 உயர்ந்து 1 கிராம் 13,800 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரை பகுதியில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கும் அவற்றுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் 10 கோடி செக்கல் நிதியை ஒதுக்க இஸ்ரேல் அரசு திட்டமிட்டுள்ளது. பிரிட்டனில் ராணுவத்துக்கு போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசு தயக்கம் காட்டி வருவதை கண்டித்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹீலி நேற்று தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். தாய்லாந்து மன்னர் மகா வர்ஜலோங்கோனின் மூத்த மகள் இளவரசி பக்ரஹித்யபபா காலமானார். அவருக்கு வயது 47.
மலேசிய காவல்துறை மின் சிகரெட்டுக்கு முழுமையாக தடை விதிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. மின் சிகரெட்டுகளில் பியூ பியூ எனும் செயற்கை ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த ரசாயனம் கடுமையான போதை ஏற்படுத்தும் தன்மையுடையது. இந்திய பெருங்கடலில் ஆழத்தில் திமிங்கலத்தின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவே உலகின் ஆகப்பெரிய திமிங்கல கல்லறை. பழமையானதும் கூட. ஆஸ்திரேலியாவின் மேற்கு கரையோரத்தில் உள்ள இந்திய பெருங்கடலில் திமிங்கலங்களின் அந்த ஆழ்கடல் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 10th மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து வேல்ஸில் இன்று முதல் தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. ராகுல் டிராவிட்டின் இளைய மகன் அன்பே டிராவிட் இந்தியாவின் 19 அணியில் இணைந்துள்ளார். இலங்கைக்கு எதிரான தொடரில் விளையாட தேர்வாகியுள்ளார். உலகக்கண்ட கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டம் நிறைவடைந்துள்ளது. ஏ பிரிவில் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய ஆட்டத்தில் மெக்சிகோ 2 போட்டு வென்றுள்ளது. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற இருந்த உலகக்கண்ட ரசிகர் விழா மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிரபல கால்பந்து வீரர்களை அங்கீகரிக்கும் வகையில் சாலைகளுக்கு அவர்களது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மன்ஹாட்டன் பகுதியில் தியரி ஹென்றி வேவ் சாலையை அதிகாரிகள் திறந்து வைத்துள்ளனர். சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபிடே செஸ் தொடர்களில் பங்கேற்க ரஷ்யாவிற்கு 3 தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் அனுசனி வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் ஊத்திபூர்வ இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 இலங்கை பெறுமதியில் 385.84% இந்திய பெறுமதியில் 111.05% 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 338.10% இந்திய பெறுமதியில் 95.30% ஒரு சுவிஸ் ஃபிராங் இலங்கை பெறுமதியில் 418.45% இந்திய பெறுமதியில் 119.74% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.26% இந்திய பெறுமதியில் 127.82% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238.57% இந்திய பெறுமதியில் 68.20% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரே, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம், நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னு மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னு மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 40. தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னு மார்க்கெட்.
8: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டு

வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 11 மணி வரை ஒலிக்கிறது வெள்ளிமலர். அந்த வகையில் இன்றைய வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து சிறப்பு நச்சிந்தனையோடு இணைந்து கொள்கின்றார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் ஸ்வஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம் கேமா. நலமா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
1: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இறைவன் ஆசியுடன் உங்கள் ஊடக உறவுகள் கலைஞர்கள் எல்லோரும்
0: நலமாக இருக்கின்றார்கள். நன்றி.
1: நிச்சயமாக நாங்கள் ஒரு திதி சிராத்த பிரார்த்தனையில் இருக்கின்றோம். ஒரு நண்பர், ஒரு தாயகத்து நண்பர் அது. அவரது நினைவோடு நாங்கள் இந்த சிந்தனையை பகிர்ந்து விட்டு உங்களுக்கு நாங்கள் ஏனைய நேயர்களுக்கு வழிவிடுவோம் இல்லையா?
0: ஆமாம். சிரமத்துக்கு மத்தியிலும் இணைந்து கொள்கின்றீர்கள். சரி, உங்களையும் நாங்கள் வேற வீட்டு இணைத்துக் கொள்கின்றோம்.
1: ஆமாம், வர முடியவில்லை. ஏஎஸ் ராஜா இருந்த நேரங்களில் நான் சற்று இதை விட வேலைப்படுவாக இருந்தேன். இன்று அவர்கள் அனுமதியோடு இந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்கிவிட்டு நாங்கள் ஆரம்பிப்போம். அன்பார்ந்த உறவுகளே, அன்பார்ந்த டிஆர்டி அன்பு நேயர்களே, அகில உலக உலகமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வானொலி அன்பு நேயர்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்து இன்றைய தினம் நான் என்ன சிந்தனை வழங்குகின்றேனோ அந்த சிந்தனையை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த கிரியைகளின் வாயிலாக பொது சிந்தனையாக, நல்ல சிந்தனையாக, எல்லோருக்கும் பிரயோசனப்படக்கூடிய சிந்தனையாக இந்த சிந்தனைகளை தந்துவிட்டு நான் இன்றைய நிகழ்ச்சியை குறுகிய நேர நிமிடங்களுக்கு நிறைவேற்றிவிட்டு இந்த காரியம் முடிக்க வேண்டும் 12 மணிக்குள். எனவே நாங்கள் இன்றைய தினம் குறைந்தபட்சம் இந்த சிந்தனையை வழங்கிவிட்டு நான் ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, நான் இன்றைய நிலையிலே மனதிலே படக்கூடிய உண்மையான சிந்தனைகளை தர வேண்டும். நல்ல சிந்தனையிலே நாம் பிறக்கின்றோம். ஆறறிவோடு ஐந்தறிவு நிறைந்த மனிதர்களாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எத்தனையோ வகையான நன்மை தீமை, லாபம் நட்டம், இன்பம் துன்பங்களை அனுபவித்துக் கொள்கின்றோம். தாங்க முடியாத துன்பங்கள், தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத இழப்புகள், அதே நேரத்திலே நமக்கு அளவுக்கு மீறிய சந்தோஷம், நினைத்ததை விட இரட்டிப்பு மங்கோடு பூரிப்போடு வரக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் வாழ்விலே இரண்டரை கலந்த ஒரு விடயம். அந்த வகையிலே இந்த பிறப்போடு இறப்பை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். எல்லோரும் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த பிறப்பு பிறவியின் பயனாக வரக்கூடிய நன்மை விஷயங்களை எடுத்துவிட்டு தூய விஷயங்கள், கூடாத விஷயங்கள், அந்த தீங்கான விஷயங்களை அவர்கள் வெளியில் எடுத்துக் கொள்கின்றார்கள். அது கூடாது, இன்று இது செய்கின்றோம், இதுக்கு நாங்கள் போகக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று திதி சிராஷ்டம், துக்க வீட்டுக்கு போயிட்டோம், இதை நாங்கள் விட்டு விட வேண்டும் என்றெல்லாம் பலவாறாக ஒதுங்குவது அது மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். எனவேதான் எத்தனை ஆண்டு சென்றாலும் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி அறிவு தந்து ஞானம் தந்து சிறப்பான அறிவோடு சென்ற அன்பு உள்ளங்களை நாங்கள் நினைந்து, நாங்கள் பிறந்த பொழுது எவ்வளவு பிறந்த நாளை கொண்டாடுகின்றோமோ அதே மாதிரி இறந்த தினத்தில் அவர்களுக்கு நாங்கள் பிறவியில் எம்மோடு வசிப்பது போல ஒரு தன்மையை கொடுத்து இந்து சமய சம்பிரதாய முறைப்படி பூவதீப நைவேத்தியங்கள் வைத்து அந்த சிறுக்கு அவருக்குரிய கடமைகளை செய்து இந்து சமய சம்பிரதாய முறைப்படி நாங்கள் அனுஷ்டானங்கள் செய்து பிராமண குரு தட்சணை தானங்கள் எல்லாம் கொடுத்து அந்த பிதுரை சந்தோஷித்து நாங்கள் ஆசி பெற்று நல்ல விடயங்களை மேற்கொள்கின்றோம். இன்றைய தினம் நம்மோடு கூட பிறந்து பழகி தாயகத்திலும் சரி இங்கும் சரி குடும்ப உறவாக இருக்கக்கூடிய அன்புக்குரியவர்கள் பிறந்த நேரத்திலே நாங்கள் இன்றைய 7வது சிராப்தத்தை மேற்கொள்கின்றோம். சிராப்தம் என்பது திதி, புண்ணியம். அந்தந்த திதிகளுக்கு அவர்கள் இறந்த நேரத்தில் நாங்கள் ஆத்மாக்கள் எங்களோடு வசிப்பதாக ஒரு நல்ல உணர்வோடு சடலம் சரீரம் இல்லாவிடனும் அவர்களை நினைத்து நாங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் தான் திதி சிராத்தங்கள். அந்த புண்ணிய சிராத்தம் இந்த சுக்கரவாரத்திலே துவாதசி திதியிலே மறைந்த ஒரு நல்ல ஆத்மாக்கு நாங்கள் நினைவுகள் செய்கின்ற வேளை நாமும் நம்மோர்களும் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளும் நாம் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற நோக்கோடு, பொது நல நோக்கோடு அந்த ஆத்மாவை நினைச்சு நாங்கள் வழிபட்டு அவரது ஆத்ம ஈடற்ற மோட்சம் பெற்று அனைத்து பிள்ளைகளுக்கும் நல்ல சாந்தி பெற வேண்டும் என்று சொல்லி திதி சிராத்த புண்ணியத்தை இன்று உங்களுக்கு தந்து நாங்கள் பிறவியிலே இந்து சமய அனுஷ்டானத்திலே எத்தனையோ விரதங்களை தருகின்றோம், எத்தனையோ சிந்தனைகளை தருகின்றோம். இறந்த ஆத்மாக்களை நாங்கள் நினைவு கூறுவது அறிதிலும் அரிதமாக போய்கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஆலயங்களை சென்று ஒரு சின்ன அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டில் படைத்து நிவேதித்து விட்டு அவர்கள் தங்கள் கடமைகளை நேரமில்லாமல் செய்து கொள்கின்றார்கள். இயன்ற அளவு முடிந்த அளவு நாம் நமது பெற்று வளர்த்து ஆளாக்கி தெரிந்தோ தெரியாமலோ இயற்கையின் நியதியாக நம்மை விட்டு சென்றவர்களை நாம் நினைத்து அந்த திதி சிராட்டங்களின் புண்ணியங்களை தேட வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி இன்றைய தினம் சற்று 12 மணிக்குள் அவர்களது திதி நிறைவேற்ற வேண்டும். அந்த நோக்கோடு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை திதி சிராட்டங்கள் அனைத்திலும் எல்லோரும் பங்கு பெற்று இந்த வானொலியினூடாக சர்வதேசமென்றும் கேட்டிருக்கக்கூடிய எல்லா உள்ளங்களும் நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு சென்ற பெற்றோர் நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு நல்ல காரியம் செய்து அவர்களை நினைத்து அவர்களை திருப்திப்படுத்தி ஆசி பெற்று வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இன்றைய சிந்தனையை நிறைவேற்றி டிஆர்டி தமிழ் வானொலியின் கிளைகளூடாக இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்து நன்றியும் தெரிவித்து அவர்களது இல்லத்திலிருந்து இன்றைய சிந்தனையை குறுகிய நேர நிமிட தொழில்களுக்குள் நிறைவேற்றி டிஆர்டி தமிழ் வானொலி ஊடகத்திற்கும் அந்தந்த ஆயுளுடன் வாழ வாழ்த்தி அவர்களது கலைஞர்களுக்கு சிறப்பான வாழ்த்தை தெரிவித்து இன்று அன்புக்குரிய அறிவிப்பாளர் கேமா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் சுதனையா நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்.
0: நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்.

0: ஆமாம், சிறப்பு நச்சினையோடு இணைந்திருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் இணைப்பில் வந்திருக்கும் நீர் இணைத்துக் கொள்ள வணக்கம். ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி.

நையாத மனத்து நினை நைவிப்பான் நித்தருவே ஐயா நீ விழா போந்த அன்று.

ஆலும் அல்லற்படாசை கடலியும் அல்ல இனிதாய் நள்ளிரவு போ

சொல்லி விளையாடும் புள்ளி உளை நான வெள்ளிவனமீரோட்டுறைவோனே. நல்ல சுரர் மாற, நல்ல சுரர் வா.

0: வள்ளி மணவாள பெருமாளே பெருமாளே. திரு சிட்டம்பரம், நன்றி வணக்கங்கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார். வணக்கம். உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: திமத்தை படாமல் நினைச்சு தந்த சர்மா ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு முருகன் பாடல் பாடல்
3: பாடுவேன். அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா, திருநீர் அணிந்தேன் தினம் உன்னை பணிந்தேன், அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா. உனையே நினைந்தேன் வடிவேல் முருகா, உனையே நினைந்தேன் வடிவேல் முருகா, உனையன்று இனியார் துணையாய் வருவார். திருநீர் அணிந்தேன் தினம் உன்னை பணிந்தேன், அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா. மலைமகள் ஈன்ற முருகா வருக, அலைமகள் போற்றும் மருகா வருக. மலைமகள் ஈன்ற முருகா வருக, அலைமகள் போற்றும் மருகா வருக. கலைகள் யாவையும் எனக்கே தருக, கலைகள் யாவையும் எனக்கே தருக. நலமெல்லாம் வாழ்வில் நிலையாய்ப்புக, திருநீர் அணிந்தேன் தினம் உன்னை பணிந்தேன், அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா. உன்னையே நினைந்தேன் வடிவே முருகா, உனையன்று இனியார் துணையாய் வருவார். திருநீர் அணிந்தேன் தினம் உன்னை பணிந்தேன், அருளினை வேண்டி அழைத்தேன்.

0: என்னையே சிறையில் அடைத்து ஓமெனும் பிரணவ பொருளினை கேட்டு நான் முகந்தன்னையே சிறையில் அடைத்து தானினும் மாணவம் அகந்தையை அழித்து தானினும் மாணவம் அகந்தையை அழித்து மாநிலம் அறிந்திட மழைப்பொருள் உரைத்தாய் திருநீர் அணிந்தேன் தினம் உன்னை பணிந்தேன் அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா திருநீர் அணிந்தேன் தினம் உன்னை பணிந்தேன் அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா உனையே நினைந்தேன் வடிவேல் முருகா உனையே நினைந்தேன் வடிவேல் முருகா உனையன்று இனியார் துணையாய் வருவார் திருநீர் அணிந்தேன் தினம் உன்னை பணிந்தேன் அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா அழைத்தேன் முருகா அழைத்தேன் முருகா. நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வள்ளிமலரோடு. வள்ளிமலருக்காக தொடர்ந்து வாய்வரோடாக காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா. நான் லெண்டோ மனோ. எப்படி நலம்தான?
1: நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்கள்?
2: ஓ நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். நானும் ஒரு பக்தி பாடுறேன்.
1: ஆமா.
2: அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் அன்று கேட்பவன்

தடுமாறுகிறான் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான் வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார், மனமே சகலதும் என்பார், மனம் போல்

நான் இதயம் குலைந்து தவிக்கின்றான் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அடிக்கும் அவன் கை அணைக்கும் உவி அனைத்தும் தலைவன் இயக்கம். அடிக்கும் அவன் கை அணைக்கும் உவி அனைத்தும் தலைவன் இயக்கம். தலைவன் சிறி அணைத்தால் சிரிக்கின்றான் தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான். தன்னை அடித்தால் பழிக்கின்றான் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான் நடுவில் மனிதன் வாழுகிறான். வீணில் மனம் கடும் அருகிறான் இறைவா இறைவா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். கற்றது கை மண் அளவு கரை கண்டவர் இங்கே குறைவு. கற்றது கை மண்

யாவும் அருள்வான் நம் இறைவன். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா இறைவா, அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான்.

0: கேட்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து வந்திருக்கும் நீர்களை முனைத்துக் கொள்கின்றேன். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் அண்டி, நான் அபிவரதன் கதைக்கிறேன்.
0: ஆமாம், அபிவரதனையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.

ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. சிவ சிவாயன கூறும் போது சிந்தையில் ஒளி தோன்றுமே. பாவராக தாளம் மூன்றும் பரதக்கலையாய் வந்தது, பரமனாம் சிவபாத நாட்டியம் பரத நாட்டியமானது. ஆக்கல் காத்தல் அளித்தல் மறித்தல் அருளல் என்பது ஐந்தொழில், ஐந்தொழில் நடத்தும் அண்ணாமலையான், ஐந்தொழில் நடத்தும் அண்ணாமலையான். சாதா மாதர மரீசா சிவ சிவாயன கூறும் போது சிந்தையில் ஒளி தோன்றுமே. காளியோடு வானம் மீது இறைவன் புரிந்த நர்த்தனம், கைல நந்தி மேளம் கொட்டிய சுத்தமத்தனம் அற்புதம். சித்தன் போக்கு சிவனின் போக்கு பக்தி கருளும் நன்னோக்கு, சித்துகள் நிகழ்த்தும் அண்ணாமலையே. சிவமலை என்னும் திருமலையே, சாதா மாதர மரீசா.

0: ஹலோ.
1: ஆமாம், நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நேரம் சரியாக 10:48 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆமாம், நாங்கள் உங்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். இணைந்து கொள்ளுங்கள்.
2: உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு நச்சந்திரன் ஐயாக்கும் நன்றிகளையும் பக்தர்களையும் கூறிக்கொண்டு நான் ஒரு சரஸ்வதிக்கு பெண் பெற போறேன். நன்றி. சரணம் தாயே சகலகலா வாணி

జగలగలా వాణీ చరణం తాయి సంగీత వీణా వాణీ జగలగలా వాణీ.

ஆய் மங்கள செல்வி சகலகலா வாணி சரணம் தாயே.

0: புல்வாய் ஜகலகலாவாணி சரணம் தாயே சங்கீத வீணா வாணியே ஜகலகலா வாணி. நன்றி வணக்கங்க அம்மா.
1: நன்றி நன்றி அம்மா
0: நன்றி.
1: ஆம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது வெள்ளி மலரோடு. வெள்ளி மலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி. கேக்குதா? நான் கதைக்கிறது
1: வேண்டி கண்டு நான் ஒரு முருகன் பாட்டு. அரகரோகரா முருகா, அரகரோகராம், அரகரோகரா முருகா, அரகரோகரா, அரகரோகரா கந்தா, அரகரோகராம், ஆனந்த கந்தனுக்கும் அரகரோகரா, அருள் தரும் பாலனுக்கும் அரகரோகரா, கந்தவடி வேலனுக்கும் அரகரோகரா, கதிர்காம கந்தனுக்கும் அரகரோகரா, அரகரோகரா முருகா, அரகரோகரா, அரகரோகரா கந்த, அரகரோகரா கந்தசாமி கடவுளுக்கும் அரகரோகரா, கதிர்வேலனுக்கும் அரகரோகரா, முத்து குமாரனுக்கும் அரகரோகரா, முக்கண்ணனைந்தனுக்கும் அரகரோகரா, கூத்தாடி மைந்தனுக்கும் அரகரோகரா, கூத்தாடங்குமரனுக்கும் அரகரோகரா, சுவாமி குருநாதனுக்கும் அரகரோகரா, ஆடு மயில் வாகனுக்கும் அரகரோகரா, அரகரோகரா முருகா, அரகரோகரா, அரகரோகரா கந்தா, அரகரோகரா, ஆறுமுக வேலனுக்கும் அரகரோகரா, சிவகாமி மைந்தனுக்கும் அரகரோகரா, சிவசுப்ரமணியனுக்கும் அரகரோகரா, ஆனைமுகன் தம்பிக்கும் அரகரோகரா, ஆடுங்காவடி கந்தனுக்கும் அரகரோகரா, திருப்பரகுன்றனுக்கும் அரகரோகரா, திருச்செந்தூர் வேலனுக்கும் அரகரோகரா, திருவரகாபாலனுக்கும் அரகரோகரா.

0: திருப்பழனி முருகனுக்கும் மரகரோகரா, பழனியாண்டி அப்பனுக்கும் மரகரோகரா, குண்டிலாடும் குமரனுக்கும் மரகரோகரா, குரமல்லி உள்ளவனுக்கும் மரகரோகரா, தெய்வயான துணைவனுக்கும் மரகரோகரா, நல்லோர் கந்தனுக்கும் மரகரோகரா, நல்ல சிவன் பாலனுக்கும் மரகரோகரா, தொண்டையோர் தொண்டனுக்கும் மரகரோகரா, செல்வ சன்னதி வேலனுக்கும் மரகரோகரா, செல்வ சன்னதி வேலனுக்கும் மரகரோகரா, மௌடபுர கந்தனுக்கும் மரகரோகரா, மாபெரும் மன்னனுக்கும் மரகரோகரா, சரவண பவனுக்கும் மரகரோகரா, சண்முகநாதனுக்கும் மரகரோகரா, அரகரோகரா முருகா அரகரோகரா, அரகரோகரா கந்தாரங்கரோகரா, அரகரோகரா முருகா அரகரோகரா. நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

கேட்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக நிறைவு செய்வதற்காக இணைப்பு. வணக்கம். சரி, வந்தவர் பரீட்சாத்த ஒலி பரீட்சாத்தமா எடுத்து பார்த்திருக்கிறார். சரி,

நேரம் சரியாக 11:02 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் வெள்ளிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். வெள்ளிமலருக்காக இணைந்து கொண்டு சிறப்பு நச்சிந்தனையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கிஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். பொலி தரவுகளின்படி 2026 இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் இலங்கையில் நீரில் மூழ்கி 122 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வருணா ஜாயசுந்தரவை கைது செய்வதற்கோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ இந்த கட்டத்தில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளாா்.

மனித புதைகுழியில் இருந்து இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சிறுவருடைய எலும்புக்கூடு உட்பட 19 எலும்புக்கூடுகள் முட்டாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழ்ச கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கின் ராசமாணிக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்ல்ஸ் வைட்லியை பெல்ஜியத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு 2026 ஜூன் 15 முதல் 24 வரை இலங்கைக்கு தனது இரண்டாவது பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவார அமைச்சு அறிவித்துள்ளது. சுரேசாலை விவகாரத்தை பயன்படுத்தி விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மன்விழா போன்ற இனவாத சக்திகள் சிங்கள மக்களின் மத்தியில் மீண்டும் இனவாதத்தை தூண்டி நாட்டின் முரண்பாடுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வேனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பாதியுதீன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அஹியோ இசமுபதா அவர்கள் மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரட்ன கமகே ஆகியோர் முன்னிலையில் இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் முகமது நவ்ராஸ் நசாரிடம் 6 குளிரூட்டப்பட்ட ட்ரக் வண்டிகளை ஒப்படைத்தார். குற்றங்கள் செய்தவர்கள் பாதுகாக்கப்படும் சட்ட கட்டமைப்பை அரசியல் கட்டமைப்பும் இருக்கும் வரை இந்த நாடு ஒருபோதும் முன்னேற்றம் காணாது என இலங்கை தமிழ்ச கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். 2026 11 இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் நாட்டின் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கும் வரி செலுத்துவோரின் இணக்கத்தன்மையை மேம்படுத்துவதற்குமான பல புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. எல்நினோ வானிலை தாக்கத்திற்கு மத்தியிலும் நாட்டில் எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கட்டணக்க விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் நோக்கி இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மீது மின்னல் தாக்கியதால் 40 நிமிட பயணத்தின் பின்னர் மீண்டும் கட்டணக்க விமான நிலையத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். இன்று செட்டியார் தெருவில் 22 கேரட் தங்கம் பவுன் 349,600 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் இந்திய செய்திகள். கடந்த ஆண்டு 260 பேர் பலியான ஏர் இந்தியா விமான விபத்தின் நினைவு நாளில் மவுன அஞ்சலி செலுத்துமாறு ஊழியர்களை ஏர் இந்தியா விமான நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரகாஷ் சிங் பாறை நேற்று தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் கட்சியிலிருந்தும் விலகியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் உயர் பொறுப்புக்கு ஓய்வு பெற்றவர்களை பணி நீட்டிப்பு அடிப்படையில் மீண்டும் நியமிக்கக்கூடாது என அரசு மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேற்காசிய போரின் ஒரு பகுதியாக அந்த பிராந்திய கடல் பரப்பில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இந்தியா உறுதியாக எதிர்க்கிறது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்தது. RSS தலைவர் மோகன் பவத் பயணித்த ரயிலின் மீது கல்லெறிந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கேரளத்தில் வரும் 15 முதல் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சாதாரண பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த திட்டத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கேரள ஆண்கள் சங்கமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பேருந்துகளில் ஆண்களையும் இலவசமாக அனுமதிக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என கேரள ஆண்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரிட்டனில் ராணுவம் போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசு தயக்கம் காட்டி வருவதை கண்டித்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹேலி நேற்று தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். அமெரிக்க செல்வந்தர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கான முதல் பங்கு விற்பனையில் 75 பில்லியன் டாலரை திரட்டியுள்ளது. ஒவ்வொரு பங்கின் விலை 135 டாலர், சுமார் 500 மில்லியன் பங்குகள் விற்பனையாகியுள்ளது.
மலேசிய காவல்துறை மின் சிகரெட்டுக்கு முழுமையாக தடை விதிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. மின் சிகரெட்டுகளின் பியூ பியூ எனும் செயற்கை ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளது. அந்த ரசாயனம் கடுமையான போதை ஏற்படுத்தும் தன்மையுடையது. இந்திய பெருங்கடலில் ஆழத்தில் திமிங்கலங்களின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவே உலகின் ஆகப்பெரிய திமிங்கல கல்லறை, பழமையானதும் கூட. ஆஸ்திரேலியாவின் மேற்கு கரையோரத்தில் உள்ள இந்திய பெருங்கடலில் திமிங்கலங்களின் அந்த ஆழ்கடல் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 10th மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து வேல்ஸின் இன்று முதல் தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் முதல் ஆட்டம் நிறைவடைந்துள்ளது. ஏ பிரிவின் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய ஆட்டத்தில் மெக்சிகோ 2 போட்டு வென்றது. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற இருந்த உலகக்கிண்ண ரசிகர் விழா மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர பிரபல காற்பந்து வீரர்களை அங்கீகரிக்கும் வகையில் சாலைகளுக்கு அவர்களது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பிஃபா உலகக்கிண்ணம் 2026 தொடரில் ஏ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் செக் குடியரசை 2-1 என்ற கோல் கணக்கை வீழ்த்தி தென்கொரியா வெற்றி பெற்றுள்ளது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 இலங்கை பெறுமதியில் 385.84% இந்திய பெறுமதியில் 111.05% 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 338.10% இந்திய பெறுமதியில் 95.30% 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 418.45% இந்திய பெறுமதியில் 119.74% 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.26% இந்திய பெறுமதியில் 127.82% 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237.57% இந்திய பெறுமதியில் 68.20% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
5: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 5 0 6 5 4 0 3 7 தொடர்புகளுக்கு தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18 ஐக்கியராச்சியத்தில் 10:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: ஏனும் பாலும் பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையே உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனம்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள். பரசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் மீட்டி கேஷன்கரை மன்னிக்கவும் ஆசி பூஷரி அம்பாலி ஸ்டோர்ஸ் இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடைய
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா
2: இருக்கோம். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்ன இதுவெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாலி ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பாலி ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட். பொந்து பண்டிகை நேரம் சரியாக 11:23 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:23. இந்த நேர அறிக்கையை வழங்கியவர்கள் பொந்து பண்டிகை மார்க்கெட் நிறுவனத்தினர். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தேனம்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்
4: அவன் சேர் மனிதன்

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள், பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ஆசை முகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானலையில் வரும் அடுத்த பாடல்

0: தேனும் பலும் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர்கள் திப்போடு இணைந்து பிரியா அவர்கள் பாடலுக்கு இசையமைத்தவர் இசை ராஜ்குமார் அவர்கள் மருதாணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இன்னும் சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசுபசர ரச்சிதான் வெளிநாட்டில இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசர ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி சாப்பிடுறது காணும், உடனே விழுக்கிடப்பா போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: தேனுபால நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ, ஹரிஹரன் அவர்கள் பாடலை யாற்றவர் பாவனா விஜய், பாடலுக்கு இசை அமைச்சவர் கே அவர்கள். அன்புடன் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனுபால நிகழ்ச்சி. வானொலிக்கு அடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்படல் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 11:39 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:39 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள்
1: பரிசலாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனுபால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சுனந்தா அவர்கள், பாடலை யாற்றவர் கலைஞானி வாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் தேரிசை டெம்பிள். நேரம் சரியாக 11:45 ஐக்கியராச்சியத்தில் 10:45 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமும் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் ஜானகி அம்மாவோடு இணைந்து பாலா பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடலை யாற்றவர் கங்கியமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ஆவாரம் பூவு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம் அன்பு உறவுகளே.
1: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக இளந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு வருடாந்த மகோற்சவ திருவிழா. ஓம் சக்தி அபிராமி சக்தி. நிகழும் பராபவ ஆண்டு ஆண்டு திங்கள் 7 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா காலை 10 யாக பூஜையுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்களவாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதுலவர் மல்லங்கார காட்சியும் இடம்பெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். இவ்வேளை அடியார்களிடம் இருந்து அபிஷேக பொருட்கள் அன்னதான பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். பால் செம்பு காவடி கற்பூரை சட்டி எடுக்க உள்ள அடியார்கள் முற்கூட்டியே ஆலயத்துடன் தொடர்பு கொண்டு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0595-91-44-76.
0: நேரம் சரியாக 11:52 ஐக்கியராஜ்யத்தில், 10:52 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் மனு அவர்கள், பாடலை இயற்றவர் புலவர் புலமை பெத்தன், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்ந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசுலாட்சியப்படல் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்ரோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு வந்த நேயர்களுக்கு நன்றிகள்.

வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பு உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்படலில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் சுரேஷலே ஆகியோர் விடுவிக்கப்படக்கூடாது என்று உண்மை வெளிவர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிபடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 37 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள குடியேற்ற கோரி எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றினை அப்பகுதி மக்கள் முன்னெடுக்க உள்ளார்கள். போலீஸ் தரவுகளின்படி 2026 ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் இலங்கையில் நேரில் மூழ்கி 122 பேர் இறந்துள்ளதாக பதிவாகியுள்ளது. செம்மணி மனித புதகுழியில் இருந்து 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சிறுவருடைய எலும்புக்கூடு உட்பட 9 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 முதல் 24 தேதி வரை இலங்கை தனது 2வது பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிகார அமைச்சு அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலே மீது மட்டும் சுமத்த முற்படுவது தவறானது என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா தெரிவித்துள்ளார். குற்றம் செய்தவர்கள் பாதுகாக்கப்படும் சட்ட கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு இருக்கும் வரை இந்த நாடு ஒருபோதும் முன்னேற்றம் காணாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். ஆண்டு 11 இலக்க உள்நாட்டு இறைவரி திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் நாட்டின் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கு வரி செலுத்துவோரின் இணக்கத்தன்மையை மேம்படுத்துவதற்குமான பல புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று செட்டியார் தெருவில் 22 கேரட் தங்கம் பவுன் 3,49,600 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 100 கிராமின் விலை 43,700 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் இந்திய செய்திகள். கடந்த ஆண்டு 260 பேர் பலியான ஏர் இந்தியா விமான விபத்தின் நினைவு நாளில் மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஊழியர்களை ஏர் இந்தியா நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. சித்தாந்த ரீதியாக பிளவுபடாத ஒரே கட்சி காங்கிரஸ் என்றும் RSS பாரதிய ஜனதா கூட்டணியை எதிர்ப்பதற்கு அதுவே சிறந்த நிலையில் உள்ளது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரகாஷ் சிங் பாரை நேற்று தனது MP பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் கட்சியிலிருந்து விலகினார். உடலில் எந்த இரத்த சோப்பணுக்களை அதிகரிப்பதற்கான உட்கொள்ளப்படும் போலி அமில மருந்துகள் தற்பொழுது மில்லிகிராம் எனப்படும் அளவீட்டில் விற்பனை செய்ய

செய்யப்பட்டு வரும் நிலையில் இனி அவற்றை மைக்ரோ கிராமாக வகைப்படுத்தி சந்தைப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்காசிய போரின் ஒரு பகுதியாக அந்த பிராந்தியம் கடல் பரப்பில் பயணிக்கும் வணிக கப்பல் மீதான தாக்குதலை இந்தியா உறுதியாக எதிர்க்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. கேரளத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் அரசு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த திட்டத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். தொடர்கின்றது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கின்றார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கும் அவற்றுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் 100 கோடி செக்கால் நிதியை ஒதுக்க இஸ்ரேல் அரசு திட்டமிட்டுள்ளது. பிரித்தானியாவில் ராணுவத்துக்கு போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசு தயக்கம் காட்டி வருவதை கண்டித்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் கிலி நேற்று தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். மலேசியா காவல்துறை மின் சிகரெட்டுக்கு முழுமையாக தடை விதிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் நெருப்பு கோழி ஒன்று வீதியில் தலை தெறிக்க ஓடுவதை காட்டும் காணொலி சமூக ஊடகத்தில் பரவி வருகின்றது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 10வது மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் இன்று முதல் தொடங்குகின்றது. முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. ராகுல் டிராவிட்டின் இளைய மகன் அன்பே டிராவிட் இந்தியாவின் U19 அணியில் இணைந்துள்ளார். இலங்கைக்கு எதிராக தொடரில் விளையாட தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உலகக்கிண்ண கார்பந்த போட்டியின் முதல் ஆட்டம் நிறைவடைந்துள்ளது. ஏ பிரிவின் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய ஆட்டத்தில் மெக்சிகோ 2 கோல் போட்டு வெற்றியை பெற்றுள்ளது. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற இருந்த உலகக்கிண்ண ரசிகர் விழா மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு மது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஈரோ இலங்கையில் 385 ரூபா 84 சதம், இந்தியாவில் 111 ரூபா 5 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 338 ரூபா 10 சதம், இந்தியாவில் 95 ரூபா 30 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 418 ரூபா 45 சதம், இந்தியாவில் 119 ரூபா 74 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 447 ரூபா 26 சதம், இந்தியாவில் 127 ரூபா 82 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238 ரூபா 57 சதம், இந்தியாவில் 68 ரூபா 20 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பிள்ளைகள் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன் கரை, அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: VT Superstore Gala Gone Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre-Glaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: அன்பிற்கினிய டிஆர்டி ஆன்மநேய மெய்யன்பர்களுக்கும் இந்த அருமையான அற்புதமான இறையியல் தேடல் சித்தநெறி என்ற உன்னத பயணத்திற்கு உறுதுணையாக நின்று இதற்கு வாய்ப்பளித்த டிஆர்டி வானொலி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, எப்பொழுதும் நம்முடைய ஆதி சித்தனாகிய ஜீவ சித்தனுக்கு அவன் திருவடிகளுக்கு செலுத்தக்கூடிய கவியாஞ்சலியை காணிக்கையாக்கி கொண்டு, சுயம் உணர வேண்டும், சுயம்புவான உன்னில் கரைய வேண்டும், அகமான உன்னை அறிய முற்பட வேண்டும். ஆதி அருணாச்சல சிவமே, நிலையற்ற நிலை கடக்க நீ அருள வேண்டும். உன்னை விட்டால் உற்ற துணை யாதுமுண்டோ? கருவில் உருதந்தாய் உயிர் தந்தாய் தாய் தந்தை கலப்பினால், பிறகு பிறப்பும் தந்தாய் பக்குவப்படுவதற்கு பல தேர்வுகள் நடத்தி பார்க்கின்றாய். என் தேர்வும் நீ என்றோ? வேறு உளரோ? வேதாந்த தத்துவமே பதறாக போகாமல் பக்குவப்படுத்தி உன் பாதமலர் சேர்த்துவிடு. அம்மையப்பனாகிய ஜீவசக்தியாகிய ஆதி சிவசக்தி சிவமே, உன் திருவடியை வணங்கி நாம் இந்த சித்த நெறி சித்த வழிகாட்டுதலில் அகத்தியரை கண்டோம், திருமூலரை கண்டோம், கருணைமிகு காலங்கிநாதரை கண்டோம், அவருடைய உன்னதமான மாணாக்கராகிய போகரை இப்பொழுது காணப்போகின்றோம். சித்தர்களிலேயே மிகவும் அருட்கொடையாளராக மானிட சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஞான ஆற்றலை தந்த போகபிரான் பாத கமலங்களை போற்றி தொடங்குகிறேன். இயேசுபிரான் பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே போகர் என்ற அந்த மாபெரும் சித்தர், காளங்கிநாதருடைய அருட்சீடர், 18 சித்தர்களில் ஒருவராகிய நம்முடைய போகநாதர் பழனியில் இருக்கும் நவபாசான சிலையை தந்து மிகப்பெரிய ஆச்சரியங்களை அள்ளி வழங்கும் சப்தகாண்டம் என்ற ஒரு நூலில் அவர் குறிப்பிட்ட தகவல்கள் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டன. இப்பேற்பட்ட தமிழனை உலகம் முழுவதும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதே என் நோக்கம். இதற்கு மூலக்கருதந்த பழ முத்துராமலிங்கம் ஐயா அவர்களை இப்பொழுது நான் நினைவு கூறுகின்றேன். போகர் இயற்றிய 1799-1800 ஆகிய பாடல்களில் விமான தொழில்நுட்பத்தை பற்றிய குறிப்பையும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும், அதை வைத்து அவர் பறந்ததையும் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 1926 பாடலில் நீராவி இன்ஜின், ஸ்டீம் இன்ஜின் வைத்து கப்பலை எப்படி இயக்குவது என்றும், கப்பலின் டிசைனிங்கை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் கண்டுபிடித்து விட்டான் என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் அப்பேற்பட்ட தமிழனை நாம் மறந்துவிட்டோம் என்பது வேதனை அளிக்கிறது. தமிழனுடைய புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். உலகத்தின் முதல் இனம், முதல் மொழி, முதல் அறிவியல், முதல் விஞ்ஞானி, முதல் மருத்துவன், முதல் ஆன்மீகவாதி தமிழனே. இப்படி தமிழனின் புகழை மறந்து நாத்திகம் பேசி புறையியல் சிந்தனையில் மயங்கி நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தின் சிறப்பையும் மாண்பையும் மறந்து வாழ்கின்ற இந்த சூழலில் போகரை பற்றி நாம் சிந்தனையை செலுத்துவது என்பது நம்மளுடைய மாண்பை மரபை மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான செயல். மருத்துவம், விஞ்ஞானம், மெய்ஞானம், ரசவாதம், காயகல்ப முறை, யோகாபியாசம் என்ற சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் போகர்தான். அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டின் மூலம் கூறுகின்றார். சமயத்தின் உதவியர்களை பார்த்து கடவுளை போல உதவினீர்கள் என்று கூறுகிறோம் அல்லவா? அதனுடைய காரிய பொருள், காரண பொருள், காரணி பொருள் போகசித்தரே. போகரின் செயல்திறத்தை பார்த்தே இவரை முதல் சித்தன் என்று அகத்தியர் கூறியது உண்மையில் முதல் சித்தன் அந்த ஆதிசிவன்தான். அவனே மதுரை என்பதில் சுந்தரானந்தனாக வந்து அருளி சென்றான். போகரை பார்த்து வியப்பதற்கு ஏராளமான காரண காரியங்கள் உள்ளன. பொதுவில் சித்தர்கள் எனப்படுபவர்கள் இந்த உலகம் பின்பற்றும் மான்மீக நெறிமுறைகளை புறந்தள்ளியவர்கள். ஆலயம் செல்லுதல், விக்கிரகங்களை பூஜித்தல், ஆச்சார சடங்குகளில் நாட்டம் கொள்ளுதல் என்பதையெல்லாம் விடுத்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்புற்றவர்கள். ஆனால் இதில் போகர் பெரிதும் வேறுபட்டே தெரிகிறார். பல சித்தர்கள் போல் இவரும் ஒரு சிவத்தொண்டரே. அதே சமயம் அன்னை உமையை தியானித்து அவள் அருளையும் பெற்றவர். அவளது உபதேசம் கேட்டு பழனிமலைக்கு சென்று தவம் செய்து முருகனை தண்டாயுத பாணியாகவே தரிசனம் செய்தவர். உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுத பாணிக்கு நவபாசானத்தால் சிலை எடுத்தவர். பாசாணங்களை கட்டுவது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. ஒவ்வொரு பாசாணமும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம். அவைகளை உரிய முறையில் சேர்த்து பிசைந்தால்தான் உறுதியான ஒரு பொதுவான பாசாணம் உருவாகும். இதை நயனங்களால் பார்த்தால் கூட போதும். அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு கண்வழியாக உடம்பின் உள்ளும் உடம்பின் புறத்திலும் படிந்து நலம் ஏற்படும். இதன் மேல் பட்டு வலியும் பொருள் எதுவாயினும் அதுவும் மருத்துவ குணம் கொண்டு தீராத வியாதியை எல்லாம் தீர்த்து வைக்கும். உயர்வான 9 பாசாணங்களை தேர்வு செய்து அதை கொண்டு போகர் செய்ததுதான் பழனி முருகனின் மூல திருவுருவம். அவ்வாறு செய்ததோடல்லாமல் அவ்வுருவத்திற்கு ஏற்ற வழிபாட்டு முறையை ஒரு புதிய சித்தமாகவே உருவாக்கி அதையும் நடைமுறைப்படுத்தியவர் போகர். மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களை கொண்ட 9 பாசாணங்களை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுதபாணியை செய்து கோள்களை ஒரு உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்று கூறுவர். தண்டாயுதபாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலும் நவகோள்களையும் ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டாவது. இதனுள் அடங்கி கிடக்கும் இன்னொரு நுட்பம். இப்படி பழனியம்பதியின் முருக வழிபாட்டிற்கு களம் அமைத்த போகரினுடைய வாழ்க்கையும் ஒரு வகையில் நவரச கலவையானதுதான். பழனியம்பதியின் சித்த விலாச கணக்குபடி வைகாசி மாதத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்த போகரின் பிறப்பு மூலம் பற்றி பெரிதாக செய்திகள் இல்லை. ஆனால் நவசித்தர்களில் ஒருவரான காளங்கிநாதரின் மாணவர் இவர் என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி. அதை இவர் அருளிய நூல்களில் ஒன்றான போகர் 7000 என்னும் நூலின் வழி அறியலாம். 11 சித்தர் வரிசையில் தோன்றுவதற்கு முன்பு நவ சித்தர்களே பிரதானமாகப்பட்டவர்கள். மேரு மலைதான் இவர்களுடைய யோகஸ்தலம். மேருவும் இமயமும் உலகப்பற்றில்லாத சித்த புருஷர்கள் பெருமளவு சஞ்சாரம் செய்யும் ஒரு வெளியாகவே விளங்கியது. இங்கேதான் நவநாத சித்தர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் ஒருவர் காளஞ்சிநாதர். காளஞ்சிநாதர் போகர் வந்த சமயம் மகா சமாதியில் இருந்தார். போகர் சமாதியில் உள்ள காளஞ்சிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடி கொண்டு பிடித்தார். அதை கொண்டு பல காய கற்பங்களை செய்து தானே உண்டு பார்த்து அதன் பயனையும் உடனே அடைந்தார். இதனால் அவரது தேகம் மிகவும் திடமாகியது. மேலும் வானவெளியில் பறப்பது, நீர்மேல் நடப்பது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் மிக சாதாரணமாகியது. இதனால் போகருக்கு கர்வம் துளிர்விட்டது. துரோணருக்கு ஒரு ஏகலைவன் போல தானும் குருவை வணங்கி அந்த அருளாலேயே பல தாதுக்களை கண்டறிந்து விட்ட ஒருவன், உண்மையில் காளங்கிநாதருக்கு சீடர்கள் இருந்திருந்தால் அவர்கள் கூட இப்படியெல்லாம் அறிந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நினைக்க தொடங்கிவிட்டார். இதனால் அந்த மலை தளத்தில் பணிவாக பார்த்து பார்த்து நடந்தவர் நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி நடக்க ஆரம்பித்தார். மேருவிலும் இமயத்திலும் சூட்சம வடிவில் பல நூறு சித்த புருஷர்கள் தவம் ஏற்றி வந்தனர். அவர்களுடைய பலருடைய தவம் போகரின் கர்வமான நடையால் கலைந்தது. அவர்கள் கண் விழித்ததோடு போகருக்கு காட்சியளித்து அருளினர். இதனால் திடுக்கிட்ட போகரிடம், நாங்கள் காளங்கிநாதரின் மாணவர்கள். பல பல யுகங்களாக எங்களை மறந்து தவம் செய்தபடி இருக்கின்றோம் என்றார்கள். அத்தனை யுகங்களும் சில நாட்களாக கடந்து போனதா போலத்தான் இருக்கிறது என்று அவர்கள் கூற போகருக்கு அது ஆச்சரிய அதிர்ச்சியை உருவாக்கியது. அப்படியானால் அவர்களுடைய தவத்தை எவ்வளவு பெரிய விஷயமாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் தோன்றியது. அந்த நொடி தான் கற்ற தாதுவித்தையெல்லாம் மிக அற்பமானது என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு அவருடைய கர்வம் அடங்கியது. அதை அறிந்த சித்த புருஷர்கள் போகருக்கு பல சித்த இரகசியங்களை போதித்தார்கள். ஒரு சித்தர் போகர் மீது பெருங்கனிவு கொண்டு அமிர்த மணி பழம் என்னும் தேவக்கனி மரம் ஒன்றை அதன் வெளியில் காட்டி அதன் பழங்களை உண்ணச் சொன்னார். அதை உண்டால் ஆயுள் முழுக்க பசிக்காது, நரைக்காது, முதுமை உண்டாகாது. இதில் உள்ள பழத்தை உண்டுவிட்டே இங்குள்ளோர் காலத்தை வென்று தவம் செய்கின்றனர் என்று கூறிட போகர் அந்த கனிகளை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி, தாகம், மூப்பு என மூன்றிலிருந்தும் விடுதலை பெற்றார். இப்படி படிப்படியாக முன்னேறிய போகருக்குள் சில விசித்திரமான எண்ணங்களும் ஏற்பட்டன. அவை முழுக்க முழுக்க மனித சமுதாயம் தொடர்புடையவையே. ஒரு உயிர் எதனால் மனிதனாக பிறப்பெடுக்கின்றது? அப்படி பிறக்கும் போது அது எதன் அடிப்படையில்? ஏழையின் வயிற்றிலும் பணக்காரனுடைய வயிற்றிலும் பிறக்கிறது. இறப்புக்கு பின் கொண்டு செல்வது எதுவும் இல்லை என தெரிந்தும் வாழும் நாளில் மனிதன் ஏன் ஆசையில் பிடியிலேயே சிக்கி கிடக்கின்றான்? எவ்வளவு முயன்றும் அவனால் மரணத்தை ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை? இப்படி பலவித கேள்விகள் போகரை ஆட்டி படைத்தன. மொத்தத்தில் மனித சமூகமே வாழத் தெரியாமல் வாழ்ந்து வியாதியின் கைப்பாவையாக விதியின் கொடூரத்திற்கு அலைக்கழிக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகிறதே என்று வேதனை அடைந்து, இப்படிப்பட்ட மனித சமுதாயத்தை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு, இதனால் தான் அறிந்த மருத்துவ மூலிகை இரகசியங்களை எல்லாம் நூல்களாக எழுதினார். அவைதான் போகர் 7000, போகர் நிகண்டு 17000, சூத்திரம் 700, யோகம் போன்றவை. இவர்
1: கேட்டது என்ற ஆன்மீக தேடலே இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார். ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும்

0: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்ன? இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39, அல்லது 64 375 0055.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: நேரம் சரியாக 12:32. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

0: நேர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களாக இருக்கலாம், ஏனைய நீங்கள் பக்தி பாடல்களாக இருக்கலாம், நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு கேட்கலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து நிகழ்ச்சிக்காக வந்திருக்க முதலாவது நீர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: நன்றி
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. ஆமாம், சதீஷ் இணைந்திருந்தா சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல்

பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது ஆண்டியின் கோலமுற்று மலை மீது

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். இந்த பக்தி பாடலுக்காக தொடர்ந்து வைவரூடாக இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆமாம், கேட்கிறது. ஆம் சொல்லுங்க. கேட்கலையா? நான் கதைக்கிறது.
1: என்ன கேக்குறீங்க?
0: ஓ, உங்களோட தானா?
1: சௌரி வந்து அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா என்ற ஒரு பாடல்.
0: சரி, நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி.
1: நன்றி சௌரி.
0: நன்றி.

நேர்களுக்கு கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். ஆனால் இடையில் தொழில்நுட்ப காரணமாக வானொலி தடைப்பட்டிருந்தது. அதற்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம்.

0: தொடர்ந்து நாங்கள் வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம்,
1: நான் சசிகலா சுந்தரமா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம்,
1: நன்றி. எனக்கு வந்து கந்தன் கருணையில இருந்து சொல்ல சொல்ல இனிக்குதுடா.
0: ஆமாம், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், சசிமா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்
0: வணக்கம். நிலமா இருக்கீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்கள் ரெண்டு பேரும் தம்பி, நீங்கள் எல்லாம் தெரியுமா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். நான்
1: சுகமாக இருக்க வேணும் வேண்டிக் கொண்டு மேலுண்டு வினையில்லை முருகான்ற பாட்டலை கேட்போம்.
0: பாடலை கேட்போம். நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பு பண்றோம். நன்றி.
1: நன்றி. நன்றி அம்மா. வணக்கம்.
0: நன்றி. தொழில்நுட்ப சிக்கல்களும் இருப்பதால் உங்களுடைய பாடல்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் எஞ்சியிருக்கும் நேர்களுக்கு அந்த பாடல்களை தர முயற்சிக்கின்றோம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். அப்படியே நின்றுட்டு ரேடியோ.
0: ஓ, இப்ப இல்ல தானே?
1: இப்ப இல்ல, இப்ப வரியா வருது.
0: இப்ப வேற ஏதாவது எங்களுடைய பக்கத்துல கொஞ்சம் ஒரு வாரமாக
1: எண்டிலே அடிச்சாலும் அதுவும் சுத்தி கொண்டே இருந்தது.
0: ஒரு வாரமாக இருந்த பிள்ளைகள நாங்களும் கொஞ்சம் அது எங்களுக்கு எனக்கு அந்த என்ன சொல்றது செய்திகள் அதுகளுக்கான தேவைகள் வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய தேவைகள்
1: எல்லாம் பிரச்சனை கொடுக்கணும். சரியம்மா, நேரம் வந்துட்டது. நான் கேட்ட பாடல தான்
0: உங்களுடைய பாடலை ஒளிபரப்புன்றோம். நன்றி.
1: நன்றி அம்மா. நன்றி.
0: நன்றி. வணக்கம். தேவேந்திரம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: இணைந்திருப்பது டியாடி தமிழொலி, தமிழொலியில் நேர்ந்திருப்பதில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவரை நினைத்துக் கொள்ளுறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேமா, பிரேமா கலையராஜன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. ஆமாம், வந்து பாடல் வந்துட்டு பெரிய சிக்கல் அழுக்கும் தான் பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கோம்.
1: போகுது கொஞ்ச நேரத்துக்கு சிக்கலாக இருக்கும்.
0: ஆமா,
1: நான் வந்து பாட்டு வந்து பார்ப்புகளும் அந்த பாட்டு பார்ப்புகளும் பழனியிலே
0: பங்குனி தேரோட்டம்.
1: ஆமா,
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஆமாம், பிரேமா கைலாயநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒலிக்கிறது. அவருடைய பாடலோடு இந்த நிகழ்ச்சியும் நிறைவு கொண்டு வருகின்றேன்.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நேர் விருப்பத்தில் பக்தி பாடல் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கும் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழொலியோடு. நன்றி.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
0: மேலதிக விவரங்களும்
1: தளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது

0: வந்தார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: அன்றும் என்றும் Paris Lachapelle
5: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக் கிராஸ் 3098
4: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
4: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் ஜி எம் பி எச் நிறுவனத்தினர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலே ஆகியோர் விடுவிக்கப்படக்கூடாது, உண்மை வெளிவர வேண்டும் என இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை வெளிவருவதற்கு இலங்கை தமிழிசு கட்சி முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் எனவும், கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலே ஆகியோர் விடுவிக்கப்படக்கூடாது, உண்மை வெளிவர வேண்டும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலி வடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 37 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள் குடியேற்ற கோரி எதிர்வரும் திங்கட்கிழமை ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றினை அந்த பகுதி மக்கள் முன்னெடுக்கவுள்ளனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990 ஜூன் 15 வேலி வடக்கு பிரதேச மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜூன் 15 அந்த பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டு 37 நிறைவடைகிறது. யுத்தம் நிறைவடைந்து 17 நிறைவடைந்த நிலையிலும் அந்த பகுதி மக்கள் இன்னமும் மீள் குடியேற அனுமதிக்காது அந்த பகுதி மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். இந்த நிலையில் தமது காணிகளில் இருந்து ராணுவத்தினரை வெளியேற்றி தம்மை தமது சொந்த இடங்களில் மீள் குடியேற அனுமதிக்க வேண்டும் என திங்கட்கிழமை ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக மயிலட்டி குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்துள்ளது. தமது போராட்டத்திற்கு கட்சி பேதங்களின்றி அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் தரவுகளின்படி 2026 இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் இலங்கையில் நீரில் மூழ்கி 122 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 113 ஆண்களும் 9 பெண்களும் அடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2024 510 ஆண்கள் மற்றும் 85 பெண்கள் உட்பட 595 உயிரிழப்புகளும் 2025 309 ஆண்கள் மற்றும் 67 பெண்கள் உட்பட 376 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளரின் கூற்றுப்படி 2024 முதல் 2026 வரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கியதால் மொத்தம் 1093 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என தெரியவந்துள்ளது. எனவே விடுமுறை நாட்களிலும், குறிப்பாக வர இருக்கும் பொசன் பண்டிகை காலத்திலும் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லும் பிள்ளைகள் மற்றும் இளைஞர்கள் குறித்து பெற்றோர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளாா்.

எதிர்கட்சியில் இருக்கும்போது பழைய தேர்தல் முறையிலானது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய தற்போது பழைய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்த முடியாது என்று குறிப்பிடுகிறார் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பழைய முறையோ புதிய முறையோ எந்த முறையிலாவது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை எந்த அளவுக்கு உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வருண ஜெயசுந்தரவை கைது செய்வதற்கோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ இந்த கட்டத்தில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளார். உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் நியாயமான காரணங்களின்றி தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி வருண ஜெயசுந்தரவால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தண்ணி நீதிமன்றத்திற்கு இந்த விவரத்தை உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நெருங்கியிருந்த வேளையில் அரசாங்கத்தின் கொள்முதல் நடைமுறைகளை மீறி தென் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நாற்காலிகளை விநியோகித்து அரசு நிதியை முறையீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தென் மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வா உட்பட இருவரை பிணையில் செல்ல கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று அனுமதித்துள்ளார். சந்தேக நபர்கள் இருவரையும் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல அனுமதித்த நீதவான் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்துள்ளார். அத்துடன் பிணையில் அனுமதிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் இருவருக்கும் தென்மாகாண அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தென்மாகாண சபை வளங்களுக்குள் நுழைவதற்கு நீதவான் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முதலாவது சந்தேக நபரை இதுவர் 26ஆம் தேதி மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த சம்பவம் குறித்து மேலும் பலரிடம் வாக்குமூலங்களை பெற வேண்டியுள்ளதாக கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் முட்டாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 22 நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இன்றைய அகழ்வின் போது 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 341 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 327 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மனித எண்புக்கூட்டு குவியல் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எண்புக்கூட்டு குவியல் இதுவரையிலான அகழ்வு பணிகளில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்புக்கூட்டு குவியலில் 23வது குவியல் என்பது குறிப்பிடத்தக்கது.

இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்ல்ஸ் வைட்லியை பெல்ஜியத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை மற்றும் அதன் கீழ் தமிழ் சொல்லிசை கலைஞர் சங்கீதன் அண்மையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை ஆகிய முக்கிய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் சாணக்கியன் தனது கடுமையான கவலையை வெளிப்படுத்தியதுடன் குறித்த கைதானது இலங்கையின் கருத்து சுதந்திரம், ஜனநாயக உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்தும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சங்கீதனின் கைது தொடர்பாக இலங்கை தமிழிசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அனுப்பிய கடிதத்தை சாணக்கியன் வைட்லியிடம் கையளித்ததுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த சட்டத்தை நீக்குவதற்கு அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் பலமுறை உறுதியளித்த போதிலும் அது தொடர்ந்தும் குறிப்பாக தமிழ் சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை திட்டத்தின் கீழ் இலங்கையின் கடன்பாடுகளின் பின்னணியில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் சாணக்கியன் கவனத்திற்கு கொண்டு சென்றார். சங்கீதனின் தடுப்பு காவல் உட்பட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நபர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதானது ஜிஎஸ்பி பிளஸ் தகைமைக்கு அடிப்படையாக அமையும் சர்வதேச மனித உரிமை பொறுப்புகளை இலங்கை முறையாக பின்பற்றுகிறதா என்ற கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் இந்த சட்டத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு அடிப்படை உரிமைகள், கருத்து சுதந்திரம், சட்ட ரீதியான நடைமுறைகள் மற்றும் ஜனநாயக ஆட்சி முறை ஆகியவற்றில் இலங்கை கொண்டுள்ள கடப்பாடுகளை சீர்குலைப்பதாக உள்ளதென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல்கள் அவசரமாக நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிவர்த்தி செய்வதற்கு அதிகாரப்பூர்வ பகிர்வு மற்றும் ஜனநாயக பிரதிநிதித்துவம் ஆகியவை இன்றியமையாதவை என்று சாணக்கியன் வலியுறுத்தினார். அத்துடன் தற்போதைய அரசியலமைப்பு சீர்திருத்த முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்பட்டது. எதிர்கால அரசியலமைப்பு ஏற்பாடுகள் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், சமத்துவம் மற்றும் அபிலாஷிகளை பாதுகாப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தை கவனத்திற்கொண்டு சாணக்கியன் காணாமல் போன தங்களது அன்புக்குரியவர்களுக்கான உண்மை மற்றும் நீதியை தேடி தொடர்ந்தும் முன்னெடுத்து வரும் போராட்டங்களை சுட்டிக்காட்டினார். சர்வதேச தரத்திற்கு இணங்க பொறுப்பு கூற நம்பகமான உண்மை கண்டறியும் வழிமுறைகள் மற்றும் நீதி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். தமிழ் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் தொடரும் காணி ஆக்கிரமிப்பு குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. பெருமளவிலான காணிகள் இன்னும் ராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டிய சாணக்கியன் அவற்றை உடனடியாக விடுவித்து உரிய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் மீள் குடியேற்றத்தை எளிதாக்குவதற்கும் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் கண்ணியத்துடன் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் காணி விடுவிப்பு மிகவும் அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் நியாயமான அரசியல், மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி கவலைகளை கையாள்வதில் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை சாணக்கியன் வலியுறுத்தினார். இந்த விவகாரங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொடர்ச்சியான அக்கறையும் வரவேற்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு 2026 ஜூன் 15 முதல் 24 வரை இலங்கைக்கு தனது இரண்டாவது பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவார அமைச்சு அறிவித்துள்ளது. 2017 டிசம்பரில் சித்திரவதைக்கு எதிரான உடன்படிக்கையில் விருப்ப தேர்வு நெறிமுறையில் இலங்கை இணைந்ததை தொடர்ந்து எஸ்பிடி 2019 ஏப்ரலில் தனது முதல் பயணத்தை மேற்கொண்டது. இணைந்தவுடன் இலங்கை அரசாங்கத்தால் கீழ் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தேசிய தடுப்பு பொறிமுறையாக நியமிக்கப்பட்டது. தனது வரவிருக்கும் பயணத்தின் போது 4 பேர் கொண்ட எஸ்பிடி தூதுக்குழுவினர் அமைச்சர் மட்டத்திலான சந்திப்புகள் நடத்துவதோடு தொடர்புடைய அரசாங்க அமைச்சகங்கள், திணைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களில் மூத்த அதிகாரிகளுடனும் கலந்துரையாடுவார்கள். மேலும் இந்த தூதுக்குழுவினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளையும் குடிமை சமூக உறுப்பினர்களையும் சந்திப்பார்கள். இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையுடனான தனது தொடர்ச்சியான ஈடுபாட்டு கொள்கைக்கு இணங்கவும் அரசியலமைப்பிற்கு இணங்க தாமாக முன்வந்து மேற்கொள்ளப்பட்டு தொடர்புடைய சர்வதேச ஆவணங்களில் பொறிக்கப்பட்டுள்ள தனது உடன்படிக்கை அமைப்பு கடமைகளை நிறைவேற்றும் வகையிலும் துணைக்குழுவுடன் வெளிப்படையான, ஆக்கப்பூர்வமான மற்றும் ஒளிவு மறைவற்ற முறையில் ஈடுபடும். இந்த குழுவில் ஆயிஷா சுஜின் முகமது
ஜேக்கப் ஜூலியன் செபெக், அனிகா டாம்சிக் மற்றும் நிகா வராஸ்ஹெலியா ஆகியோர் இடம்பெறுவார்கள். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் உள்ள எஸ்பிடி செயலகத்தின் அதிகாரிகளும் அவர்களுடன் கலந்து கொள்ள உள்ளனர். சுரேஷ் சலவுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது கூடாரம் அமைத்து உண்ணாவிரதமிருந்த விமல் வீரவன்சர் தனது மனைவி மற்றும் சகோதரருக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது ஏன் அமைதி காக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். சுரேஷ் சாலை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக தயாசிரி ஜயசேகர எம்பி சபையில் தெரிவித்தார். வழக்கறிஞர் என்ற தகுதியுடைய ஒருவர் இத்தகைய பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடுவது ஏற்புடையதல்ல. சுரேஷ் சாலை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டார் என்றால் இவர்கள் ஏன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடவில்லை? விமல் வீரவன்சவின் மனைவிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவரது சகோதரருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக சட்டம் பாய்ந்த போது உண்ணாவிரதம் இருக்காத விமல் வீரவன்சர் சுரேஷ் சாலைவுக்கு ஆதரவு மட்டும் ஏன் கூடாரம் அமைத்து போராடுகிறார்? அரசியல் லாபத்திற்காகவும் விசாரணைகளை திசை திருப்பவும் எதிர்க்கட்சியினர் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு எதிராக சட்டம் முறையாக அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. தவறான கருத்துக்களையும் பொய்களையும் பரப்பி நாட்டு மக்களை திசை திருப்ப அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இவர்களால் ஏமாற்ற முடியாது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதன் மூலம் நாட்டு மக்கள் செய்த தியாகங்களுக்கு இன்று பெருமதி கிடைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலை விவகாரத்தை பயன்படுத்தி விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மன்பில போன்ற இனவாத சக்திகள் சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தை தூண்டி நாட்டின் முரண்பாடுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பாதீதீன் தெரிவித்தார். உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இன்று வரை நீங்காத வழியாகவே இருக்கிறது. பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்கள் நீதி கோரி போராடுகிறார்கள். இந்த தாக்குதல்களால் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்த முஸ்லீம் மக்களும் உண்மை வெளிவர வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த முஸ்லீம் இனத்தின் மீது சுமத்தப்பட்ட காரை நீங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டு புதிய தகவல்கள் வெளிவரும் நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கோட்டை போயிருந்த நிலையத்திற்கு முன்பாக சுரேஷ் சாலவுக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவது துரதிருஷ்டவசமானது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சாலை தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றம் ஊடாகவே நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து விசாரணை அதிகாரியை மாற்ற கோருவதும் சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என கூறுவதும் சிறுபிள்ளைத்தனமான செயலாகும். இது விசாரணைகளை திசை திருப்பும் முயற்சியாகும். இதே போராட்ட களத்தில் கலந்து கொண்ட தீரர் ஒருவர் சுரேஷ் சாலை ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஜமாத்தே இஸ்லாம் அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, அசாத் சாலி, அக்னாப் ஜசீம் போன்ற முஸ்லிம்கள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் சிறையில் இருந்தபோது இந்த தேரர்களோ அல்லது இனவாத சக்திகளோ அவர்களுக்காக ஒருபோதும் குரல் கொடுக்கவில்லை. நானும் எனது சகோதரரும் கூட இவ்வாறே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோம். எமக்காக பல நல்லுள்ளங்கள் குரல் கொடுத்தன. ஆனால் நாங்கள் அந்த நேரங்களில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவோ அல்லது இனவாத சக்திகளை ஒன்றிணைக்கவோ முயற்சிக்கவில்லை. ஆனால் இன்று குண்டு தாக்குதலின் உண்மை வெளிவராமல் தடுப்பதற்காக அனைத்து இனவாத சக்திகளும் ஒன்றிணைந்துள்ளன. ஆகவே குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும். இத்தகைய இனவாதிகளின் சில்லறைத்தனமான அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிமடையக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலை மீது மட்டும் சுமத்த முற்படுவது தவறானது என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை முழுமையாக சுரேஷ் சாலை மீது சுமத்த முயற்சிக்கப்படுகிறது. ஆனால் 2017 இலங்கையில் ஐஎஸ் பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் குறித்து முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே இந்த சபையில் எச்சரித்திருந்தார். ஆனால் அன்று எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2019 April 21 அன்று தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்பாக April 10 தாக்குதல் நடத்தப்போவதாக பிரமுகர்களின் மெய் பாதுகாவலர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் நான் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது எனது மெய் பாதுகாப்பு பிரதானிக்கு அந்த தகவல் கிடைத்தது. அத்துடன் தாக்குதலுக்கு முன்னர் சக்ராம் கொழும்பில் பிடிபட்ட போது அவரை சாய்ந்தமருது நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற சட்டத்தரணி தற்போது இந்த பயங்கர பாராளுமன்றத்தில் இருக்கிறார். எனவே இந்த தாக்குதலில் தொடர்புடையவர்கள் பலர் இருக்கையில்
அனைத்து குற்றச்சாட்டுகளையும் இவ்வாறு சுரேசாலை மீது மட்டும் சுமத்த முடியும். மேலும் தற்போது குற்றப்புலனாய்வு துறையில் இருக்கும் சாணி அபிசுகர மற்றும் ரவி செனவிரட்ன ஆகியோர் இருவரும் அன்று போலீஸ் சேவையில் இருந்தவர்களே. அவர்கள்தான் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வந்தார்கள். எனவே இந்த சம்பவம் குறித்து தெரிவிப்பதாயின் இன்னும் பல விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றங்களில் நிலவும் நீதியரசர்களின் வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்குமாறு நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்குமாறும் வலியுறுத்தி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பம் இட்ட கடிதம் இன்று வெள்ளிக்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் காணாமல் போன சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். வடக்கில் காணாமல் போன மீனவர்கள் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் உடனடியாக மேற்கொண்டோம். சம்பவம் குறித்து அறிந்தவுடன் கடற்படையினர் கொழும்பில் உள்ள தேடல் மற்றும் ஒருங்கிணைப்பு மையம், வட பிராந்திய கடற்படை அதிகாரிகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியவற்றுக்கு அறிவிக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டன. பாதுகாப்பு செயலாளர், கடற்படை மற்றும் ராணுவ தளபதிகளுடனும் நான் இது குறித்து பேசியுள்ளேன். இந்த சம்பவத்தில் 4 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். இதனால் 3 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அர்ஜுனா எம்பி தனது கேள்வியில் 2 மீனவர்கள் மட்டும் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் போதிய தெளிவின்றி ஊடக கண்காட்சிக்காகவும் தமது சமூக வலைதளங்கள் வியூஸ்களை அதிகரிப்பதற்காகவும் அவர் இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளார் என்பது தெளிவாகிறது. இது மிகவும் உணர்வு பூர்வமான பிரச்சினை. இதனை நகைச்சுவையாக கருத வேண்டாம் என நான் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அர்ச்சனா எம்பி எழுப்பியுள்ள சில கேள்விகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு உரியவை. அவற்றை அவர் உரிய நிறுவனங்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அனைத்து விடயங்களிலும் விளையாடுவது போலவே மீனவர் விவகாரத்திலும் அவர் விளையாடுகிறார் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.

0: இலங்கைக்கான சுவிஸ் நாட்டு தூதுவர் திருகோணமலைக்கு நேற்று விஜயம் செய்திருந்தார். இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநரையும் அவர் சந்தித்து கலந்துரையாடினார்.
1: சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி, சிறிவோல்ட், கிழக்கு மாகாண ஆளுநர், பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய அபிவிருத்தி திட்டங்கள், பொருளாதார நிலைமைகள், இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதராக எனது பிரியாவிடை பயணமாக இங்கு வந்துள்ளேன். தற்போது கிழக்கு மாகாண ஆளுநரை சந்தித்தது மகிழ்ச்சியாக உள்ளது. ஆளுநர் கையாளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நாங்கள் கலந்துரையாடினோம்.
2: இன்றைக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் வந்துட்டு என்ன பிரச்சனை என்ன இருக்கு என்றாலும் அதுக்கு நாங்க என்ன ஆக்ஷன் எடுத்து இருக்கு என்றால் அதுதான் கதைச்சு அதையும் மட்டுமில்ல சுவிட்சர்லாந்து ஸ்ரீலங்கா கோஆபரேஷன் என்னப்படியே நாங்க செய்யறோம் என்றால் அதையும் கதைச்சு கொண்டு இருக்கோம்.
1: கிழக்கு மாகாணத்தில் அரசினால் முன்னெடுக்கப்பட்ட காணி அந்நியமயமாக்கல் தொடர்பான ஆய்வு அறிக்கை வெளியிடும் நிகழ்வு திருகோணமலை உப்புவழியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி சிறிவால்ட், தூதரகத்தின் அரசியல் பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரி, திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
0: அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ராணுவ விவகாரங்கள் மற்றும் ஆயுதங்களை அகற்றும் பணிகத்தின் திட்ட முகாமியாளர் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கன்னிவெடி அகற்றும் பணிகளை நேற்று பார்வையிட்டார்.
1: அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் ராணுவ விவகாரங்கள் மற்றும் ஆயுதங்களை அகற்றும் பணியகத்தின் திட்ட முகாமியாளர் கேத் டி கிளாம் கிளிநொச்சி பழைய அரசர்கேணி பகுதியில் அமெரிக்க அரசின் நிதியுதவியில் முன்னெடுக்கப்படும் டேஷ் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் செயற்பாடுகளை பார்வையிட்டார். இதனையடுத்து பழைய மத்திய கல்லூரியில் வெடிப்பொருள் அபாயம் தொடர்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கிலும் அவர் பங்கேற்றார். இதன்போது பழைய மத்திய கல்லூரிக்கு 30 கதிரைகளையும் அவர் அன்பளிப்பு செய்தார்.
0: இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் நேற்று மட்டக்களப்பில் ஒரு ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார்.
3: Issues for Eastern Province and in particular for this area around Batakaloa.
4: கிழக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பை சூழ உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் இன்று நான் சமூக பிரதிநிதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் சிவில் சமூக உறுப்பினர்களோடு கலந்துரையாடினேன். நாம் காத்தான்குடிக்கும் சென்றோம். அங்குள்ள மக்கள் எதிர்நோக்கும் சில பிரச்சனைகள் தொடர்பிலும் அங்குள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளோடு கலந்துரையாடினேன். அதனையடுத்து இன்று பிற்பகல் மட்டக்களப்பு நகரில் சிவில் சமூகத்தினர் மற்றும் ஊடகவியலாளர்களை சந்தித்தேன். இங்கு வாழும் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடினோம். வாழைச்சேனையில் உள்ள சமூக பிரதிநிதிகளோடும் கலந்துரையாடினோம். இந்த சந்திப்பு ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கையின் கூட்டு நடவடிக்கையான ஆபரேஷன் ரசிலா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக அமைந்தது. சட்டவிரோத குடியேற்றம்

சோமதா அவர்கள், மீண்டும் மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரட்ன கமகே ஆகியோர் முன்னிலையில் இலங்கை கடற்தொழில் கூட்டு தாபனத்தின் தலைவர் முகமது நவ்ராஸ் நசாரிடம் 6 குளிரூட்டப்பட்ட ட்ரக் வண்டிகளை ஒப்படைத்தார். இந்த ஒப்படைப்பு ஜப்பான் அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் 200 மில்லியன் ஜப்பானிய ஜென் மொத்த மதிப்புள்ள மானிய உதவி திட்டமான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இலங்கையின் குளிர்பாதன சங்கிலி திறனை மேலும் வேலைப்படுத்தும் வகையில் ஜாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலையில் 3 பனிக்கட்டி தயாரிக்கும் இயந்திரங்களை வழங்குவதும் இந்த திட்டத்தில் அடங்கும். தற்போது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து கொழும்புக்கு சுமார் 300 முதல் 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு மீன் மற்றும் பிற கடல் பொருட்களை கொண்டு செல்லும் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது. அறுவடைக்கு பிந்தைய கணிசமான இழப்புகள், போதுமான வெப்பநிலை கட்டுப்பாடு இல்லாதால் பொருட்களின் தரம் குறைதல் மற்றும் அதன் விளைவாக ஏற்றுமதி போட்டித்திறன் குறைதல் ஆகியவை இதில் அடங்குகிறது. இலங்கையின் மீன்பிடித்துறையில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் 400% வரை உயரக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒப்படைக்கப்பட்ட 6 குளிரூட்டப்பட்ட ட்ரக் வண்டிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருந்து கொழும்புக்கு கடற்பொருட்களை கொண்டு செல்வதற்காக இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தால் இயக்கப்படும். இந்த வாகனங்களின் அறிமுகம் மீன்பிடி குளிர்பதன சங்கிலியை கணிசமாக வேலைப்படுத்தும் என்றும் அதன் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்து பொருட்களின் தரத்தை பாதுகாத்து மீன்பிடி விநியோக வேலை பின்னல்களின் செயல்திறனை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூதுவர் இசுமதா கருத்துரைக்கையில், குளிரூட்டல் சங்கிலி என்பது மீன்களை குளிர்விப்பதற்கான ஒரு தொழில்நுட்பம் அல்லது தளவாட அமைப்பு மட்டுமல்ல, அது மீனவர்களின் கடின உழைப்பை பாதுகாத்து நுகர்வோரின் நம்பிக்கையை உறுதி செய்து தேசிய உணவு பாதுகாப்பிற்கும் ஆதரவளிக்கும் ஒரு முக்கிய அடித்தளமாகும். போதுமான வெப்பநிலை கட்டுப்பாடு இல்லாதது அறுவடைக்கு பிந்திய குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடல்நலக்கேடுகள், விலைக்கு குறைப்புகள் மற்றும் சந்தை நம்பிக்கை இழப்புக்கும் வழிவகுக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய குளிர்நிலை சூழ்நிலையால் அதிகரித்து வரும் உணவு மற்றும் எரிபொருள் விலைகள் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் குளிரூட்டல் சங்கிலியை வேலைப்படுத்துவதும் அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைப்பதும் முன் எப்போதையும் விட முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த உதவியானது குளிரூட்டல் சங்கிலி உட்கட்டமைப்பில் மேலும் தனியார் துறை முதலீடுகளுக்கு ஒரு ஊக்கியாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிலையான அபிவிருத்தி மற்றும் மீள்திறன் கொண்ட சமுதாயத்தை நோக்கிய பாதையில் இலங்கையின் பயணத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் ஜப்பான் அரசாங்கமும் மக்கள் அதன் உறுதியான நண்பராகவும் பங்காளர்களாகவும் இலங்கை மக்களுடன் தொடர்ந்து துணை நிற்பார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். அமைச்சர் சந்திரசேகர் இலங்கை அரசாங்கம் மற்றும் எமது மீனவ சமூகத்தின் சார்பாக இந்த முக்கிய பங்களிப்பிற்காக ஜப்பான் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6 குளிரூட்டப்பட்ட ட்ரக் வண்டிகளின் நன்கொடையானது இலங்கையின் மீன்பிடி உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்காக எமது தொடர் முயற்சிகளின் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைப்பதற்கு மிக உயர்ந்த தரமான மீன்கள் நுகர்வோரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கும் எமது உள்ளூர் மீனவர்களுக்கான சந்தை விலைகளை நிலைப்படுத்துவதற்கும் திறமையான குளிர்பதன சங்கிலியை பராமரிப்பது முற்றிலும் இன்றியமையாதது. இந்த வாகனங்கள் இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் விநியோக திறன்களை பெருமளவில் மேம்படுத்தி தீவு முழுவதும் புதிய அறுவடையை பாதுகாப்பாக கொண்டு செல்ல எங்களுக்கு உதவும். இந்த செயல் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீடித்த மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்ட இருதரப்பு நட்புறவுக்கு ஒரு சான்றாகும். எமது கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு நிலையான மற்றும் மீள்திறன் கொண்ட நீல பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஜப்பானுடனான எமது நெருங்கிய ஒத்துழைப்பை தொடர ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உபகரணங்கள் திறம்படவும் நீடித்த நிலையிலும் பயன்படுத்தப்பட்டு இலங்கையின் மீன்பிடி தொழிலில் மேலும் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என்று ஜப்பான் அரசாங்கம் மனப்பூர்வமாக நம்புகிறது. இது உணவு பாதுகாப்பை வேலைப்படுத்தும், கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும், மேலும் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு பிணைப்புகள் மேலும் ஆழப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றம் செய்தவர்கள் பாதுகாக்கப்படும் சட்ட கட்டமைப்பும் அரசியல் கட்டமைப்பும் இருக்கும் வரை இந்த நாடு ஒருபோதும் முன்னேற்றம் காணாது என இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற மத்தியஸ்த சபை மற்றும் குற்றவியல் சட்டத்தின் மூலமான பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகிய சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், நாட்டில் பல வழக்குகள் 10 முதல் 15 வருடங்களாக தீர்க்கப்படாமல் தேங்கி கிடக்கிறது.

0: இத்தகைய சூழலில் மத்தியஸ்த சபையின் அறிமுகம் வீண் செலவுகளையும் நேர விரயத்தையும் குறைப்பதற்கு முக்கிய பங்காற்றும். சமூக பிரச்சினைகளை அந்தந்த சமூகத்தில் உள்ள பெரியவர்களின் ஊடாக தீர்த்துக் கொள்வது சிறந்தது. குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை சர்வதேச ரீதியிலான பரஸ்பர ஒத்துழைப்பு மிக அவசியமாகும். நீண்டகாலமாக நாட்டை போதைப்பொருள் களஞ்சியமாக மாட்டி வைத்திருப்பவர்கள் கைது செய்யப்படாமல் அவர்களுக்கு கீழியங்கும் சிறு நபர்களை மட்டும் கைது செய்வதன் மூலம் இந்த போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தை கட்டுப்படுத்த முடியாது. சமூகத்தில் பிரமுகர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் கூட இந்த வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களாக உள்ளனர். எனவே குற்றம் இழைப்பவர்கள் எவராயினும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் தப்பிக்க இடமளிக்கப்படக்கூடாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை 3 ஜனாதிபதிகள் ஆட்சி செய்துள்ளனர். ஆனால் இந்த தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார் என்பது இன்னும் புதிதாக புரியாத புதிராகவே உள்ளது. இந்த குற்றத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றம் செய்தவர்கள் பாதுகாக்கப்படும் சட்ட கட்டமைப்பும் அரசியல் சூழலும் இருக்கும் வரை இந்த நாடு முன்னேறாது. தற்போதைய அரசாங்கம் குற்றவாளிகளை கண்டறிய செயற்பட்டாலும் இன்னும் ஒரு தரப்பு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக செயற்படுகிறது என்று எது எப்படி இருப்பினும் உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2026 11 இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் நாட்டின் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கு வரி செலுத்துவோரின் இணக்கத்தன்மையை மேம்படுத்துவதற்குமான பல புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி 2026 June 3 முதல் இந்த சட்டம் உத்தியபூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது. குறிப்பிட்ட சில மோட்டார் வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறப்படும் லாபம் இனிமேல் வரி விதிக்கப்படக்கூடிய வருமானமாக கருதப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் மற்றும் கூட்டு பாங்காண்மைகளுக்கான மூலதன லாப வரி 15% அறக்கட்டளைகள் பரஸ்பர நிதியங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான வரி 30% திருத்தப்பட்டுள்ளது. மாதத்திற்கு 1,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட சேவை கொடுப்பினவர்களுக்கான 5% தடுத்து வைக்கப்படும் வரியின் வரம்பு மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சமூக ஊடக நிபுணர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், ஒளிப்பதிவாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் ஆகியோரும் இனி இந்த வரி வரம்பிற்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். வரி செலுத்துவோர் இனி மதிப்பீடு வரி அறிக்கைகள் சமர்ப்பிக்க வேண்டிய தேவையில்லை. அவற்றுக்கு பதிலாக காலாண்டு வரி தவணை கட்டணங்கள் அதற்கு முந்தைய ஆண்டின் வரி பொறுப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படும். குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆயுள் காப்புறுதி முதிர்வு, கொள்கை ஒப்படைப்பு அல்லது காப்புறுதிதாரனின் மரணத்தின் போது பெறப்படும் தொகைகளுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2024-25 வரி ஆண்டு வரையிலான தாமத கொடுப்பினவுகள் மற்றும் குறைவான வரி செலுத்துதல்களுக்கான வட்டி தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் நிலுவையில் உள்ள அசல் வரி தொகை 2026 December 2 முன்னர் முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல், மோட்டார் வாகன பதிவு மற்றும் புதுப்பித்தல், வணிக பதிவு, நிறுவன பங்குகளை பரிமாற்றுதல் மற்றும் கடன் அட்டைகளை பெற்றுக்கொள்ளுதல் போன்ற பல்வேறு முக்கிய பரிவர்த்தனைகளுக்கு இனி வரி செலுத்துவோர் அடையாள எண் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த 2025 ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இலங்கை ஏற்றுமதி செய்த தேயிலையின் அளவு 3.3% வளர்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2024 17.7 மில்லியன் கிலோகிராம் ஏற்றுமதி செய்யப்பட்ட தேயிலையின் அளவு கடந்த 2025 18.32 மில்லியன் கிலோகிராமாக அதிகரித்துள்ளது. இலங்கையின் தரமான மற்றும் தனித்துவமான தேயிலைக்கு இருக்கும் வலுவான தேவையினால் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு தேயிலை ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிக்கும் என ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான இலங்கை தூதுவர் அர்ஷா ஹூரே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அபுதாபி சர்வதேச சந்தையில் சர்வதேச தேயிலை தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டன. இதன்போது 2025 இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் ஈராக் முதலிடத்தையும் ரஷ்யா, துருக்கி ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடத்தில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எல்நினோ வானிலை தாக்கத்திற்கு மத்தியிலும் நாட்டில் எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது.
1: எல்லினோ நிறுமியினால் நீர் மின் உற்பத்திக்கு மாத்திரம் ஓரளவு தாக்கம் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வலுசக்தி அமைச்சர் அனுர கர்ணாதிலக தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வலுசக்தி சேமிப்புக்காக மின்தடையை மேற்கொள்வதற்கு எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எல்லினோ நிலைமையினால் வலுசக்தி துறைக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தவுள்ளதாகவும் வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
0: நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. திச மகாராம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திச மகாராம கிரிந்த வீதியின் மகாஜன சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திச மகாராம நோக்கி பயணித்த கேப் ரக வாகனம் ஒன்றின் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கடை ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த கேப் வாகனத்தின் சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவர் திச மகாராம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹொரணி பகுதியைச் சேர்ந்த 70 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வனாந்த வில்லுவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயிலங்குளம் விகாரி வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீதியில் பயணித்த உளவு இயந்திரம் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியின் இடதுபுறம் இருந்த கால்வாய் ஒன்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது சாரதி உளவு இயந்திரத்தின் கிழசி கொண்டுள்ளார். விபத்தில் காயமடைந்த உளவு இயந்திரத்தின் சாரதி புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வனாந்த வில்லு பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் நோக்கி இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மின்னல் தாக்கியதால் 40 நிமிட பயணத்தின் பின்னர் மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஜூஎல் 606 என்ற இந்த விமானம் இன்றைய தினம் அதிகாலை 1 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரை நோக்கி புறப்பட்டுள்ளது. ஏர்பஸ் A330 ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானத்தில் 217 பயணிகளும் 16 பணியாளர்களும் பயணித்துள்ளனர். விமானம் புறப்பட்ட சமயத்தில் அந்த பகுதியில் நிலவிய மின்னலுடனான காலநிலை காரணமாக விமானத்தின் மீது மின்னல் தாக்கியுள்ளது. இதனால் சிட்னி நோக்கிய பயணத்தை கைவிட்ட விமானி அதிகாலை 1:40 விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதே ரகத்தைச் சேர்ந்த மற்றொரு A330 விமானத்தை பயன்படுத்தி அந்த பயணியரை இன்று காலை 6:00 கட்டணக்க விமான நிலையத்திலிருந்து மீண்டும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக விமான நிலைய பொறுப்பு அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மின்னல் தாக்குதலுக்குள்ளான விமானம் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக கட்டணக்க விமான நிலையத்தில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பொறியியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக காட்பட்டி வரையான கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல்நிலை குறித்து சிவப்பு மட்ட எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை மிக அதிக வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக குறித்த கரையோர பகுதிகளில் தொழிலில் ஈடுபடும் சிறிய கடற்றொழில் படகுகள் பாதுகாப்பாக தொழிலில் ஈடுபடுவதற்கு எந்த வகையிலும் பொருத்தமான சூழல் அல்ல எனவும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரை அந்த பகுதிகளில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கடற்றொழிலாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் கற்பட்டியிலிருந்து கொழும்பு காலி ஹம்பந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களும் அவ்வப்போது கொந்தளிப்பாக அமையும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதற்கமைய மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் லுவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கே முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகம்புவ பிரதேச செயலக பிரிவுக்கும் கண்டி மாவட்டத்தில் தொலுவ பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் பெல்மடுள்ள அயகம, ரத்தினபுரி, கொடக்கபெல, கலவான மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்தனுவர பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கழுகங்கையின் கிளை ஆறான குடாவுயாவின் நீரின் அளவு எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
0: புனித ஹஜ் பயணம் தொடர்பில் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் முனீர் முலப்பர் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார்.
2: காங்கேசந்துறையிலிருந்து மன்னாரூடாக கற்பட்டி வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை மிக.
3: இன்று தலைப்பில்லாதவர்கள், ஹஜ் பயணத்தை பற்றி அதன் மகத்துவத்தை பற்றி புரியாதவர்கள், இன்று அரசியலுக்காக மினாவில் உள்ள மக்கள் பற்றி, ஹஜ்ஜாஜிகள் பற்றி. எனவே எமது அரசாங்கம் ஹஜ் சம்பந்தமான விடயத்தில் கரிசனை செலுத்தி அதனை ஒழுங்குபடுத்தி அடுத்த வருடம் அதனை விட சிறப்பான முறையிலே செயற்படுவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம். அதே போன்று எத்தகைய விடயங்கள் பற்றியும் இது சம்பந்தமான எத்தகைய விசாரணைகளுக்கும் எமது ஹஜ் குழு தயாராக இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே மிக தெளிவாக கூறி மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை இனவாதத்துக்குட்படுத்தி இந்த நாட்டிலே இனவாதிகளோடு பயணிக்கின்ற அந்த பயணத்தையா நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்ற அந்த விடயத்தை இந்த நாட்டிற்கு சொல்ல வேண்டும்.
0: இந்த செட்டியாதரவில் 22 கேரட் தங்கம் பவுண்ட் 349,600 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸ் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம் பி எச் நிறுவனத்தினர். தொடரும் இந்திய செய்திகள். கடந்த ஆண்டு 260 பேர் பலியான ஏர் இந்தியா விமான விபத்தின் நினைவு நாளில் மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஊழியர்களை ஏர் இந்தியா நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல இருந்த ஏர் இந்தியா 171 விமானம் புறப்பட்ட 32 வினாடிகளிலேயே மருத்துவ மாணவர்கள் விடுதியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்தவர்கள் 241 பேர், விடுதியில் இருந்த மாணவர்கள் 5 பேர், பொதுமக்கள் 14 பேர் என மொத்தம் 260 பேர் பலியாகியிருந்தனர். இருப்பினும் விமானத்தில் பயணித்த விஸ்வாஸ்குமார் என்பவர் மட்டும் விபத்தின் போது கீழே குதித்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். 260 பேர் பலியான இந்த விபத்து நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருந்தனர். இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக விமான விபத்து விசாரணை பணியகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் விமான விபத்தின் ஓராண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏர் இந்தியா ஊழியர்கள் இன்று பகல் 1:39 முதல் 1:41 வரை 2 நிமிடங்கள் மட்டும் பணியிடங்களில் இருந்தவாறே மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஏர் இந்தியா நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. சித்தாந்த ரீதியாக பிளவுபடாத ஒரே கட்சி காங்கிரஸ் என்றும் RSS பாரதிய ஜனதா கூட்டணியை எதிர்ப்பதற்கு அதுவே சிறந்த நிலையில் உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரகாஷ் சிங் பாரி நேற்று தனது MP பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் கட்சியிலிருந்தும் விலகினார். உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்காக உட்கொள்ளப்படும் போலிக் அமில மருந்துகள் தற்போது மில்லிகிராம் எனப்படும் அளவீட்டில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனி அவற்றை மைக்ரோகிராமாக வகைப்படுத்தி சந்தைப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி இந்த புதிய நடைமுறை அடுத்த 6 மாதங்களில் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் உயர் பொறுப்புக்கு ஓய்வு பெற்றவர்கள் பணி நீட்டிப்பு அடிப்படையில் மீண்டும் நியமிக்கக்கூடாது என அரசு மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சேர்க்கை நுண்ணறிவால் வேலை போய்விடுமோ என அஞ்சும் ஊழியர்கள் ஒரு பக்கம், இந்தியாவில் தாம் பார்க்கும் வேலையை AI எப்போதுதான் எடுத்துக்கொள்ளும் என ஏங்குவோர் இன்னொரு பக்கம், இல்லத்தரசிகள் அதில் இரண்டாவது ரகம். சமைப்பது மாம்பழம் வெட்டுவது என அனைத்தும் செய்து கொண்டே காணொலியிலும் படம் பிடிக்கிறார் இல்லத்தரசி நாகிரெட்டி ஸ்ரீ ராமியசந்திரா. 1 மணி நேர காணொலிக்கு 250 ரூபாய் சம்பளம். மனிதர்களைப் போல் நடமாட இயந்திரங்களுக்கு கேட்டுக் கொடுக்க அதுபோன்ற காணொலிகள் முக்கியமாக கருதப்படுகிறது. ஸ்ரீ ராமியசந்திராவை போல் இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் AI இயந்திரங்களை பயன்படுத்தி அளிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். எதிர்காலத்தில் தாமும் ஒரு மனித இயந்திரத்தை வாங்கலாம் என்கின்றார் அவர். வீடுகளில் மட்டுமல்ல, தொழிற்சாலைகள், நிபுணத்துவம் வாய்ந்த நிறுவனங்களிலும் AI பயிற்சியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். AI நிறுவனமான ஆப்ஜெக்ட் வேஸ் தமிழ்நாட்டில் அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறது. தரையில் கேமரா, கண்களில் அறிவார்ந்த கண்ணாடி, துணி மடிப்பது, துணிகளை இஸ்திரி செய்வது என அனைத்தும் படம் பிடிக்கப்படுகிறது. இந்தியர்கள் பலருக்கு இது தற்காலிக வேலை வாய்ப்பு அளிக்கிறது. எனினும் இந்தியாவில் அமைப்பு அல்லது நிறுவனம் சாரா தொழிலாளர்கள் எண்ணிக்கை 490 மில்லியன். அவர்களை AI எப்படி பாதிக்கும் என்பது அதிக கவனம் செலுத்தப்படவில்லை என குறைகூறல்களும் எழுந்துள்ளன. மேற்காசிய போரின் ஒரு பகுதியாக அந்த பிராந்திய கடல் பரப்பில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இந்தியா உறுதியாக எதிர்க்கிறது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. RSS தலைவர் மோகன் பவத் பயணித்த ரயிலின் மீது கலர்ந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். RSS அமைப்பின் தேசிய தலைவரான மோகன் பகவத் கான்பூரிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற ஸ்வர்ண சதாப்தி விரைவு ரயிலில் வியாழக்கிழமை பயணம் செய்தார். இந்த நிலையில் புரோசாபாத் மாவட்டம் வழியாக சென்றபோது மோகன் பகவத் இருந்த இலக்கம் 1 பெட்டியின் ஜன்னல் கண்ணாடி மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கல்லறிந்துள்ளார். கல்லறிந்ததில் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு உட்பட சில பகுதிகளில் ஷிகெல்லா நோய் பரவி வருகிறது. இந்த நிலையில் நிஃபா வைரஸ் காய்ச்சல் மீண்டும் பரவி வருவது தெரியவந்துள்ளது. கேரளத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் அரசு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த திட்டத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கேரள ஆண்கள் சமூகமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பேருந்துகளில் ஆண்களையும் இலவசமாக அனுமதிக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என கேரள ஆண்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று சென்னையில் ஆபனத்தங்கம் விலை 7 ரூபாய் 2400 உயர்ந்து 1 சவரன் 110400 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 300 உயர்ந்து 1 கிராம் 13800 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 5 உயர்ந்து 265 விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த வார இறுதிக்குள் அது கையெழுத்தாகலாம் என்றார் அவர். அமெரிக்காவின் பரிந்துரையை ஈரான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அதிகாரத்துவ தகவல் எதுவும் இன்னும் வரவில்லை. ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே ஹோர்முஸ் நீரினை திறக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் கூறினார். ஈரான் மீது நேற்றிரவு கடுமையான தாக்குதல் நடத்த இருப்பதாக டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைப்பகுதியில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கும் அவற்றுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் 100 கோடி செக்கல் அதாவது 333.74 கோடி டாலர் நிதியை ஒதுக்க இஸ்ரேல் அரசு திட்டமிடுகிறது. இஸ்ரேலின் தீவிர வலசாரி நிதி அமைச்சர் ஃபெசலல் மோட்ரிச் இந்த திட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். இந்த நிதியானது இணைப்பு சாலைகள், குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை போன்ற உட்கட்டமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த உள்ளது. வழக்கமான திட்டமிடல் வழிமுறைகளை தவித்து கடந்த 3 ஆண்டுகளில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தற்காலிக குடியிருப்புகளை விரைவாக மேம்படுத்த முயல்வதாக மனித உரிமைகள் கூட்டம் சாட்டுகின்றது. மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளில் சுமார் 27 லட்சம் பாலஸ்தீனர்களுக்கு மத்தியில் 7 லட்சம் யூதர்கள் வசித்து வருகின்றனர். இந்த யூத குடியேற்றங்கள் சட்டவிரோதமானவை என்று ஐநாவும் பெரும்பாலான நாடுகளும் கருதுகின்றன. ஆனால் இந்த பகுதியில் தங்களுக்கு வரலாற்று ரீதியான உரிமை இருப்பதாக கூறும் இஸ்ரேல் அண்மை காலமாக குடியேற்றங்களை தீவிரமாக விரிவாக்கி வருகிறது. இந்த விரிவாக்கம் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான யூத குடியேற்றவாசிகளின் வன்முறைகள் அதிகரிக்கவும் வழிவகுத்துள்ளது. இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறிய இஸ்ரேலை கண்டிக்கும் வகையில் பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், நார்வே ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்து புதிய பொருளாதார தடைகளை அண்மையில் அறிவித்தன. கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் இந்த தடைகளுக்கு ஆதரவளித்துள்ளன. பிரிட்டனில் ராணுவத்துக்கு போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசு தயக்கம் காட்டி வருவதை கண்டித்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹீலி நேற்று தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். உலக அளவில் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் தேச பாதுகாப்பில் அரசு சமரசம் செய்து கொள்வதை பிரிட்டன் பிரதமர் ஹியர் ஸ்டார்மருக்கு ஜான் ஹீலி அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப ராணுவ கட்டமைப்புகளை பலப்படுத்த தேவையான முதலீடுகளை செயல்படுத்துவதில் அரசு வெகுவாக பின்தங்கியுள்ளது. ராணுவ படைகளை தயார்நிலையில் வைத்திருக்க தேவையான நிதியை உறுதி செய்ய பிரதமர் தவறிவிட்டார் என்று ஜான் ஹீலி குறிப்பிட்டுள்ளார். நலத்திட்டங்களுக்கான செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் ராணுவ தேவைகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் எப்படி நிதியை திரட்டுவது என்பதில் அரசுக்குள் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. இதனால் பிரிட்டன் ராணுவத்துக்கான நிதியை வெளியிடுவதில் கடந்த சில மாதங்களாகவே இழுபறி நீடித்து வருகிறது. கடந்த 2024 ஜூலையில் ஆளும் தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜான் ஹீலி பாதுகாப்புத்துறையை நிர்வகித்து வந்தார். ஏற்கனவே கடந்த மாதம் உள்ளாட்சி தேர்தல் தோல்வியை அடுத்து ஹியர் ஸ்டார்மரின் தலைமைக்கு எதிராக கட்சிக்குள் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங்கை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சரின் ராஜினாமா நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்க செல்வந்தர் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கான முதல் பங்கு விற்பனையில் 75 பில்லியன் டாலரை திரட்டியுள்ளது. ஒவ்வொரு பங்கின் விலை 135 டாலர். சுமார் 500 மில்லியன் பங்குகள் விற்பனையாகின. இதன் மூலம் உலகின் ஆக மதிப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக அது மாறியிருக்கிறது. நிறுவனர் எலான் மஸ்கின் சொத்துக்களின் மொத்த மதிப்பு 1.1 டிரில்லியனை தாண்டிவிட்டது. உலகின் முதல் ட்ரில்லியனர் ஆக அவர் உருவெடுத்திருக்கிறார். பங்கு விலை நியாயமானதுதானா என சில ஆய்வாளர்கள் கேள்வி கேட்கின்றனர். அடுத்த சில வாரங்கள் பங்குச்சந்தை இதை எப்படி பார்க்கிறது என்பதுதான் உண்மையான சோதனையாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர். தாய்லாந்து மன்னர் மகாவக்ர லொங்கோனின் மூத்த மகள் இளவரசி பஜ் ரஹிதிய யபா காலமானார். அவருக்கு வயது 47. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக அவர் உடல்நலம் குன்றி நினைவற்ற நிலையில் இருந்துள்ளார். 2022 ராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட போது அவர் நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு ரத்தத்தில் கடுமையான தொற்று ஏற்பட்டது. நுரையீரல், சிறுநீரகம் ஆகிய உறுப்புகள் செயலிழந்தன. கடந்த சில மாதங்களாகவே அவருடைய உடல்நிலை மோசமாகி வந்தது. அவருடைய வயிற்றிலும் தொற்று ஏற்பட்டதால் குடலில் வீக்கம் நேர்ந்தது. அதன் விளைவாக அவருடைய இரத்த அழுத்தமும் இதய துடிப்பும் குறைய தொடங்கியது. அவர் இறந்து போன செய்தியை தாய்லாந்து அரசு மாளிகை இன்று வெளியிட்டுள்ளது. தாய்லாந்து மக்கள் அவரை இளவரசி ஃபா என அழைத்தனர். தம் தந்தையுடன் மிகவும் நெருக்கமானவர் என்று கருதப்பட்ட அவர் அவருடைய பாதுகாப்பு படையில் மூத்த அதிகாரியாகவும் பொறுப்பு வகித்திருந்தார். மலேசிய காவல்துறை மின் சிகரெட்டுக்கு முழுமையாக தடை விதிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. மின் சிகரெட்டுகளில் பியூ பியூ எனும் செயற்கை ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த ரசாயனம் கடுமையான போதையை ஏற்படுத்தும் தன்மையுடையது. அதனை பயன்படுத்துவோர் நடைப்பணமாக மாறிவிடுவர் என்று காவல்துறை துணைத் தலைவர் கூறுகின்றார். மின் சிகரெட்டுகளில் இதுபோன்ற அபாயமான ரசாயனங்கள் கலக்கப்படுவது குறித்து அக்கறை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் மின் சிகரெட்டுகளில் போதைப்பொருட்களை கலந்து அதிகாரிடமிருந்து தப்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரசாயனத்தை தடை செய்ய காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை என்பதை அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு சூழ்நிலையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரத்தின் நெருப்பு கோழி ஒன்று வீதியில் தலை தெரிக்க ஓடுவதை காட்டும் காணொலி சமூக ஊடகத்தில் பரவி வருகிறது. காணொலியில் நெருப்பு கோழிக்கு பின்னால் ஒரு சிறுவன் வேகமாக ஓடி அதை துரத்துவதை பார்க்க முடிகிறது. சிறுவன் எவ்வளவு வேகமாக ஓடியும் பறவையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. நெருப்பு கோழி வாகனங்களில் மோதாமல் வளைந்து நெளிந்து சென்றது. இன்னொரு சிறுவன் கட்டியை குறுக்கில் விட்டு பறவையை தடுக்கி விழச் செய்ய பார்த்தான். ஆனால் நெருப்பு கோழி சாமர்த்தியமாக கட்டையின் மேல் குதித்து தொடர்ந்து ஓட்டம் பிடித்தது. காணொலியை கண்ட இணையவாசிகள் வேடிக்கையை கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். ஏதோ தினமும் நிகழும் சம்பவம் போல இருக்கிறது, மக்கள் பதறவில்லை என்று ஒருவர் கூறினார். சம்பவம் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடந்தது. இந்திய பெருங்கடலில் ஆழத்தில் திமிங்கலங்களின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவே உலகில் ஆகப்பெரிய திமிங்கல கல்லறை பழமையானதும் கூட. ஆஸ்திரேலியாவின் மேற்கு கரையோரத்தில் உள்ள இந்திய பெருங்கடலில் திமிங்கலங்களின் அந்த ஆழ்கடல் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. அது சுமார் 7000 மீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது. அதில் திமிங்கலங்களின் 500 எச்சங்கள் இருந்தன. சில படிம எச்சங்கள் 5.3 மில்லியன் ஆண்டுகளுக்கும் பழமையானவை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எச்சங்களுக்கு இடையே இதுவரை அறியாத ஒரு வகை திமிங்கலத்தையும் அடையாளம் காண முடிந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த வகை திமிங்கலத்தின் இந்த காலத்தில் காணப்படுவதில்லை, அது அழிந்துவிட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். திமிங்கலங்கள் பொதுவாக மடிந்த பின் ஆழ்கடலுக்குள் விழுந்துவிடும். அவற்றின் உடல் கடல் உயிரினங்களுக்கு தீனியாகிவிடும். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து வேல்ஸில் இன்று முதல் தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. ராகுல் டிராவிட்டின் இளைய மகள் அன்வே டிராவிட் இந்தியாவின் U19 அணியில் இணைந்துள்ளார். இலங்கைக்கு எதிரான தொடரில் விளையாட தேர்வாகியுள்ளார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒரு நாள் டெஸ்ட் போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்து 3 ஒருநாள் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கின்றன. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் முதல் ஆட்டம் நிறைவடைந்துள்ளது. ஏ பிரிவின் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய ஆட்டத்தில் மெக்சிகோ 2 கோல் போட்டு வென்றது. 2010ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டியின் தொடக்க ஆட்டத்திலும் இதே நாடுகள் மோதின. உலகக்கிண்ண போட்டியில் இரு நாடுகளும் அப்போதுதான் முதன் முதலில் சந்தித்தன. 1-1 எனும் கோல் கணக்கில் அந்த ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. இந்த முறை சொந்த மண்ணில் 80,000 ரசிகர்கள் முன்னிலையில் வெற்றியடைந்த பெருமை அதற்கு. கோல்களின் எண்ணிக்கையை விட ஆட்டத்தில் அதிகமான சிவப்பு அட்டைகள் விதிக்கப்பட்டன. மொத்தம் 3 சிவப்பு அட்டைகள் 2 தென்னாப்பிரிக்கா அணி 1 மெக்சிகோ அணிக்கும் கொடுக்கப்பட்டது. தொடக்க ஆட்டத்தில் இவ்வளவு சிவப்பு அட்டைகள் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. சென்ற உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் மொத்தமாக 4 சிவப்பு அட்டைகள் விதிக்கப்பட்டன. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெறவிருந்த உலகக்கிண்ண ரசிகர் விழா மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கனடாவின் முதல் ஆட்டத்திற்கு முந்தைய நாள் அனைத்து உலக பிஃபா காட்பந்து ரசிகர் விழா நடைபெற இருந்தது. இடியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக மக்களை வெளியேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக விழாவின் ஏற்பாட்டாளர்கள் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளனர். போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவுடன் விளையாடுவதை பெரிய திரையில் ரசிகர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அதையடுத்து வானிலை இடியூறாக ஏற்பட்டது. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் கோடைகாலத்தில் நடைபெறும் போட்டிகள் நிலையற்ற வானிலையை சந்திக்கக்கூடிய தெளிவான அறிகுறிகள் இருப்பதாக விளையாட்டுத்துறை விஞ்ஞானிகள் முன்னுரைத்துள்ளனர். வழக்கத்தை விட அதிக வெப்பநிலையை அமெரிக்காவின் பெரும் பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிரபல காற்பந்து வீரர்களை அங்கீகரிக்கும் வகையில் சாலைகளுக்கு அவர்களது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மேன்ஹட்டன் பகுதியில் தியரி ஹென்றி வே சாலையை அதிகாரிகள் திறந்து வைத்தனர். பிரான்சை சேர்ந்த அவர் 1998 உலக கிண்ணத்தை வென்றார். 48 ஹென்றி ஆர்சனர், பார்சிலோனா ஆகிய குழுக்களில் விளையாடியிருக்கிறார். காணொலி அழைப்பு வழி அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். 2014 வரை அவர் அமெரிக்காவின் நியூயார்க் ரெட் புல்ஸ் குழுவில் 5 பருவங்களுக்கு விளையாடியிருந்தார். மற்றொரு சாலைக்கு வரலாற்று சிறப்புமிக்க பிரேசில் விளையாட்டாளர் பெலேயின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த பெயர் மாற்றங்கள் தற்காலிகமானவை. நவம்பர் முதல் தேதி வரை அவை நடப்பில் இருக்கும். பிஃபா உலகக்கிண்ணம் 2026 தொடரில் ஏ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் செக் குடியரசை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தென்கொரியா வெற்றி பெற்றுள்ளது. சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபிடே செஸ் தொடர்களில் பங்கேற்க ரஷ்யாவிற்கு 3 தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் பகுதிகளில் செஸ் தொடர்களை ரஷ்யா நடத்தி வந்தது. உக்ரைனின் கிரீமியா, டானெக்ஸ், லுகான்ஸ், சஃபோரிசியா, ஹெர்சன் ஆகிய பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது. அந்த பகுதிகளில் தொடர்ந்து முக்கிய செஸ் போட்டிகளை ரஷ்யா நடத்தியது சர்ச்சைக்குள்ளானது. ஆக்கிரமிப்பு பகுதிகளில் பிராந்திய நாடுகளை திரட்டி செஸ் தொடர் நடத்தி ஃபிடே விதிகளை ரஷ்யா மீறுவதாக 2023 உக்ரைன் செஸ் கூட்டமைப்பு புகார் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் உக்ரைன் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் நடத்த திட்டமிட்ட அனைத்து செஸ் போட்டிகளையும் நிறுத்துமாறு ரஷ்யாவிற்கு 90 கெடு விதித்து உலக விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டிருந்தது. June 9 கெடு முடிந்த நிலையில் ரஷ்யா அந்த உத்தரவை மீறி செயற்பட்டதால் 3 செஸ் தொடர்களில் பங்கேற்க ரஷ்ய செஸ் கூட்டமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். டிஆர்டி தமிழின் இணையதளமான www.trttamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 இலங்கை பெறுமதியில் 385.84% இந்திய பெறுமதியில் 111.05% 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 338.10% இந்திய பெறுமதியில் 95.30% 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 418.45% இந்திய பெறுமதியில் 119.74% 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.26% இந்திய பெறுமதியில் 127.82% 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238.57% இந்திய பெறுமதியில் 68.20% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நிரமம் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்திகளோடு. செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, கார்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை தந்திருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் .com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 du Paris
5: Vicky Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசர் 3098 அருகாமையில்.
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.
4: நேரம் சரியாக 2:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் மரண அறிவித்தல். தாயகத்தில் இலங்கையை பிறப்பிடமாகவும் தற்காலிகமாக தமிழ்நாட்டை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிலோமினா மகாதேவன் அவர்கள் 10ஆம் தேதி ஜூன் மாதம் புதன்கிழமை கரு மண்டபத்தில் காலமானார் என்பதை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்ற வடிவேல் மாரியம்மாவின் அன்பு மகளும் காலம் சென்ற ஞான செல்வம் மகாதேவன் ஜாழ் ஈழநாடு பிரதம ஆசிரியர் அவர்களின் அன்பு மனைவியும் சாந்தா நோர்வே, ஞானகுமார் சுவிஸ், ராஜேந்திரன் ராஜன் டியாட்டினியர் பாடகர் சுவிஸ், சந்திரிகா பிரான்ஸ், ராஜ்குமார் இந்தியா, கூவதனி லண்டன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் மோகன், தணிகேஸ்வரன், சந்திரன், வினோதினி, பியாலினி, சுமித்ரா ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஜனனி, பிரகாஷ், சந்தோஷ், பிரதீஷ், நிகேஷ், தாரணி, பாலாஜி, ரசிஹலதினி, வர்ஷினி, சிந்துஜா, ஹரிணி, குணாலன், வெங்கடேஷ், தீபதர்சன், திருசாயி, தருண், சஞ்சனா, தருணீஸ்வரன், பாலீஸ்வரன் ஆகியோரின் அம்மாவும் அப்பம்மாவும் ஓட் விஷ்ணுவின் பெராபேத்தியும் தேவாக்குட்டி எமிலியாவின் பூட்டம்மாவும் ஆவார். திருமதி அமரர் பிலோமினா மகாதேவன் அவர்களின் ஈமக்கிரிகள் கரமண்டபத்தில் அமைந்துள்ள இல்லத்தில் நேற்று 11ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற்றது என்பதையும் அறிய தருகின்றோம். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தகவல் அன்பு மகன் ராஜேந்திரன் ராஜன் சுவிஸ். தொடர்புகளுக்கு 0041 7537 5032. இந்த பிரிவு துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அறிவித்தலை மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். திருமதி அமரர் பிலோமினா மகாதேவன் அவர்களின் மரண அறிவித்தல். தாயகத்தில் இலங்கையை பிறப்பிடமாகவும் தற்காலிகமாக தமிழ்நாட்டை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிலோமினா மகாதேவன் அவர்கள் 10ஆம் தேதி ஜூன் மாதம் புதன்கிழமை கேர மண்டபத்தில் காலமானார் என்பதை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்ற வடிவேல் மாரியம்மாவின் அன்பு மகளும் காலம் சென்ற ஞான செல்வம் மகாதேவன் ஜாழ் ஈழநாடு பிரதம ஆசிரியர் அவர்களின் அன்பு மனைவியும் சாந்தா நோர்வே, ஞானகுமார் சுவிஸ், ராஜேந்திரன் ராஜன் டியாட்டினியர் பாடகர் சுவிஸ், சந்திரிகா பிரான்ஸ், ராஜ்குமார் இந்தியா, கோவதனி லண்டன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் மோகன், தணிகேஸ்வரன், சந்திரன், வினோதினி, வியாழினி, சுமித்ரா ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஜனனி, பிரகாஷ், சந்தோஷ், பிரதீஷ், நிகேஷ், தாரணி, பாலாஜி, ரசிஹல்தினி, வர்ஷினி, சிந்துஜா, ஹரிணி, குணாலன், வெங்கடேஷ், தீபதர்ஷன், திரிசாய் தேருண், சஞ்சனா, தருணீஸ்வரன், பாலேஸ்வரன் ஆகியோரின் அம்மம்மா அப்பம்மாவும் ஆவார். ஓட் விஷ்ணுவின் பெரா பேத்தியும், தேவா குட்டி எமிலியாவின் பூட்டம்மாவும் ஆவார். திருமதி அமர பிலோமினா மகாதேவன் அவர்களின் ஈமைக்கிரிகள் கேரமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று 11ஆம் தேதி நடைபெற்றது என்பதை அறிய தருகின்றோம். இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் அன்பு மகன் ராஜேந்திரன், ராஜன் ஸ்வீஸ். தொடர்புகளுக்கு 0417935730322. இந்த பிரிவு துயரில் டிஆர்டி தமிழ் ஒலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-7750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-7750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் வஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்

0: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் ஆ போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு ஐயோ
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்ப இந்த இடம் புரிஞ்சுட்டு இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பரிசிலிருந்து

0: கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போற யாழ்ப்பாணம் தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0674-0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0676-24-0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னெசில்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமைகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே, 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லார்ட் செப்பலில் King's Travels.
2: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:11 ஐக்கியராஜ்யத்தில், 2:11 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் வாகனையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோசனி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமாக இருக்கணும். நன்றி. நீங்கள் நலமா இருக்கணும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு
1: சாப்பிட்டாச்சு தானே?
0: ஓ,
1: விளையாடி எனக்கு மூங்கில் வர காட்டினிலே கேட்கும் அந்த ராகவண்ட பாட்டை தாங்க. மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் அந்த ராகம்
0: பாட்டு கேக்குறீங்க? பாட்டு
1: உங்களுக்கு விளங்காத இருக்கா?
0: எனக்கு தெரியல அந்த பாட்டு.
1: அது நீங்க சும்மா சொல்றீங்க.
0: உண்மையா சார்? மூங்கில்
1: மூங்கில் மர காட்டினிலே
0: எல்லா துன்பங்களும் தீரங்களும் என்ன சொல்லு பாட்டு இருக்குல்ல, கொல்லாப்பனையும் எல்லாம் கொல்லவில்ல கொல்லவில்ல என்று சொல்லி ஒரு பாட்டும் இருக்கு. ஆகவே உங்களோட பாட்டு மூங்கில் மர காட்டினிலே.
1: சரி,
0: காட்டினிலே காட்டினிலே மூங்கில் மர காட்டினிலே.
1: சீர்காழிய
0: கோவிந்தராஜன் அந்த காலத்துல மகாதேவனுடைய இசையில
1: அனுப்பிய
0: திருத்தி வர அப்படி வந்து பாட்டு உங்களுக்கு வருகின்றது. கேட்டு மலர்கள் நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை திருமதி திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து நேரம் சரியாக 3:20 ஐக்கியராஜ்யத்தில் 2:20 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் வைபருடாக அணிந்திருக்கின்றார். வணக்கம் திருமதி குணனா.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எல்லாரும்?
0: நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம். அங்க சாப்பிடுறீங்களா ஒலிம்பி வெள்ளிக்கிழமை?
1: ஓ, அப்படியே சாப்பிட்டுட்டு
0: சாப்பிட்டீங்க? போட்டுட்டு மருந்து போட்டு சாப்பிட்டீங்க?
1: 9:29
0: நேரம்.
1: ஓ,
0: அப்ப ஆட்ட வீட்டு நிக்கிறீங்க?
1: எங்கடா பெரிய அண்ணா வீடு, தனி அண்ணி அவ மட்டும் தானே ரெண்டு பேரும் வைப்பாங்க.
0: அண்ணி வீட்டு நிக்கிறீங்க?
1: ஓ, மிஸ்ஸஸ் அக்கா.
0: என்ன பேரு?
1: மிஸ்ஸஸ் அக்கா என்று சொல்லி டொரண்டோ இல்ல மிஸ்ஸஸ் அக்கா இடத்துல நிக்கிறேன்.
0: அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து இந்த பத்மினி நடிகை பத்மினி பிறந்த நாள். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன?
0: மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? நல்ல
1: பாட்டு.
0: நாட்டிய பேரொளி, நாட்டிய பேரொளி கேட்ட பாட்டை
1: கேக்குறீங்க?
0: பத்மினி பத்மினி
1: பிடிக்கும். பிடிக்கும் நாட்டியம். நடன பேரொளி,
0: நாட்டிய பேரொழி, நடனம் இல்ல நாட்டிய,
1: நாட்டிய பேரொழியோ,
0: நாட்டிய பேரொழி பத்மினி அவர்கள்.
1: ஓ,
0: கேரளா, கேரளாக்கா, கேரளாவில் இருந்து வந்தவர். ராதா, ராகிணி, லலிதா,
1: லலிதா, ராகிணி,
0: பத்மினி, மூன்று பேர் வந்தது. மூன்று பேரும் ஒரே படத்தில் தூக்கு தூக்கில மூன்று பேரும் நடிக்கணும். பத்மினி தான் நின்று நாள் நின்று நின்று பிடிச்சவா.
1: செத்தும்
0: தெய்வமா
1: போயிட்டாரும் விருப்பமா இருக்கணும். அவ என்ற பாடல்களை கேட்டு ரசிக்கணும். அதுதான்
0: விருப்பம். எல்லாரும் விருப்பம் பெறாதே புள்ள. மனசு மனசு தனக்கு மனசு சொல்றதுதான் விருப்பமா இருக்கும்.
1: என்ன
0: செய்ய போறீங்க? வெயிலா
1: இப்ப கொஞ்சம் ஒரு 2 மணித்தால மார்க்கம் இடத்து போறோம். அது தங்க இன்னொரு தங்கச்சி இன்ன மகன் பிறந்து கூட்டி கொண்டு போவார். 1 மணித்தியால ஓட்டம். அப்ப நாங்கள் அந்த இடத்துக்கு போனாதான் எங்கட சொந்தங்க நிறைய இருக்கு.
0: சொந்தங்களை பார்க்க போறீங்க?
1: ஓ, வந்து சந்தித்தினம் இல்லாட்டி கூட்டி கொண்டு போறதுல அங்க அங்க போனா இல்லடா போகலாம்.
0: அப்ப தண்டலுக்கு தான் போயிருக்கீங்க அங்க கனடாக்கு?
1: என்ன என்ன ராஜா,
0: தண்டல் செய்யறதுக்கு போயிருக்கீங்க இப்ப கனடாக்கு?
1: ஐயோ, அப்படி இல்லை. 9 வருஷம் பார்த்து பார்க்க ஒண்ணு வேற ஒண்ணா கிடையலாம். பார்க்க ஒண்ணு வந்து எனக்கு நெடுக்க
0: விருப்பமா. நன்றி, பார்த்துட்டு வாங்க, சந்தோஷம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: தாத்தா தாத்தா ஜொல்லு தரகதரகதாம்

0: கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதைக்கே குரல் கொடுத்து பாடியிருந்தார் கான சரஸ்வதியை பேசி சொல்லா அவர்கள். கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ராயண்ணா.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி?
0: நாங்க உங்க புண்ணியத்தில் இருக்கிறோம்.
1: நாங்க என்ன புண்ணியம்? நாங்க நீங்க
0: புண்ணியம் செய்யலையா?
1: நாங்க இல்லாத புண்ணியம் செய்தது எல்லாம் ஒரே மாதிரி தான் போகுது. நீங்க
0: பாவம் தான் செய்தீங்க.
1: அது தெரியாது ராஜா அண்ணா, தெரியாம நின்று சொல்றது ஏதோ போகுது.
0: ஏதோ போகுது. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு அந்த
0: வழிய காட்டி வருவது ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கா?
1: எங்க இங்க நிக்கிறோம் இல்ல ராஜா, இப்படி திரிகிறதான பிள்ளையோட போறது பெல்ஜியத்துக்கு போறது அப்படி நிக்கிறது. மகள் பெல்ஜியத்துல
0: இருக்கிறான்,
1: சும்மா போறதும் வரதும் அப்படி நிக்கிறதானு. எனக்கு நீங்க அந்த காத்தோடு பூ ரச பூவோடு வண்டு ரசன்ற பாட்டு.
0: காத்தோடு பூ
1: ரசா?
0: காத்தோடு
1: படமா இருக்கும் நினைக்கிறேன். இந்த படத்துல இருந்த வடல கேப்போம்.
0: காத்தோடு பூவரச
1: பூவோடு வண்டுரே சார் என்னோடு நீதான் அப்படி என்று வரும்.
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்ற அடிக்கடி பாருங்கள், நிகழ்ச்சியை சிறப்பீங்கள்.
1: நன்றி ராஜா. உண்மையான படிக்கண்டில் நிற்கிற நின்றைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கோம் நாங்கள். வாரத்துக்கு தூரம் நிற்கிறானே, பதில் விட்டது இடைக்கல வருவோம். அப்படி
0: வாரத்துக்கு தூரமா இருக்கா?
1: கொஞ்சம் அப்படி ஆக்களுக்கு
0: நான்
1: உங்களை போய் சொல்ல
0: மாட்டேன்.
1: அவர்
0: இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை எஸ்பி பாலாவோடு இணைந்து கான சரஸ்வதியை பி சுசலா அவர்கள் பாடியிருந்தார். அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது பாடல். இந்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் தவராசா அவர்கள் பிரான்சில் இருந்து. அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அன்பு சகோதரி. நலமா இருக்கீங்களா?
1: இல்லையே.
0: அப்படிதான். என்ன அப்படி
1: நான் வந்து சந்தன சந்தன தாளம்

0: പിന്നെ ചന്ദന ചന്ദന താളം വരും, എങ്ക വരും താളം,
1: രകമേളം വരും, ചന്ദന മല്ലിക വാസം വരും,
0: എന്നത്തെ വാസം വരുത്. പിന്നെ പഠിത്തില്ലേ
1: തെരുവില്ല ഞാൻ പാത്തില്ല.
0: ചന്ദന ചന്ദന താളം വരും, ചന്ദന ചന്ദന താളം വരുമ്മാ.
1: ആമ്മാ
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: இருக்கு, உங்களுக்கு தெரியாதா?
0: எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இங்க படிக்கிறேன்.
1: என்ன செய்யறது இப்படி தெரியலுக்கு?
0: பள்ளிக்கூடம் போவா தெரியாது,
1: அது உண்மை.
0: தந்தன தந்தன காலம் பெறும், கட்டி மேளம் பெறுமா?
1: சந்தன மல்லிகை வாசம்
0: பெறும். கட்டிக்காரிய என்ன கண்டுபிடிச்ச நீங்க பாட்டு?
1: என்ன
0: பாடு மலையாளத்துல இந்த பாட்டு இருக்கா? தமிழ்ல இல்லையா?
1: இருக்கும்.
0: ஏன் அப்படி?
1: அப்படித்தான் நான் கேட்கிறதெல்லாம் அப்படித்தான் மலையாளத்து பாட்டு.
0: தமிழ்ல உள்ள பிரபல்யமான உலகத்திலேயே மூத்த மொழி என்றுவாங்கள். மண் தோன்றி கல் தோன்றி கல் தோன்ற காலத்து மூத்த மொழி என்றெல்லாம் சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்ற பாட்டு இல்லையன்னு சொன்னா என்ன புரிய புரியான விஷயம்? நீங்க சித்ரா, அதுவும் சித்ரா இருக்கிற பாட்டு. அவர் சாப்பிடல சித்ரா, அதுதான் உங்களுக்கு பசிக்குது. என்ன பசி கொடுமைன்னா அப்படி எல்லாம் கேட்கறீங்க? உண்மையா பசிக்குது? நீங்க போய்
1: சொல்லுங்க. இன்னும்
0: கதவு துறக்க இல்ல. புதிய பார்ப்புகள்
1: திரைப்படத்தில்
0: என்ன வசனத்தை இந்த படத்தில் ஒரு வசனத்தையும் காணல. வேற இடத்துல படங்கள்ல இவரை சொல்லுவார்கள். பெரிய கதை வசன மன்னன் இந்த படத்துல பார்த்தாலும் ஒரு வசனதியே கிடைக்கிறதில்ல. நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மலங்கள்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா ரவி?
1: சுகமா இருக்கேன்,
0: நன்றி. சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட போறோம்.
0: இனித்தான் சாப்பிட போறீங்க?
1: ஒன்பதரை மணி தானே?
0: ஒன்பதரை மணியா போச்சு. இந்த குணநாயகம் வந்து உங்களோட நாட்டில் இருந்து
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் பேச நினைப்பதல்ல, நீ பேச வேண்டும்.
0: ஆஹா, ரஞ்சி பேசணும்.
1: ரஞ்சியிலே தம்பி யாரும் பேசணும். அதற்கு பாட்டு
0: இருப்போமா?
1: சரி, கேட்போம்.
0: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பார்த்தீங்களா இந்த படம்?
1: சிவாஜியின்.
0: நீங்க அந்த பாடல் மாதிரி எழுதி அனுப்பியிருக்கிறீங்க, நீங்க வந்த அப்புறம் தான் போடுவேனா?
1: ஓ,
0: நீங்க இப்படி உலகம் சுட்டும் வாலிபனாக தெரியுறீங்க. நான் என்ன போடுறேன் போட்டு
1: வச்சிருக்கேன்
0: வச்சிருக்கேன் அப்படியே. உங்களுக்கு நல்ல நல்ல விசேஷமான நாளெல்லாம் வந்தது, நீங்க அந்த நாள்ல இல்ல. நீங்க அங்க தூர தூர போயிட்டீங்களா? அமெரிக்கா இல்ல
1: கனடா?
0: அப்படி அமெரிக்கா கண்ட்ரில நிக்கிறீங்க?
1: என்னன்னு
0: சொல்றது, கண்டங்கள் அஞ்சு என்று சொல்வார்கள். அதுல ஆசியா அமெரிக்க கண்டத்துல நிக்கிறீங்க. கொடுத்து வச்சுங்களா?
1: எல்லாம் ஆண்டவன் தந்தது, நாங்க ஏற்றுக்கொள்றோம்.
0: அவ்வளவு தானா?
1: ஆண்டவன் தாரா?
0: ஆண்டவன் தாரா, நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. நன்றி சகோதரம். உங்களுக்காகவும் ரஞ்சிக்காகவும் பாடல் வருகின்றது. அப்படியே கேட்டு மகளுங்கள். நன்றி.
1: சந்தோஷமா மனம் ரஞ்சி வாழ வாழ்த்துக்கள் சொல்லி
0: நன்றி. அடுத்தாங்க சகோதரம். நன்றி நன்றி நன்றி.

0: என்ன அழகான பாடல் வரி கொண்ட பாடலை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் சுசிலாமாக இணைந்து பாடியிருந்தார். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் டாக்டர் ரவி அவர்கள் கனடாவில் இருந்து. நேரம் சரியாக 3:50 ஐக்கியராஜ்யத்தில், 2:50 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் நெஞ்சில் உதிக்கின்ற பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்கின்ற நிகழ்வாக வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய இல்லத்தரசன் எப்படி இருக்கிறார்?
1: எல்லோருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: மற்ற பக்கம் கட்டி வைக்கலாமோ?
1: அப்படி செய்யலாது. வீட்டுல இருக்கிற பொருட்களை இதுகளை எல்லாத்தையும் பார்க்கத்தானே என்ன வேணும்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் இன்னைக்கு வந்து நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டேன்னா, நான் வந்து தவப்புதல்வன் பழத்துல இருந்து இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.
0: இசை கேட்டால் புவி அசைந்தாடும்,
1: அந்த இறைவன் அருளாகும்.
0: அந்த பாட்டு கேக்குறீங்க? இசை கேட்டால் புவி அசைந்தாடுமா?
1: அசைந்தாடும்.
0: உண்மையா?
1: ஓ, இயற்கையிலேயே ஒரு இசை இருக்கு தானே. இயற்கையிலேயே ஒரு இசை இருக்கு. அப்ப பாடல்லையும் இசை இருக்கு. அப்ப
0: இசை இருக்கு. ஆறாவது அன்புறவாக வந்திருக்கிறீங்க.
1: கோயிலுக்கு
0: போயிருவார்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பாடு சமைப்பார்கள். சில நேரம் கோயில சாப்பிட்டு வருவார்கள். கோயில் விரதம் இருப்பார்கள். முருக கடவுளை நம்பி அப்படி எல்லாம் பல வேலையில் போகும். நிறைவு செய்யற
1: அன்புறவன்
0: 3:53 இருப்பார்கள். ரொம்ப நேரத்தையும் பார்க்க மாட்டார்கள், ஒன்றையும் பார்க்க மாட்டார்கள். இந்த பாட்டு இந்த 2 நிமிஷம் போகும். இந்த பாட்டுக்கு பிறகு விளம்பரம் போடுவார்.
1: விளம்பரம் போகும்.
0: 4 மணிக்கு எல்லாம் செய்தி அங்கால அம்மாவின் நிகழ்ச்சி வரும். நீங்களா கணக்கு பார்த்தடிப்பீங்க என்ன?
1: நன்றி
0: வாழ்த்துகள் ராதா, உங்களுக்கான பாடல்.
1: நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி.
1: நன்றி. வணக்கம்.
2: அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தாண்டி. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராதா கனகராஜ் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த யோகேஸ்வரி அம்மா, குணநாயகி பசுபதி அவர்கள், தவராஜா அவர்கள், சித்ரா பவன் அவர்கள், டாக்டர் ரவி அவர்கள், ராதா கனகராஜா அவர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். தொடர்ந்து மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் மலர இருக்கின்றது.

நேரம் சரியாக 4 மணி. ஐக்கியராஜ்யத்தில் 3 மணி 4 நிமிடங்கள். மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள். பரிஸ் லாச்சப்பில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். போலீஸ் தரவுகளின்படி 2026 ஆம் ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் இலங்கையில் நீரில் மூழ்கி 122 பேர் உயிரிழந்துள்ளார்கள். எதிர்கட்சியில் இருக்கும் போது பழைய தேர்தல் முறையிலாவது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரியா தற்போது பழைய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்த முடியாது என்று குறிப்பிடுகின்றார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நெருங்கியிருந்த வேளையில் அரசாங்கத்தின் கொள்முதல் நடைமுறைகளை மீறி தென் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நாற்காலி விநியோகித்து அரச நிதியை முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தென் மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா உட்பட இருவரை பிணையில் செல்ல கொழும்பு பிரதான நீதிமன்றம் அசங்க எஸ் போதராம இன்று அனுமதியை வழங்கியுள்ளார். இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்ல்ஸ் வட்லியை பெல்ஜியத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சுரேஷ் ஆலவிக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போதும் கூடாரம் அமைத்து உண்ணாவிரதம் இருந்த விமல் வீரவன்சா தனது மனைவி மற்றும் சகோதரருக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது மற்றும் சகோதரருக்கு எதிராக சட்டம்

இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் ஹகியோ இசோமத் அவர்கள் மீன்வளம், நீர்வளம் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மீன்வளம், நீர்வள மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே ஆகியோர் முன்னிலையில் இலங்கை கடற்றொழில் கொண்டு ஸ்தாபனத்தின் தலைவர் முகமது நப்ராஸ் நாசரிடம் 6 குளிரூட்டப்பட்ட ட்ரக் பாண்டிகளை ஒப்படைத்துள்ளார். கடந்த 2025 ஆண்டில் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு இலங்கை ஏற்றுமதி செய்த தேயிலையின் அளவு 3.3% வளர்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். கடந்த ஆண்டு 260 பேர் பலியான ஏர் இந்தியா விமான விபத்தின் நினைவு நாளில் மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஊழியர்களை ஏர் இந்தியா நிறுவனம் கேட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவால் AI வேலை போய்விடுமோ என அஞ்சும் ஊழியர்கள் ஒரு பக்கம், இந்தியாவில் தாம் பார்க்கும் வேலையை AI எப்போது தான் எடுத்துக்கொள்ளும் என இயங்குவோர் இன்னொரு பக்கம், இல்லத்தரசிகள் அதில் இரண்டாவது ரகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போரின் ஒரு பகுதியாக அந்த பிராந்திய கடல் பரப்பில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இந்தியா உறுதியாக எதிர்க்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. RSS தலைவர் மோகன் பகவத் பயணித்த தொடருந்து மீது கல்லெறிந்த நபரை போலீசார் தேடி வருகின்றார்கள். உலக செய்திகள். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கு, அவற்றுக்கான உள்கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்துவதற்கு 100 கோடி செக்கால் அதாவது 33.74 கோடி டாலர் நிதியை ஒதுக்க இஸ்ரேல் அரசு திட்டமிட்டுள்ளது. மலேசிய காவல்துறை மின் சிகரெட்டுக்கு முழுமையான தடை விதிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் நெருப்பு கோழியொன்று வீதியில் தரைதறிக்க ஓடுவதை காட்டும் காணொலி சமூக ஊடகத்தில் பரவி வருகின்றது. விளையாட்டு செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 10வது மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் வேல்ஸில் இன்று முதல் தொடங்கி முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. ராகுல் திராவிட்டின் இளைய மகன் அன்பே திராவிட் இந்தியாவின் U19 அணியில் இணைந்துள்ளார். இலங்கைக்கு எதிரான தொடரில் விளையாட தேர்வாகியுள்ளார். உலகக்கிண்ண காற்பந்தாட்ட போட்டியின் முதல் ஆட்டம் நிறைவடைந்துள்ளது. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற இருந்த உலக கிண்ண ரசிகர் விழா மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா நியூயார்க் நகரில் பிரபல காற்பந்து வீரர்களை அங்கீகரிக்கும் வகையில் சாலைகளுக்கு அவர்களது பெயர்கள் சூட்டப்பட்டு வருகின்றது. ஃபிஃபா உலகக்கிண்ண 2026 ஆண்டு தொடர்பில் இப்பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் செக் குடியரசை 2-1 கால் கணக்கில் வீழ்த்தி தென்கொரியா வெற்றி பெற்றுள்ளது. சர்வதேச செஸ் கூட்டமைப்பு BDSS தொடர்களில் பங்கேற்க ரஷ்யாவுக்கு 3 ஆண்டுகளுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடரும் இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுமதி வழங்குகின்றார்கள். ஒரு யூரோ இலங்கையில் 385.84 ரூபா, இந்தியாவில் 111.05 ரூபா, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 338.10 ரூபா, இந்தியாவில் 95.30 ரூபா, ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 418.45 ரூபா, இந்தியாவில் 119.74 ரூபா, ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 447.26 ரூபா, இந்தியாவில் 127.82 ரூபா, ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 138.57 ரூபா, இந்தியாவில் 68.20 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசலாட்சியில் அமைந்திருக்கும் BT கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான டார்லஸ் கோனேஸில் அமைந்துள்ள BT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும்

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: டென்மார்க் பிரம்மபதியில் தான் தோன்றிய அம்மனாக எழுந்தருளி அடியாரர்களுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு வருடாந்த மகோற்சவ திருவிழா. ஓம் சக்தி அபிராமி சக்தி. நிகழும் பராபவ ஆண்டு ஆண்டு திங்கள் 7 23 ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா காலை 10 யாக பூஜையுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்களவாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உழவர் மல்லங்கார காட்சியும் இடம்பெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை தந்து அம்பாளை நரளை பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். இவ்வேளை அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் அன்னதான பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். பால் செம்பு, காவடி, கற்பூர சட்டி எடுக்க உள்ள அடியார்கள் முற்கூட்டியே ஆலயத்துடன் தொடர்பு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0505 91 44 79 26.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
8: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:11 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:11. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது. அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கருவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரில் கருப்பாளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:10 to 5 வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானலையில் மலர்கின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் ஊடாக நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் அவரது அன்புறவோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று நேற்றல்ல அன்பு உறவுகளை 30 வருடங்களாக நீங்கள் டென்மார்க்கில் அமைந்திருக்கின்ற ஆலயத்துக்கு செல்கின்றீர்கள். அன்னையினுடைய புதுமைகளை நீங்கள் கண்ணூடாக காணுகின்றீர்கள், பார்க்கின்றீர்கள். அந்த பார்த்த செயல்களை வந்து நீங்கள் அன்பாக இந்த வானொலியினூடாக கூறலாம். அன்னையினுடைய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா ஜூலை 23 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 அந்த பெருவிழா இடம்பெறுவதற்கு அபராமி அம்மன் அருள் பாலித்துள்ளார். ஆகவே நீங்களும் இந்த வருடம் அன்னையினுடைய விழாக்களுக்கு சென்று அன்னையினையை தரிசித்து அன்னையோடு உரையாடி அன்னையிடமிருந்து திருவருளை பெற்று நீங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். அந்த வகையிலான அடியார்கள் அன்னையினுடைய பக்தர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இத்தனையோ கண்ணீர் கம்பளையோடு வந்து தாயார் வந்து ஆஞ்சநேயருக்கு முன்னாலேயோ அல்லது வைரவருக்கு முன்னாலேயோ அல்லது சிவலிங்கத்திற்கு முன்னாலேயோ வச்சு உங்களுக்கு நீர் ஊற்றி உங்களிடமிருந்த அதாவது பிணி சூனியம் பேய் எல்லாவற்றையும் அனுப்பி என்ன செய்கின்றது அந்த தண்ணியை ஊற்ற போது என்று எல்லோரையும் கேட்டாலும் ஒரு மின்சாரம் தாக்குவது போல் எங்களுக்கு இருந்ததான உணர்வை கூறுவீர்கள். அடுத்த நிமிடம் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்னையையும் எனக்கு தண்ணீரை ஊற்றிவிட்டால் அன்னையில் இருந்த எங்களுக்கு இருந்த பேய் பிணி எல்லாம் துன்பம் எல்லாம் நீக்கி நாங்கள் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அன்னைக்கு சொல்லியிருப்பீர்கள். எத்தனையோ பேருக்கு நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். அவ்வாறானவர்கள் வந்து நீங்கள் கூறும்போது நாங்கள் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றோம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற கூற்றுக்கு அமைய நீங்கள் பெற்ற இன்பத்தை வந்து கூறுங்கள் அன்பவர்கள். இன்று கூட இந்த வானொலியை 10 கேட்டென்று புதுசாக கேட்டென்றிருக்கும் போது அவர்கள் கூட அன்னையிடம் சென்று தங்கள் துன்பதிகரங்களை கூறி இன்பமாக வாழ்வதற்கு நீங்கள் வழி செய்கின்றீர்கள். இந்த மாதிரியான புண்ணியம் உங்களுக்கு தேடி வரும். அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். அத்தோடு நீங்கள் அந்த பிள்ளைகளையும் கூட அந்த ஆலயங்களுக்கு தாயினுடைய திருவருளால் கிடைத்த பிள்ளைகள் கூட தாயார் பேர் சூட்டி மகிழ்ந்து அந்த பிள்ளைகள் கூட அங்கே வந்து நின்று துள்ளி விளையாடி அன்னைக்காக தேவாரங்கள் படிக்கின்ற பஞ்சபுராணங்கள் படிக்கின்ற பிள்ளைகளை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய ஆன்மீக சிந்தனைக்கு தாயார் விதை போட்டு அங்கே இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் தாயாரோடே உரையாடி தாயாருக்கு நிலப்பாவாடை விரித்து தேர்தல் அன்று அந்த தாய்க்காக எத்தனையோ உதவிகளை செய்திருக்கின்றார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அன்னையுடைய பக்கமாக இருந்து அவர்கள் அன்னையை அப்படியே பேணி காட்டு அன்னை ஆலயத்துக்கு வரும்போது அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போடக்கூடிய உடைகளை அணிந்து வாருங்கள் என்று தாயார் சொல்ல அந்த பிள்ளைகளும் அவ்வாறான உடைகளை அணிந்து வந்து தாயாருக்காக தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிள்ளைகள். அதே போல் எத்தனையோ பிள்ளைகள் தாயாருடைய சொல்லை கேட்டு தாய்க்கு தொண்டுகள் நிறைய செய்கின்றார்கள். காவடி எடுக்கின்ற மற்றது பாட்சம் எடுக்கின்றார்கள், மற்றது கற்பூர சட்டி எடுக்கின்றார்கள். அப்படியெல்லாம் செய்து கொண்டு எங்களுடைய இந்து மதத்தினுடைய பெரும் பெரும் பெரும் பெரும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நடக்கின்ற அத்தனை விதிகளையும் அந்த ஆலயத்திலேயே அந்த தாய் கட்டி காட்டு வருகின்ற மாதிரி நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் அந்த ஆலயத்திலே நீண்ட காலமாக சேவை செய்த எங்களுடைய இந்திரா அவர்கள் வந்திருக்கின்றார் கனடாவில் இருந்து. அவர் இந்திரா அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். வணக்கம் சகோதரி இந்திரா.
1: வணக்கம் ராயான்.
0: வந்தவுடன் உங்களுக்கு அழைப்பு கிடைத்து விட்டது. வண்டியில ஓட்டி வடிவ அன்னையினுடைய கோயில் தொடங்க போகின்றது 23 ஜூலை 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா. நீங்க ரேடியோ கேட்கறீங்களா வீட்டில இருந்து?
1: நாங்கள் கேட்கிறோம். நாங்கள்
0: எப்ப கேட்பீங்க?
1: அம்மாட பேஸ்புக்லயும் வந்து கொண்டு இருக்கோ. இந்த 23 போட்டிருக்க நோட்டீஸ் எல்லாம்
0: கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெறுவதற்கு அபிராமி அம்மன் அருள் பாலித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். மங்கள வாத்திய முழங்க அன்னை வீதியுள்ள அன்னை அபிராமி அம்மன் வீதியுள்ள வருகின்ற அலங்கார காட்சிகள் சிறப்பாக இடம்பெறும்.
1: இப்பவே எல்லாம் கோயில்ல பெரிய ஆயத்தங்கள் எல்லாம் கோயில்கள் கழுவி எல்லா ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஓம் சக்தி அபிராமி சக்தி அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேணும். அம்மாவை வணங்கி எல்லோரும் நலம் பெற வேண்டும். உண்மையாகவே அம்மாவிடம் போனால் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அது 100% உண்மை. அம்மா இந்த திருவிழா துவங்குறதுக்கு எவ்வளவோ அங்க ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நடமாடும் தெய்வமாக அம்மா ஓடி ஓடி ஒவ்வொன்றையும் இப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று மக்களுக்கு சொல்லி அவர்கள் அங்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாகவே அது பெரியொரு சந்தோஷம். அம்மாவின் கோயிலுக்கு போனாலே அதை போல ஒரு சந்தோஷம் நாங்கள் இப்பையும் எங்கையும் கண்டதில்லை. எங்க போனாலும் அம்மாவின் திருப்பாதத்தில் போய் அந்த திருவடியை நாங்கள் வணங்கும் பொழுது அம்மா எங்களுக்கு எல்லா அருட்காட்சியும் தருவா. அபிராமி தாயார் இந்த மக்களை உலக மக்களையே காத்து கொண்டு இருக்கிறார். எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களே அம்மாவுடன் கதைத்து அம்மாவின் அருளாட்சி புரிந்து கொண்டு இருக்கிறார். அம்மா நீங்கள் எல்லோரும் அம்மாவை நம்பி அம்மாவிடம் போய் நற்பலன் பெறலாம். நீங்கள் நம்பிக்கையுடன் போங்கள். அம்மா எல்லாமே உங்களுக்கு செய்தி வைப்பா. இவ்வளவு இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு தீராத வருத்தங்கள் இருக்கின்றது. அந்த வருத்தங்களை எல்லாம் தாய் தீர்த்து வைப்பா. அது உங்களை உங்களை பிடித்த பீடைகள் பிணி பீடைகள் அம்மாவின் சாந்தி நீர் ஊற்றி அம்மா அதை நிவர்த்தி செய்வா. உண்மையா தீர்த்தக்கரையில் போனால் அம்மா வரும் அவ்வளவு பேருக்கும் தண்ணீர் ஊற்றி மூன்று குணமும் ஊற்றுவா. ஊற்றி எல்லோரும் அந்த கடலில் தோயுங்கள் என்று எல்லோருக்கும் ஆசீர்வதிப்பா. உண்மையா அம்மாவை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் பார்த்ததில்லை. உண்மையா தீர்த்தக்கரையில் அப்படி குடங்கள் அம்மா ஊற்றி அம்மா செய்கிற அப்படி யாரும் செய்வதில்லை. அம்மா ஊற்றி விட்டாலே அந்த எங்களுக்கு இருக்கிற உபாதைகள் வருத்தங்கள் ஓடி பறந்தோடி விடும். உண்மையாக அது நாங்கள் கண்ட உண்மை. அபிராமி தாயை போல ஒரு தெய்வத்தை கண்டதற்கு நாங்கள் இவ்வளவு கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அம்மா அம்மா மக்களுக்காக வென்று வந்த தாய் தான். அபிராமி தாயார் மக்களை காக்க வென்று வந்த தெய்வம் தான். நடமாடும் தெய்வம் அவர் எங்களை காக்க வந்து எங்களுக்காக மக்களுக்காகவே வாழுகின்ற தாய் தான். இந்த கஷ்ட துன்பப்படும் மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அம்மா செய்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே கஷ்டப்படுபவர்களுக்கு ஆடு ஆடு வாங்கி மாடு வாங்கி கோழியல் வாங்கி அப்படி அந்த திருலங்காவில் கஷ்டப்படும் மக்களை எவ்வளவு அம்மா கைதூக்கி விட்டு கொண்டு இருக்கிறார். அதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம் வீடியோவிலையும் அம்மா அது வருகிறது. அம்மாவோட பேஸ்புக்கிலையும் நீங்க பார்க்கலாம். அம்மா அம்மாவை போல ஒரு தெய்வத்தை கண்டதுக்கு நாங்கள் கொடுத்து வைத்த நாங்கள் என்று சொல்ல வேண்டும். எல்லோரும் போய் அம்மாவிடம் அருளாற்றி அருள் பெறுங்கள். எல்லோரும் போய் அருள் பெற்று இந்த திருவிழாவில் போய் எல்லோரும் கலந்து கொண்டு எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு ராயான நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி. நீங்கள் வருவீங்களா மகோத்சவ திருவிழாவுக்கு?
1: எங்களுக்கு வர சந்தர்ப்பம் இல்லையா?
0: இல்லையா சகோதரி. நன்றியமா இணைந்து கொண்டு தாயாரை பற்றி கூறிய உங்களுக்கும் எங்களுடைய தாயின் நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவர் சகோதரி திருமதி இந்திராஜயந்தன் அவர்கள் இணைந்து கொண்டார் கனடாவிலிருந்து. அவரை தொடர்ந்து யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
2: வணக்கம்.
0: இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்கீங்களா?
0: ஓம் எல்லாரும் உங்களுடைய அண்ணனுடைய அருளோடும் உங்களுடைய அருளோடும். அண்ணனுடைய விளம்பரம் கேட்டுனீங்களா?
2: இப்ப சொல்லதெல்லாம் கேட்டுங்க. கொடியேறதெல்லாம் பற்றி எல்லாம் சொல்லுங்க.
0: போறீங்களா கோயிலுக்கு?
2: நானா?
0: ஓ
2: நான் ஒரு நாள் மணக்கணால போட்டு வருவேன்.
0: மணக்கணத்தான் மணக்கண்ணால மணக்கணக்கால போயிட்டு வருவீங்க. அதுக்கம்மா நீங்க நேர்ல போனா தானே மணக்கணக்கு போடலாம். சும்மா போடையிலுமா நீங்க?
2: அது அந்த கோயிலில் எல்லாம் யூடியூப்ல அந்த கோயில் எல்லாம் இருக்குது. நான் பாத்துக்கிறேன் தானே. அந்த இதுல
0: நீங்க பே கட்டிக்காரி பாத்தியா? நீங்க பாத்தியா புலா கட்டிக்காரியா இருக்கிறீங்க.
2: அங்க போக முடியாட்டிக்கும் அந்த கோயில் வந்தா
0: அன்னையிடம் போய் சென்று இந்த பெருமையெல்லாம் ராஜா கிடைக்கணும்.
2: நீங்கள் நல்ல உடம்பு எல்லாம் சுகமாக வந்த பிறகு போவோம்.
0: நன்றி, உங்களை கொண்டு போய் காட்டுறதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அன்னையிடம் கொண்டே இவதான் உங்களுக்காக பாட்டெல்லாம் படிச்சு கூட அபிராமி என்ற புத்தகத்தில் இருந்து
2: பாப்பம். ஓகே, அம்மா அம்மாவை வணங்கி கூட அம்மா புத்தகம் இருந்தால் குட்டி குட்டி பாடல்கள் நான் முன்பு தர போறேன்,
0: தாருங்கள்.
2: நன்றி. ஏழாவது பாடல். அபிராமி அபிராமி மகமாயிட்டாயே, உன் பாதம் சரணடைந்தேன் அம்மா பரமேஸ்வரியே, அகிலாண்டே சரியே. அபிராமி மகமாயிட்டாயே, உன் பாதம் சரணடைந்தேன் அம்மா பரமேஸ்வரியே, அகிலாண்டே சரியே. மலரடி பணிந்தோம் மாதாசி, உந்தன் மலரடி பணிந்தோம் மாதாசி. ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம். மலை மகள் மக்களிட்ட மாணிக்க தாய் நீ, அபிராமி வாசகி வாழ்க. மலை மகள் மக்களிட்ட மாணிக்க தாய் நீ, அபிராமி வாசகி வாழ்க. நீ வாழ்க மீனாட்சி விசாலாட்சி காமாட்சியின் வாசகியே, மீனாட்சி விசாலாட்சி காமாட்சியின் வாசகியே. ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம் ஓம் சத்தியோம். எட்டாவது வாரல். அபிராமி வாசகி அபிராமி வாசகி தாயே நமோ, அம்மா பரமேஸ்வரி தாயே நமோ. அபிராமி வாசகி தாயே நமோ, அம்மா பரமேஸ்வரி தாயே நமோ. அதிரூப அதிரூப சுந்தரி தாயே நமோ, அகிலாண்டேஸ்வரி தாயே நமோ. அபிராமி வாசகி தாயே நமோ, அம்மா பரமேஸ்வரி தாயே நமோ. அதிரூப சுந்தரி தாயே நமோ, அகிலாண்டேஸ்வரி தாயே நமோ. திரிபுவனேஸ்வரி தாயே நமோ, திருமகேஸ்வரி தாயே நமோ. ராஜராசேஸ்வரி தாயே நமோ, ராஜராசேஸ்வரி தாயே நமோ. மற்ற ஒன்பதாவது பாடல். மதுராபுரி நிலையே நீ நாட்டி காமகோ.

0: ஏ மீனாட்சி காசிபுராதீஸ்வரி விஸ்வேஸ்வரி, காசிபுராதீஸ்வரி விஸ்வேஸ்வரி, திரண்டாபதி நாயகி அபிராமியே, மதுராபுரி நிலையே அபிராமியே, திரண்டாபதி நாயகி அபிராமியே, மதுராபுரி நிலையே அபிராமியே. இப்பத்தாவது வரல் அன்பின் வடிவே அகிலத்தின் தாயே பண்ணாரி அம்மா, அகிலத்தை காக்க வந்தவள் நீயே பண்ணாரி அம்மா. அன்பின் வடிவே அகிலத்தின் தாயே பண்ணாரி அம்மா, அகிலத்தை காக்க வந்தவள் நீயே பண்ணாரி அம்மா. ஆருயிராய் கலந்தவள் நீயே பண்ணாரி அம்மா, ஆத்மபலத்தை தருபவள் நீயே பண்ணாரி அம்மா. ஆருயிராய் கலந்தவள் நீயே பண்ணாரி அம்மா, ஆத்மபலத்தை தருபவள் நீயே பண்ணாரி அம்மா. இருளை நீக்கி ஒளி தருந்தாயே பண்ணாரி அம்மா, இதய துடிப்பாய் இருப்பவள் நீயே பண்ணாரி அம்மா. ஈஸ்வரி பரமேஸ்வரி தாயே பண்ணாரி அம்மா, இருளு லோகத்தை காப்பவள் நீயே பண்ணாரி அம்மா. இருளை நீக்கி ஒளி தரும் தாயே பண்ணாரி அம்மா, இதய துடிப்பாய் இருப்பவள் நீயே பண்ணாரி அம்மா. ஈஸ்வரி பரமேஸ்வரி தாயே பண்ணாரி அம்மா, இருளு லோகத்தை காப்பவள் நீயே பண்ணாரி அம்மா. உள்ளன்போடு உன்னை அழைப்போம் தாயே பண்ணாரி அம்மா, உன் தேகளை காக்க வந்தவன் நீயே பண்ணாரி அம்மா. உள்ளன்போடு உன்னை அழைத்தோம் தாயே பண்ணாரி அம்மா, உன் தேகளை காக்க வந்தவன் நீயே பண்ணாரி அம்மா, பண்ணாரி அம்மா. பத்து பாட்டு படிச்சாச்சு, பத்தாவது வாரலும். நன்றி வணக்கம் சொல்லுவேன்.
1: நன்றி அம்மா. தாயினுடைய பணியை தலைமையில் எடுத்து சிரம் சாழ்த்தி பாடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி சகோதரி.
0: நன்றி வணக்கம்.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்திருந்தார். நேரம் சரியாக 4:28 ஐக்கியராச்சியத்தில் 3:28. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரில் கருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசை தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினையே கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அன்னையினுடைய ஆலயத்திலே ஜூலை மாதம் 23 அதாவது 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற அபிராமி அம்மன் அருள் பாலித்துள்ளார். அந்த விழா மிக சிறப்பாக இடம்பெறுகின்றது. 14 வட வைரோர் மடையோடு பிறகு அபிஷேகம், அதாவது அபிஷேகம் இடம்பெற்று நிகழ்வுகள் யாவும் இனிதாக கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி வேட்டை திருவிழா, சப்பர திருவிழா, அதனைத் தொடர்ந்து தீர்த்திருவிழா, தீர்த்த திருவிழா, பூங்காவன திருவிழா என்று சிறப்பான விழாக்கள் அங்கே இடம்பெற இருக்கின்றது என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி கமலமணி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
2: ஓம், நாங்க நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள்
1: பாட்டு அனுப்பி இல்ல சகோதரம். நீங்க நேரம் வந்து பாடிட்டு போங்க ரேடியோல.
2: எனக்கு
1: விருப்பம் தான் ராஜா. பொறுமையா இருந்து என் அம்மாளாச்சு என்ன காப்பாற்று, என் பிள்ளைய காப்பாற்று, மனசுக்கு கேப்பீங்க, வெளியால சொல்ல மாட்டீங்க. நீங்க போயில்ல என்ன மாவுராமிட்டு என்ன?
2: இல்ல
1: போகல, நேரம் பார்த்தேன்.
2: எல்லாரையும்
1: உங்களை கூட்டிட்டு போகணும்னு பார்த்தா எனக்கு வழி தெரியுது இல்லையே.
2: நீங்கள் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு வழி.
1: எனக்கு வழி வேணும், வழி அம்மா விடலாம் இல்ல வழி.
2: இந்த வருஷம் சொன்ன நீங்கள் இந்த வருஷம் போக முடியாது.
1: இந்த வருஷம் நானே போக முடியாமல் இருக்கிறேன்.
2: அதுதான் அது அழைப்பு வர வேணும் ராஜா.
1: அழைப்பு வர வேணும்
2: என்ன அது
1: பாடலை வசந்தானந்தம் கலைச்செல்வி அவர்களுடைய பாடலை நீங்கள் ஒருமிட்டு போட்டு ஆனந்தமாக இருந்து அம்மா பாடுறா நல்ல ஆனந்தம் உங்களுக்கு
2: என்ன
1: ஒரு ஆனந்தமா இருப்பீங்க என்ன. நன்றி சார், உங்கள் பணி தொடர வேண்டும். நன்றி
2: நன்றி வணக்கம் ராஜா. ஓம் சக்தி அபிராமி சக்தி நாவினிக்க உன் நாமம் நான் உரைக்க வேண்டும் அம்மா. நாவினிக்க உன் நாமம் நான் உரைக்க வேண்டும் அம்மா. நாவினிக்க உன் நாமம் நான் உரைக்க

ருதரும் உபாசகியே நாவினிக்க உன் நாமம் நான் உரைக்க வேண்டுமம்மா.

நான் உரைக்க வேண்டும் அம்மா, ஊனம் களைந்து போகையிலோ, ஊனம் களைந்து உயிருருகி போகையிலோ, ஆனந்தம் தந்தருள்வா.

மண்ணில் தமிழ் வாழ இனம் வாழ தினம் கரம் தந்திடுவாய் உத்தமியே என் தாயே தமிழ் வாழ இனம் வாழ தினம் கரம்

0: பூமணிக்க பூமணக்க தாய் நாமம் பாவடிக்க அருள் தரும் உபாசனிக்க உன்னாமம் நான் உரைக்க வேண்டும் அம்மா. நன்றி ராஜா.
1: நன்றி சகோதரி. உருக்கமாக அன்னையை நினைத்து இந்த பாடலை தந்திருந்தீர்கள். உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளல் கிடைத்து நீங்களும் நல்ல உற்சாகமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி அம்மா.
0: அதுபோல உங்கள் குடும்பத்துக்கும் அன்னைபிரர் குடும்பத்தினருக்கும் அம்மா இருக்க ராஜா என்றும் கிடைக்க வேண்டும் என்று பணியை கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா.
1: நன்றி சகோதரி.
0: நன்றி ராஜா.
2: டென்மார்க் பிரம்மபதியில் தான் தோன்றிய அம்மனாக எழுந்தருளி அடியாளிகளுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு வருடாந்த மகோற்சவ திருவிழா. ஓம் சக்தி அபிராமி சக்தி. நிகழும் பராபவ ஆண்டு ஆண்டு திங்கள் 7 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா காலை 10 யாக பூஜையுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்களவாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உழவர் மல்லங்கார காட்சியும் இடம்பெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும் 1 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும் 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். இவ்வேளை அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் அன்னதான பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். பால் செம்பு காவடி கற்பூரை சட்டி எடுக்க உள்ள அடியார்கள் முற்கூட்டியே ஆலயத்துடன் தொடர்பு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
1: நேரம் சரியாக 4:39 ஐக்கியராச்சியத்தில் 3:39 இந்த நேரத்தில் பிரான்சில் இருந்து கனடா சென்று கனடாவிலிருந்து அன்னையினுடைய திருவருளை பெறுவதற்காக ஊடோடி வந்திருக்கும் குணாவையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
3: வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா? ஆசையோடு வந்து அதுல கலந்து கொள்றதுதான் உண்மையான இந்த தெய்வ பக்தி என்று சொல்றது. அந்த வகையில் நீங்கள் போய் நிற்கின்ற இடத்துல இருந்து அந்த பணியை செய்கின்ற இப்ப எத்தனை மணி அங்க கனடாவில்?
3: இப்ப எங்களுக்கு உங்களுக்கு எத்தனை மணி சொல்லுங்க.
1: 4:40.
3: அன்னிடம் ஒரு அபிராமி இருக்குது, அத பார்த்து 14 பாட்டு தரலாம் வந்துட்டு அபிராமி அம்மனுடைய கடாட்சம் அருள் இல்லோ இருக்கும் அங்க நேயர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி நான் இந்த அபிராமி இந்த பாடலும் தந்து அந்த இந்த பாடல் தருகிறேன்.
1: பாருங்கள்.
3: கலையாத கல்வியும் குறையாத வயது மோர் கவடு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவு நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அடையாளி அரிதுயலி மா எனது தங்கையே அரிகடபூரின் வாழ்வே அமுது சீரோருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அபிராமி அந்ததி கணபதி காப்பு தாரம

0: எப்போதும் என் சிந்தையுள்ளே ஆரமரமே நிக் கணபதியே நிக்க கட்டுரையே உதிக்கின்ற சங்கம் சங்கத்தில் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலக்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் துருதிகளின் பனியும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் இவரும் அறியாமறிய அறிந்து கொண்டு சொறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெதிரி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கர்ம நெஞ்சால் மறிந்தே விழும் நரகு குறவாய மனிதரே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடை மீது பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என்றுந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை சப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள்மனோன் மணிவார் சடையோன் அருந்திய நெஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயுமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே நன்றி ராஜா கிளியரா வந்துதா ராய்வார்
1: நல்லா வந்து நல்லா நல்லா வந்திருக்கு நல்லா இருக்கு நன்றி அம்மா உங்களுக்கும் அன்னையுடைய அன்னையுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம் நன்றி
0: ஓ எல்லோருக்கும் அம்மா லாட்சியின் அதாவது அபிராமி அம்மன் கடாட்சியம் கிடைக்க வேண்டி நானும்
1: பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 4:44 ஆகியராட்சியத்தில் 3:44 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. ராசாதிசியா ஆராதிக்கிறேன்.
1: வணக்கம் சௌதரி. நலமா இருக்கீங்களா?
2: ஆஞ்சநேயர் எல்லாம் கும்பிட்டு இங்க இருந்து சாமியில விளக்கு எல்லாம் ஏத்தி கும்பிட்டு படுத்தனா கொஞ்சம் நல்லா இருக்குது உடம்பும் படிப்பா
1: பண்ணிட்டு நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்
2: அப்ப சரி நல்லதுதான் இருக்குது உடம்பு நினைச்சு போட்டு சரி அம்மாண்ட பாட்டு ஒன்று
1: படிப்பாங்க
2: முதல்ல நீங்க நலமா இருக்கிறீங்க
1: நல்ல உற்சாகமா இருக்கணும் சோகரம்
2: பார்க்க தெரியுதுன்னா எப்போதும் அம்மாவின் அபிராமி அம்மாவின் அருள் உங்களுக்கு கிடைக்குமன்னா அம்மா அம்மா விட மாட்டா எப்போதும் கைவிட மாட்டா நம்பினோர கடைசி வந்தாலும் அம்மா கைவிட மாட்டா அதே மாதிரி என்ன எல்லோரும் அறிவிப்பாளர்கள் அனைவரும் நேயர்கள் அனைவரையும் அம்மா கைவிட மாட்டா எல்லாரும் நலமா இருக்க நான் அம்மாவை வேண்டிக் கொண்டு நான் அந்த பாட்டு தரலாம். தேவியாலயம் அபிராமி அம்மாவின் தேவியாலயம் எங்களை ஆதரிக்கும் தேவாலயம் முருகனின் தாயவளின் பேராலயம் தேவியாலயம் அபிராமி அம்மாவின் தேவியாலயம் எங்களை ஆதரிக்கும் தேவாலயம் முருகனின் தாயவளின் பேராலயம் அம்மா

சொல்லானே கவி பாடி வரவேற்பாயே அம்மா உன்னையே நாடி வரும் பக்தர்களையே உன் சொல்லானே கவி பாடி வரவேற்பாயே தேவியாலயம் அபிராமி அம்மாவின் தேவியாலயம் எங்களை ஆதரிக்கும் தேவாலயம் முருகனின் தாயவளின் பேராலயம் தாயே என்றன் அம்மா அபிராமி தாயே புகழ் பாடும் அம்மை நீ ஆதரிப்பாயே வழிகாட்டும் சக்தி அன்னை செய்யட்டினே கை சுமக்கும் பரவேலாலம்பினை தீர்ப்பாயே கை சுமக்கும்

0: ആദരിക്കും തേവാലയം, മുരുകനും തായവളിൻ പേരാലയം. അളകാന കടലന്മാക്കില്ലമർന്തായമ്മ, ആരാച്ചിമണിയോനീതാനമ്മ. അളകാനടന്മാക്കില്ലമർന്തായമ്മ, ആരാച്ചിമണിയോനീതാനമ്മ. അമ്മ എന്നറളയ്ക്കുന്നോ കുരൽ കേളമ്മ, അമ്മ എന്നറളയ്ക്കുന്നോ കുരൽ കേളമ്മ. தேவியுன் கால்பாதம் அணிந்தோமம்ம, அபிராமி தேவியுன் கால்பாதம் பணிந்தோமம்ம. தேவியாலயம் அபிராமி அம்மாவின் தேவியாலயம், எங்களை ஆதரிக்கும் தேவாலயம், முருகனின் தாயவளின் பேராலயம். நன்றி, வணக்கம் அண்ணா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுரல் கிடைக்கும் வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி சௌதரி. அவர் சௌதரி ராசாத்தி தியாகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக ஒரு பாடலை தானே இயற்றி அந்த பாடலை ஒரு பக்குவமாக இசை மாறி பாடி எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தார். அவருக்கும் அன்னையினுடைய திருவுரல் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 4:49 நிமிடம். ஐக்கியராஜ்யத்தில் 3:50 நிமிடம். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் அவது அன்பு உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே,

அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் நேரம் சரியாக 4:52, ஐக்கியராட்சியத்தில் 3:52 இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் இயற்றி எழுதி இசையமைத்து பாடிய பாடல் ஒன்று.

இந்த நிகழ்வில் அன்னையுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் கூறிய இந்திரா அவர்களுக்கும் அன்னையுடைய திருவருள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்னையுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அருட்கலட்சம் என்றும் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே. டென்மார்க் பிரம்மபதியில் தான் தோன்றிய அம்மனாக எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு வருடாந்த மகோற்சவ திருவிழா. ஓம் சக்தி அபிராமி சக்தி. நிகழும் பராபவ ஆண்டு ஆண்டு திங்கள் 7 23 ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா காலை 10 யாக பூஜையுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்களவாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உழவர் மல்லங்கார காட்சியும் இடம்பெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். இவ்வேளை அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் அன்னதான பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். பால் செம்பு, காவடி, கற்பூரை சட்டி எடுக்க உள்ள அடியார்கள் முற்கூட்டியே ஆலயத்துடன் தொடர்பு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-76. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:06 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:06. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான விரும்பினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். போல் இன்றும், அதாவது செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இடம்பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்பவர்களை, நீங்கள் விடையே பொழுது வரும்பரை பொறுத்திருந்து பார்க்காமல் உடனடியாக சரியோ பிழையோ தெரிந்தால் விடை வந்து சொல்லலாம். அன்பவர்களே, இதாலும் உங்களுக்கு ஒன்றுமே நடப்பதில்லை. இதோ இந்த கேள்வி இன்றே

இலத்திரனையில் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து இன்றைய இலத்திரனியல் ஊடகங்களை உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கமில்லாத சொல் ஒன்றை விடையாக பெறலாம். எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கமில்லாத சொல் ஒன்றையும் விடையாக பெறலாம். அது என்ன விடை? இன்றைய இலத்திரனியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் உள்ள ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கமில்லாத சொல் ஒன்றையும் நீங்கள் விடையாக உருவாக்கலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. நேற்று இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள் 16 அன்பு உறவுகள். சுதாகரன் அவர்கள் ஒல்லாந்திலிருந்து இணைந்து கொண்டு அவர் விடை முயற்சி பண்ணி பார்த்தார், அவருக்கு கிடைக்க இல்லை. ஏ நடேசன் அவர்கள் பணம் பக்கவாதம் என்று சொல்லியிருந்தார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் தொண்டன் தொல்நோய் என்று சொல்லியிருந்தார். ஷியாமலா அவர்கள் முயல் என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து சீற்றா பவன் அவர்கள் காசு காசு நோய் என்று சொல்லியிருந்தார். ராணி சமந்தர் வீரன் என்று சொல்லியிருந்தார். ராதா கனகராஜ் அவர்கள் போராடி போலியோ நோய் என்று சொல்லியிருந்தார். பத்மராணி அவர்கள் சூரன் சூழல் நோய் என்று சொல்லியிருந்தார். பிரேமா அவர்கள் சூரன் சூழல் நோய் என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் தலைவன் தசை சிதவு என்று சொல்லியிருந்தார். அதாவது சசியம்மா அவர்கள் காக்கை காமாலை நோய் என்று சொல்லியிருந்தார். ஜெயந்திரா சதாசிவம் அவர்கள் சூரன் சூழல் நோய் என்று சொல்லியிருந்தார். பத்மராணி அவர்கள் புழுகன் புற்றுநோய் என்று சொல்லியிருந்தார். ரெண்டாவது முறை வந்து புழுகன் புற்றுநோய் என்று சொல்லியிருந்தார். கமலவேணி சூரன் சூழல் நோய் என்று சொல்லியிருந்தார். ராஜலிங்கம் அவர்கள் சூரன் சூழல் நோய் என்று சொல்லியிருந்தார். பிலோமன் ஆண்டன் அவர்கள் போர் போட்டிக்கால் என்று சொல்லியிருந்தார். யானைக்கால் வருத்தத்தை சொல்கிறது போட்டிக்கால் வருத்தம் என்று. ஆனால் நேற்று அடிச்சிட்டார்கள் எங்கள் அன்பு நேர்கள். சூராதி சூரங்கள் வீராதி வீரர்கள் முன்பகுதி விடையை கண்டுபிடித்து விட்டார்கள். அவர்களுக்கும் அவது நன்றிகளை தெரிவித்து கொண்டு நீங்கள் இப்பொழுது முன்பகுதி விடை என்ன என்பதையே கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். கண்டுபிடித்து விட்டார்கள் நேற்று. இருந்தாலும் உங்களுக்கான பாடல் வருகின்றது. அந்த பாடலிலிருந்து முன்பகுதி விடையையும் பின்பகுதி விடையையும் ஒரே அடியாக கண்டுபிடித்து இன்றையோடு இதற்கு விடை கொடுங்கள் அன்பு உறவுகளே.

0: சரி, அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடலிருந்து முதலாவது முன்பகுதி விடையை நேயர் கூறியிருக்கின்றார். அந்த நேயருக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நேற்று 15 அன்பு உறவுகள், அதில் ரெண்டு தரும் பத்மராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அதில் ஆகவே 15 நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அந்த 15 நேர்களுடைய வாயிலிருந்து எந்த சொல் உண்மையான சொல், முன்பகுதி விடை வந்திருக்கின்றது என்று கண்டுபிடிச்சு உடனடியாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அன்பர்களை. நேரம் பொன்னானது, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்புறவுகளை. அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ராணி மகாராணி, நிலமா இருக்கிறீங்களா?
1: நிலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா.
0: பாட்டு
1: நன்றி
0: சொல்லுவேன்.
1: பாட்டுகளையும் கேட்கலாம். நன்றி அண்ணா. இதுல நான் நினைக்கிறேன் என்னண்டா, ஒன்றில் சூரன் வரவனும் அல்லது புழுவன் வரவனும். ஆனா நீங்க புழுகன் என்று சொல்லிச்சோன்னா புரி அலர்ச்சி நோய் என்று நான் சொல்லி பார்க்குவேன்.
0: என்ன நோய் அம்மா?
1: புரை அலர்ச்சி. புரை அலர்ச்சி
0: தச வளர்த்தியா?
1: இல்ல இல்ல இல்ல, கண்ணோ வகைகள் அப்படி அந்த எல்லாத்திலும் பெறம்
0: இல்லாம போயிட்டு பேச்சு
1: சின்ன குழந்தைகளை பாட வைக்கிறது, டான்ஸ் ஆட வைக்கிறது எல்லாம் புழுவில தானே போகுது?
0: எல்லாம் புழுவுது.
1: எல்லாம் புழுவுது. நாங்கள் ஆவண்டு பாக்குறோம் கண் படுற பார்வையும் அந்த சின்ன கதைக்கிற கதையும் எல்லாம் வெட்டிய
0: கதை செய்யறாங்களா?
1: அதான்
0: புரை அலர்ச்சி
1: சொல்லி பாக்கி நோய் அந்த வீக்கங்கள் அதுகள் எல்லாம் பரதானே கட்டுகள் மாதிரி சொல்லி பாக்குறேன். நல்லது எனக்கு பார்த்தா சூரன் சரியான சூராதி சூரன் சொல்றேன் நான். இலத்திரன்ல உயிர் கொடுத்து மீட்பதில் உள்ள ஒன்றுதான். என்றதுல ரெண்டும் சரியா இருக்குதான். நீங்க என்ன விட முன்படிய சொன்னீங்கன்னா அது அண்டைய மாதிரி இப்ப இந்த அதுக்குள்ளையும் இங்க எடுத்துக்கிட்டலாம்.
0: உங்களுக்காக தான் அவர் கேள்வி எடுத்து கஷ்டப்பட்டு செய்கிறார்.
1: நல்ல கட்டிக்காரனும் இல்ல, நல்ல கட்டிக்காரன்.
0: அப்ப நீங்கள எல்லாம் கண்டுபிடிக்கணும் பிள்ளை. அவர்களுக்கும் ஏதியபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 5:18, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 4:18. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி. அண்டன் நலமா இருக்கீங்களா? தேவி அண்டன்
2: நலமா இருக்கு.
0: நீங்க மற்ற நேரங்கள்ல எங்க போறீங்க சௌரம்?
2: அப்பயே
0: நீங்க வந்து சொல்றீங்கல்ல.
2: என்ன சொல்றது?
0: மற்றவையும் பயப்படுத்தி கேட்டு கொண்டிருக்கிறவர் கூட முயற்சி செய்யறவர் கூட ஐயோ உங்களோட டெலிபோன் கிடைக்காது எங்களுக்கு சும்மா சொல்றது பிரான்சில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் தூரதேசத்தில் இருக்கிறவர்கள் பாவங்கள்
2: ரெண்டுக்கும்
0: எடுக்காதீங்க. ஒரு இடத்துல ஓடி பறிச்சவனுக்கு ஒரு கடகம் பாவக்காய், நின்று பறிச்சவனுக்கு நிலம் குள்ளா பாவக்காய். அப்ப நீங்க ஒரு இடத்துல அடியுங்க.
2: நான் இந்த நம்பருக்கு தான் அடிக்கிறேன்.
0: வாலா கட்டிக்காரி.
2: ஆனா ஒரு இப்படித்தான் இந்த
0: இந்த பாம்புகளை கொல்றதுக்கு பாம்பு கொல்றது கீரியல் பத்து பத்துக்கு கீரியல் போகுமா? அதால முடியாவிட்டா ராஜகீரியை கூட்டிட்டு இருப்போம் நாலு கீரியல் போய். அது வந்து டக்குன்னு ஒரு அடி அடிச்சு அப்படியே தலை வர ஆள் பாம்பு என்ற இது போகிறப்ப கிடக்குமா? எப்படி போட்டுச்சு ராஜகிரி? அவர் எல்லாத்துக்கும் பெரியவர். தங்களால் இயலாதத்தை வந்து அவர் ராஜகிரி தான் பெண்டு செய்வார். இல்ல இல்ல கீரி கீரி பாம்பின் எதிரி.
2: இல்ல இந்த இப்ப நான் சியாமலா சொன்ன மாதிரி நானும் பார்த்தேன். இந்த முயல்கள் முயல் வழக்கு குயல் இதுகளுக்கு அந்த எலக்ட்ரோ இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல்
0: இலத்திரமியல்
2: இலத்திரமியல் கொஞ்சம் செய்யணும் என்று. ஆனா இந்த ஊடகம் என்று வாரத கிடைக்குது. ஊடகம் என்றால் டெலிபோன்
0: சமூக ஊடகங்கள் தான் சொல்றார்கள். வலைப்பின்னல் வார அத்தனையும் வந்து சமூக ஊடகங்கள் சகோதரி. டிக்டோக்ல இருந்து அரியல் எல்லாம் அடிச்சு அடிச்சு எல்லாம் போடுவார்களே எல்லாம் போய் தானே உள்ள முழுக்க அரவாசி போய் மட்டு நகர் மட்டு நகர் முதல்வர் மங்கையின் கையை பிடிச்சு இழுத்தாரண்டா என்ன தந்தியில வருது. அப்ப நாங்களா ராஜதான் மட்டு நகர் முதலாவது எம்பி அந்த ராஜன் செல்நாயகம் வரும். அப்ப இருக்கா மட்டுநகர் மங்கையும் கையை பிடிச்சு இழுத்தாரண்டா இது ஆண்டு போட தலையங்க இப்படி கிடக்க நான் உள்ளுக்கு பவர் குளத்துக்கு ஆத்துக்க விழுந்தவர தூக்கினவரா. அது மாதிரி இந்த பொய்யல பொருட்களையும் பொய்யலையும் சொல்லி சொல்லி பத்திரிகை வைக்கிறது டிக்டாக் பாக்குறது மற்றது டிக்டாக்ல எனக்கு பார்த்து எனக்கு ஒரு லைக் பண்ண மாட்டீங்களா இதெல்லாமே தேவையா உங்களுக்கு?
2: அப்படி பாக்க அந்த புழுகு புழுகரடி என்று கிடக்குது. புழுகரன் ஒரு பதில் வருது பாட்டுக்கு. ஆனா புழுகன்று சொன்னாலும் அது அப்படி புழுகு அப்படி யாருக்கு உயிர் கொடுக்கும்?
0: அப்படி இல்ல உயிர் கொடுத்து தான் அவதை செய்கிறார்கள். உயிர் கொடுத்து மீட்பதில் நீ உயிரண்டனோ உயிரை கொடுத்து வைக்கிறன்னு மீட்கிறண்டோ அப்ப பொய் புழுகளை சொல்லித்தானமா அந்த இதில் விற்பனை செய்யற மாதிரி அந்த வழி வந்த தங்களுடைய இதுகளை செய்யறது போல நீங்க என்ன உயிர் கொடுத்தோனோ உயிர் கொடுக்குற இல்ல அது பொய் பொய் பொய் முழுக்க பொய். 180 விதமான சமூக ஊடக வலைத்தளங்கள் எல்லாம் பொய். அதை நம்பி கண்டு நம்புறது அப்படி மோட்டிச்சனம் தான் இருக்கின்றது. பகுத்தறிவா சிந்திக்கிறது இல்ல. சிந்திச்சு இதை ஆணி வீராக்கு வீரா பிரிச்சு பார்க்கணும். அவருக்கும் இவருக்கும் தான் போட்டியா இருந்தது. பிறகு காசி ஆனந்தனையும் இவரையும் கொண்டு வந்து போட்டு அதுகள் ரெண்டு காளைகள் மட்டு நகரில் ரெண்டு காளைகள் மோதுகின்றது அந்த காலத்தில் பத்திரிகை
2: கவிதையும்
0: புரட்சி கவிஞர் நல்ல அவற்ற பாட்டுகள் எல்லாம் தான் நல்ல வீர வந்து போய் சேர சொல்லி புள்ளியில சேர சொல்லி தான் கேட்கிறேன். அவ்வளவு உணர்ச்சி ஒரு பாடல். எனக்கு வந்த வசதி இல்ல போயிருக்கேன் அதுதான் செய்திருப்பார்கள்
2: இல்ல அதான் மகள்லாம் சொன்னவன் இப்ப எல்லாம் 60 வயதுக்கு கூடினவதான் பேஸ்புக் பாக்குறது இப்ப எல்லாரும்
0: அவர்களும் நல்ல விஷயத்தை பார்ப்பார்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டில இருந்து அதுகளுக்கும் பொழுதுபோக்கு தரவிடும். அது பேஸ்புக் முகப்பு தான் நல்லது. உங்களோட சொந்தக்காரர்கள் தான் இருப்பார்கள். அவர்களுடைய பிறந்த நாளாதிகள் பார்ப்பார்கள். அதுகள் பரவாயில்ல. இனி டிக்டோக்ன்றது ஆக கடங்க கடகட்ட கட்டுப்பாடே இல்ல சகோதரி. என்னவோ நீங்க செய்யலாம்.
2: நீங்க மட்டும் என்னோட உரையாடி கொண்டிருக்கிறீங்க
0: யாரும் ஒருவரும் வரையில. அப்ப நீங்க சொல்லுங்க ஐயோ முதுக்கிறது இப்படியே சொல்லி சொல்லி எங்களுடைய வானிலைக்கு வர்ற முயற்சிக்கிறவரே நீங்க முயற்சியை கட் பண்றது.
2: முதல்
0: அது ராணி சம்பந்தம். நீங்க அடுத்த எல்லாம் கடிச்சு கொண்ட கண்டு
2: நாங்கள் கேள்விய பிள்ளையாக்கிட்டோமோ எனக்கு தெரியாது. நான் அந்த முயலும் அந்த கேள்விய பிள்ளையா விளங்கினதுல முயலை எடுத்து போட்டு அந்த முடக்கம்ன்றதான்
0: யாரோ சொன்ன மாதிரி ஞாபகத்தில்
2: பிள்ளையான
0: விட
2: அப்ப நான் அந்த நிமோனியா காய்ச்சலுக்கு வேற பேர் முடக்கம்மே.
0: அப்ப நீங்களும் பிள்ளையான விடையோடுதான் வந்திருக்கீங்க.
2: பிள்ளையா விளங்கினா பிள்ளையான விடதான் நிவேரும்.
0: நீங்களே என்ன
2: நன்றி சகோதரி.
0: அவர் சேவி அன்றன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
3: வணக்கம்
0: மீனா. நலமா இருக்கீங்களா மீனா?
3: நீங்க
0: அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். வைவரோட பரணம் தடிஜன் வைவரில் வாரா மீனா. வணக்கம் மீனா. வணக்கம். நன்றி. மெல்லுமா கதைங்க மீனா. சொல்லுங்க. எனக்கு
3: கேட்குதா?
0: இல்லை நீங்கள் சொல்லுங்க மெல்லுமா.
3: உயிர் கொடுத்து நீங்களிடம் சொல்ல சொல்ல நாங்கள் இப்படி புழுகனுக்கு தான் உயிர் கொடுத்துருக்கணும். என்ன
0: எனக்கு தெரியாமல் அதுகளை பற்றி. புலகனுக்கு உயிர் கொடுத்தானோ உயிர்
3: கொடுக்காட்டீங்கன்னா
0: நீங்க ரூட்டை மாத்தாதீங்க பிள்ளை. உங்களுக்கு கேள்விக்கு பதில் அதுதான் எனக்கு வேணும். நீங்க வந்து நானும் உயிர் கொடுத்தா உயிர் தான் நினைக்கிறேன். எல்லாரும் கஷ்டப்பட்டதான். இப்ப ரேடியோ வந்து நானும் இப்ப உயிர் கொடுத்ததுதான் ரேடியோ செய்யணும். அதே மாதிரி தான்
3: கொண்டாம் நாங்க மாறி விளங்கி கொண்டோம் 5 லட்சம் பேர் காத்திருக்காங்க
0: உங்களை பேக்காட்டி காசு வருது. ரஜினி வர, ராதிகா வர. அப்ப நீங்களும் புழுகட்டு விளையாட்டு பார்த்து நீங்களும் பார்த்தோம்னா அவனுக்கு லட்ச கணக்குல காசு போய் விழும். அப்ப நீங்க
3: நெடுகளும் இல்ல இருந்துட்டு தட்டி பாக்குறா தேவையா அதே மாதிரி தான் நானும் சொல்லி நித்திரை வரி என்ன தட்டி பாக்கேன்
0: தட்டி பாக்குறேன் நித்திர அதை பார்த்தா தான் நித்திரை வருமா அவள
3: அது அது கொஞ்சம் பாத்துக்கொண்டு சொல்லி நித்திரை வருதுன்றா
0: உண்மையாவா
3: உங்களுக்கு
0: முயற்சி செய்யணும் வரும் வரும் கட்டாயம் வரும் வரும் நீங்க நன்றி. அவர் மீனா மகேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனிலிருந்து. அவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 5:30 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:30 அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய 3 நாட்கள் 5:00 to 6:00 வரை வானொலியில் வலம் பெறுகிறது உங்களுக்காக ஒரு பாடல். அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க 2வது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளே, ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. அன்பு ஒருவர்களே, சோழனில் வந்து நாவல் பழம் வந்து பொட்டி பொட்டி கணக்கில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள். அன்பொருளை மிக மலிவு. அத்தோடு மாம்பழம் 15 யூரோக்கு விற்கிறார்கள். அன்பொருவர்களே, பெரிய பெரிய மாம்பழங்கள் போய் பாருங்கள். பிடித்திருந்தால் அத்தோடு மீன் இறக்குமதி செய்து உடன் மீன்கள் இறக்குமதி செய்து வெட்டியும் கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு வெட்டி வாங்குவது என்ற விருப்பம் என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் வெட்டி வாங்காமலும் கொண்டே நீங்கள் வீட்டில் வெற்றி பெற்றலாம் என்பதனை தெரிவிக்கிறோம். 13 ரூபா 99 பைசா பாறை விலை மீன் சகல மீன்களுக்கான வயரால் நண்டு எல்லாம் ஒரு விலைக்கு இருக்கின்றது. போய் பாருங்கள், பிடித்திருந்தால் வாங்குங்கள். திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் சகோதரி ஜெயா நடேசன்.
4: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன்.
0: நன்றி
4: நன்றி. கேட்டுக்கொண்டே இருந்தேன் எல்லாம்
0: அந்த பேர் இப்பயும் உங்கள் முயற்சிக்கு பாராட்டுகள். நன்றி அம்மா.
4: நன்றி ராஜா.
0: என்னம்மா?
4: இன்னொருக்கா.
0: நன்றி சௌதரி. அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
5: வணக்கம் திருமதி தேவேந்திரா.
0: வணக்கம். ரதியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. அப்படி இருக்கிறார்
5: ஐயா? சும்மா இருக்கிறேன்.
0: நன்றி.
5: நானும் இந்த புற அலர்ஜி எல்லாம்
0: இல்ல எல்லாம் அலர்ஜிக்க எல்லாம் பல அலர்ஜிகளை வந்து ஒன்று சேர்த்து சொல்லுவார்கள். அலர்ஜிகள் வந்து இது கணக்க அலர்ஜி இருக்கு, தும்மல் இருமல் எல்லாமே அலர்ஜிக் தான். கையில கடிக்கும், அதுல கடிக்கும், இதுல கடிக்கும், இமையில கடிக்கும், சொறி சொறி என்று சொறிய சூப்பரா இருக்கும். அந்த முகத்துல கறுக்கும், அதனால தேசிக்கா புளிய அல்லது உப்பு போட்டுட்டு தேய்ச்சி விட்டோம்னா அது போயிடுவார் கிருமி.
5: ஓ
0: செய்து உங்களுக்கு இருக்கா அலர்ஜிக்?
5: ஓ
0: அப்ப நீங்க கடிய இருந்த கடிக்க சொறிக்காதீங்க.
5: எனக்கு
0: அப்பா கிருத்து இருக்கும், அப்பா அப்பா கிருக்கும், அங்கே இருக்கும், அங்கே இருந்தா அலர்ஜிக்கும் பாருது தோற்றம் பெறுறது. காலமேல வந்து இந்த பனி புகாரா இருக்கு, கடகடன்னு தும்மிக்கிட்டு இருப்பீங்க, அதுதான் அந்த வருத்தம். அலர்ஜிக் தான். ஓ அலர்ஜிக் தான் பொருளாத வருத்தம்.
5: என்ன விட சொல்ல போறீங்க?
0: திருமதி தேவேந்திரம் அம்மா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம் தாஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். நீங்கள்?
6: நாங்களும் நலமாக இருக்கிறோம் அண்ணா. நானும் வந்து புழுகன்ல இருந்து புரை நோய் என்று சொல்றேன்.
0: புரை நோய் என்று சொல்றீங்க?
6: ஆமா.
0: அது என்ன புரை நோய்?
6: புரை நோய் என்றா நீரழிவு நோய்.
0: என்னடா கடமை? புரை நோய்
6: என்றா நீரிழிவு நோய்.
0: நீரிழிவு தான் டயபெட்டிக்.
6: ஆமா ஆமா என்று சொல்லி
0: பாக்குறேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க அதை?
6: நீரிழிவு நோய் மற்றது கண் மங்குறது அதுவும் இருக்கு. அலர்ஜி அண்ட் இல்ல அந்த கண் மங்குறது அப்படி இருக்கு. வேற வேற நோய்களும் இருக்கு.
0: அவர் சகோதரி ராதாக நகராஜ் அவரை தொடர்ந்து சியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சியாமலா.
7: வணக்கம் ராஜாண்ணா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
7: நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
0: நன்றி என்று நல்லா இருக்கணும் ஒன்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
7: நன்றி ராஜாண்ணா. சாப்பிட்டீங்களா? தேத்தனி குடிச்சீங்களா? நொறுக்கு தீனி போட்டீங்களா?
0: ஒன்றும் செய்யலண்ணா.
7: ஏன் புள்ள?
0: எனக்கு வாய் வந்து உங்களோட கதைக்கிறதுக்கு தானே இருக்குது.
7: பாட்டுக்குறீங்களா?
0: நாலு மணிக்கு
7: அஞ்சு மணிக்கு கரைய தொடங்கிடும். அதோட குருவியல் எல்லாம் வேலையோட கத்த தொடங்கிடும்.
0: அவ கத்துறையில இரவு இடத்திட போறது எல்லாரையும் பாங்க எனக்கு பின்னாலேன்னு சொல்லி கூச்சல் விட்டு போட்டு போறது.
7: அது அங்கேயும் இருக்கு இங்கேயும் அந்த குருவி காகத்தை நான் இங்க குறைவு கண்டது.
0: இங்க எங்கட வீட்டுக்கு இப்ப கிளி அட்டகாசம்
7: இல்லையா, குருவியல் எல்லாம் கத்தி கொண்டு போகும் வெள்ளாளியில வேலைக்கு போய் அந்த நடந்து காரை விட்டுட்டு நடந்து கொஞ்சம் தூரம் போகணும்.
0: அப்ப போய் காகத்துவர்
7: வேல் கத்தி கத்தி கொண்டு போயினும் அப்ப கேட்க சந்தோஷமா இருக்கும்.
0: ஓகே.
7: அப்ப இப்ப புழுகன் சரி அந்த மாதிரி எடுக்கினம் அப்ப நானும் புழுகன்
0: எனக்கு தெரியும் நான் சரியானு சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாம் கண்டுபிடிக்கணும்.
7: நான் புழுகன்ல இருந்து புரட்டு கண்டு
0: புழுகன்டா ஏன் சரியான படியே சொல்லுங்க எனக்கு.
7: அதுதான் இந்த ஏஐல அந்த சின்ன பிள்ளைகளோட படங்களை கொண்டே கொடுத்த அந்த பரதநாட்டியம் ஆடுற வேண்ட இதுல கொண்டே விட்டா அது பரதநாட்டியம் ஆடுது. அந்த புள்ள கை குழந்தை கூடி ஆடுது பரதநாட்டியம்.
0: உண்மையாவா?
7: இப்ப நடக்க என்ன சொல்ற தத்தி தத்தி நடக்கிற பிள்ளைகளை கொண்டே அந்த படத்துல விட்டா
0: அந்த லெக்ஸ் நீங்க அந்த அந்த குழந்தை பிள்ளைய காட்டினோன்னா இந்த செல்ல குட்டி வந்திருக்கான்னு போடுக்கா நீங்கடா கண்டு புள்ளடி புள்ளடி போடுவீங்க. எனக்கு இவ்வளவு எனக்கு வயசு 35 எனக்கு லெக் பண்ணுங்கோ எனக்கு பர்த்டே செய்ய மாட்டேங்கணும்
7: அதுகள் எல்லாம் போடுவீங்க
0: அப்படியும் போட்டு கேக்குற வாழ்த்த கூட கேட்டு பெறதுண்டா சகோதரம். இதையும் செய்யறது ஒருத்தரும் இல்ல.
7: அந்த பிறந்த நாளுக்கு கூடுதலா போட்டிருக்கீங்க
0: பிறந்த நாளும்
7: பிறந்த நாள் அண்ணா எனக்கு வாழ்த்து.
0: அதுல அப்பாவியில நிக்குதுகள்
7: அவையல் கஷ்டப்பட்ட வேல் சொன்னா
0: நல்ல கேள்வி. நீங்க அப்பா அவகா அப்படி எழுதி விடுங்க கொஞ்சவா நீ கஷ்டப்பட்ட நீ உனக்கு என் தேவையில்லை இந்த வாழ்த்து உனக்கு மனதால வெள்ளாரு
7: அதுக்கு வாழ்த்த போறே இல்ல போறே வாழ்த்துறே இல்லையா அப்படி கேட்டு வாழ்த்துறதுக்கு நம்ம வாழ்த்த
0: கூடாது வாழ்த்த கூடாது சும்மா கேட்டு வாங்குறது எல்லாம் பிசினஸ்
7: அத எந்த அபிப்பிராயம் சிலரா கேட்கணும் வந்து வாழ்த்துறாக்களும் இருக்கணும் தான் கேட்டு வாழ்த்துவன்றது அது பெருசா நல்லமில்ல.
0: அதுக்குதான் பகவத்கீதை படிக்கணும் நீங்க
7: எடுக்கிறீங்க
0: கண்ணோயும்
7: இருக்குது அப்படி கணக்கு இருக்கு புறையில
0: இன்னைக்கு முடிக்க மாட்டேங்க நீங்க ஒரு மாதம் ஓடும்
7: நன்றி
0: வாழ்த்துகள் மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி.
0: அவர் சகோதரி ஷியாமலா. ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வம். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சித்ரா பவன் அவர்கள். நலமா இருக்கீங்களா சித்ரா?
8: ஓம் அண்ணா நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க
0: சாப்பிட்டீங்க போல இருக்கு, கொஞ்சம் உஷாரா இருக்கிறீங்க.
8: சாப்பிடாம இருக்கிறத
0: என்ன உள்ள
8: என்ன வழக்கம்
0: அதுக்கு என்ன பசிச்சுதான் சாப்பிடுறது மாம்பழம் எல்லாம் கிடக்குது புட்டோட சுவைத்து சாப்பிடுங்க.
8: நாங்களும் வாங்கி வச்சுக்கிறோம். நாங்க எல்லாம் ஒட்டி அந்த சிவப்பு பொரி பழம் பட்டி எல்லாம் டெசர்ட் சாப்பிட்டோம்.
0: ஓகே கட்டிக்காரி.
8: அல்லியா சாஸ் எல்லாம் விட்டு
0: அதான் மூளை மாத்திரம் வேலை செய்யல. சாப்பிட்றதுக்கு மாத்திரம் பெட்ட தெரியுது, விட சொல்றதுக்கு மூளை வேலை செய்யல.
8: அது என்ன செய்யறது
0: என்ன செய்யறது என்ன சொல்றது
8: அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. மூளை வளர்ந்த காலம் எல்லாம் போயிட்டு இனி மூளை வளராது.
0: இனி வளராது. ஓகே.
8: நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கிறோம்.
8: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: ஓ
8: சரி சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் நல்ல சுவை இருக்கணும் வந்து நானும் சிறு ஜெயதீர்க்கேமனை பிராட்டிட்டு கொண்டு
0: காசு வந்ததுமா பாட்டுல இத்தனை தூரம்
8: புறைநோய்
0: என்று சொல்றீங்க. நன்றி, வாழ்த்துகள் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பிட்டமைக்கு நன்றிகள். அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள். சித்ரா பவனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார்.
9: வணக்கம் ராஜா, நீங்கள் என்ன விளக்கமா இல்ல தெரியுங்களா? என்னுடைய
0: புலுகன்னு சொல்றீங்களா?
9: என்னன்னு சொன்னா உண்மையாக எல்லாத்தையும் எல்லாரும் புழுகித்தானே இஸ்லாம். இந்த
0: நீங்க பாத்துட்டீங்க
9: படிக்கிறேன்
0: உழைக்கிறாங்க நோகாம. அங்க வேலை செய்யறதுக்கு ஆக்களை கேட்டா இல்லையா? 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஆள் பிடிக்க இல்லாம இருக்கா? அவங்க டிக்டாக் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆறும் கட்டி வச்சிருக்கிற வீட்டை படம் எடுத்து பாருங்க, வீட்டை விற்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி அங்க பையன் சொல்லி புரளியும் சொல்லி அங்க வீடு வித்திருக்கும்.
9: அதிகம் பேர் அங்க அதுதான்
0: நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.
9: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம். வணக்கம் பிரேமா, நீங்க தான் சரியான விட சொல்ல போறீங்க. பிரேமா நலமா இருக்கீங்களா?
10: நாங்கள்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
10: நான்
0: வந்து புலுகன்லிருந்து நீங்க வேற ஒன்றும் கண்டுபிடிக்கல? ஏன் கண் தெரியுது இல்லையா?
10: கண் தெரிஞ்சு என்ன
0: செய்யறது? எழுச்சில வாசிக்கிறாரு. நீங்க அப்ப என்ன சமூக வலைத்தளங்கள் பாக்குறீங்க?
10: சமூக வலைத்தளம் வந்து நான்
0: ஒண்ணும்
10: பாக்குறேன், யூடியூப் பாக்குறேன்.
0: என்ன பாக்குறீங்க?
10: யூடியூப்ல
0: டிக்டாக்கோ
10: இல்ல யூடியூப்.
0: ஆ, யூடியூப் பாக்குறீங்க?
10: ஓ, அது பாக்குறேன். அடுத்து Facebook பாக்குறேன். அவங்களை பாக்குறேன்.
0: Facebook இல்ல, உங்க Facebookல எத்தனை பேர் இருக்காங்க?
10: காசு
0: செய்தியில அப்பதான் போய் பாப்பீங்க விளையாட்டு. ஒரு கேள்வி கேட்டா சொல்லணும், இல்ல புழுகனுக்கு பின்னால தெரியணும். அப்ப எத்தனை மணி தேவை ஒதுக்கி பாப்பீங்க இந்த முகப்புத்தகம் எல்லாம்? நித்திரை வரை இல்ல உங்களுக்கு?
10: இல்ல, வருதுன்னு சொன்னா ஒரு கொஞ்ச நேரம்
0: இல்ல. நீங்க வயிறு முட்டை சாப்பிடுங்க, அது நித்திரை வரும். நல்லா வயிறு முட்டை சாப்பிடுங்க. நீங்க காக்குடலுக்கு சாப்பிட்டீங்கன்னா நித்திரை வராது.
10: இல்ல நேரத்துக்கு சாப்பிட்டாலும் படுக்கிறது பிந்தி படுத்தால்
0: அப்படியா? நேரத்துக்கு சாப்பிட்டு பிந்தி படுத்தாலும் நித்திரை வராது. அதுவும் ஒரு உதவி. உங்களுக்கு பழங்கள் பழங்கள்ல எந்த பழம் இருப்போம் கூட? வாழைப்பழம். பலாப்பழம் விருப்பம் இல்ல.
10: விருப்பம் விருப்பம் இல்ல, ஒரு நாளும் கிடைக்காதானே?
0: அதுவும் ஒரு பிரச்சனை.
10: வாழைப்பழம்
0: டெய்லி வீட்டுல இருக்கும். ஆனா இங்கிட்ட வாழைப்பழம் அது ஒரு ஒரு பெரிய ஒரு இப்படி இருக்கும். முந்தன் வாழை பெரிய வாழைப்பழம் என்ன
10: வாழைப்பழம்
0: இப்ப என்ன விளையாண்டு தெரியல. டிவியில ஒரு சே தண்ணி 150 ரூபா கொட்டை புளி காசு கட்டிக்கிட்டு தான் போகணும்.
10: என்ன
0: போறோம் நீங்களோ?
10: நாங்க ஆகஸ்ட் போறோம்.
0: அப்படியா? அப்ப காசு கட்டிட்டு போறீங்க?
10: கட்டிக்கொண்டா போகணும். காசு எல்லாம் அப்ப என்ன தராங்க?
0: பக்கத்து வீட்டுக்காரன் தர மாட்டான்.
10: பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் பக்கத்துல இல்லையா?
0: இல்ல
10: வேறையாக்கள் இருக்கணும்.
0: ரைட். அப்ப ஆகஸ்ட் மாதம் போறீங்க?
10: ஆகஸ்ட் மாதம் நானும் மகனும் போறோம்.
0: நீங்களும் மகனும் போறீங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
11: முருகனட்டு
0: போயில்ல
11: பள்ளிக்கூடம்
0: போயில கோயிலுக்கு போயில தொடக்கம் சௌகரம் மாதம் போயிருவீங்க போக கூடாது.
11: இதுதான்
0: புழு. அப்ப நாம நம்பி போய் பத்மராணி அடுத்த கிழமை தொடர்ந்து வந்து
11: நான்
0: புழுகே இல்ல பத்மராணி அறிய சத்தியமா புழுகே இல்ல. நீங்க வந்த ஒரு அட்டாசமா இருக்கு ரேடியோ. அது சரி, அந்த காலத்துல இருந்து. ஓகே, நல்லா இருந்து சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
11: எல்லாம் எல்லாம் வளர்த்து வாங்கிட்டு
0: கெட்டி காரி அதுதான் அண்டு பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன வளர்த்து வாங்கிருவீங்க? எதோ தந்தாலும்
11: ஒன்றும்
0: குறை இது கொண்டு சொல்ல மாட்டீங்க.
11: இல்ல
0: எப்படி சாப்பாடா
11: நன்றி
0: பத்மராணி, சொல்லுங்க. நீங்க கட்டிக்காரி, சரியான கட்டிக்காரி.
11: நானும் புழுவன்ல இருந்து
0: நீங்க
11: புறப்பட நோய் என்று சொல்றேன். தோல்வியாதி என்று
0: என்ன சகோதரம்?
11: புறப்பட நோய்.
0: புறப்பட நோயா?
11: தோல்வியாதி, தோல் தொடர்பான வியாதி.
0: நீங்க வடிவா சொன்னீங்களா கட்டிக்காரியா போயிருவேன். இங்க வடிவா சொல்றீங்களா? புறப்பட
11: புறப்படை நோய்.
0: புறப்படை நோய்,
11: படை நோய் என்று
0: தெரியல. கால உங்க இல்லத்தர கேட்டேன்னு சொல்லுங்க, கதைச்சு கேக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். என்ன முயற்சி செய்யுங்கள். நன்றி. அவர் பத்மராணி, பத்மராணியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
12: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கீங்களா கமலமணி?
12: நாங்க நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. எங்க போனீங்க இன்றைக்கு காலமே?
12: காலமே ஜந்து சமைச்சு கொண்டிருந்தேன்.
0: சமைச்சதான் வெள்ளிக்கிழமை எத்தனை கறி வைச்சீங்க? நாலு கிழக்கையா? ஏன் பிள்ளை அஞ்சு வைக்கல?
12: அஞ்சு சம்பல் கொண்டு
0: பருப்பு வைக்கணும், கத்திரிக்காய் பொரியல் வைக்கணும், பயத்தங்காய் பிரட்டல் கறி, பயத்தங்காய் பிரட்டல்,
12: சம்பல்
0: வல்லார சம்பல், ரசம் வைக்கணும், வல்ல சுதி வைக்கணும், அப்பளம் மிளகா பொரியல், சுண்டங்காய் பொரியல், அங்கால பக்கத்துல ஒரு பாயாசம், ஒரு வடை பழக்கம் பெருசா படவணி பெருசான்னு பழமொழி இருக்குல்லோ. ஒரு பூனைட்டு ஒரு விளக்க கொடுத்துட்டு ஒரு அரசன் சாப்பிட்டவனா, பழக்கம் பெருசா படவணி பெருசாண்டு, அது எலிய கண்டோன விளக்கையும் தூக்கி இறங்கி எலிய பிடிக்க
12: போயிட்டு
0: அந்த விளக்கத்தை தான் செய்யுது.
12: உங்களை கூட்டிக் கொண்டு நாங்க போறோம் கையும்போ,
0: நீங்க கூட்டிட்டு போங்க பிள்ளை.
12: போனால் நாங்க கடையில இறங்கி நாங்க பிரியாணி சாப்பிட போனா நீங்க அப்ப கடை தேடுவீங்களோ?
0: ஓ ஏன் பிள்ளை,
12: நீங்க அப்பம் தானே கூட விரும்ப,
0: பிரியாணி சாப்பாடா பிள்ளை? அப்பம்
12: இருக்குது.
0: நல்ல பிள்ளை, அச்சா பிள்ளை, உங்களுக்கு நல்ல கடவுள் அள்ளி தரவணும். உங்களுக்கு
12: நான் புழுக இல்லையா?
0: நீங்க புழுக இல்லை, உண்மைதான் சொல்றீங்க. நான் ராணிட்ட கேட்டு பொமிஷன் இல்லாம பிறகு ராணிட்ட கேட்க தானே வேணும். என்ன ராணி போய் கமலமணி அக்கா கூப்பிடுறா, போயிட்டு வரட்டா? ரெண்டாவா விட தந்தா தான் நான் பிறகு
12: போட்டு வாங்கோ. கவனம் அந்த புள்ள கூட்டு விட்டுட்டு வருமான
0: என்று சொல்லுவா.
12: நன்றி
0: கமலமணி. சொல்லுங்க, இங்க ரவு வந்துட்டே?
12: நான் புழுவாயில இருந்து.
0: ஓகே,
12: இருந்து புரை நோய் சொல்றேன்.
0: புரை நோய் சொல்றீங்க, நன்றி அம்மா. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
13: வணக்கம்
0: சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
13: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சௌக்கியமா. என்ன சுனக்கம் சசியம்மா? ஐயா எப்படி இருக்கிறார்?
13: என்ன
0: கை காட்டுறாவா? இந்த மாதிரி
13: எல்லாம் செய்வா, கை ஆட்டுவா, இதுவா, விளையாடுவா, எல்லாத்தையும் நாங்க
0: பார்த்துருக்கிறோம். பேக்கட்டி காட்டி தானே
13: எங்களுக்கு அந்த ஐயா பாட இந்த மறுதளிச்சு பாடுவா.
0: போட்டிக்கு

0: நிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: புரியளர்ச்சி
0: என்று சொல்றீங்க. நன்றி அம்மா, வாழ்த்துகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சசியம்மாவை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி அண்டன்.
2: என்ன
0: விட சொல்றீங்கம்மா? புழுகள் இருந்து
2: புட்டாளம்மை அப்படின்னு சொல்றது. இந்த புரை நோய் வந்து எலும்புல கற்றாக்குதான்
0: புட்டாள
2: நோய் என்று. கண் புரி என்றது கண்ணில் அந்த கட்டி
0: ஸ்பெல்லிங் பண்ணுங்க தமிழ்ல.
2: எது
0: புட்டா என்ன அம்மை என்று
2: சொன்னீங்க? பூனா இட்டனா டாவனா லானா இம்மை.
0: பூனா இட்டனாவா
2: இம்மைனா புட்டால்
0: பூனா
2: இட்டனா மின்னணி அம்மை.
0: அம்மை அண்டா என்ன விட என்ன உடைய அம்மா
2: அந்த கூவக்கட்டு
0: நீங்க வந்தா எனக்கு பிரச்சனைதான். என்ன தெரியா
2: ஒன்றுல வார ஒரு நுரை வார மாதிரி தண்ணியில
0: நன்றி. அவர் சகோதரி சரஸ்வதி மணிகமும் தேவி ஆண்டன் அவர்களோடு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு நல்ல பொழுதாக அமைய இறைவனை பிரார்த்தித்து ரகுவுக்கும் வணக்கம் சொல்லி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி.
3: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்
4: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு.

காலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரே ஆர்ட் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு 25 கனடிய டாலர். ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvychandracom, feda@andrechandrasekhar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: செல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 49 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0551 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
5: டென்மார்க் பிரம்மபதியில் தான் தோன்றி அம்மனாக எழுந்தருளி அடியார்களுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு வருடாந்த மகோற்சவ திருவிழா. ஓம் சக்தி அபிராமி சக்தி. நிகழும் பராபவ ஆண்டு ஆண்டு திங்கள் 7 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா காலை 10 மணிக்கு யாக பூஜையுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்களவாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவர் மல்லங்கார காட்சியும் இடம்பெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்று உய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். இவ்வேளை அடியார்களிடம் இருந்து அபிஷேக பொருட்கள் அன்னதான பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். பால் செம்பு, காவடி, கற்பூர சட்டி.

0: எடுக்கவுள்ள அடியார்கள் முன்கூட்டியே ஆலயத்துடன் தொடர்பு கொண்டு உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
1: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்கு போய் பார்த்தனும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10.
10: தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
12: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: 7 5 4 3 9 4 5 5.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
13: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்பரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியில் ஷரிமஹால்.

வந்த தடைகள் அனைத்தும் உடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilari.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாக்கையில் 11727 வேட்டிக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ்மொழி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:22 நிமிடங்கள், ஐக்கியராஜ்யத்தில் 5:22 நிமிடங்கள். நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே, நலம்தானே, நீங்கள் நலமாக இருக்கலாம் இறைவனை வேண்டிக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படம், அதனைத் தொடர்ந்து மாயகானம், அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக இருக்கின்றது பாட்டும் படமும்.
1: இல்லாத சுகயோ

ஆம் பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமை போல் தான் 0314835154 அல்லது 0951484771 வைஃபர் இலக்கம் இருக்கின்றது. 0033650 0773-6074-7 இன்றைய பாட்டு படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: வணக்கம். இப்பொழுது ஒழித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வரவேண்டிய தொலைபேசியில் தருகின்றேன். 03-4-8-3-2-1-5-4 0-5-1-5-1-4-8-4-7-7-1 வைஃபர் இலக்கம் 0-0-33-650 0-0-6-24-27. இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பிக்க அழைந்திருக்கின்றார் எங்கள் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம்.
0: நான் நிலமா இருக்கேன். நீங்க
1: நிலமா இருக்கிறோம்.
0: மழையா?
1: மழை மழை பெய்யுது.
0: அப்படியா?
1: சரியில்லை. நாளைக்கு தேர் கோயில்ல.
0: அப்ப ரோட்டு கழுவு ரோட்டை கழுவி விடுறீர். மழை வந்து சுத்தமா
1: இருக்கட்டும். ஊத்தியா இருக்கே.
0: சரி, நீங்க என்ன என்ன சொல்ல எடுத்தீங்க பண்டைக்கு?
1: உள்ளம்
0: உள்ளம் எடுக்கிறீங்களா?
1: உள்ளத்தை
0: அள்ளித்தா
1: உள்ளங்கொள்ளை போகுதே உண்மை என்பன் காணுதே உள்ளத்தமத்தன் பாங்கு
0: பாடுதுன்னு சொல்றீங்க.
1: நல்லா போகுது.
0: நல்லா போகுது என்ன? எதுக்கும் கொஞ்சத்தையும் கொஞ்சம் பத்திரமா ஒரு சைட்ல வச்சு கொள்ளுங்க. ஃபுல்லா விடாம
1: சந்தித்துக்
0: கொள்வோம். நன்றி கணேஷ்.
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம்.
0: வணக்கம் ராஜு. ராஜு பிஸி ஆயிட்டீங்க.
2: வாழ்த்துக்கள். நீர்களுக்கும் இனிமான கனிமான வாழ்வான வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு தேடி தேடி தேடி கொண்டே
0: இருந்திருப்பார்கள்.
2: வெளியில விட்டால்தான் தெரியும்
0: என்ன.
2: அந்த வகையில நான் கண்ணெண்டு வந்தது சில
0: கண்ணெடுத்து
2: படம் கண்கள் படம் இருக்குதான்
0: கண்கள். ஆமாம்.
2: பாட்டு சொல்லுவோம்.
0: கண் போன போக்குல அதானே? கண் போன போக்குல தானே?
2: இல்ல, இது கண் எதிரே தோன்றினால்.
0: கண் எதிரே தோன்றினால். இப்ப அங்கால் பக்கம் போயிட்டீங்க. கண் எதிரே தோன்றினால் என்ன? கனிமுகத்தை காட்டினாளா?
2: ஒரு சொல்லுக்கு. நன்றி ரவுண்ணா.
0: நன்றி நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: ராசாதி தியாக ராஜா. நலமா?
3: நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
3: நீங்க நல்ல நலத்து உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கலாம். நீங்க நல்ல நலத்தோட இருக்க நான் கும்பிடும் அம்மாஜிய வேண்டிக் கொண்டு நான் ஒரு என்ற சொல்ல எடுத்து நான் வந்தது.
0: ஒரு என்ற சொல்ல எடுத்து
3: ஒரு ஒருவன் படம்.
0: ஓஹோ, சிக்க போறீங்களே. பாப்பம். ஒருவன் எடுத்து ஒருவன் எடுத்துருக்கீங்க.
3: பாட்டு வந்து ஒருவன் ஒருத்திய நினைத்து விட்டான்.
0: அப்ப சரியா தப்பிட்டீங்க.
3: விருப்பம்
0: வச்சுக்கண்டு வஞ்சம் செய்யக்கூடாது என்ன?
3: அதான் வச்சு கொண்டு வஞ்சம் செய்யக்கூடாது, இல்லையாண்டு சொன்னா வஞ்சம் செய்யலாம். என்ன செய்யறது?
0: வச்சு கொண்டு செய்யக்கூடாது.
3: நன்றி அண்ணா.
0: நன்றி அம்மா.
3: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராசாத்தி தியாகராஜ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா.
4: வணக்கம் ரகுண்ணா.
0: நலமா?
4: ஓ நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் மீனா மாதிரி நல்ல சுகமா இருக்கிறோம்.
4: அப்படியே ரகுண்ணா நல்ல சுகமா இருக்கணும் வாழ்த்தி கொண்டு நான் தென்றல் எடுத்தேன்.
0: தென்றல்? ஓகே.
4: தென்றல் படம். தென்றல் படம்.
0: தென்றல் படம்.
4: தென்றலிலே மிதந்து வரும் தேவ மங்கை வாழ்க.
0: தென்றலிலே மிதந்து வரும் தேவ மங்கை வாழ்க. அந்த பாடல்
4: என்ன?
0: நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் மீனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா.
5: பரவாயில்ல.
0: வாழ்த்து மனதுக்கு இருக்கும் தானே? எப்பவும் இருக்கும்
5: தானே.
0: தென்பாண்டி சீமை. அதான் பாட்டு.
5: அதுதான் பாட்டு.
0: படம் கணக்கு இருக்கு.
5: இல்ல பாட்டு இருக்கு. அப்படி பாட்டு
0: தென்பாண்டி சீமையிலே.
5: தென்பாண்டி
0: சீமை படத்தை போட்டு பாட்டு சொல்லுங்க.
5: தென்பாண்டி
0: தமிழே என் சிங்கார. அந்த இது அந்த பாடல் என்ன? ஓகே. நன்றி ஷியாமலா.
5: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நலமா?
6: நலமாக
0: இருக்கோம். நலம் கேட்டதாக சொல்லுங்க.
6: நன்றி.
0: தென்பாண்டி சீமையில அந்த பாரதி பாக்கியராஜா ஒரு பாட்டு ஒன்று இருக்கணும்.
6: தென்பாண்டி
0: அதுவும் அப்படி இருக்கு. தென்பாண்டி சீமோரமா
6: மற்றது
0: நல்ல நேரம். ஓகே. நன்றி அம்மா.
6: நன்றி. வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கிறார் சிவராணி. வணக்கம். வணக்கம் சிவராணி.
7: வணக்கம். வணக்கம். வணக்கம். நீங்க என்ன எடுத்துட்டீங்கன்னு சந்தோஷத்துல அந்த வணக்கம் வணக்கம் கொண்டு வர்றத.
0: அப்படியா?
7: நீண்ட நேரம் லைன்ல நிக்க அழுதுட்டே வணக்கம் வணக்கம் வணக்கம் கொண்டு வர்றது. நாங்கள் நிலம் அதை போன்று நீங்களும் நிலமாக இருக்க இளம் இளவரவனை வேண்டி நான் எல்லா வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இப்போ நீங்க சுகமா இருக்கணும் நிலமா இருக்கணும் எல்லோரும். மற்றது மறு என்று எடுத்து நான்
0: என்ன அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: பிரேமா. நலமா? நலமா இருக்கோம். அச்சா பிள்ளை நலம் தானே? சரி. ஓகே. வேலையை கள்ள முடிக்காம போவீரா?
8: போறதா?
0: பஞ்சு போட மாட்டீரா?
9: இல்ல இல்ல,
0: பஞ்சு போட
9: மாட்டேன்.
0: சரி சொல்லுங்கம்மா.
9: தாலாட்டு
0: எடுத்து
9: படம் வந்து தாலாட்டு பாடவா?
0: தாலாட்டு பாடவா? ஓகே.
9: பாடல் வந்து தாலாட்டு பிள்ளை தாலாட்டு
0: தாலாட்டு என்ன தாலாட்டு
9: அச்சாடி படத்துல தாலாட்டு நல்ல பாட்டு
0: தாலாட்டு
9: நன்றி
0: வணக்கம். இணைந்திருந்தார் பிரேமா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் அகேனி குட்டி. நலமா? நாங்களும் அகேனி குட்டி மாறி நலமா இருக்கிறோம். அம்மா அப்பா அண்ணா எல்லாம் நலமா? அண்ணா இந்த இந்த கிழமை பிள்ளையோட சண்டை பிடிக்க இல்லையா? ஒரு காவும் இல்ல. அம்மா எனக்கு அடிச்சு சொன்னு ரெண்டு பேரும் சரியான சண்டே. பொய் சொல்லுவா அம்மாவும் பொய் சொல்லுவா மாமா மாதிரி? அவ நீங்க இந்த வாரம் சண்டை பிடிக்க இல்ல. அப்ப ஒரு குழப்படியும் செய்ய இல்ல. ஒன்றும் சின்னதா இல்ல. நம்பலாமா? சரி ஓகே சொல்லுங்கம்மா. என்ன சொல்ல எடுத்தீங்க? வைகை எடுத்தனீங்களா? வைகையா? வைகைண்டா என்ன? ஆறு. ஓகே வைகை ஆறு என்ன? சரி அப்ப வைகை எடுத்து என்ன படம்?
10: வைகை எக்ஸ்பிரஸ் படம்.
0: வைகை எக்ஸ்பிரஸ் படம். பாடல் வர்கை இல்ல வைகைக்கரை ஊரமா?
11: வைகைக்கரை காட்டேன்.
0: வைகைக்கரை காட்டே கொஞ்ச நெல் அந்த பாடலா? திருப்பி சொல்லுங்க.
10: கரை
11: வைகை
10: வைகை கடை
0: கடை வைகைக்கரை காட்டே நெல் அந்த பாடல் என்ன? ஓகே நன்றி அம்மா.
10: நன்றி வணக்கம் மாமா.
0: நன்றி குட்டி. அவர் இணைந்திருந்தார் அகேனி குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
12: வணக்கம். என்ன
0: வணக்கம் கமலவன், என்ன ஆறுதலா வாரீங்களா? எப்படி நலமா? நாங்களும் கமலவணி மாதிரி நலம். ஓ அங்க அங்க நீங்க போட்டு
12: பாருங்க
0: விஷயம் இருக்குது. சரி அவட்ட நலம் கேட்டதா சொல்லுங்க.
12: நன்றி
0: சொல்லுங்க.
12: பாட்டிக்கொண்டு மற்றது என்ன? நான் எடுத்த தென்றல்.
0: தென்றல் எடுத்த நீங்களா?
12: தென்றலே என்னை தொடு படம்
0: இருக்காம? தென்றலே என்னை தொடு படம்.
12: தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடும்
0: அந்த பாடல் என்ன?
12: ஆமா.
0: ஓகே நன்றி.
12: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். என்னமா இன்னும்?
12: தென்றல் வந்து என்னை தொடுமா?
0: சரி நாங்க அவர் நீங்க சொல்ற பாட்டை தான் நான் எழுதுவேன்னு சொல்லுங்க. அதான் அவர் சொல்றது. அவர் படத்தை சொல்லுவோம். நிறைய பாட்டு நல்ல சேட்டியா இருக்கு. என்ன அவருக்கு? ஓ பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்க. நன்றி. அவர் இணைந்திருந்தார் கமலவணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் விபி. வணக்கம் நலமா விபி.
13: நான்
14: எடுத்த படம் வந்து காதல் வாகனம்.
0: காதல் வாகனம்
14: பாட்டு பாட்டு காதல் ராஜ்யம் எனவே இந்த பாட்டிலாரோ பெண்கள் பெண்கள் அடிமைப்பட்டிருந்த காலத்துல மக்கள் தினம் எம் ஜி ராமச்சந்திரன் நாடோடி மணியில சத்தாவதானி டாக்டர் பானுமதி அம்மாவை குதிரையில வச்சு கொண்டு காடுமல் எல்லாம் பெறுவேன் கடிவாளத்தை பேர் பிடிச்சு கொண்டு இந்த பாட்டு இந்த பாட்டுல நடிகர் சிவாஜிகளே குதிரையில இருப்பார் மஞ்சுளா கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு வரீங்களா இந்த பாட்டு
0: நன்றி. விபி அவர்கள் இப்பொழுது கலேக நேரம். சரியாக 6:42 ஆக்கிய ராஜ்யத்தில் 5:42 இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரத்தில். பாட்டும் படமும் நிகழ்ச்சியூடாக உள்ளத்துடன் இணைந்திருந்தார் கணேஷ், கண்ணுடன் ராஜலிங்கம், உருவென்ற சொல்லுடன் ராசாத்தி தியாகராஜா. இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம். வணக்கம். இலக்கம் 2 இணைந்திருக்கின்றீர்கள். சரி, அவர் உழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆம், உருவென்ற சொல்லுடன் ராசாத்தி தியாகராஜா, அப்புறம் தென்றலுடன் மீனா, தென்பாண்டியுடன் சியாமலா, நேரத்துடன் சசியம்மா, மறு என்ற சொல்லுடன் சிவராணி, தாலாட்டுடன் பிரேமா, வைகையுடன் அகேனிக்குட்டி, தெண்டலுடன் கமலவேணி, காதலுடன் விபி. இந்த நேரத்தில் வணக்கம். ஜெயந்தி மாலா சதாசிவம், எப்படி நலமா?
13: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி?
0: நாங்களும் ஜெயந்தி மாலா நலமுண்டா? நாங்க நலம் தானே. கொஞ்சம் நில குறைவா தான் வந்து
13: சேர்ந்தான்.
0: ரோட்டுகள் தெரியாது, இடத்துல விபத்துண்டா அப்படியே
13: ஃபுல்லாதான். அப்ப நீங்கள் நிலைமை இருக்கிறவங்க வேண்டிக் கொண்டு நான் கண் எடுத்து,
0: கண் எடுக்கிறீங்க? வலது கண்ணா இடது கண்ணா? சூப்பர் பாட்டு. கண்ணே பாப்பா, கனிமுத்து பாப்பா, இட கண்ணு எடுத்து
13: போட்டேன்.
0: படமா பாட்டா?
13: பாட்டு பாட்டு.
0: கண்ணே பாப்பா, கனிமுத்து பாப்பா,
13: என்ன
0: கட்டாயம் இருக்குது?
13: கண்கள்
0: எடுத்து இப்ப கண்ணே பாப்பா, கனிமுத்து பாப்பா, என்ன என்ன செய்வோம் இதுக்கு? நூறையும் எடுப்போமா? கண் எடுத்த நீங்க இப்ப இந்த கண்ணேண்டா என்ன கண்ணே பாப்பாண்டா?
13: அப்படி என்ன நேரம் எடுப்பா?
0: ரேடியோக்கு போறதுக்கு
15: ஓரளவுக்கு
0: வந்து சேர்ந்துட்டேன் டைமுக்கு.
15: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்.
16: வணக்கம்.
0: வணக்கம் மிஸ்டர் ஷன், நலமா?
16: ஒருவன்
0: எடுத்ததே தப்பு. ஒருத்து ஒருவனிடத்தே தப்பு. சரி, ஒருவனிடத்து போட்டு ஒருவனுக்கு பாட்டை தந்து போட்டு அங்காலே வந்து ஒரு ஊதாப்பு காணிச்சு விட்டு தந்தா ஒருவுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பம். ஒருவுக்கு ஒரு பாட்டு ஒரு ஒருவுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. அது சரி, ஒரே ஒரு ஊர்லயே ஒரு ஒரு ராஜா, அது ஓகே. இது சரி, ஒருவன் வராது. ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாக்கு அந்த பாடல்
16: என்ன?
0: அது சரி, அது இப்ப சரியா வந்துட்டு. ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் இலக்கம் இரண்டில். வணக்கம்.
17: வணக்கம்.
0: ரதியம்மா நலமா?
17: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
17: நான் தென்றல் எடுத்து.
0: தென்றல் எடுக்கிறீங்களா? தென்றல் எடுத்து
17: படம் தென்றல் என்று இருக்கல்லோ?
0: தென்றல் என்று படம் இருக்காமாம்.
17: அப்புறம் அதையும் சொல்லி. தென்றல்
0: அவருடைய காலத்து அந்த அந்த காலத்து அந்த பிரபலியமான பிரபலியமான ஒரு பாடல்ல
17: என்ன
0: அவருக்கு டக்குனு ஞாபகத்துல வந்துட்டு
17: அவருடைய
0: நலம் கேட்டதா சொல்லுங்க. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
18: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம். நலமா?
18: நலமா இருக்கிறேன். நந்தியன்னா நீங்க நலமா வந்து சேர்ந்தீங்களா?
0: ஓரளவுக்கு வந்து சேர்ந்துட்டு அவ்வளவு நலம்னு சொல்லல, வந்தாச்சு. டைமுக்கு வந்துட்டு
18: வந்துட்டீங்க.
0: டைமுக்கு
18: வந்துட்டு சென்ற கிழமை வர முடியா போயிட்டு. பிரேமன் அப்படிக்கான தூரங்கள் போயிட்டு வந்தபடியா வர முடியா போயிட்டு. அதனால உங்கள்ட்ட மன்னிப்ப
0: வேண்டிக்கு தேவையில்லை.
18: இல்ல, அது சொல்லாம சொன்ன எழுதி விட்டேன்னா நான் கொஞ்சம் கூட நாளும் எடுத்துட்டு வேந்து.
0: அப்படியா?
18: போக்குவரத்தாலயோ? ஆமாம், கூட நாளும் எடுத்துட்டு மூணு நாலு நாள் பேருந்து ஆறு நாளா போயிட்டு. நீங்க நிலைமை இருக்கிறவன வேண்டிக்கொண்டு நான் பாடல்
0: கேட்கலாம்.
18: எடுக்கலாம்,
0: ஒரு எடுத்து ஒருவன் எடுக்கலாம். ஆனா ஒருவனு தான், ஒருவனுக்கு தான் பாட்டும் தரவனும் பாடலும். பாடம்
18: படம். ஒருவன் படம்.
0: ஒருவன் படம்.
18: ஒருவன் ஒருவன் முதலாளி.
0: அது சரியா வரும். ஒருவன் ஒருவன் முதலாளி.
18: நன்றி அண்ணா.
0: ஓகே, நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி அவர்கள். ஏமன் நாட்டில் இருந்து இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:50 அச்சராஜத்தில் 5:50. சரி, மீண்டும் தருகின்றேன். உள்ளத்துடன் கணேஷ், கண்ணுடன் ராஜலிங்கம், உரு என்ற சொல்லுடன் ராசாத்தி, தியாக ராஜா. இந்த நேரத்தில் மீண்டும் இணைந்திருக்கும். வணக்கம்.
19: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. நீங்க முதல் இணைந்திருந்தீங்க. சத்தம் வரவில்லை.
19: உள்ளம் எடுத்து உள்ளத்தில் ஒரு ஒரு உள்ளத்தில்
0: உள்ளத்தின் கதவுகள் கண்களா?
19: உள்ளத்தின் உள்ளம்
0: எடுத்து ரோசாலி அவர்கள். ஆம், தென்றலுடன் மீனா, தென்பாண்டியுடன் சியாமலா, நேரத்துடன் சசியம்மா, மறு என்ற சொல்லுடன் சிவராணி, தாலாட்டுடன் பிரேமா, வைகையுடன் அகேனிக்குட்டி, தென்றலுடன் கமலவேணி, காதலுடன் விபி, நேரத்துடன் ஜெயந்திமாலா, செந்தலுடன் ஜெயா நடேசன், ஒரு என்ற சொல்லுடன் சன், தென்றலுடன் ரதியம்மா, ஒரு என்ற சொல்லுடன் ராணி, சம்பந்தர், உள்ளத்துடன் ரோசாலி. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதற்கு முதலில் இப்பொழுது மாசலின் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாசலின். வணக்கம் வணக்கம்
20: வணக்கம் நிலமா இருக்கிறீங்க?
0: நான் நல்ல. நீங்க மாசலின்?
20: ஓ நிலமா இருக்கிறோம்.
0: சரி மாசலின் சொல்லுங்க. வேலையெல்லாம்
20: நேரத்துக்கு அடுத்து வச்சோம்னா லைன் கிடைக்க இல்ல. சரி உள்ளத்தை சொல்லிட்டு போ.
0: சரி உள்ளத்துக்கு சொல்லுங்க பாப்போம்.
20: உள்ளம் என்பது ஆமை பாட்டு.
0: உள்ளம் என்பது ஆமை
20: அல்லது அல்லாட்டிய உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது
0: வல்லவன்
20: வகுத்ததடா.
0: ஓகே படம்
20: உயர்ந்த படம் வந்து உயர்ந்த
0: உள்ளம். உயர்ந்த உள்ளம். ஓகே நன்றி
20: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
20: சோமா இருக்கிறீங்களா?
0: ஓ நிலமா இருக்கிறோம். நன்றி நன்றி.
20: அங்க மழை பெய்யலையாங்களா?
0: இல்ல இல்ல இங்க நான் ரேகல இல்ல. இப்ப என்ன மாதிரி ஏரியா இல்ல வெளியால தெரியாது.
20: எங்களுக்கு தூதெல்லாம் நாலு பெருசா மழை இல்ல கொண்டு போய் ரெண்டு மணி தேலம் வெளியில கொண்டு போயிட்டு வந்தாச்சு.
0: போயிட்டு வந்தாச்சு. அவர் என்ன
20: மழையோடையும் போயிட்டு வந்த
0: தேவைகளுக்கு எல்லாம் சத்தம் போடுகிறா?
20: அதுக்கெல்லாம் மட்டும்படி சாப்பாடு தண்ணி தண்ணி தண்ணிக்குள்ள தண்ணி இல்லையாண்டா வந்து சத்தம் போடுவான். வந்து காலால் சுரண்டிக்க போட்டு வருவான். சாப்பாடு வேணும்னு சுரண்டிக்க பேர். ஆனா இப்ப சாப்பாடு கேட்கிறேன். நீங்க தான் ஈரல அவிச்சு போட்டு வட்டி போட்டு நீ தான் கூப்பிட வேணும். அங்க ஆளுண்டே
0: தெரியாது. சரி
20: சரி
0: ஓகே. நன்றி மாசலின். நன்றி
20: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இறுதியாக இணைந்திருந்தார் மாசிலின் அவர்கள். உள்ளத்துல இணைந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
21: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
22: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன். கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
21: விடாது. இங்க போங்க போங்க.
23: ஆம் அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
24: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
23: VT Superstore Gala Gonesse Sasselil
24: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
23: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
25: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
26: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. பொதுப்பள்ளியை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
0: இப்பொழுது கலேக நேரம் சரியாக 6:58 ஐக்கிய ராஜ்யத்தில் 5:58 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பாட்டும் படமும். பாட்டும் படமும் நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய வரிகள் இதோ உங்களுக்காக.

0: ஆம், இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம், அந்த வகையில் மூன்று அழைப்புகளிலும் நேர்கள் இப்பொழுது இணைந்து விட்டார்கள். எனவே ஆரம்பத்தில் இணைந்த ரொசாலி அவர்களை இப்பொழுது நான் அழைப்பு கருத்துக்கொள்ள. வணக்கம் ரொசாலி.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பூ எடுத்து
0: பூ படம்
1: பூ போலே
0: சிரிக்குமா?
1: பூ போலே
0: சிரிக்கும்
1: என்ன?
0: ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உடனிருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் கணேஷ்.
2: வணக்கம். வணக்கம்.
0: நான் நலமா இருக்கேன், நீங்க?
2: நலமா இருக்கிறேன்.
0: சரி, நலமா இருக்கிறீங்க. என்ன
2: அதே
0: கண்கள்
2: கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு
0: அந்த பாடல கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் அந்த பாடல் என்ன? அருமையான ஒரு பாடல். என்ன அந்த பாடல் பாடி இருக்கிறீங்களா?
2: முயற்சி
0: செய்யுங்கோ. நிச்சயமாக.
2: நன்றி.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். ராசாத்தி தியாக ராஜா. நீங்க
3: இருக்கு.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராசாத்தி தியாகராஜா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் இலக்கம் இரண்டில். வணக்கம். வணக்கம் ராஜு. நீங்க
4: என்ன சொல்லிருக்கீங்க?

0: நீதி படம்
1: நெஞ்சுக்குள்ளே இன்னாரண்டு
0: சொன்னாதான் தெரியும். என்ன வேற எங்க வேற யார் சொல்லியா வேணும்? என்ன
1: எப்படியா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு மிஷின் இல்ல,
0: அதுக்கு மிஷின் இல்ல, இதுக்கு எப்படியா தெரியும் தானே நெஞ்சுக்குள்ள இன்னார் தான் இருப்பினமன்ட்டு.
1: எல்லாத்தையும்
0: கண்டுபிடிக்கலாது. ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி
0: வணக்கம். இணைந்திருந்தார் மீனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நீங்க
2: ஆசை எடுத்து
0: சசி அம்மா ஆசை எடுத்து
2: ஆசை முகம் படம்
0: ஆசை முகம் படம்
2: பாடல் வந்து ஆசையிலே பார்த்து கட்டி
0: ஆசையிலே பார்த்து கட்டி அந்த பாடல் என்ன அந்த பாடல் என்னம்மா? ஓகே நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இன்னும் போய்க்கேறே இல்லையா?
3: பத்து நிமிஷம்.
0: ஆ சரி சரி ஓகே.
3: ஆசை
0: ஆசை
3: ஆசை முகம் படம்
0: ஆசை முகம் படம் ஆசை நூறு வகை அந்த பாடல் என்ன என்ன பாட்டு? ஆமா ஆமா ஆமா, கல்யாண அந்த ஆசை வந்து
3: அந்த படம் ராயா தியேட்டர்ல சிலரடிஞ்சு விழுந்து போச்சு.
0: அப்படியா?
3: விழுந்ததுக்கு நான் கிடைச்சத கிரேசர்ல இருந்தான் தள்ளி தள்ளி போனாரு. இந்த முறை இடம் தள்ளி போய் அவங்க ராயா தியேட்டர்லதான் அந்தோனி படம் பாத்தான்.
0: என்ன படம் பார்த்தா நீங்க?
3: அந்தோனி அந்தோனி
0: அந்தோனியா? ஓகே ஓகே
3: நன்றி
0: விபி நன்றி. அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க நீங்க நான் நிலமா இருக்கிறீங்க
4: என்ன?
0: அப்ப நன்றிங்க நன்றிங்க. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க?
4: நான் இல்லை எடுத்து
0: இல்லை எடுத்து
4: இருக்கேன்
0: மாயகானம் போடுவேன். அதுல பாடல்ல அந்த பாடல்ல பிள்ளைகள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த கருத்துக்கள்ல புள்ள பிடிக்க கூடாது. அவசர அவசரமாக நிகழ்ச்சி செய்தது மனதில் தோன்ற சொற்களை வச்சுதான் நடத்தினது. நீ அடுத்தடுத்த முறையில சரியா செய்வோம். இப்ப பாடல்ல உள்ள பிள்ளைகளை மாத்திரம் கண்டுபிடிச்சா சரியா, இல்லாட்டி அது என்ன இது என்ன கேட்க கூடாது. அதான் நான் முதல்ல அறிவிச்சு போட தான் துவங்குவேன் நான். நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலா ராணி. நான் நல. நீங்க எங்க போயிட்டீங்க முதல் பாட்டுக்கு?
5: கொஞ்சம்
0: லேட்டா போயிட்டுதா?
5: அப்ப
0: நலந்தானே இருக்கிறோம். நன்றி.
5: இன்னைக்கு
0: பரவாயில்ல, நல்ல மண்ணு சொல்லாது வந்து சேர்ந்தாச்சு.
5: நான் இங்க நிலைமை வந்து சேர்ந்ததுக்கு நன்றி. நான் வந்து அச்சம் எடுக்கிறேன் அண்ணா.
0: அச்சம் எடுத்து
5: அச்சமில்லை அச்சமில்லை படம்
0: அச்சமில்லை அச்சமில்லை படம்
5: பாட்டு வந்து அச்சம் என்பது

0: அச்சமென்றது மடமேட அந்த பாடல் என்ன
1: பாடல்?
0: ஓகேம்மா,
1: ஓகே அண்ணா, நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தால் கலாராணி அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
2: வணக்கம். மீண்டும் கல்யாண ஆசை அந்த பாட்டு தான்
0: என்ன?
2: எப்படி சொல்றது கல்யாண ஆசை வந்தேன்? எப்படி சொல்றது? இது எப்படி கேள்வி? இது
0: தெரியாது, அவையில்தான் கேட்கணும். என்ன மறைமுகமா
2: வண்ணம்
0: எடுக்கிறீங்களா? வண்ணம் எடுத்து

0: அவிநாசை
1: பாட்டு வந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம்.
0: அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் வணக்கம் பாமா. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்
0: ஜெயந்தி மாலா. வணக்கம் அம்மா.
2: நான் எடுத்தது ஆசை எடுத்து
0: ஆசை எடுத்து
2: ஆசை ஆசையாக இருக்கிறதே அதே போல் வந்துடலாம். அந்த பாட்டு
0: வாழ்ந்துட்டு போங்கோ படம்
2: படம் அந்த ஆசை
0: படம் ஆசை என்ன யாரும் கூட வேணாம் சொன்ன அந்த ஆசை ஆசை ஆசையா இருக்கிறது வாழ்ந்துட்டு போத்தானே என்ன? ஆ

உடன் பாமா ஆசையுடன் ஜெயந்தி மாலா அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ஃபிரேசர் ஸ்ட்ரீட் அண்ட் கூகிள் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 4005 0705 சைபர் சைபர் 55.
1: மறந்துவிடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான TRT தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது காலை நேரம் சரியாக 7:18 ஐக்கிய ராஜ்யத்தில்

6:18 நிமிடங்கள் இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது மாயகானம். இது இரண்டாவது வாரமாக இந்த மாயகான நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஆரம்பத்தில் அந்த உண்மையான பாடலை தருவேன். அந்த பாடலில் இருந்து சில சொற்களை நாங்கள் மாற்றி நானும் சகோதரி பேபி சிவா அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திருந்தோம். அவர் ஏற்கனவே இந்த பாடலை எனக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார். இந்த பாடலில் ஆரம்பத்தில், அதாவது சரியான பாடலை ஆரம்பத்தில் தருவோம். அதனை தொடர்ந்து அந்த பாடலில் சில சொற்களை மாற்றி அதே சாயலில் தருவோம். சில வேளை அந்த சொற்களில் ஏதாவது பிழைகள் இருந்தால் அதனை பெரிதுபடுத்திக் கொள்ளாதீர்கள். அதாவது பாடலில் உள்ள பிழைகளை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சொற்பிழைகள் இருந்தால் அதனை தயவுசெய்து பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் பாடலில் உள்ள பிழைகளை மட்டும், அதில் மாற்றுகின்ற வசனங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்து அந்த பிழைகளை மட்டும் கொண்டு வாருங்கள். கொண்டு வரும் பொழுது இணைந்து கொள்பவர்கள், முதலமைப்பவர்கள் ஒரு சொல்லுடன் வாருங்கள். அனைவரும் இணைந்த பின்பு நான் திருப்பி இரண்டாவது தடவை அந்த பாடலை தரும் பொழுது நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை கொண்டு வரலாம். எத்தனை சொற்களை நீங்கள் கண்டுபிடித்திருந்தாலும் அந்த சொற்களை நீங்கள் வந்து தரலாம். இந்த ஒரு பாடலை நான் இரண்டு பிரிவாக தருவேன். ஆரம்பத்தில் முதற் பகுதியும் அதற்குற மீதி இரண்டாவது பகுதியும் தருவேன். முதற் பகுதிக்கான பாடல் ஆரம்பத்தில் தருவேன்.

பாடலை தான் சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த அதில் உள்ள அந்த பாடலில் உள்ள பிள்ளைகளை மட்டும் கவனத்தில் கொண்டு அது என்ன பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்ல வாருங்கள். ஒரு முதலிணைந்து கொள்பவர்கள் ஒரு சொல்லை மட்டும் சொல்லித்தந்தால் மற்றவர்களும் மற்ற சொற்களை கண்டுபிடிப்பது இலகுவாக இருக்கும். இரண்டாவது தடவை நான் இரண்டாவது தடவை அந்த பாடலை என தரும்பொழுது நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை சொல்லலாம். அந்த வகையில் இனி கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ. இதுதான் அந்த பாடல்.

0: இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த ஒரு பிழையுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு அதே பிழையை அவர் கண்டுபிடித்திருந்தால் கூட பரவாயில்லை, நீங்கள் வந்து அதே பிழையை நீங்கள் கண்டுபிடித்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து அந்த பிழையை கூறிவிட்டு, இரண்டாவது தடவை நான் அந்த பாடலை தரும் பொழுது நீங்கள் கண்டுபிடித்த பிழைகளை தரலாம். அந்த வகையில் உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
1: வணக்கம். வணக்கம் ரகுவண்ணா.
0: வணக்கம். நலமா?
1: ஒலிவாடியோ
0: நல்ல தெளிவாக இருந்தது.
1: என்ன
0: கண்டுபிடிச்சீங்க?
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் சசியம்மா.
2: நலமாக இருக்கிறோம்.
0: தெளிவாக வந்ததா? இரண்டு பேருடைய பாடல்களும் நல்ல தெளிவாக இருந்தது,
2: அருமையாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள் இதுவரைக்கும். வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு சொல்லடி தேவி என்ற வரியை நீங்க சொல்லடி தேவி
0: அப்படி சொல்லிட்டேனா?
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சியாமலா.
3: எனக்கும் தொலைபேசி அழைப்பு மட்டும்
0: எடுக்கிறேன்.
3: எனக்கும் தெளிவா வந்தது. நான் இனம் தெரியாமல் மயங்குவது என்னன்று பாடினீங்கல்ல, அது இடம் புரியாமல் கலங்குவது என்னன்று சொன்ன மாதிரி இருந்தது.
0: இடம் புரியாமல் கலங்குவது என்னடா? இனிவரும் காலங்கள்ல அந்த தவறுகள் இருக்காது. அந்த சில சொற்கள் வித்தியாசமா இருந்தா கூட வானொலிக்கு ஏற்ற மாதிரி இருக்காமல் இருக்கலாம். அவசரத்துல நாங்க செய்தது இனிவரும் காலத்துல கொஞ்சம் கூடிய கவனம் எடுப்போம் இந்த சொற்கள்ல.
3: இல்ல, இது அந்த இனம் தெரியாமல் மயங்குவது என்னத்துக்கு இடம் புரியாமல் கலங்குவது என்னன்னு பொருத்தமா தானே இருக்கு.
0: ஆமா, பொருத்தமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அழகான சொல் போட்டிருக்கலாம் தானே அதுக்குள்ள.
3: அது சரி.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சியாமலா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி. சிவராணி இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் சிவராணி. சிவராணி இணைந்திருக்கின்றீர்கள்.
4: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். எங்க போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க?
4: நான் காய்ச்சினா உங்களுக்கு விளங்கல
0: கேட்கல கேட்கல இப்பதான் கேக்குது. வணக்கம்.
4: ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்ல வடிவாய் ஏற்றி இருக்குது. அது வினகண்ட சேரிங்க பரவாயில்ல.
0: என்ன செல்ல கண்டுபிடிச்சீங்க நீங்க சிவராணி? உங்களுடைய தொலைபேசியில் ஒரு சிறு தடங்கள் இருக்கின்றது.
4: என்னவோ என்னவோ சொல்லுங்கள், தள்ளியே நில்லுங்க பாட்டுல வருது. என்னவோ சொல்லுங்கள்.
0: சரி, ஓகே, அதுலயே மாற்றம் இருக்கு. என்ன
4: அதிலே ஒரு மாற்றம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. சரி, அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். நீங்கள் முனையலாம், உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மீண்டும் தருகின்றேன் பாடல்கள்.

0: ஆமாம், அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
1: ஓம் அண்ணா.
0: நீங்க என்ன ராணி கண்டுபிடிச்சீங்க?
1: நான் வந்து அந்த அச்சம்பாதி மிச்சம் மீதி.
0: ஓ, அதுல
1: அச்சம்பாதி மிச்சம் மீதி என்றதுக்கு அவ வேற என்ன சொல்றா? அது சரியா எனக்கு எழுதே இல்லை அண்ணா. நான் அது
0: அச்சம்பாதி மிச்சம் பாதிக்கு மிச்சம் அதுல அதையா
1: அந்த வெளியில புளியா சொல்றேன்.
0: வாரம் பாருங்கோ. அச்சம்பாதி மிச்சம்பாதி அதுல என்ன? கைகள் கைகள் ரெண்டும் பின்னும் போது சொர்க்கம் பாதி வெட்கம் பாதிக்கு அவ அச்சம்பாதி மிச்சம்பாதி என்று சொல்றாவா?
1: அச்சம்பாதி வெட்கம் பாதி என்றதுக்கு
0: இல்ல, ஒரிஜினல் பாடல்ல வந்து இப்படித்தான் வரும். எப்படி என்றா, கைகள் ரெண்டும் பின்னும் போது சொர்க்கம் பாதி வெட்கம் பாதி என்று உண்மையான பாடல்ல வரும். அச்சம்பாதி மிச்சம்பாதி என்று சொல்றாவா?
1: பாட்டு கிளியரா கேட்டது.
0: ஆமா ஆமா.
1: வாழ்த்துக்கள் அண்ணா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள்.

0: அந்த வகையில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம்.
1: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம் ராணி.
1: ஓ என்னண்டா அது, தன்னந்தனியாக நான் தன்னந்தனியாக நான் வந்தபோது அவர் படிக்கிற நீ வந்தபோது.
0: நீ என்ற சொல்லு வருகின்றதா?
1: நீ வந்தபோது.
0: ஓகே, வேற ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா?
1: இருக்கு பாருங்க வாரம். மற்றது நீ சென்ற போது வந்து
0: வந்த போதுக்கு பதிலா சென்ற போது வந்ததா?
1: நான் வந்த போது தானே இருக்குது. அப்ப அது வந்து நீ சென்ற போது தன்னை அறிந்தா, என்னை அறிந்தாலேக்கு தன்னை அறிந்தாளே என்று படிக்கிறீங்க.
0: தன்னை அறிந்தாளே. மற்றது
1: மற்றது வந்து இனந்தெரியாம், இனந்தெரியாமல் மயங்குவதென்ன, நீங்க மனம் புரியாமல் கலங்குவது என்ன படிக்கிறீங்க?
0: மனம் புரியாமல்,
1: மனம் புரியாமல். நீ ஒன்று இருக்குது, மற்றது சென்ற போது ஒன்று இருக்குது, மற்றது தன்னை இருக்குது, அறிந்தது என்ன அறிந்தாலே, மற்றது மனம் இருக்குது, மற்றது இடம் புரியாமல் கலங்குவது என்ன படிக்கிறீங்க?
0: இடம் புரியாமல்,
1: இடம் புரியாமல் கலங்குவது என்ன படிக்கிறீங்க?
0: கலங்குவது
1: அதுல இருக்குது, முகம் தெரியாமல் கலங்குவது என்ன இருக்குது,
0: இடம் புரியாமல் மயங்குவது என்ன படிச்சிருப்பேன்.
1: இருக்கும் இருக்கும். என்னடா நான் டக்கு உங்களோட கிளியரா வருது, எனக்கு அவ என்றதான் கொஞ்சம் இதா இருக்கு, ஆனா எழுதக்கூடியதா இருக்குது. மற்றது என்னவோ சொல்லுங்கள், அதுக்கு எட்டவே நில்லுங்கள், தள்ளிய நில்லுங்களுக்கு எட்டவே நில்லுங்கள். மற்றது தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றதுக்கு தவிக்கின்றது என்று படிக்கிறா.
0: அதுக்கு முதல் ஒரு, அதுக்கு முதல் பிள்ளை ஒன்று வரவில்லையா?
1: என்னவோ சொல்லுங்க, இல்ல அது நான் அதை விட்டுட்டேன். அதுக்குல்ல
0: சரி, ஓகே. உள்ளம் விட்டவே
1: மெட்டது என்னிடம் உண்டு, பொன்னிடம் பாதி என்று தானே வருது, அது வந்து என்னிடம் உண்டு, என்னிடம் பாதி என்று படிக்கிறா. அது வந்து தேதி என்ற மாதிரி விளங்குது, அது என்ன வடிவம் எனக்கு விளங்கல, ஆனா என்னிடம் உண்டு அது விளங்குது.
0: ஓகே,
1: மெட்டது தூக்கத்தில் உண்டு வருது,
0: தூக்கத்தில்,
1: தூக்கத்தில் பாதி என்று வருது. மற்றது திருப்பி திருப்பி அதே இது வருது, மற்ற பயம் அறியாமல் என்று வருது. முகம் முக்கணிச்சாறு கணக்க நீங்கள் இரண்டாவது பந்தி போடு
0: இல்ல, இப்ப நான் முழுசும் தரையில இது, இதே இப்ப கூடுதலா தருகின்றன வார்த்தைகளை, அல்லது கொஞ்சம் இன்னும் அரையிற வாசியா தரலாமா?
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள், இணை இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
2: என்னண்டா இப்ப ஒரு ஆள் எல்லா பிள்ளையையும் சொன்னால் மற்றவங்க என்ன சொல்றது?
0: இப்ப நீங்க கண்டுபிடிச்சத நீங்க சொல்லுங்க. இதே இரண்டா பிரிச்சு தந்தா கண்டுபிடிக்க சுகமா இருக்குமான்னு கேக்குறேன். எல்லாருக்கும் சாந்து, ஆனா சொன்ன சொற்களை தான் சொல்ல வேணும், அதுக்காக தான் நிறைய தந்தது. இப்ப இப்ப நீ ஒரு ஆள் கண்டுபிடிச்ச சொல்லியே இப்ப நீங்களும் கண்டுபிடிக்கலாம்.
2: நீண்ட நேரம் தந்து குழப்பாம
0: கொஞ்சம் அதை பிரிச்சு இப்ப நான் ரெண்டா பிரிச்சு வந்தது. ஓ, நான் அடுத்த அடுத்த அடுத்த பகுதிக்கு, இன்னொரு பகுதி இருக்கின்றது, அந்த பகுதிக்கு இது முடிய அடுத்த பகுதிக்கு நான் அப்படி தரேன். அப்ப கண்டுபிடிச்சவர்கள் இப்ப இதுக்குள்ள நிறைய சொற்கள், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-25 சொற்களை கிட்ட இருக்கானே, கண்டுபிடிக்கிற கஷ்டம். அப்ப நான் முதல் ஒரு கொஞ்சம், பிறகு ஒரு கொஞ்சம் தந்தா கண்டுபிடிக்கிற சுகமா இருக்கும் என்ன?
2: இப்ப நான் கண்டுபிடிச்சது தன்னந்தனியாக நீ வந்த நீ சென்ற
0: நீ சென்ற ஓகே
2: அதால எனக்கு வசனத்தை நான் எழுதி இல்ல வெட்கம் என்றதுக்கு அச்சம் என்று பாடுபடுது
0: வெட்கம் வெட்கம் வெட்கம் என்றதுக்காக
2: அச்சம் என்று பாடினம்
0: வெட்கத்துக்கு அச்சமாக ஆமா பேபி ஆமா
2: உன்னை
0: பிரிந்தாலே ஆமாம்
2: அப்படித்தான் நீங்க பாடுறீங்க அறிந்தாலே என்று வர வேணும்
0: அறிந்தாலே ஓகே
2: மற்றது நான் முதல் சொன்ன விடதான் சொல்லடி இது வி சொல்லடி பேபி
0: ஓகே அவ்வளவு தானே என்ன
2: இல்ல இல்ல இன்னும் இருக்கு
0: சொல்லுங்க
2: கைகள் இரண்டும் பின்னும் போது என்று பாடுறீங்கள் இணையும் போது வந்து பாடுறீங்க பின்னும் போது வந்து வர வேணும்
0: இல்ல அதுல வந்தவா பாடுற கைகள் நான்கும் இரண்டும் கைகள் இரண்டும் பின்னும் போது என்றதுக்கவா கைகள் நான்கும் இணையும் போது
2: இணையும் போது என்று அதுல ரெண்டு குழ வருதோ
0: ஆமாம் இணையும் போது
2: இனம் வந்ததுக்கு மனம் என்று சொல்றான்
0: இனம் என்ற சொல்லுக்கு
2: மனம் தெரியாமல் மயங்குவதற்கு மனம் என்று பாடுறோம்
0: மனம் என்று பாடுறா
2: என்ன
0: அடி போடத்தான் வேணும் என்ன
2: ஓமன்றன்
0: நன்றி அம்மா
2: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள் இப்பொழுது சிவராணி இணைந்திருக்கின்றார் பாப்போம் வணக்கம் சிவராணி
2: மாதுக்கு
0: ஒவ்வொரு பாடலையும் திருப்பி படிக்க அதுலயும் புலை வச்சுதான் படிக்கின்றோம் முதலாவது வாரத்துல ஒரு பிள்ளை வரும் ரெண்டாவது வாரத்துல ஒரு பிள்ளை வரும் ரெண்டும் சரியாக வராது சரி இப்பொழுது
2: மற்றது சொல்லிட்டேன் தானே எல்லாம் கூடுதலா சொல்லிட்டேன் தூக்கம் எல்லாம் சொல்லிட்டேனும் மீதி தவிர்க்கின்றார் என்னிடம் அச்சம் எல்லாம் சொல்லிட்டேன் கிட்டவே பேசுங்கள் இடம் மனம் எல்லாம் சொல்லிட்டேனும்
0: எல்லாம் சொல்லிட்டோம்
2: அழைப்புகள்
0: திறக்கப்பட்டுதான் இருக்கின்றது புதிய நிகழ்ச்சி தானே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு
2: பாட்டு எழுதி வச்சாதான் தெரியும்
0: என்ன இந்த பாடல் நீண்டு விட்டதா பிள்ளைகளை கண்டுபிடிக்க அந்த குறைவான பாடலை தந்தால் அப்ப அதுக்குள்ள
2: குறைவான
0: பாடல் தந்தா கொஞ்சம் நீங்க கண்டுபிடிக்கிற சொல்லத்தானே நீங்க வந்து சொல்றீங்க நீங்க ஏதோ ஒரு சொல்ல கண்டுபிடிப்பீங்க தானே அவர்கள் முன்னுக்கு வாரங்கள் சொன்னா பரவாயில்ல முன்னுக்கு வாரங்கள் சொன்ன சொல்லக்கூடாண்டு இல்ல தானே இப்ப ஒரு ஏதாவது ஒன்றுக்கு ஒரு பதில் இருக்கே இல்ல இப்ப அது சொல்ல அதுதான் சரியான பதில் என்றா யாரும் கண்டுபிடிச்சு வந்து சொல்லலாம் தானே அப்ப நான் இந்த முறை அடுத்த பாடல கொஞ்சம் குறைவா தருகின்றேன் அடுத்த பகுதிய அப்ப அதுல
2: அடுத்த முறை அடுத்த
0: இல்ல இப்ப இதுல மீதி பாதி இருக்குது தானே மீதி பாதி இருக்குது. அந்த மீதி பாதி வந்து அது குறைவாக தான் இருக்கின்றது. அதை நேர்கள் இணைந்த பிறகு அந்த பாடலை அதையும் தருவேன்.
3: எதிரொலி இல்லையா?
0: இன்றைக்கு எதிரொலி இல்ல. அடுத்தவரை அடுத்த அடுத்த அடுத்த வாரம் கச்சேரி ஆரம்பம். கச்சேரி ஆரம்பமாக
3: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: சியாமலா,
4: பாதி
0: போட்டா பாதி போட்டா எல்லாரும் கண்டுபிடிக்க கூட பாருக்க எல்லாம் குழப்பமா இருக்கும். எது சரி எது பிள்ளையண்டு தெரியாம இருக்கும்.
4: பாதி என்று சொன்னா கண்டுபிடிக்கிறாரு.
0: இது கொஞ்சம் கூடத்தான் கூட கூடிவிட்டான் விட்டது.
4: தள்ளியே நில்லுங்கள் என்றதுக்கு கிட்டவே நில்லுங்கள் என்றுதான் எனக்கும் கேட்டது.
0: இருக்கலாம்,
4: நீங்க திருப்பி கேட்டு பாருங்க. அடிச்சு கேளுங்க என்ன படிச்சது.
0: கிட்டவே தான் இருக்க, நான் தான் மாறி எழுதிட்டு வரிய இல்லை.
4: கிட்டவேண்டுதான் எனக்கு கேட்டது. எட்டவே கேட்க இல்ல. மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தானே. அப்ப அதுல திருப்பி என்ன அது சொன்னதை நாங்க திருப்பி சொல்றதெல்லாம் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது.
0: இல்ல, இப்ப மற்ற நிகழ்ச்சிகளையும் அப்படி இருக்குதானே, சொன்னதை ஒரு கேள்விக்கு இதுதான் பதிலண்டா
4: சொல்லாதான்
0: வித்தியாசமா
4: செய்தபடியே ஒரு ஆள் சொல்லாத சொல்றதுக்கு தான் எங்களுக்கு ஆர்வமா இருக்குன்னு கூறிக்கொண்டு
0: ராணி சம்பந்தர், சசியம்மா, ஷியாமலா, சிவராணி, கலாராணி, அப்புறம் ராணி சம்பந்தர், சசியம்மா, சிவராணி அனைவரும் இணைந்திருந்தார்கள். அவர்களும் அதில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது கலேக நேரம் சரியாக 7:49 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:49 இப்பொழுது இரண்டாவது பகுதி. இந்த பாடலில் இரண்டாவது பகுதி சற்று சுருக்கமாகத்தான் இருக்கின்றது. இதில் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். முதலில் ஆரம்பத்தில் அதன் ஒரிஜினல் பாடலை கேட்போம்.

0: இப்பொழுது இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு சரியாக இணையவில்லை. இப்பொழுது சிவராணி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிவராணி. வணக்கம். வணக்கம் சிவராணி.
1: ஓ வணக்கம்.
0: வணக்கம். ஓ இப்ப விளங்குதோ.
1: அது நான் இதை எடுத்துக்கொண்டு படிக்கதான் உங்களுக்கு கேட்கவில்லை. இப்ப விளங்குதான்
0: விளங்கு வடிவா தெரியும் தெளிவா விளங்குன்றதா?
1: அடுத்தது நான் பிற்பகல் தூக்கம் என்று வரவில்லை.
0: பிற்பகல் தூக்கம் வரவில்லையா?
1: திட்டங்கள் போட்டு திட்டமும் வரையில்லை.
0: சிவராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா. நீங்க
2: மஞ்சம் போட்டு கொஞ்சும் போதுன்றது தஞ்சம் கேட்டு கெஞ்சும் போதுன்னு சொல்றீங்க பாடுவீங்க.
0: தஞ்சம் கேட்டு கொஞ்சும் போதுன்னு பாடுறேனா?
2: கெஞ்சும் போது அதுல கொஞ்சும் போது வந்தது நீங்க கெஞ்சும் பாடிச்சீங்க.
0: அடுத்த முறைக்கு மற்றதை கொண்டு ஓடியாங்க.
2: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஷன். ஒன்று ஒன்று ஒரு பிள்ளைய சொல்லுங்க. பிற்பகல் தூக்கம். ஓகே, அடுத்ததை கண்டுபிடிச்சா அடுத்த முறைக்கு வாங்க. ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி. ராணி சொல்லுங்க.
3: வணக்கம் ரகுனா.
0: வணக்கம். ராணி சமந்தர் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நீங்க
4: இத்திப்பதில்லை என்று வர வேணும் கசப்பது என்று பாடுறீங்க.
0: வாரம் பொருங்கோ. தித்திப்பதில்லை என்று நான் கசப்பதில்லை என்று பாடுறா. ஓகே, மிச்சத்தை கொண்டு வாங்க பிறகு
4: என்ன.
0: ஓகே நன்றி அம்மா. நன்றி. சரி, யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொண்டீர்கள் என்றால் அடுத்த ரெண்டாவது முறை நான் அந்த பாடலை போட்டு ரெண்டாவது முறை ரெண்டாவது அடுத்த நேர்களை இணைப்பேன். அவர்கள் கண்டுபிடித்த பிள்ளைகள் அனைத்தையும் கூறலாம். இந்த பாடல் முடிவதற்கு முன் நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களை முதலாவது சுற்று ஏற்றுக்கொள்வேன், இல்லாவிட்டால் இரண்டாவது சுற்றுக்கு ஏற்றுக்கொள்வேன்.

0: அந்த வகையில் இரண்டாவது சுற்றில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவரும் சென்று விட்டார். இப்பொழுது ராணி இணைந்திருக்கிறார். வணக்கம் ராணி.
1: வணக்கம் ரகுடா. வீடியோ உங்களுக்கு வந்துட்டுதா?
0: வந்துட்டுதோ? அது போயிட்டு வந்துட்டு போயிட்டு
1: வந்துட்டு போயிட்டுதா? சரி, என்னண்டா அது பிற்பகல் தூக்கம் என்று வருது.
0: பிற்பகல் தூக்கம்
1: ஒரிஜினல் சொல்ல தேவையில்லை தானே? பிற்பகல் ஒன்று வந்தது, மற்றது தூக்கம். கசப்பதும் இல்லை என்று வந்த, கசப்பதும் இல்லை என்று படிக்கிறீங்கள்.
0: ஓகே.
1: மற்றது தஞ்சம் கேட்டு கெஞ்சும் போது என்று படிக்கிறீங்கள். திட்டங்கள் போட்டு அது சொல்லிட்டு தஞ்சம் கேட்டு கெஞ்சும் போது என்று படிக்கிறீங்கள். மற்றது நெஞ்சினில் சேரும். மற்றது இடம் புரியாமல். மற்றது கிட்டவே நில்லுங்கள். மற்றது அவ நான் வந்த போது என்று படிக்கிறா. இவ்வளவு நான் எடுத்தேன். மற்றது வலிக்கின்றது, வலிக்கின்றது, வலிக்கின்றது நான் வந்தேன். வலிக்கின்றதும் எடுத்தேன்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம். நான் நேரத்தை அவள் ராணி சம்பந்தர் சொன்ன அவலத்தோடையும் இடம் புரியாமல் என்று படிக்கிறீங்கள்.
0: இனம் தெரியாமலுக்கு இடம் புரியாமல் என்று சொல்றீங்களா?
2: என்னவோ சொல்லுங்கள் என்றதுக்கு கிட்டவே பேசுங்கள் என்று வருது. மற்றது மாது என்று பாட வேண்டியதுக்கு மங்கி என்று பாடினம். மற்றது இனம் தெரியாமல் என்றதுக்கு இனம் அறியாமல் என்று பாடலாம்.
0: இனம் அறியாமல்
2: என்னெல்லாம் அவ சொன்னது?
0: அவ சொன்னது. ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி வாணிக்கோன் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
3: முதலுக்கு வந்தது கிடைக்கலையா?
0: பரவாயில்ல,
3: பரவாயில்ல. அந்த பிற்பகல் தூக்கம்,
0: பிற்பகல் தூக்கம்,
3: இடம் இனம் புரியாததுக்கு இடம் புரியாத,
0: இடம் புரியாமல்,
3: நடந்தது என்ன,
0: நடந்தது என்ன,
3: கசப்ப என்ன, பிம்பம் கசப்பது என்ன,
0: கசப்பது இல்லை, பிற்பகல் தூக்கம் கசப்பது இல்லை.
3: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கிறார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம்
0: ஷியாமலா. நீங்க சொல்லுங்க.
4: அந்த முத்தங்கள் தந்து சொல்லடி கண்ணே என்று சொன்னவே தானே? அதுல ஒருத்தர் சொல்ல இல்ல, அதுல வெள்ளடி பண்ணே என்று சொல்றீங்க. திட்டங்கள் போட்டு வெள்ளடி பண்ணே என்று,
0: திட்டங்கள் போட்டு வெள்ளடி பண்ணே. ஆமாம், அது ஒரு சொல்லவில்லை.
4: மற்றது என்னது, மஞ்சம் போட்டு கொஞ்சும் போது நெஞ்சம் மாறும்ன்றதுக்கு நெஞ்சில் சேரும் என்று, என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஆசை நெஞ்சில் சேரும் என்று படிக்கிறீங்க.
0: நான் தஞ்சம் கேட்டு கெஞ்சும் போது கொஞ்சம் ஆசை நெஞ்சில் சேரும் என்று படிக்கிறேன். என்ன?
4: ஓ, அது நான் தஞ்சம் கேட்டு அது முதல் அப்போ
0: சொல்லிட்டீங்க. ஆமாம்.
4: அப்ப இது அந்த மெட்ட வரி சொத்தரும் சொல்ல இல்ல, அந்த சொல்லாத சொல்ற மெட்டது நான் எழுதி வைத்ததைத்தான் சொல்லினோம். அதுதான் அந்த அவை ஒருத்தரும் சொல்லாதது அந்த வெள்ளடி என்றது சொல்ல இல்ல. மற்றது கொஞ்சம் ஆசை நெஞ்சில் சேரும் என்றது. மற்றது இன்னொன்று பேசுங்கள் என்று சொல்றோம். என்னவோ சொல்லுங்கள் என்று படிக்கிறதுக்கு என்னவோ பேசுங்கள் என்று சொல்றோம்.
0: என்ன? சரி, நீங்க சரி உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் சிறப்பா செய்யறது

0: ஒரு சொல்ல உண்ட சரியா பாடி மற்றதை மாத்தலாம்னு சொல்றீங்களா?
1: மற்ற பந்திய மாத்தி பாடலாம்.
0: அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு வரிய மாத்தி அப்படி பாடகள சோமா இருக்குமா?
1: எல்லாத்தையும் படிக்கல.
0: ஓ,
1: நாங்க சொல்லுகளை விட்டுடுவோம். என்ன இந்த அபிப்பிராயம்? அது
0: இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னா, இப்ப ரெண்டு பகுதியா நாங்க ஒரு பாட்டை தரையில ஒரு பகுதி ஒரு பாட்டும் இன்னொரு பகுதி மற்ற பாட்டுக்கும் தந்தா எப்படி இருக்கும்? ஒரே பாடல தான் ரெண்டு பகுதியை
1: தந்திருக்கிறேன்.
0: பாடல அரையற வாசி ஒரு பாடல், அதுலயும் ஒரு பாடல் இதுலயும் தாரது சுகமா இருக்குமா? இப்படி தார சுகமா இருக்குமா?
1: இப்ப தந்த மாதிரி தந்துட்டு
0: அந்த
1: ரெண்டு பந்தியில ஒரு பந்திய நீங்க சரியா படிக்க, மற்ற பந்திய அவ பிள்ளையா படிக்கலாம்.
0: ஓ, இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு பந்தியில முதல் வரிய சரியா பாடி, இரண்டா வரிய பிள்ளையா பாடி, இல்ல இரண்டா வரிய சரியா பாடி முதலா வரிய பிள்ளையா பாடி, அப்படி மாறலாம் தான். இப்ப நான் ரெண்டு வரி வந்துச்சேன்டா, நான் ரெண்டு வரியில ஒரு வரிய சரியா பாடி ஒரு வரிய பிள்ளையா பாடலாம்.
1: பிள்ளையா பாடும் அப்படியும் செய்து பார்க்கலாம்.
0: ஓ,
1: இல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஒருக்கா தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுக மாதண்டேக்கல, அது ஒரு பந்தி. மற்றது இனம் தெரியாமல் மயங்குவது என்ன, முகம் தெரியாமல் கலங்குவது என்ன, அது ரெண்டாம் பந்தி.
0: ஆமாம்.
1: அப்ப அந்த முதலாம் பந்திய சரியா பாடிட்டு, ரெண்டாம் பந்திய பிள்ளையா பாடிட்டு, இந்த மூன்றாம் பந்திய சரியா பாடுற மாதிரி
0: அப்படி பாடலாம். அப்படி போனா சோபா இருக்கும்ன்றீங்களா? முதல் வாரமே சொல்லிவிட்டால் அது இல்ல, நான் சொல்றேன் அது கொஞ்சம் ஒருக்கா பாத்து வச்சுட்டு வரீங்க, இந்த பாட்டு தான் வரும், அது சுகமா இருக்கும்.
1: மறந்து போயிடுவோம்,
0: அது இன்ட்ரெஸ்ட் ஆகும் இருக்காது, என்ன உடனடியா கேக்குற மாதிரியும் இருக்காது.
1: சரி, மெட்டாக்களோட அபிப்பிராயத்தையும் கேளுங்க. நான் இந்த எந்த அபிப்பிராயத்தை சொன்னேன்.
0: சரி,
1: என்னடா நீங்க எல்லா வரியும் பிள்ளையா பாடே,
0: நிறைய சொற்களும் வருகிறது,
1: கொண்டு எழுதுறது கஷ்டமா இருக்கு.
0: ஆமா ஆமா.
1: அப்ப உண்ட ஒரு வரிய இப்படி பாடி, ஒரு வரிய இப்படி பாடி, ஒரு பந்திய அப்படி பாடி, ஒரு பந்திய இப்படி பாடுங்க. மெட்டாக்களோட அபிப்பிராயத்தையும் கேட்டு எதுக்கு
0: சரியா கூட வருது அதை போட்டு பாடி. சரி, ஓகே, சசியம்மா கூப்பிட்டு பாப்பேன். சசியம்மா இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நன்றி சியாமலா.
1: நன்றி,
0: நன்றி. அவர் இணைந்து வணக்கம்.
2: வணக்கம் ரகுண்ணா.
0: ராணி, நீங்க சொல்லுங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை.
2: என்னன்னு சொல்லி சொன்னா, சியாமலா சொன்ன மாதிரி தான் நானும் சொல்ல போறேன். என்னண்டா, இப்ப நான் வந்து இப்ப முதல் வரிய பிற்பகல் தூக்கம் கசப்பதும் இல்லை திட்டங்களில் போட்டு மெல்லடி பண்ணி மெட்டது எல்லாம் எழுதி கொண்டிருந்த நான், ஆசை எழுதினான் எல்லாம் எழுதினான். எனக்கே எந்த சொல்லு விளங்கி இல்ல. முதலாவது என்னென்ன எழுதினான், எந்த கடகடன் எல்லாம் எழுதணும். நீங்க கடகடன் இந்த பேர்ட்ஸ் போயிடும் என்ன. அப்ப நாங்க இங்க ஸ்பைசா பண்ண, அதாவது டே பண்ணி வச்சிருந்தாலும் எடுக்கல, அதாவது நாங்க நேரமும்
0: போயிடும்.
2: அப்ப எல்லாம் கஷ்டம். அது வந்து நீ அவ சொன்ன மாதிரி, இப்ப நீங்க ஒரு ஆள் சரியா படிக்கலாம், ஒரு ஆள் வந்து கணக்கு சொல்ல பிள்ளை விடாமல் படிச்சாலும் நல்ல மண்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் படிச்சாலும் கணக்கு சொல்ல பிள்ளை விடாம படிச்சாலும் நல்ல மண்டு
0: நினைக்கிறேன்.
2: கணக்க நீங்களே ஜோதிச்சு பாருங்க, நாங்க எழுதக்கடையில மற்ற சொல்லு போயிடும். அது அது வந்து நாங்க அவ்வளவு கவனமா இருக்கணும். என்ன நீ அதோட பெரிய சொல்லு தானே,
0: நீ கொஞ்சம் போக போக பிறகு அப்படியே கொஞ்சம் கூட்டியன் போகலாம்.
2: சின்ன சொற்கள்ல புலபிடிக்கிறது சுகம், பெரிய சொல்ல நாங்க திருப்பி எழுதி வைக்கணும். நீ அதோட எங்களுக்கு ஒரிஜினல் பாட்டும் ஞாபகத்துக்கு வராது
0: தானே,
2: வராது. அப்ப இவ எதுல அப்படி பிடிக்கிறீங்க, எதுல புலபடுறீங்கன்னு தெரியாது. அப்ப நாங்க அதையும் எழுதி வச்சிருக்கோம்.
0: இவ சியாமலா சொன்ன மாதிரி முதல் வரிய சரியா தந்து ரெண்டாவது சரியில பிள்ளையா
2: ஈஸியா இருக்கு.
0: அப்ப நீங்க ரெண்டாவது வரியில என்ன புல வருமானு கண்டுபிடிக்க சுகமா இருக்கு.
2: ஆனா ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்க, உண்மையா வாழ்த்துக்கள். நல்ல சூப்பர் இருக்குது, அவ நல்லா படிக்கிறீங்க. நீ அதோட அந்த ஒரு கொமிக்காயும் இருக்குது என்ன, இப்ப நீங்க அதுல வந்து அவவுக்கு பதில் சொல்ற மாதிரி சிரிப்பாயும் இருக்கும்
0: என்ன,
2: அது நல்ல முஸ்பாத்தியா இருக்கு. உண்மையா நல்ல பாடல் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி படிக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்குது. ஆனா கொஞ்சம் எழுதுறது எங்களுக்கு கஷ்டம் தான். உண்மையில அது டக் டக்குன்னு எழுதணுமே,
0: இனி
2: பல்லு கவனமா இருக்கணும் என்ன. இப்ப ஒரு சொல்லு, இப்ப நாங்க எங்கேயாவது ஒரு ஜோசனையா அல்லது ஒரு டெலிபோன் வந்து ஏதாவது ஒன்று வந்ததுண்டா, உடனே ஒரு சொல்லு போயிடும்
0: என்ன.
2: அப்ப அது டக்குன்னு பிடிக்கணும்
0: என்ன.
2: அவர்
0: ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சிவராணி, வணக்கம் சிவராணி.
3: வணக்கம்.

0: சொல்ல பாட்டு முழு பாட்டும் தெரியல சொல்லு, என்னோட பிள்ளைய பிடிக்க கண்டு எழுதி வச்சிருக்கான். உங்களுக்கு மற்ற பாட்டையும் சொல்லித்தான் பிள்ளையும் சொல்லுவோம்.
1: என்னென்ன பிள்ளையன்று எழுதி வச்சிருக்கிறேன்
0: என்னவோ சொல்லுங்க தள்ளி அந்த தள்ளியன் இல்லைங்க தொட்டதால் உள்ள கொண்டது அவ கண் பட்டதால் உள்ள தவிக்கிறதுன்னு
1: சொல்றான். அந்த பாடல்ல ஒரு வரியில
0: அதெல்லாம் நாங்க சேர்த்து சொல்லிக்க கஷ்டமா இருக்கும். அப்ப நாங்க இப்போ இதை மட்டும்
1: எனக்குதான் கூடுதலான வரிகள் வருகின்றது.
0: கருத்து
1: மாறாம
0: இருக்கணும்
1: அதுதான் ஆக வானொலியில
0: வரைக்கும்
1: கொஞ்சம்
0: கஷ்டமானதான்
1: அதுக்குதான் வழிமுறை
0: கேட்கிறேன்.
1: எதிரொலி நிகழ்ச்சிக்கு எல்லாரும் இணையறதுதானே, அதே மாதிரி எல்லாரும் இணையணும். அதுக்குதான்
0: இது இப்ப பாட்டை கேட்டுட்டு அந்த சொல்ல மனசுக்கு வச்சுட்டு வாரது வேற, இது புளிய கண்டுபிடிச்சில்ல வரணும். பாட்டு முதல் பாட்டையும் கேட்கணும், மற்றதையும் கேட்டு எழுதணும். அது கொஞ்சம் கஷ்டம். அந்த வெளியில வெளி எங்களுக்கு வெளி ஆக்கள் ஒன்றும் இல்லாம இருக்கணும், வீட்டுல ஒருத்தர் இல்லாம இருக்கணும், கணவர் இருக்க கூடாது, புள்ளைகள் இருக்க கூடாது.
1: சரி பாப்போம்,
0: எல்லாரும் செலுத்தி போட்டுதான் இந்த நிகழ்ச்சியில நாங்க பங்கு கொள்ளணும். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். சசியம்மா, உங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்பதை காத்திருக்கிறேன். நீங்கள் வந்து கூறிவிட்டால் நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அடுத்த நிகழ்ச்சி செல்லக்கூடியதாக இருக்கு. முடியதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நாம் அந்த வகையில் இணைந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
1: வணக்கம், நான் தான் கதைக்கிறேன்.
0: ஓ சொல்லுங்கம்மா, உங்களோட அபிப்பிராயம்.
1: எல்லாரும் சொன்ன கருத்துக்களுக்கு நானும் ஒத்து போறேன்.
0: என்ன மாதிரி? ஒரு ஒரு மாதிரி
1: கொஞ்சம் இப்படி இருக்கிறது எல்லாரும் கண்டுபிடிக்க கூடியதாயும் இருக்கும். அது அந்த அபிப்பிராயம் எல்லாருக்கும் போகும் போதிருக்கான்.
0: இல்ல ஏன்னு சொன்னா இப்ப பாடல்ல அந்த பாடல்ல நிறைய சொற்கள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இல்லையா?
1: அதுதான் எழுத கஷ்டம்
0: தான். எழுதித்தான் கண்டுபிடிக்கிறீங்களா?
1: நான் வேற டெக்னிக் வச்சிருக்கிறேன். லிரிக்ஸ் எடுத்து போட்டு எடுத்து பார்த்து கொண்டிருப்பேன். நீங்க பாடுறத வர வர அந்த சொல்லுவல் எழுதுவேன்.
0: ஆ சரி சரியா.
1: போன்ல பாப்பேன், ஐபாட்ல கேட்பேன். கண்ணால பாக்க விளங்கும் தானே, என்ன சொல்லு பிளவுறீங்க. அதை எழுதலாம் தானே. ஆனா அது கூட ஃபுல்லா எழுதலாம இருக்கு.
0: ஆமா, இதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வந்து எல்லாரையும் எடுப்போம். என்ன
1: கட்டாயம் இருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளா இருந்தா எல்லாரும் பெருவினம்
0: இணைந்து இந்த வேலை பழுக்கள் மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த பேபி சிவா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில், அதாவது நான் மாதம் ஒரு தடவை தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக தீர்மானித்திருக்கின்றேன். மீண்டும் அடுத்த மாதம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் பேபி சிவா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றது. ஜெயா பிரதர்ஸ் 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழறி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 8:21 ஆகிய ராஜ்யத்தில் 7:21 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம் சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகின்றது பல்லவி தேடும் சரணம். பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அந்த சரணத்துக்குரிய பல்லவி என்ன ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமை போல்தான் 0318-3241-54 0918-5141-4741 வைஃபர் இலக்கம் 0033-650 சைபர் 7-74-27. சரி, இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியில் நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.
1: What?

0: ஆமாம், அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஆமாம், நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மாடி ஒருவர் அடி.
0: ஓகே, நன்றி. பாடி காட்டுங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்
0: ரோசாலி, நீங்க சொல்லுங்க.
2: நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒரு ஒரு மடியிலே ஒரு ஒரு அடி.
0: அந்த பாடலா? ஓகே, நன்றி அம்மா.
2: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது சியாமலா இணைந்திருக்கின்றார், வணக்கம் சியாமலா.
3: வணக்கம். மாசலின் சொன்னதையும் ரோசாலி சொன்னதையும் மாமோதிக்கிறேன்.
0: அப்ப நீங்க கண்டுபிடிக்க இல்லையா?
3: நன்றி,
0: வணக்கம். இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் பகவானா.
0: வணக்கம் பேபி, நலமா?
4: நாங்க நலமா, நீங்க நலமா?
0: ஓ, நலமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல்?
4: அதே பாடுதான். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை.
0: அப்படி என்றீங்க,
4: அப்படிதான்.
0: ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி, நன்றி,
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் பேபி சிவா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ஜோகேஸ்வரி அம்மா, நலமா?
5: நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமா இருக்கிறேன். சொல்லுங்க.
5: ஒரு
0: சொல்லு ரெண்டு சொல்லு கண்டுபிடிச்சிருவேன்.
5: அப்ப கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா கண்டுபிடிச்சி கட்டிக்கார சொல்லுவாங்க தானே. நீங்களும் அதை ஒரு புது நிகழ்ச்சியை வேசி ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து அதை கொண்டு வந்தவங்களுக்கு வாழ்க்கையில கூறிக்கொண்டு நானும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். பாட்டு நான் ஒரு குழந்தை, அந்த அந்த பாட்டுன்னு தான்
0: நானும் சொல்றேன்.
5: மாதிரி நேரம் பிடிக்க வேண்டியானே.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் யோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம்.
6: வணக்கம் ரகு.
0: வணக்கம் கமலவேணி, நீங்க? சரியா வருமா அந்த பாட்டு?
6: நீ ஒரு குழந்தையோ குமாரியோ தெரியல
0: பாப்பா. வடிவா தெரியாத?
6: பாட்டு தெரியும், வரிய மறந்துட்டேன்.
0: வரிய மறந்துட்டீங்க, அப்ப கேள்வி அடையாளம் தான் போடணும்.
6: போட்டுட்டு நீங்க கொண்டு போறேன்டா. போங்க, உங்களுக்கு இல்ல போலாடாக்கு.
0: பரவாயில்ல, மாத்தி மாத்தி கொண்டு வந்து பாப்போம்.
6: எனக்கும் அது கஷ்டம், என்னென்ன சாப்பாடு செய்தோன்னா அதுல பாட்டுகள் எழுத முடியாம போச்சு.
0: ஆமா ஆமா, ஞாபகத்திலேயும் இருக்காதானே.
6: சாப்பாடு தர சொல்லி போட்டு அப்புறம் போட்டு கொடுத்து வர நீங்க நிகழ்ச்சி முடிச்சிட்டீங்க. சரி, அது நீ அவ சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சி நாங்கள் அது உன்னிப்பா கேட்டுட்டு அக்கள் சொல்ல சொல்ல அது கிச்சனுக்கு கொண்டு வச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சுதான் பிடிக்கிறது இல்ல. இது கிட்ட இருந்தா செய்ய வேணும்,
0: கிட்ட இருந்து கஷ்டம். சாப்பாடு டைம் என்ன
6: அந்த டைம் ஒரு பொல்லாத டைம்.
0: ஓகே,
6: நான் அதுல சொன்னேன், நான் உங்கள்ட்ட நிகழ்ச்சிக்கு வரைக்கும் இல்லை அப்பம் தோசை இல்லை நிப்பாட்ட வேணுமெண்டு. வெள்ளிக்கிழமை தான் அதை நான் செய்கிறது, மறக்கிற டைம் தான் அதை செய்கிறது. அப்ப
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் மீனா.
8: எனக்கு வந்து நேரம் சரி வரையில.
0: அப்படியா?
8: போடலாமா?
0: இல்ல,
8: ஆறே
0: காலுக்கு இந்த நிகழ்ச்சியை மாசத்துல
8: இருக்காத்தான்.
0: இல்ல, நான் சொல்றேன் சொன்னா அந்த பாட்டு படம் நிகழ்ச்சிக்கு
9: அந்த நேரத்துல இத போட்டு போட்டா உங்களுக்கு எல்லாரும் கேட்க கூடியதா இருக்கு. மாடு கேட்க
10: என்ன
9: மீனா மகேசன் அவர்கள். சரி, யாராவது உணவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள்.
11: கொடியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலேவா, மங்கம்மாவேவா, தோறு தோட்டம்
9: அனைவருமே. சரி, இந்த நேரத்தில் ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம்
9: ரதி அம்மா.
12: நான் கேட்டு வந்திருந்தேன் முதல் போட்டேன். எங்களுக்கு பாட்டு முழுக்க தெரியல.
9: அது சரியோ?
12: அப்ப கஷ்டம். மற்றது போட்ட நேரம் சாப்பாடுகள் பிள்ளைகள் அதை தாங்க இதை தாங்க வேற எல்லாம் குழம்பிடும்.
9: கஷ்டம் என்ன அந்த டைம் கஷ்டம் என்ன முதல் எதிரொலி முதல் பாட்டும் படம் அதில் தொடர்ந்து எதிரொலி
12: பாட்டும் படத்துக்கு சாப்பாடு செய்ய துவங்கியாச்சு.
9: சரி சரி, ஓகே, அது கேட்டுக்கண்டே சொல்றதானே என்ன
12: பல்லவிதம்
9: இதுல என்ன பாட்டை கண்டுபிடிச்சீங்க? இந்த
12: பாட்டு
9: அந்த பாட ஓகே. நன்றி அம்மா.
12: நன்றி நன்றி
9: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார், ரதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது கலேக நேரம் சரியாக 8:29 ஆகிய ராஜ்யத்தில் 7:29. சரி, இந்த பாடல் சரியா என்று சரி பார்த்துக் கொள்வோம்.

சரியான பாடலுக்கு ஆரம்பித்து வைத்திருந்தார் மாசினியின் அவர்கள். அதனை தொடர்ந்து ரொசாலி, ஷியாம்ரா, பேபி, சிவா, ஜோகேஸ்வரி அம்மா, கமலவேணி, சதீஷ், மீனா, ரதியம்மா அனைவருமே சரியான பாடலுக்கு வந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இப்பொழுது கலேக நேரம் சரியாக 8:33 அச்சராஜ்யத்தில் 7:33 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரணம், பல்லவி தேடும் சரணம்.

0: 71 வைபர் இலக்கம் 0033650 சைபரில் 74 27 3 இணைப்புகளிலும் இப்பொழுது நேயர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம். இடையில கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் நின்று நினைக்கிறேன்.
0: ரேடியோவா?
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும்.
0: கச்சேரி ஆரம்பம் கதகதான் போதுமா சரி?
2: என்ன இல்லை, என்ன பாட்டு எனக்கு பிடித்த பாடல் என்று சொன்னால் அது மனதில் இருக்கிற பாட்டு உண்டு.
0: ஆமாம் ஆமாம். எல்லாரும்
2: அதே நேரத்தில் வந்து கமலாசன படம், கமலாசன் வந்து மிக சிறு வயதிலே இந்த மன்மதலில படம் நடிச்சிருக்கிறார். அவருக்கு இது ஒரு எப்படி சொல்றேன்னு சொன்னால் ஒரு ஒரு என்ன சொல்றது வாரன் ஏதோ ஒரு இதுல முயலுக்கு மேல ஏதோ இதுக்கு மேல பனம்பழம் மாறி தலைக்கு மேல பனம்பழம் மாறி விளங்க
0: சொல்றேன்.
2: அதே மாதிரித்தான் அவர் அதன் படத்தை நினைச்சு நடித்தவர். ஆனால் நல்லா
0: நடிச்சிருக்கிறார். அந்த படம் நல்ல படம்,
2: நல்ல படம், நல்ல படம். கமலாசன் அது வந்து அவருக்கு அவற்ற வயதுக்கு மீறிய படம் அது. ஆனால் வந்து அவர் பயப்பட்டவர். ஆனால்
0: பாலச்சந்திர
2: பாலச்சந்திரர் வந்து அவரை ஊக்கப்படுத்தி அந்த படத்தை செய்தவர். ஆனப்படியால் அந்த படம் வந்து சிறப்பாக அமைந்தது. நானே வந்து ஒரு 4-5 தரம் பார்த்துருப்பேன்.
0: அப்படியா?
2: ஆமாம் ஆமாம். என் கூட தான் பார்த்துருப்பேன். என்ன என்ன சொன்னால் எனக்கு அந்த பாடல்கள் முழுக்க பிடிக்கும். இந்த டெலிஃபோனில் ஒரு பாட்டு இருக்கு தானே,
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர்.
2: ஹலோ மை டியர் ராங் நம்பர். ஆனால் சில பேருக்கு அந்த சில படங்களை அந்த படத்தில் உள்ள காட்சியிலே விளங்காது. அதில் அவர் வந்து அந்த ஸ்லீப்பரை மாற்றி போட்டுட்டு போவார் தெரியுமா
0: உங்களுக்கு? கவனம் இல்லை எனக்கு. அவ்வளோ
2: சோடி மாறிடும் ஸ்லீப்பர். அதெல்லாம் வந்து அது பாலச்சந்திரக்குரிய பாணி அது. ஆன வழியால் அது படம் வந்து எப்படி சொல்றேன்னு தெரியாது. நான் எங்களுக்கு அதை விட குறைஞ்ச வயசுலாம் அந்த படம் பார்த்துனாங்க. அவரோட அப்படியே எங்களுக்கு 10 வயசு குறைவு இன்னும் இருக்குமெல்லாம்
0: நினைக்கிறேன்.
2: 10 வயசு அப்படித்தான் இருக்கும். இல்ல 10-8 வயசு குறைவு. ஆமாம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: நன்றி
0: வணக்கம். இருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம். சொல்லுங்கம்மா.
4: ஆறுமுகம் பாடும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன. கொஞ்சம் பிழைச்சு போச்சு.
0: பரவாயில்ல.
4: நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்போ இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி.
5: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
0: அந்த பாடல் என்ன?
5: ஆமா. கணவன் அமையதெல்லாம் மனைவி கொடுத்த வரம்.
0: மனைவி கொடுத்த வரம் என்ன? நன்றி அம்மா.
5: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் ரோசாரி அவர்கள். இப்போ இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
6: நானும் மனைவி அமைவதெல்லாம் என்று சொல்லி அன்புடன் விடப்படும்.
0: ஓகே. நன்றி அம்மா.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி, அவனைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம். சரி, அதுக்கு முதல் ராணி சம்பந்தர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
7: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம்.
7: அதே பாடல் தான். ஏன் அப்படி சொல்லுவான்? கணவன் அமைவதெல்லாமும் இறைவன் கொடுத்த மரம் தானே.
0: இறைவன் கொடுத்த மரம் சொல்லலாம் என்ன?
7: அதை ரெண்டையும் சேர்த்து தான் அந்த பாடலை கொண்டு வந்திருக்கோம்.
0: அப்படி கொண்டு வந்திருக்கோம்.
7: எல்லாத்திலும்

0: பெண்கள்கிட்ட வந்துருவி நம்ம
1: எங்களுக்கு அப்படி ஒன்றுமே தெரியாது, எங்கள்கிட்ட வராதுமே
0: தெரியாது. பாடலை மட்டும் படிப்பீங்க?
1: பாடலை படிப்போம், அது உள்ளதை அப்படியே எழுத்து தவறாம படிப்போம், சில நேரம் எழுத்து பிள்ளையும் வரும்.
2: நன்றி அவர் இணைந்திருந்தார்
1: கலாராணி அவர்கள். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள், அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.

சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் ஷியாமலா. அதனைத் தொடர்ந்து மாசலியின் கமலவேணி, ஜோகேஸ்வரி அம்மா, ரோசாலி, சசியம்மா, ராணி, சம்பந்தர், கலா, ராணி அனைவருமே சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூடிக்கொண்டு இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை

0: ஆம், அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மாசலின். சரி, நீங்க சொல்லுங்க. வண்ணம் கொண்ட வண்ணிலவே வானம் விட்டு வாராய். ஓகே, நன்றி
1: நன்றி. வணக்கம். எல்லா நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாரி நாட்கள் இனிதாக அமையட்டும் சொல்லி வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம்.
2: வண்ணம் கொண்ட வெண்ணிலவி வானம் விட்டு வாராயோ. நல்ல பாடல். பாலசுப்ரமணியன் தான் படிப்பேறேன். அருமையா படிப்பேறேன்.
0: ஓகே,
2: நன்றி அண்ணா இந்த பாடலை கொண்டு வந்ததுக்கு. நீங்களும் சுகமாக போய் சேர்ந்து அடுத்த முறை சந்திப்போம் அண்ணா.
0: நன்றி.
2: சுகங்கட்டன்னு சொல்லுங்க. நன்றி அண்ணா.
0: நன்றி
2: நன்றி அண்ணா.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சமந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: கேக்குது கேக்குது அண்ணா.
0: நீங்க நீங்க சொல்றது கேக்கல, இப்ப கேக்குது. கலா ராணி.
3: ஓம் அண்ணா, எனக்கு நீ மிகவும் பிடித்த பாடல் அண்ணா. இப்ப நீங்க பாடுற குரல்ல கேட்க இன்னும் பிடிக்கும். வண்ணம் கொண்ட வண்ணிலவே.
0: வண்ணம் கொண்ட வண்ணிலவேன்னு சொல்றீங்களா?
3: விட்டு வாராயோ.
0: வானம் விட்டு வாராயோ. என்ன? ஓகே, நன்றி அம்மா.
3: வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த சந்திப்போம் அண்ணா. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் ரகு. திருமதி தேவேந்திரன்.
0: திருமதி தேவேந்திரம்மா, நீங்க சொல்லுங்க.
4: மதை பாடலான் வண்ணம் கொண்ட வண்ணிலவே.
0: அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே, நன்றி
4: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் ரதியம்மா.
5: இல்ல, நான்
0: யோகேஸ்வரி அம்மா. வணக்கம் யோகேஸ்வரி அம்மா.
5: நானும் வீரமாறு சொல்லி விட நீங்க மாறி சொல்லி போட்டீங்க. நன்றி வணக்கம். நானும் இந்த வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்ற பாட்டு சொல்லுறேன்.
0: அந்த பாட்டு சொல்றீங்களா?
5: பிண்டைக்கு லைன் கொஞ்சம் ஆக்கள் நேர்கள் குறைவா இருக்கிற வழியா லைனும் கிடைக்குது. நானும் ஏன் விடுவார் என்று வந்து விட்டேன்.
0: ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் யோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்ப இருக்கின்றார் சியாமலா. வணக்கம் சியாமலா.
6: வணக்கம்
0: வணக்கம்.
6: நானும் வண்ணம் கொண்ட வண்ணிலவே என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் மீனா. இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவு, வணக்கம். வணக்கம்
8: வணக்கம்.
0: அவர் வந்திருந்தார் ராசாதி தியாகராஜா அவர்கள். இணைந்திருக்கும் அடுத்த அன்புற, வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
9: நானும் வண்ணம் கொண்ட வண்ணிலவே என்று சொல்லி அன்புடன்
0: நன்றி அம்மா. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம்
10: வணக்கம்.
0: ரோசாலி.
10: ஆமா,
0: நீங்க சொல்லுங்க ரோசாலி.
10: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வராயோ.
0: அந்த பாடல் என்ன?
10: அந்த பாடல் என்று சொல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறிந்தார்கள். அந்த பாடலாண்டு சரி பார்ப்பதற்கு முதல் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் சங்.
11: வண்ணம் கொண்ட வண்ணிலவே.
0: வண்ணம் கொண்ட வண்ணிலவே சொல்றீங்களா? சரி ஓகே, பாப்போம். நன்றி.
11: இன்றைக்கு
0: இந்திரன் தான். ஆமா, நன்றி நன்றி வணக்கம். அருணைந்திருந்தார் சன் அவர்கள் அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.

ஆம், சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து ராணி சம்பந்தர், கலாராணி, யோகேஸ்வரி அம்மா, ஷியாமலா, மீனா, ராசாத்தி, தியாகராஜா இருக்கின்றேன், வடிவாக எழுதவில்லை, சசி அம்மா, ரோசாரி, அனைவருமே சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்க நேர்களே. ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய இரவு பிரதான செய்தி.

0: ആൺകുവർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിട്ട് കൊണ്ടു വയ്ക്കൂ
1: എന്നാണ് ചുമ്മാ പുരുമുറുത്തേണ്ടത്. എന്തിനാണ് മുന്നോട്ട് ഇരിക്കില്ല? புது வீடும் லோனும் எடுத்து கொடுக்கறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் சரியா வர போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.

0: இப்போது படிப்பது சோட்டியம் ரெண்டு என்ற உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தலைப்பில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம் அகத்தில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கலுட்டு பார்த்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறது
1: விடாது இங்க போங்க போ.
3: உள்ள சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH
5: இலக்கம் 5 3,98
3: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறவேசி இலக்கம் 03 9 71 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி

சாமி பாராளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை வெளிவருவதற்கு இலங்கை தமிழிசை கட்சி முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் எனவும், கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் சுரேசாலை ஆகியோர் விடுவிக்கப்படக்கூடாது, உண்மை வெளிவர வேண்டும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலி வடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 37 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள்குடியேற்ற கோரி எதிர்வரும் திங்கட்கிழமை ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றினை அந்த பகுதி மக்கள் முன்னெடுக்க உள்ளனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990 ஜூன் 15 வேலி வடக்கு பிரதேச மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜூன் 15 அந்த பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டு 37 ஆண்டுகள் நிறைவடைகிறது. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் அந்த பகுதி மக்கள் இன்னமும் மீள்குடியேற அனுமதிக்காது அந்த பகுதி மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். இந்த நிலையில் தமது காணிகளில் இருந்து ராணுவத்தினரை வெளியேற்றி தம்மை தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற அனுமதிக்க வேண்டும் என திங்கட்கிழமை ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக மயிலிட்டி குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்துள்ளது. தமது போராட்டத்திற்கு கட்சி பேதங்களின்றி அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் தரவுகளின்படி 2026 இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் இலங்கையில் நீரில் மூழ்கி 122 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 113 ஆண்களும் 9 பெண்களும் அடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2024 510 ஆண்கள் மற்றும் 85 பெண்கள் உட்பட 595 உயிரிழப்புகளும், 2025 309 ஆண்கள் மற்றும் 67 பெண்கள் உட்பட 376 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளரின் கூற்றுப்படி 2024 முதல் 2026 வரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கியதால் மொத்தம் 1093 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என தெரியவந்துள்ளது. எனவே விடுமுறை நாட்களிலும், குறிப்பாக வர இருக்கும் புசன் பண்டிகை காலத்திலும் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லும் பிள்ளைகள் மற்றும் இளைஞர்கள் குறித்து பெற்றோர்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்கட்சியில் இருக்கும்போது பழைய தேர்தல் முறையிலானது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய தற்போது பழைய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்த முடியாது என்று குறிப்பிடுகிறார் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பழைய முறையோ புதிய முறையோ எந்த முறையிலாவது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை எந்த அளவுக்கு உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வருண ஜெயசுந்தரவை கைது செய்வதற்கோ அல்லது தடுத்து வைப்பதற்கோ இந்த கட்டத்தில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என சட்ட மா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளார். உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் நியாயமான காரணங்களின்றி தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி வருண ஜெயசுந்தரவால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தன்னி நீதிமன்றத்திற்கு இந்த விவரத்தை உத்திபூர்வமாக தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நெருங்கியிருந்த வேளையில் அரசாங்கத்தின் கொள்முதல் நடைமுறைகளை மீறி தென் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நாற்காலிகளை விநியோகித்து அரசு நிதியை முறையீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தென் மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வா உட்பட இருவரை பிணையில் செல்ல கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதர்கம இன்று அனுமதித்துள்ளார். சந்தேக நபர்கள் இருவரையும் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல அனுமதித்த நீதவான் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்துள்ளார். அத்துடன் பிணையில் அனுமதிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் இருவருக்கும் தென்மாகாண அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தென்மாகாண சபை வளங்களுக்குள் நுழைவதற்கு நீதவான் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முதலாவது சந்தேக நபரை இதுவரும் 26 மீண்டும் விளக்கவரில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த சம்பவம் குறித்து மேலும் பலரிடம் வாக்குமூலங்களை பெற வேண்டியுள்ளதாக கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித

0: குழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் 22 நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இன்றைய அகழ்வின் போது 2 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளின் சிறுவருடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 341 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 327 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மனித எண்புக்கூட்டு குவியல் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எண்புக்கூட்டு குவியல் இதுவரையிலான அகழ்வு பணிகளில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்புக்கூட்டு குவியலில் 23 குவியல் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்ல்ஸ் வைட்லி பெல்ஜியத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை மற்றும் அதன் கீழ் தமிழ் சொல்லிசை கலைஞர் சங்கீதன் அண்மையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை ஆகிய முக்கிய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் சாணக்கியன் தனது கடுமையான கவலையை வெளிப்படுத்தியதுடன் குறித்த கைதானது இலங்கையின் கருத்து சுதந்திரம், ஜனநாயக உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்தும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சங்கீதனின் கைது தொடர்பாக இலங்கை தமிழிசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் அனுப்பிய கடிதத்தை சாணக்கியன் வைத்திலியிடம் கையளித்ததுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த சட்டத்தை நீக்குவதற்கு அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் பலமுறை உறுதியளித்த போதிலும் அது தொடர்ந்தும் குறிப்பாக தமிழ் சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் வரிச்சலுகை திட்டத்தின் கீழ் இலங்கையின் கடன் பாடுகளின் பின்னணியில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் சாணக்கியன் கவனத்திற்கு கொண்டு சென்றார். சங்கீதனின் தடுப்பு காவல் உட்பட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நபர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதானது GSP பிளஸ் தகைமைக்கு அடிப்படையாக அமையும் சர்வதேச மனித உரிமை பொறுப்புகளை இலங்கை முறையாக பின்பற்றுகிறதா என்ற கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் இந்த சட்டத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு, அடிப்படை உரிமைகள், கருத்து சுதந்திரம், சட்ட ரீதியான நடைமுறைகள் மற்றும் ஜனநாயக ஆட்சி முறை ஆகியவற்றில் இலங்கை கொண்டுள்ள கடப்பாடுகளை சீர்குலைப்பதாக உள்ளதென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல்கள் அவசரமாக நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிவர்த்தி செய்வதற்கு அதிகாரப்பூர்வ பகிர்வு மற்றும் ஜனநாயக பிரதிநிதித்துவம் ஆகியவை இன்றியமையாதவை என்று சாணக்கியன் வலியுறுத்தினார். அத்துடன் தற்போதைய அரசியலமைப்பு சீர்திருத்த முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்பட்டது. எதிர்கால அரசியலமைப்பு ஏற்பாடுகள், தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், சமத்துவம் மற்றும் அபிலாஷிகளை பாதுகாப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தை கவனத்திற்கொண்டு சாணக்கியன் காணாமல் போன தங்களது அன்புக்குரியவர்களுக்கான உண்மை மற்றும் நீதியை தேடி தொடர்ந்தும் முன்னெடுத்து வரும் போராட்டங்களை சுட்டிக்காட்டினார். சர்வதேச தரத்திற்கு இணங்க பொறுப்பு கூற நம்பகமான உண்மை கண்டறியும் வழிமுறைகள் மற்றும் நீதி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். தமிழ் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் தொடரும் காணி ஆக்கிரமிப்பு குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. பெருமளவிலான காணிகள் இன்னும் ராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டிய சாணக்கியன் அவற்றை உடனடியாக விடுவித்து உரிய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் மீள் குடியேற்றத்தை எளிதாக்குவதற்கும் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் கண்ணியத்துடன் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் காணி விடுவிப்பு மிகவும் அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் நியாயமான அரசியல், மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி கவலைகளை கையாள்வதில் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை சாணக்கியன் வலியுறுத்தினார். இந்த விவகாரங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொடர்ச்சியான அக்கறையும் வரவேற்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு 2026 ஜூன் 15 முதல் 24 வரை இலங்கைக்கு தனது 2 பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவார அமைச்சு அறிவித்துள்ளது. 2017 டிசம்பரில் சித்திரவதைக்கு எதிரான உடன்படிக்கையில் விருப்பு தேர்வு நெறிமுறையில் இலங்கை இணைந்ததை தொடர்ந்து SPT 2019 ஏப்ரலில் தனது முதல் பயணத்தை மேற்கொண்டது. இணைந்தவுடன் இலங்கை அரசாங்கத்தால் கீழ் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தேசிய தடுப்பு பொறுமுறையாக நியமிக்கப்பட்டது. தனது வரவிருக்கும் பயணத்தின் போது 4 பேர் கொண்ட எஸ்பிடி தூதுக்குழுவினர் அமைச்சர் மட்டத்திலான சந்திப்புகள் நடத்துவதோடு தொடர்புடைய அரசாங்க அமைச்சகங்கள், திணைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களில் மூத்த அதிகாரிகளுடனும் கலந்துரையாடுவார்கள். மேலும் இந்த தூதுக்குழுவினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளையும் குடிமை சமூக உறுப்பினர்களையும் சந்திப்பார்கள். இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையுடனான தனது தொடர்ச்சியான ஈடுபாட்டு கொள்கைக்கு இணங்கவும் அரசியலமைப்பிற்கு இணங்க தாமாக முன்வந்து மேற்கொள்ளப்பட்டு தொடர்புடைய சர்வதேச ஆவணங்களில் பொறிக்கப்பட்டுள்ள தனது உடன்படிக்கை அமைப்பு கடமைகளை நிறைவேற்றும் வகையிலும் துணைக்குழுவுடன் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான மற்றும் ஒளிவு மறைவற்ற முறையில் ஈடுபடும். இந்த குழுவில் ஆயிஷா சுஜின் முகமட், ஜேக்கப் ஜூலியன் செபெக், அனிகா டோம்ஃபிக் மற்றும் நிகா வராஸ்ஹெலியா ஆகியோர் இடம்பெறுவார்கள். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள எஸ்பிடி செயலகத்தின் அதிகாரிகளும் அவர்களுடன் கலந்து கொள்ள உள்ளனர். சுரேஷ் அளவிற்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது கூடாரம் அமைத்து உண்ணாவிரதமிருந்த விமல் வீரவன்சர் தனது மனைவி மற்றும் சகோதரருக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது ஏன் அமைதி காக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கர் தெரிவித்தார். சுரேஷ் சாலை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக தியாசிரி ஜெயசேகர எம்பி சபையில் தெரிவித்தார். வழக்கறிஞர் என்ற தகுதியுடைய ஒருவர் இத்தகைய பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடுவது ஏற்புடையதல்ல. சுரேஷ் சாலை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டார் என்றால் இவர்கள் ஏன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடவில்லை? விமல் வீரவன்சவின் மனைவிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவரது சகோதரருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக சட்டம் பாய்ந்த போது உண்ணாவிரதம் இருக்காத விமல் வீரவன்ச சுரேஷ் சாலைவுக்கு ஆதரவாக மட்டும் ஏன் கூடாரம் அமைத்து போராடுகிறார்? அரசியல் லாபத்திற்காகவும் விசாரணைகளை திசை திருப்பவும் எதிர்க்கட்சியினர் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு எதிராக சட்டம் முறையாக அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. தவறான கருத்துக்களையும் பொய்களையும் பரப்பி நாட்டு மக்களை திசை திருப்ப அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இவர்களால் ஏமாற்ற முடியாது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதன் மூலம் நாட்டு மக்கள் செய்த தியாகங்களுக்கு இன்று பெருமதி கிடைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலை விவகாரத்தை பயன்படுத்தி விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மன்புல போன்ற இனவாத சக்திகள் சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தை தூண்டி நாட்டின் முரண்பாடுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இன்று வரை நீங்காத வழியாகவே இருக்கிறது. பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்கள் நீதி கோரி போராடுகிறார்கள். இந்த தாக்குதல்களால் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்த முஸ்லீம் மக்களும் உண்மை வெளிவர வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த முஸ்லீம் இனத்தின் மீது சுமத்தப்பட்ட காரை நீங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டு புதிய தகவல்கள் வெளிவரும் நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கோட்டை போயிருந்த நிலையத்திற்கு முன்பாக சுரேஷ் சாலவுக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவது துரதிருஷ்டவசமானது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சாலே தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றம் ஊடாகவே நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து விசாரணை அதிகாரியை மாற்ற கோருவதும் சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என கூறுவதும் சிறுபிள்ளைத்தனமான செயலாகும். இது விசாரணைகளை திசை திருப்பும் முயற்சியாகும். இதே போராட்ட களத்தில் கலந்து கொண்ட தீரர் ஒருவர் சுரேஷ் சாலே ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஜமாத்தே இஸ்லாம் அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, அசாத் சாலி, அக்னாப் ஜாசிம் போன்ற முஸ்லிம்கள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் சிறையில் இருந்த போது இந்த தேரர்களோ அல்லது இனவாத சக்திகளோ அவர்களுக்காக ஒருபோதும் குரல் கொடுக்கவில்லை. நானும் எனது சகோதரரும் கூட இவ்வாறே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோம். எமக்காக பல நல்லுள்ளங்கள் குரல் கொடுத்தன. ஆனால் நாங்கள் அந்த நேரங்களில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவோ அல்லது இனவாத சக்திகளை ஒன்றிணைக்கவோ முயற்சிக்கவில்லை. ஆனால் இன்று குண்டு தாக்குதலின் உண்மை வெளிவராமல் தடுப்பதற்காக அனைத்து இனவாத சக்திகளும் ஒன்றிணைந்துள்ளன. ஆகவே குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும். இத்தகைய இனவாதிகளின் சில்லறைத்தனமான அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிமடையக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புலனாய்வுத்துறையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே மீது மீது மட்டும் சுமத்த முற்படுவது தவறானது என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் முழுமையாக சுரேசாலை மீது சுமத்த முயற்சிக்கப்படுகிறது. ஆனால் 2017 இலங்கையில் ஐஎஸ் பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் குறித்து முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இந்த சபையில் எச்சரித்திருந்தார். ஆனால் அன்று எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2019 ஏப்ரல் 21 அன்று தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்பாக ஏப்ரல் 10 தாக்குதல் நடத்தப்போவதாக பிரமுகர்களின் மெய் பாதுகாவலர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த காலத்தில் நான் உவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது எனது மெய் பாதுகாப்பு பிரதானிக்கு அந்த தகவல் கிடைத்தது. அத்துடன் தாக்குதலுக்கு முன்னர் சக்ராம் கொழும்பில் பிடிபட்ட போது அவரை சாய்ந்தமருது நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற சட்டத்தரணி தற்போது இந்த பயங்கர பாராளுமன்றத்தில் இருக்கிறார். எனவே இந்த தாக்குதலில் தொடர்புடையவர்கள் பலர் இருக்கையில் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் இவ்வாறு சுரேசாலை மீது மட்டும் சுமத்த முடியும். மேலும் தற்போது குற்றப்புலனாய்வு துறையில் இருக்கும் சாணி அபிசஹர மற்றும் ரவி செனவிரட்ன ஆகியோர் இருவரும் அன்று போலீஸ் சேவையில் இருந்தவர்களே. அவர்கள்தான் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வந்தார்கள். எனவே இந்த சம்பவம் குறித்து தெரிவிப்பதாயின் இன்னும் பல விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றங்களில் நிலவும் நீதியரசர்களின் வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்குமாறு நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்குமாறும் வலியுறுத்தி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பம் இட்ட கடிதம் இன்று வெள்ளிக்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் காணாமல் போன சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். வடக்கில் காணாமல் போன மீனவர்கள் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் உடனடியாக மேற்கொண்டோம். சம்பவம் குறித்து அறிந்தவுடன் கடற்படையினர் கொழும்பில் உள்ள தேடல் மற்றும் ஒருங்கிணைப்பு மையம், வட பிராந்திய கடற்படை அதிகாரிகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியவற்றுக்கு அறிவிக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டன. பாதுகாப்பு செயலாளர், கடற்படை மற்றும் ராணுவ தளபதிகளுடனும் நான் இது குறித்து பேசியுள்ளேன். இந்த சம்பவத்தில் 4 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். இதனால் 3 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அர்ச்சுனா எம்பி தனது கேள்வியில் 2 மீனவர்கள் மட்டும் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் போதிய தெளிவின்றி ஊடக கண்காட்சிக்காகவும் தமது சமூக வலைதளங்கள் வியூஸ்களை அதிகரிப்பதற்காகவும் அவர் இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளார் என்பது தெளிவாகிறது. இது மிகவும் உணர்வு பூர்வமான பிரச்சனை. இதனை நகைச்சுவையாக கருத வேண்டாம் என நான் அவரிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். அர்ச்சுனா எம்பி எழுப்பியுள்ள சில கேள்விகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு உரியவை. அவற்றை அவர் உரிய நிறுவனங்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அனைத்து விடயங்களிலும் விளையாடுவது போலவே மீனவர் விவகாரத்திலும் அவர் விளையாடுகிறார் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சுவிஸ் நாட்டு தூதுவர் திருகோணமலைக்கு நேற்று விஜயம் செய்திருந்தார். இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநரையும் அவர் சந்தித்து கலந்துரையாடினார்.
1: சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி, சிறிவால்ட், கிழக்கு மாகாண ஆளுநர், பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய அபிவிருத்தி திட்டங்கள், பொருளாதார நிலைமைகள், இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதராக எனது பிரியாவிடை பயணமாக இங்கு வந்துள்ளேன். தற்போது கிழக்கு மாகாண ஆளுநரை சந்தித்தது மகிழ்ச்சியாக உள்ளது. ஆளுநர் கையாளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நாங்கள்
2: கலந்துரையாடினோம்.
1: கிழக்கு மாகாணத்தில் அரசினால் முன்னெடுக்கப்பட்ட காணி அந்நியமயமாக்கல் தொடர்பான ஆய்வு அறிக்கை வெளியிடும் நிகழ்வு திருகோணமலை உப்புவழியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி சிறிவால்ட், தூதரகத்தின் அரசியல் பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரி, திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
0: அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ராணுவ விவகாரங்கள் மற்றும் ஆயுதங்களை அகற்றும் பணிகத்தின் திட்ட முகாமியாளர் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்ணிவடி அகற்றும் பணிகளை நேற்று பார்வையிட்டார்.
1: அமெரிக்க ராஜாங்க துணைக்களத்தின் அரசியல் ராணுவ விவகாரங்கள் மற்றும் ஆயுதங்களை அகற்றும் பணியகத்தின் திட்ட முகாமியாளர் கேட் டி கிளாம் கிளிநொச்சி பழைய அரசர்கேணி பகுதியில் அமெரிக்க அரசின் நிதியுதவியில் முன்னெடுக்கப்படும் டேஷ் மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் செயற்பாடுகளை பார்வையிட்டார். இதனையடுத்து பழைய மத்திய கல்லூரியில் வெடிப்பொருள் அபாயம் தொடர்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கிலும் அவர் பங்கேற்றார். இதன்போது பழைய மத்திய கல்லூரிக்கு 30 கதிரைகளையும்

0: காண ஆஸ்திரேலிய உயிர் தானிகள் நேற்று மட்டக்களப்பில் ஒரு ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார்.
1: Issues for Eastern Province and in particular for this area around Batakaloa.
2: கிழக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பை சூழ உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் இன்று நான் சமூக பிரதிநிதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் சிவில் சமூக உறுப்பினர்களோடு கலந்துரையாடினேன். நாம் காத்தான்குடிக்கும் சென்றோம். அங்குள்ள மக்கள் எதிர்நோக்கும் சில பிரச்சனைகள் தொடர்பிலும் அங்குள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளோடு கலந்துரையாடினேன். அதனையடுத்து இன்று பிற்பகல் மட்டக்களப்பு நகரில் சிவில் சமூகத்தினர் மற்றும் ஊடகவியலாளர்களை சந்தித்தேன். இங்கு வாழும் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடினோம். வாழைச்சேனையில் உள்ள சமூக பிரதிநிதிகளோடும் கலந்துரையாடினோம். இந்த சந்திப்பு ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கையின் கூட்டு நடவடிக்கையான ஆபரேஷன் ரசீலா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக அமைந்தது. சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்ய முயற்சிப்பதில் உள்ள ஆபத்துகள் தொடர்பில் சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஊட்டுவதை எமது விஜயம் நோக்கமாக
1: கொண்டிருந்தது.
0: இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ சோமதா அவர்கள் மீண்டும் மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரட்ன கமகே ஆகியோர் முன்னிலையில் இலங்கை கடற்தொழில் கூட்டு தாபனத்தின் தலைவர் முகமது நவ்ராஸ் நசாரிடம் 6 குளிரூட்டப்பட்ட டிரக் வண்டிகளை ஒப்படைத்தார். இந்த ஒப்படைப்பு ஜப்பான் அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் 200 மில்லியன் ஜப்பானிய ஜென் மொத்த மதிப்புள்ள மானிய உதவி திட்டமான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இலங்கையின் குளிர்பாதன சங்கிலித்திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலையில் 3 பனிக்கட்டி தயாரிக்கும் இயந்திரங்களை வழங்குவதும் இந்த திட்டத்தில் அடங்கும். தற்போது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருந்து கொழும்புக்கு சுமார் 300 முதல் 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு மீன் மற்றும் பிற கடல் பொருட்களை கொண்டு செல்லும் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது. அறுவடைக்கு பிந்தைய கணிசமான இழப்புகள், போதுமான வெப்பநிலை கட்டுப்பாடு இல்லாதால் பொருட்களின் தரம் குறைதல் மற்றும் அதன் விளைவாக ஏற்றுமதி போட்டித்திறன் குறைதல் ஆகியவை இதில் அடங்குகிறது. இலங்கையின் மீன்பிடி துறையில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் 400% வரை உயரக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒப்படைக்கப்பட்ட 6 குளிரூட்டப்பட்ட டிரக் வண்டிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருந்து கொழும்புக்கு கடற்பொருட்களை கொண்டு செல்வதற்காக இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தால் இயக்கப்படும். இந்த வாகனங்களின் அறிமுகம் மீன்பிடி குளிர்பதன சங்கிலியை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அதன் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்து பொருட்களின் தரத்தை பாதுகாத்து மீன்பிடி விநியோக வலை பின்னல்களின் செயற்திறனை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூதுவர் இசுமதா கருத்துரைக்கையில் குளிரூட்டல் சங்கிலி என்பது மீன்களை குளிர்விப்பதற்கான ஒரு தொழில்நுட்பம் அல்லது தளவாட அமைப்பு மட்டுமல்ல, அது மீனவர்களின் கடின உழைப்பை பாதுகாத்து நுகர்வோரின் நம்பிக்கையை உறுதி செய்து தேசிய உணவு பாதுகாப்பிற்கும் ஆதரவளிக்கும் ஒரு முக்கிய அடித்தளமாகும். போதுமான வெப்பநிலை கட்டுப்பாடு இல்லாதது அறுவடைக்கு பிந்தைய குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடல்நலக்கேடுகள், விலை குறைப்புகள் மற்றும் சந்தை நம்பிக்கை இழப்புக்கும் வழிவகுக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய குளிர்நிலை சூழ்நிலையால் அதிகரித்து வரும் உணவு மற்றும் எரிபொருள் விலைகள் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் குளிரூட்டல் சங்கிலியை வலுப்படுத்துவதும் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதும் முன் எப்போதையும் விட முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த உதவியானது குளிரூட்டல் சங்கிலி உட்கட்டமைப்பில் மேலும் தனியார் துறை முதலீடுகளுக்கு ஒரு ஊக்கியாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிலையான அபிவிருத்தி மற்றும் மீள்திறன் கொண்ட சமுதாயத்தை நோக்கிய பாதையில் இலங்கையின் பயணத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் ஜப்பான் அரசாங்கமும் மக்கள் அதன் உறுதியான நண்பராகவும் பங்காளர்களாகவும் இலங்கை மக்களுடன் தொடர்ந்து துணை நிற்பார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். அமைச்சர் சந்திரசேகர் இலங்கை அரசாங்கம் மற்றும் எமது மீனவ சமூகத்தின் சார்பாக இந்த முக்கிய பங்களிப்பிற்காக ஜப்பான் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6 குளிரூட்டப்பட்ட டிரக் வண்டிகளின் நன்கொடையானது இலங்கை மீன்பிடி உட்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்காக எமது தொடர் முயற்சிகளின் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதற்கும் மிக உயர்ந்த தரமான மீன்கள் நுகர்வோரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கும் எமது உள்ளூர் மீனவர்களுக்கான சந்தை விலைகளை நிலைப்படுத்துவதற்கும் திறமையான குளிர்பதன சங்கிலியை பராமரிப்பது முற்றிலும் இன்றியமையாதது. இந்த வாகனங்கள் இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் விநியோக திறன்களை பெருமளவில் மேம்படுத்தி தீவு முழுவதும் புதிய அறுவடையை பாதுகாப்பாக கொண்டு செல்ல எங்களுக்கு உதவும். இந்த செயல் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீடித்த மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்ட இருதரப்பு நட்புறவுக்கு ஒரு சான்றாகும். நமது கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு நிலையான மற்றும் மேல்திறன் கொண்ட நீல பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஜப்பானுடனான நமது நெருங்கிய ஒத்துழைப்பை தொடர ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உபகரணங்கள் திறம்படவும் நீடித்த நிலையிலும் பயன்படுத்தப்பட்டு இலங்கையின் மீன்பிடி தொழிலில் மேலும் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என்று ஜப்பான் அரசாங்கம் மனப்பூர்வமாக நம்புகிறது. இது உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும், கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும், மேலும் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு பிணைப்புகள் மேலும் ஆழப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றம் செய்தவர்கள் பாதுகாக்கப்படும் சட்ட கட்டமைப்பும் அரசியல் கட்டமைப்பும் இருக்கும் வரை இந்த நாடு ஒருபோதும் முன்னேற்றம் காணாது என இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற மத்தியஸ்த சபை மற்றும் குற்றவியல் சட்டத்தின் மூலமான பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகிய சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், நாட்டில் பல வழக்குகள் 10 முதல் 15 வருடங்களாக தீர்க்கப்படாமல் தேங்கி கிடக்கிறது. இத்தகைய சூழலில் மத்தியஸ்த சபையின் அறிமுகம் வீண் செலவுகளையும் நேர விரயத்தையும் குறைப்பதற்கு முக்கிய பங்காற்றும். சமூக பிரச்சனைகளை அந்தந்த சமூகத்தில் உள்ள பெரியவர்களின் ஊடாக தீர்த்துக் கொள்வது சிறந்தது. குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை சர்வதேச ரீதியிலான பரஸ்பர ஒத்துழைப்பு மிக அவசியமாகும். நீண்டகாலமாக நாட்டை போதைப்பொருள் களஞ்சியமாக மாட்டி வைத்திருப்பவர்கள் கைது செய்யப்படாமல் அவர்களுக்கு கிளியங்கும் சிறு நபர்களை மட்டும் கைது செய்வதன் மூலம் இந்த போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தை கட்டுப்படுத்த முடியாது. சமூகத்தில் பிரமுகர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் கூட இந்த வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களாக உள்ளனர். எனவே குற்றம் இழைப்பவர்கள் எவராயினும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் தப்பிக்க இடமளிக்கப்படக்கூடாது. உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை 3 ஜனாதிபதிகள் ஆட்சி செய்துள்ளனர். ஆனால் இந்த தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார் என்பது இன்னும் புதிராகவே உள்ளது. இந்த குற்றத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றம் செய்தவர்கள் பாதுகாக்கப்படும் சட்ட கட்டமைப்பும் அரசியல் சூழலும் இருக்கும் வரை இந்த நாடு முன்னேறாது. தற்போதைய அரசாங்கம் குற்றவாளிகளை கண்டறிய செயற்பட்டாலும் இன்னும் ஒரு தரப்பு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக செயற்படுகிறது என்று, இது எப்படி இருப்பினும் உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2026 ஆண்டு 11 இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் நாட்டின் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கு, வரி செலுத்துவோரின் இணக்கத்தன்மையை மேம்படுத்துவதற்குமான பல புதிய திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி 2026 ஜூன் 3 முதல் இந்த சட்டம் உத்தியபூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது. குறிப்பிட்ட சில மோட்டார் வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறப்படும் லாபம் இனிமேல் வரி விதிக்கப்படக்கூடிய வருமானமாக கருதப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் மற்றும் கூட்டு பாங்காண்மைகளுக்கான மூலதன லாப வரி 15% அறக்கட்டளைகள், பரஸ்பர நிதியங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான வரி 30% திருத்தப்பட்டுள்ளது. மாதத்திற்கு 1,00,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட சேவை கொடுப்பினவர்களுக்கான 5% தடுத்து வைக்கப்படும் வரியின் வரம்பு மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சமூக ஊடக நிபுணர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், ஒளிப்பதிவாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் ஆகியோரும் இனி இந்த வரி வரம்பிற்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். வரி செலுத்துவோர் இனி மதிப்பீடு வரி அறிக்கைகள் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இல்லை. அவற்றுக்கு பதிலாக காலாண்டு வரி தவணை கட்டணங்கள் அதற்கு முந்தைய ஆண்டின் வரி பொறுப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படும். குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆயுள் காப்புறுதி முதிர்வு, கொள்கை ஒப்படைப்பு அல்லது காப்புறுதிதாரனின் மரணத்தின் போது பெறப்படும் தொகைகளுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2024-25 வரி ஆண்டு வரையிலான தாமத கொடுப்பினவுகள் மற்றும் குறைவான வரி செலுத்துதல்களுக்கான வட்டி தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் நிலுவையில் உள்ள அசல் வரி தொகை 2026 டிசம்பர் 2 முன்னர் முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல், மோட்டார் வாகன பதிவு மற்றும் புதுப்பித்தல், வணிக பதிவு, நிறுவன பங்குகளை பரிமாற்றுதல் மற்றும் கடன் அட்டைகளை பெற்றுக் கொள்ளுதல் போன்ற பல்வேறு முக்கிய பரிவர்த்தனைகளுக்கு இனி வரி செலுத்துவோர் அடையாள எண் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த 2025 ஆண்டில் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இலங்கை ஏற்றுமதி செய்த தேயிலையின் அளவு 3.3% வளர்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2024 ஆண்டு 17.73 மில்லியன் கிலோகிராம் ஏற்றுமதி செய்யப்பட்ட தேயிலையின் அளவு கடந்த 2025 ஆண்டில் 18.32 மில்லியன் கிலோகிராமாக அதிகரித்துள்ளது. இலங்கையின் தரமான மற்றும் தனித்துவமான தேயிலைக்கு இருக்கும் வலுவான தேவையினால் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு தேயிலை ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிக்கும் என ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கான இலங்கை தூதுவர் அர்ஷா ஹூரே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அபுதாபி சர்வதேச சந்தையில் சர்வதேச தேயிலை தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டன. இதன்போது 2025 ஆண்டில் இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் ஈராக் முதலிடத்தையும் ரஷ்யா துருக்கி ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடத்தில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எல்நினோ வானிலை தாக்கத்திற்கு மத்தியிலும் நாட்டில் எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது.
3: எல்லினோ நிலைமையினால் நீர் மின் உற்பத்திக்கு மாத்திரம் ஓரளவு தாக்கம் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வலுசக்தி அமைச்சர் அனுரா கர்ணாதிலக தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வலுசக்தி சேமிப்புக்காக மின்தடையை மேற்கொள்வதற்கு எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எல்லினோ நிலைமையினால் வலுசக்தி துறைக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தவுள்ளதாகவும் வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
0: நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. திச மகாராம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திச மகாராம கிரிந்த வீதியின் மகாஜன சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திச மகாராம நோக்கி பயணித்த கேப் ரக வாகனம் ஒன்றின் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கடை ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த கேப் வாகனத்தின் சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவர் திச மகாராம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹொரணி பகுதியைச் சேர்ந்த 70 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வனாந்த வில்லுவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயிலங்குளம் விகாரை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீதியில் பயணித்த உளவு இயந்திரம் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியின் இடது புறமிருந்த கால்வாய் ஒன்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது சாரதி உளவு இயந்திரத்தின் கிரசிக் கொண்டுள்ளார். விபத்தில் காயமடைந்த உளவு இயந்திரத்தின் சாரதி புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வனாந்த வில்லு பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. கட்டணக விமான நிலையத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் நோக்கி இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மின்னல் தாக்கியதால் 40 நிமிட பயணத்தின் பின்னர் மீண்டும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஜூஎல் 606 என்ற இந்த விமானம் இன்றைய தினம் அதிகாலை 1 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரை நோக்கி புறப்பட்டுள்ளது. ஏர்பஸ் A330 ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானத்தில் 217 பயணிகளும் 16 பணியாளர்களும் பயணித்துள்ளனர். விமானம் புறப்பட்ட சமயத்தில் அந்த பகுதியில் நிலவிய மின்னலுடனான காலநிலை காரணமாக விமானத்தின் மீது மின்னல் தாக்கியுள்ளது. இதனால் சிட்னி நோக்கிய பயணத்தை கைவிட்ட விமானி அதிகாலை 1:40 விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதே ரகத்தைச் சேர்ந்த மற்றொரு A330 விமானத்தை பயன்படுத்தி அந்த பயணியரை இன்று காலை 6:00 கட்டணக்க விமான நிலையத்திலிருந்து மீண்டும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக விமான நிலைய பொறுப்பு அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மின்னல் தாக்குதலுக்குள்ளான விமானம் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக கட்டணக்க விமான நிலையத்தில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பொறியியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. காங்கிரஸ் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பட்டி வரையான கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலை குறித்து சிவப்பு மட்ட எச்சரிக்கை விடுத்துள்ளது.
4: காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை மிக அதிக வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக குறித்த கரையோர பகுதிகளில் தொழிலில் ஈடுபடும் சிறிய கடற்றொழில் படகுகள் பாதுகாப்பாக தொழிலில் ஈடுபடுவதற்கு எந்த வகையிலும் பொருத்தமான சூழல் அல்ல எனவும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே மறு அறிவித்தல் வரை அந்த பகுதிகளில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கடற்றொழிலாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரையிலும், கற்பட்டியிலிருந்து கொழும்பு காலி ஹம்பந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களிலும் அவ்வப்போது கொந்தளிப்பாக அமையும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதற்கமைய மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும், காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும், ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியானத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுவரலியா, கண்டி, ரத்தனபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கே 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தென்சிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நுவரலியா மாவட்டத்தில் அம்பகமுவ பிரதேச செயலக பிரிவுக்கும், கண்டி மாவட்டத்தில் தொலுவ பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் பெய்மடுள்ள அயகம, ரத்தினபுரி, கொடக்கபெல, கலவான மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்தனுவர பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கழுகங்கையின் கிளை ஆறான குடாவுயாவின் நீரின் அளவு எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
0: புனித ஹஜ் பயணம் தொடர்பில் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் முனீர் முலப்பர் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார்.
4: காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை மிக.
5: இன்று தலைப்பில்லாதவர்கள், ஹஜ் பயணத்தை பற்றி அதன் மகத்துவத்தை பற்றி புரியாதவர்கள், இன்று அரசியலுக்காக மினாவில் உள்ள மக்கள் பற்றி, ஹஜ்ஜாஜிகள் பற்றி, எனவே எமது அரசாங்கம் ஹஜ் சம்பந்தமான விடயத்தில் கரிசனை செலுத்தி அதனை ஒழுங்குபடுத்தி அடுத்த வருடம் அதனை விட சிறப்பான முறையிலே செயற்படுவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம். அதே போன்று எத்தகைய விடயங்கள் பற்றியும் இது சம்பந்தமான எத்தகைய விசாரணைகளுக்கும் எமது ஹஜ் குழு தயாராக இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே மிக தெளிவாக கூறி மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை இனவாதத்துக்குட்படுத்தி இந்த நாட்டிலே இனவாதிகளோடு பயணிக்கின்ற அந்த பயணத்தையா நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்ற அந்த விடயத்தை இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டும்.
0: அதிரவில் 22 கேரட் தங்கம் பவுண்ட் 3,49,600 ரூபாயாகவும், 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் விடி கிஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் விடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தொடரும் இந்திய செய்திகள். கடந்த ஆண்டு 260 பேர் பலியான ஏர் இந்தியா விமான விபத்தின் நினைவு நாளில் மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஊழியர்களை ஏர் இந்தியா நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல இருந்த ஏர் இந்தியா 171 விமானம் புறப்பட்ட 32 வினாடிகளிலேயே மருத்துவ மாணவர்கள் விடுதியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்தவர்கள் 241 பேர், விடுதியில் இருந்த மாணவர்கள் 5 பேர், பொதுமக்கள் 14 பேர் என மொத்தம் 260 பேர் பலியாகியிருந்தனர். இருப்பினும் விமானத்தில் பயணித்த விஸ்வாஸ்குமார் என்பவர் மட்டும் விபத்தின் போது கீழே குதித்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். 260 பேர் பலியான இந்த விபத்து நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருந்தனர். இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக விமான விபத்து விசாரணை பணியகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் விமான விபத்தின் ஓராண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏர் இந்தியா ஊழியர்கள் இன்று பகல் 1:39 முதல் 1:41 வரை 2 நிமிடங்கள் மட்டும் பணியிடங்களில் இருந்தவாறே மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஏர் இந்தியா நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. சித்தாந்த ரீதியாக பிளவுபடாத ஒரே கட்சி காங்கிரஸ் என்றும் RSS பாரதிய ஜனதா கூட்டணியை எதிர்ப்பதற்கு அதுவே சிறந்த நிலையில் உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரகாஷ் சிங் பாரை நேற்று தனது MP பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் கட்சியிலிருந்தும் விலகினார். உடலில் ரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதற்காக உட்கொள்ளப்படும் போலிக் அமில மருந்துகள் தற்போது மில்லிகிராம் எனப்படும் அளவீட்டில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனி அவற்றை மைக்ரோகிராமாக வகைப்படுத்தி சந்தைப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி இந்த புதிய நடைமுறை அடுத்த 6 மாதங்களில் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் உயர் பொறுப்புக்கு ஓய்வு பெற்றவர்கள் பணி நீட்டிப்பு அடிப்படையில் மீண்டும் நியமிக்கக்கூடாது என அரசு மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சேர்க்கை நுண்ணறிவால் வேலை போய்விடுமோ என அஞ்சும் ஊழியர்கள் ஒரு பக்கம், இந்தியாவில் தாம் பார்க்கும் வேலையை AI எப்போதுதான் எடுத்துக்கொள்ளும் என ஏங்குவோர் இன்னொரு பக்கம், இல்லத்தரசிகள் அதில் இரண்டாவது ரகம், சமைப்பது மாம்பழம் வெட்டுவது என அனைத்தும் செய்து கொண்டே காணொலியிலும் படம் பிடிக்கிறார் இல்லத்தரசி நாகிரெட்டி ஸ்ரீ ரம்ய சந்திரா. 1 மணி நேர காணொலிக்கு 250 ரூபாய் சம்பளம். மனிதர்களை போல் நடமாட இயந்திரங்களுக்கு கற்றுக் கொடுக்க அதுபோன்ற காணொலிகள் முக்கியமாக கருதப்படுகிறது. ஸ்ரீ ரம்ய சந்திராவை போல் இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் AI இயந்திரங்களை பயன்படுத்தி அளிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். எதிர்காலத்தில் தாமும் ஒரு மனித இயந்திரத்தை வாங்கலாம் என்கின்றார் அவர். வீடுகளில் மட்டுமல்ல, தொழிற்சாலைகள் நிபுணத்துவம் வாய்ந்த நிறுவனங்களிலும் AI பயிற்சியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். AI நிறுவனமான ஆப்ஜெக்ட் வேஸ் தமிழ்நாட்டில் அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறது. தரையில் கேமரா, கண்களில் அறிவார்ந்த கண்ணாடி, துணி மடிப்பது, துணிகளை இஸ்திரி செய்வது என அனைத்தும் படம் பிடிக்கப்படுகிறது. இந்தியர்கள் பலருக்கு இது தற்காலிக வேலை வாய்ப்பு அளிக்கிறது. எனினும் இந்தியாவில் அமைப்பு அல்லது நிறுவனம் சாரா தொழிலாளர்கள் எண்ணிக்கை 490 மில்லியன். அவர்களை AI எப்படி பாதிக்கும் என்பது அதிக கவனம் செலுத்தப்படவில்லை என குறைகூறல்களும் எழுந்துள்ளன. மேற்காசிய போரின் ஒரு பகுதியாக அந்த பிராந்திய கடல் பரப்பில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இந்தியா உறுதியாக எதிர்க்கிறது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. RSS தலைவர் மோகன் பவத் பயணித்த ரயிலின் மீது கலந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். RSS அமைப்பின் தேசிய தலைவரான மோகன் பகவத் கான்பூரிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற ஸ்வர்ண சதாப்தி விரைவு ரயிலில் வியாழக்கிழமை பயணம் செய்தார். இந்த நிலையில் புரோசாபாத் மாவட்டம் வழியாக சென்றபோது மோகன் பகவத் இருந்த இலக்கம் 1 பெட்டியின் ஜன்னல் கண்ணாடி மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கல்லறிந்துள்ளார். கல்லறிந்ததில் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு உட்பட சில பகுதிகளில் ஷிகெல்லா நோய் பரவி வருகிறது. இந்த நிலையில் நிஃபா வைரஸ் காய்ச்சல் மீண்டும் பரவி வருவது தெரியவந்துள்ளது. கேரளத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் அரசு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த திட்டத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கேரள ஆண்கள் சமூகமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பேருந்துகளில் ஆண்களையும் இலவசமாக அனுமதிக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என கேரள ஆண்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று சென்னையில் ஆமணத்தங்கம் விலை சவனுக்கு ரூபாய் 2400 உயர்ந்து ஒரு சவரன் 110,400 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 300 உயர்ந்து ஒரு கிராம் 13,800 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 5 உயர்ந்து 265 விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த வார இறுதிக்குள் அது கையெழுத்தாகலாம் என்றார் அவர். அமெரிக்காவின் பரிந்துரையை ஈரான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அதிகாரத்துவ தகவல் எதுவும் இன்னும் வரவில்லை. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடனே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் கூறினார். ஈரான் மீது நேற்றிரவு கடுமையான தாக்குதல் நடத்த இருப்பதாக டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் ஜூதோ குடியேற்றங்களை விரைப்படுத்துவதற்கும் அவற்றுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் 100 கோடி செக்கர் அதாவது 333.74 கோடி டாலர் நிதியை ஒதுக்க இஸ்ரேல் அரசு திட்டமிடுகிறது. இஸ்ரேலின் தீவிர வலசாரி நிதி அமைச்சர் ஃபெசலல் மோட்ரிச் இந்த திட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். இந்த நிதியானது இணைப்பு சாலைகள், குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை போன்ற உட்கட்டமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. வழக்கமான திட்டமிடல் வழிமுறைகளை தவித்து கடந்த 3 ஆண்டுகளில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தற்காலிக குடியிருப்புகளை விரைவாக மேம்படுத்த முயல்வதாக மனித உரிமைகள் கூட்டம் சாட்டுகின்றது. மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளில் சுமார் 27 லட்சம் பாலஸ்தீனர்களுக்கு மத்தியில் 7 லட்சம் யூதர்கள் வசித்து வருகின்றனர். இந்த யூத குடியேற்றங்கள் சட்டவிரோதமானவை என்று ஐநாவும் பெரும்பாலான நாடுகளும் கருதுகின்றன. ஆனால் இந்த பகுதியில் தங்களுக்கு வரலாற்று ரீதியான உரிமை இருப்பதாக கூறும் இஸ்ரேல் அண்மை காலமாக குடியேற்றங்களை தீவிரமாக விரிவாக்கி வருகிறது. இந்த விரிவாக்கம் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஜூதோ குடியேற்றவாசிகளின் வன்முறைகள் அதிகரிக்கவும் வழிவகுத்துள்ளது. இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறிய இஸ்ரேலை கண்டிக்கும் வகையில் பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், நார்வே ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்து புதிய பொருளாதார தடைகளை அண்மையில் அறிவித்தன. கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் இந்த தடைகளுக்கு ஆதரவு அளித்துள்ளன. பிரிட்டனில் ராணுவத்துக்கு போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசு தயக்கம் காட்டி வருவதை கண்டித்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹீலி நேற்று தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். உலக அளவில் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் தேச பாதுகாப்பில் அரசு சமரசம் செய்து கொள்வதை பிரிட்டன் பிரதமர் ஹியர் ஸ்டார்மருக்கு ஜான் ஹீலி அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப ராணுவ கட்டமைப்புகளை பலப்படுத்த தேவையான முதலீடுகளை செயல்படுத்துவதில் அரசு வெகுவாக பின்தங்கியுள்ளது. ராணுவ படைகளை தயார் நிலையில் வைத்திருக்க தேவையான நிதியை உறுதி செய்ய பிரதமர் தவறிவிட்டார் என்று ஜான் ஹீலி குறிப்பிட்டுள்ளார். நலத்திட்டங்களுக்கான செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் ராணுவ தேவைகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் எப்படி நிதியை திரட்டுவது என்பதில் அரசுக்குள் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. இதனால் பிரிட்டன் ராணுவத்துக்கான நிதியை வெளியிடுவதில் கடந்த சில மாதங்களாகவே இழுபறி நீடித்து வருகிறது. கடந்த 2024 ஜூலையில் ஆளும் தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜான் ஹீலி பாதுகாப்புத்துறையை நிர்வகித்து வந்தார். ஏற்கனவே கடந்த மாதம் உள்ளாட்சி தேர்தல் தோல்வியை அடுத்து ஹியர் ஸ்டார்மரின் தலைமைக்கு எதிராக கட்சிக்குள் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ரீடிங்கை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சரின் ராஜினாமா நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்க செல்வந்தர் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கான முதல் பங்கு விற்பனையில் 75 பில்லியன் டாலரை திரட்டியுள்ளது. ஒவ்வொரு பங்கின் விலை 135 டாலர். சுமார் 500 மில்லியன் பங்குகள் விற்பனையாகின. இதன் மூலம் உலகின் ஆக மதிப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக அது மாறியிருக்கிறது. நிறுவனர் எலான் மஸ்கின் சொத்துக்களின் மொத்த மதிப்பு 1.1 டிரில்லியனை தாண்டிவிட்டது. உலகின் முதல் ட்ரில்லியனர் ஆக அவர் உருவெடுத்திருக்கிறார். பங்கு விலை நியாயமானதுதானா என சில ஆய்வாளர்கள் கேள்வி கேட்கின்றனர். அடுத்த சில வாரங்கள் பங்குச்சந்தை இதை எப்படி பார்க்கிறது என்பதுதான் உண்மையான சோதனையாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர். தாய்லாந்து மன்னர் மகா வக்ர லொங்கோனின் மூத்த மகள் இளவரசி பஜ் ரஹிதியவா காலமானார். அவருக்கு வயது 47. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக அவர் உடல்நலம் குன்றி நினைவற்ற நிலையில் இருந்துள்ளார். 2022 ராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட போது அவர் நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு ரத்தத்தில் கடுமையான தொற்று ஏற்பட்டது. நுரையீரல், சிறுநீரகம் ஆகிய உறுப்புகள் செயலிழந்தன. கடந்த சில மாதங்களாகவே அவருடைய உடல்நிலை மோசமாகி வந்தது. அவருடைய வயிற்றிலும் தொற்று ஏற்பட்டதால் குடலில் வீக்கம் நேர்ந்தது. அதன் விளைவாக அவருடைய இரத்த அழுத்தமும் இதய துடிப்பும் குறைய தொடங்கியது. அவர் இறந்து போன செய்தியை தாய்லாந்து அரசு மாளிகை இன்று வெளியிட்டுள்ளது. தாய்லாந்து மக்கள் அவரை இளவரசி ஃபா என அழைத்தனர். தம் தந்தையுடன் மிகவும் நெருக்கமானவர் என்று கருதப்பட்ட அவர் அவருடைய பாதுகாப்பு படையில் மூத்த அதிகாரியாகவும் பொறுப்பு வகித்திருந்தார். மலேசிய காவல்துறை மின் சிகரெட்டுக்கு முழுமையாக தடை விதிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. மின் சிகரெட்டுகளில் பியூ பியூ எனும் செயற்கை ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த ரசாயனம் கடுமையான போதையை ஏற்படுத்தும் தன்மையுடையது. அதனை பயன்படுத்துவோர் நடைப்பிடமாக மாறிவிடுவர் என்று காவல்துறை துணைத் தலைவர் கூறுகின்றார். மின் சிகரெட்டுகளில் இதுபோன்ற அபாயமான ரசாயனங்கள் கலக்கப்படுவது குறித்து அக்கறை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். போதைப்பொருள் கடத்தல் கும்பர்கள் மின் சிகரெட்டுகளில் போதைப்பொருட்களை கலந்து அதிகாரிடமிருந்து தப்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரசாயனத்தை தடை செய்ய காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை என்பதை அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு சூழ்நிலையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரத்தின் நெருப்பு கோழி ஒன்று வீதியில் தலை தெரிக்க ஓடுவதை காட்டும் காணொலி சமூக ஊடகத்தில் பரவி வருகிறது. காணொலியில் நெருப்பு கோழிக்கு பின்னால் ஒரு சிறுவன் வேகமாக ஓடி அதை துரத்துவதை பார்க்க முடிகிறது. சிறுவன் எவ்வளவு வேகமாக ஓடியும் பறவையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. நெருப்பு கோழி வாகனங்களில் மோதாமல் வளைந்து நெளிந்து சென்றது. இன்னொரு சிறுவன் கட்டியை குறுக்கில் விட்டு பறவையை தடுக்கி விழச் செய்ய பார்த்தான். ஆனால் நெருப்பு கோழி சாமர்த்தியமாக கட்டையின் மேல் குதித்து தொடர்ந்து ஓட்டம் பிடித்தது. காணொலியை கண்ட இணையவாசிகள் வேடிக்கையை கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். ஏதோ தினமும் நிகழும் சம்பவம் போல இருக்கிறது. மக்கள் பதறவில்லை என்று ஒருவர் கூறினார். சம்பவம் கடந்த மாதம் 29 நடந்தது. இந்திய பெருங்கடலில் ஆழத்தில் திமிங்கலங்களின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவே உலகில் ஆகப்பெரிய திமிங்கல கல்லறை பழமையானதும் கூட. ஆஸ்திரேலியாவின் மேற்கு கரையோரத்தில் உள்ள இந்திய பெருங்கடலில் திமிங்கலங்களின் அந்த ஆழ்கடல் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. அது சுமார் 7000 மீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது. அதில் திமிங்கலங்களின் 500 எச்சங்கள் இருந்தன. சில படிம எச்சங்கள் 5.3 மில்லியன் ஆண்டுகளுக்கும் பழமையானவை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எச்சங்களுக்கு இடையே இதுவரை அறியாத ஒரு வகை திமிங்கலத்தையும் அடையாளம் காண முடிந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த வகை திமிங்கலத்தின் இந்த காலத்தில் காணப்படுவதில்லை. அது அழிந்துவிட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். திமிங்கலங்கள் பொதுவாக மடிந்த பின் ஆழ்கடலுக்குள் விழுந்துவிடும். அவற்றின் உடல் கடல் உயிரினங்களுக்கு தீனியாகிவிடும். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 10th மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து வேல்ஸில் இன்று முதல் தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. ராகுல் டிராவிட்டின் இளைய மகள் அன்வே டிராவிட் இந்தியாவின் U19 அணியில் இணைந்துள்ளார். இலங்கைக்கு எதிரான தொடரில் விளையாட தேர்வாகியுள்ளார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒரு நாள் டெஸ்ட் போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்து 3 ஒருநாள் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கின்றன. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் முதல் ஆட்டம் நிறைவடைந்துள்ளது. ஏ பிரிவின் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய ஆட்டத்தில் மெக்சிகோ 2 கோல் போட்டு வென்றது. 2010 உலகக்கிண்ண போட்டியின் தொடக்க ஆட்டத்திலும் இதே நாடுகள் மோதின. உலகக்கிண்ண போட்டியில் இரு நாடுகளும் அப்போதுதான் முதன் முதலில் சந்தித்தன. 1-1 எனும் கோல் கணக்கில் அந்த ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. இந்த முறை சொந்த மண்ணில் 80,000 ரசிகர்கள் முன்னிலையில் வெற்றியடைந்த பெருமை அதற்கு. கோல்களின் எண்ணிக்கையை விட ஆட்டத்தில் அதிகமான சிவப்பு அட்டைகள் விதிக்கப்பட்டன. மொத்தம் 3 சிவப்பு அட்டைகள் 2 தென்னாப்பிரிக்கா அணிக்கும் 1 மெக்சிகோ அணிக்கும் கொடுக்கப்பட்டது. தொடக்க ஆட்டத்தில் இவ்வளவு சிவப்பு அட்டைகள் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. சென்ற உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் மொத்தமாக 4 சிவப்பு அட்டைகள் விதிக்கப்பட்டன. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெறவிருந்த உலகக்கண்ண ரசிகர் விழா மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கனடாவின் முதல் ஆட்டத்திற்கு முந்தைய நாள் அனைத்து உலக பிஃபா காட்பந்து ரசிகர் விழா நடைபெற இருந்தது. இடியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக மக்களை வெளியேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக விழாவின் ஏற்பாட்டாளர்கள் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளனர். போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவுடன் விளையாடுவதை பெரிய திரையில் ரசிகர்கள் பார்த்துக் கொண்டிருந்தனர். அதையடுத்து வானிலை இடியூறாக ஏற்பட்டது. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் கோடை காலத்தில் நடைபெறும் போட்டிகள் நிலையத்த வானிலையை சந்திக்கக்கூடிய தெளிவான அறிகுறிகள் இருப்பதாக விளையாட்டுத்துறை விஞ்ஞானிகள் முன்னுரைத்துள்ளனர். வழக்கத்தை விட அதிக வெப்பநிலையை அமெரிக்காவின் பெரும் பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிரபல காட்பந்து வீரர்களை அங்கீகரிக்கும் வகையில் சாலைகளுக்கு அவர்களது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மேன்ஹட்டன் பகுதியில் தியரி ஹென்ரி வே சாலையை அதிகாரிகள் திறந்து வைத்தனர். பிரான்சை சேர்ந்த அவர் 1998 உலகக்கிண்ணத்தை வென்றார். 48 ஹென்ரி ஆர்சனர், பார்சிலோனா ஆகிய குழுக்களில் விளையாடியிருக்கிறார். காணொலி அழைப்பு வழி அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். 2014 வரை அவர் அமெரிக்காவின் நியூயார்க் ரெட் புல்ஸ் குழுவில் 5 பருவங்களுக்கு விளையாடியிருந்தார். மற்றொரு சாலைக்கு வரலாற்று சிறப்புமிக்க பிரேசில் விளையாட்டாளர் பெலேயின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அந்த பெயர் மாற்றங்கள் தற்காலிகமானவை. நவம்பர் முதல் தேதி வரை அவை நடப்பில் இருக்கும். பிஃபா உலகக்கிண்ணம் 2026 தொடரில் ஏ பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் செக்குடியரசை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தென்கொரியா வெற்றி பெற்றுள்ளது. சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபிடே செஸ் தொடர்களில் பங்கேற்க ரஷ்யாவிற்கு 3 ஆண்டுகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் பகுதிகளில் செஸ் தொடர்களை ரஷ்யா நடத்தி வந்தது. உக்ரைனின் கிரீமியா, டானெக்ஸ், லுகான்ஸ், சஃபோரிசியா, ஹெர்சன் ஆகிய பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது. அந்த பகுதிகளில் தொடர்ந்து முக்கிய செஸ் போட்டிகளை ரஷ்யா நடத்தியது சர்ச்சைக்குள்ளானது. ஆக்கிரமிப்பு பகுதிகளில் பிராந்திய நாடுகளை திரட்டி செஸ் தொடர் நடத்தி ஃபிடே விதிகளை ரஷ்யா மீறுவதாக 2023 உக்ரைன் செஸ் கூட்டமைப்பு புகார் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் உக்ரைன் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் நடத்த திட்டமிட்ட அனைத்து செஸ் போட்டிகளையும் நிறுத்துமாறு ரஷ்யாவிற்கு 90 நாள் கெடு விதித்து உலக விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டிருந்தது. ஜூன் 9 கெடு முடிந்த நிலையில் ரஷ்யா அந்த உத்தரவை மீறி செயற்பட்டதால் 3 ஆண்டுகள் செஸ் தொடர்களில் பங்கேற்க ரஷ்ய செஸ் கூட்டமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். டிஆர்டி தமிழின் இணையதளமான www.trttamilali.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385.84% இந்திய பெறுமதியில் 111.05% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 338.10% இந்திய பெறுமதியில் 95.30% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 418.45% இந்திய பெறுமதியில் 119.74% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.26% இந்திய பெறுமதியில் 127.82% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238.57% இந்திய பெறுமதியில் 68.20% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நிரமம் இணைந்திருந்தது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்திகளோடு. செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் விடி கேஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் விடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையர் செய்திகளுக்கு ஆலோசனை தந்திருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.

0: அப்பாவுக்கு பிரெஷ் மீன் வேற, அங்கல் விட்டு பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அங்க மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாது, இங்க போங்க போங்க.
2: உள்ள சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 Garten Straße 3598 அருகாமையில்.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: தொலைபேசி இலக்கம் 01 39 71 50. கை தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: நேரம் சரியாக 2:44. நீங்கள் கேட்டுக்கொண்டு TRT தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் ஆர்வித்தல்கள். அறிவித்தல்களில் மரண அறிவித்தல். தாயகத்தில் இலங்கையை பிறப்பிடமாகவும் தற்காலிகமாக தமிழ்நாட்டை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிலோமினா மகாதேவன் அவர்கள் 10ஆம் தேதி ஜூன் மாதம் புதன்கிழமை கார் மண்டபத்தில் காலமானார் என்பதை ஆழ்ந்த கவலையுடன் அறியத் தருகின்றோம். அன்னார் காலம் சென்ற வடிவேல் மாரியம்மாவின் அன்பு மகளும், காலம் சென்ற ஞான செல்வம் மகாதேவன் ஜால் ஈழநாடு பிரதம ஆசிரியர் அவர்களின் அன்பு மனைவியும், சாந்தா நோர்வே, ஞானகுமார் சுவிஸ், ராஜேந்திரன் ராஜன் டிஆர்டி நேயர் பாடகர் சுவிஸ், சந்திரிகா பிரான்ஸ், ராஜ்குமார் இந்தியா, பூவதனி லண்டன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும், மோகன், தணிகேஸ்வரன், சந்திரன், வினோதினி, பியாலினி, சுமித்ரா ஆகியோரின் அன்பு மாமியாரும்,

Janani, Pragas, Sandosh, Pradeep, Nikesh, Dharani, Balaji, Rasi Haladini, Varshini, Sinduja, Harini, Runalan, Gungades, Deepa Darsan, Trusai, Tarun, Sanchana, Daruniswaran, Baleswaran, Ahurin, Amamavum, Appamavum, Old Vishnuvin, Parapetiyam, Devakuti, Emiliavin, Putamavum, Avar. திருமதி அமரர் பிலோமினா மகாதேவன் அவர்களின் ஈமக்கிரிகள் கருமண்டபத்தில் அமைந்துள்ள இல்லத்தில் நேற்று 11ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற்றது என்பதையும் அறிவித்திருக்கின்றோம். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தகவல் அன்பு மகன் ராஜேந்திரன் ராஜன் சுவிஸ். தொடர்புகளுக்கு 0041 739 7532. இந்த பிரிவு துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அறிவித்தலை மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். திருமதி அமரர் பிலோமினா மகாதேவன் அவர்களின் மரண அறிவித்தல். தாயகத்தில் இலங்கையை பிறப்பிடமாகவும் தற்காலிகமாக தமிழ்நாட்டை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிலோமினா மகாதேவன் அவர்கள் 10ஆம் தேதி ஜூன் மாதம் புதன்கிழமை கேரோ மண்டபத்தில் காலமானார் என்பதை ஆழ்ந்த கவலையுடன் அறிவித்திருக்கின்றோம். அன்னார் காலம் சென்ற வடிவேல் மாரியம்மாவின் அன்பு மகளும் காலம் சென்ற ஞான செல்வம் மகாதேவன் ஜால் உள்ளநாடு பிரதம ஆசிரியர் அவர்களின் அன்பு மனைவியும் சாந்தா நோர்வே, ஞானகுமார் சுவிஸ், ராஜேந்திரன் ராஜன் டிஆர்டி நேயர் பாடகர் சுவிஸ், சந்திரிகா பிரான்ஸ், ராஜ்குமார் இந்தியா, கோவதனி லண்டன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் மோகன், தணிகேஸ்வரன், சந்திரன், வினோதினி, வியாழினி, சுமித்ரா ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஜனனி, பிரகாஷ், சந்தோஷ், பிரதீஷ், நிகேஷ், தாரணி, பாலாஜி, ரசிஹல்தினி, வர்ஷினி, சிந்துஜா, ஹரிணி, குணாலன், வெங்கடேஷ், தீபதர்ஷன், திருசாயி தரன், சஞ்சனா, தருணீஸ்வரன், பாலேஸ்வரன் ஆகியோரின் அம்மம்மா அப்பம்மாவும் ஆவார். ஓட் விஷ்ணுவின் பெராபேத்தியம், தேவாக்குட்டி எமிலியாவின் பூட்டமாவும் ஆவார். திருமதி அமரர் பிலோமினா மகாதேவன் அவர்களின் ஈமக்கிரிகள் கருமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று 11ஆம் தேதி நடைபெற்றது என்பதை அறிய தருகின்றோம். இவ் அறிவித்தலை உற்றார் உடனே நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் அன்பு மகன் ராஜேந்திரன் ராஜன் ஸ்ரீஸ். தொடர்புகளுக்கு 0041 739 7532. இந்த பிரிவு துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

அரசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷோரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷோரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷோரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷோரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷோரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில்

0: வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி இருக்கிறீர்களா? நேரம் இப்பொழுது 10:19. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தாய் வீடு. டிஆர்டி தமிழொலியில் இப்பொழுது முதல் 12 மணி வரை இடம்பெறுகின்றது பாடுவோர் பாடலாம். பாடுவதற்காக காத்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு இங்கிதமான இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழமை போன்று நீங்கள் பாடுவதற்காக அழைப்பு கழிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 03 9 3 9 1 48 47 71. பைபர் இலக்கம் இருக்கின்றது, அதாவது கட்டணம் என்றால் மட்டும் நீங்கள் பைபர் இணைத்தோடு இணைந்து கொள்ளலாம். அதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03 6807 74 27. பாடலை சரியான முறையில் பதிவு செய்து மிக தெளிவான முறையில் நமக்கு அனுப்பலாம். அனுப்புகின்ற பொழுது நீங்கள் வருகின்ற பொழுது அந்த பாடல் தர காத்திருக்கின்றோம். அனுப்ப வேண்டிய முகவரி tamil@kotmail.fr என்ற தளத்துக்கு நீங்கள் அனுப்புங்கள். அனுப்புகின்ற பொழுது அந்த பாடல் தர காத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ரெடியா? நாங்கள் ரெடி. அது மட்டுமல்ல, பிரான்சிலேயே ஒவ்வொரு 6ஆம் மாதம் 21ஆம் தேதி ஃபெத்லா மியூசிக் என்று சொல்வார்கள் இசை திருவிழா இடம்பெறுகின்றது. எமது டிஆர்டி தமிழொலியின் ஆதரவோடும் வருகின்ற, அதாவது நாளைய தினம் மாலை 4 மணிக்கு லாக்குர்னோ மார்க்கெட்டுக்கு முன்பாக பிரமாண்டமான இசை திருவிழா இடம்பெறுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். பாடுவதற்காக அழைப்பிலே காத்திருக்கின்றார் கணேசன். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கிறீங்களா ஐயா?
1: அவருக்காக இந்த பாடலை உடையப்படுறான்னு யோசிக்கிறேன்.
0: இல்ல இல்ல, அது நல்ல விஷயம். என்னென்று கேட்டால், அன்பானவர்களே, அதாவது இந்த இந்த இசைத்துறை, அந்த அதாவது என்ன சொல்றது, திரைத்துறை, திரைத்துறை என்பதை தன்னுடைய கையுக்குள் எடுத்து சகோதர பாசங்களையும் மண் வாசத்தையும் இந்த சாதிகளையும் ஒடுக்கிய எத்தனையோ திரைப்படங்கள், அதாவது வந்து வேதம் புதிதன்ற படம், முதல் மரியாதை என்ற படம், அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை ஒரு சாதாரண நடிகனாக, சும்மா என்ன சிவாஜி கணேசன் சொன்னார், என்னடாப்பா வந்து வர சொல்றான் போறான் பாவி, என்ன எடுக்க போறான்னு தெரியாது, அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தை ஒரு சாதாரணமாக வீட்டுல இருந்து வந்த மாதிரி, சரத்தோட வேட்டியோட வந்த மாதிரி விளங்குதானா?
1: நல்ல மேக்கப் இல்லாம நல்லபடியா செய்திருக்கிறார்.
0: மிக ஒரு, அதை விட அவர் பல நடிகர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு தான் இருக்கு. ராதா, மற்றது முத்துராமனுடைய மகன் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம், அவருடைய பாண்டியராஜன், அவர்கள் எல்லாம் அவருடைய கரம்பட்டு வந்தவர்கள் தான். ராதிகா, அவர்கள் எல்லாம்
1: பெரிய பெரிய ஆக்கள் கரம்பட்டாக்கள் தான்.
0: இல்ல, அவர்களுடைய படங்கள் கருத்தம்மா, மற்றது கிழக்கு சீமையிலே கொடி பறக்குது, 16 வயதிலே
1: பாடல் என்னன்னா நன்றி
0: சௌரம், நன்றி. எங்கள் அன்புக்குரிய கணேசன் அவர்கள் கோயில் மணி ஓசை தன்னை என்ற அற்புதமான பாடலை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இதோ அவருடைய பாடல்.

0: அந்த பாடலை எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார் எங்கள் அன்புக்குரிய கணேசன் அவர்கள். அவர்களுக்கும் எங்களுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். சவரம் மேலே நீண்ட நாட்களாக தன்னுடைய பாடல்களை அனுப்பி இந்த டிஆர்டி தமிழோடு இணைந்திருக்கின்றார் கணேசன் அவர்கள். அவர்களுக்கும் எங்களுடைய டிஆர்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்து யார் வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: கமலமணி அம்மா, என்ன வளமே அப்படி நிறைஞ்சல்றது இன்றைக்கு வேலைக்கு? அதான் என்ன ஏன் மினக்கடுவான்
1: என்ன?
0: அது சரி, சுகமா இருக்கிறீங்களோ?
1: என்ன
0: பாட்டு இன்றைக்கு? அது சரி, என்ன பாட்டு? யார் இருந்த? சூப்பர்
1: பாட்டு.
0: அள்ளி முடிச்சா கொண்டையாக்கும். அது சரி, நல்ல பாட்டு. என்னம்மா சூப்பர் பாட்டு? இந்த சரணம் எல்லாம் அன்றொரு நாளதே நிலவில் அவள் இருந்தாள் என் அருகில். ஆ, என்ன பாட்டு, என்ன வரிகளன் தெரியாது நாங்களே என்போம். மினக்கடுவான், நீங்கள் பாடுறதை கேட்போம். என்ன இல்லை, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வசந்த முல்லை முல்லை மலர் மேலே இந்த பாட்டு, இதுகள் எல்லாம் ஒரு
1: என்ன இந்த
0: பாட்டும்
1: போடுறது அதிகமா?
0: எந்த பாட்டு?
1: முதல் முதலாக பார்த்த போது
0: அது வெளுக்கிடடி விசுமடுவில் அந்த பாட்டை போட்டு பாடி பாடி அவ பாடிக்கொண்டு இப்ப விளக்கு மாத்தால கூட்டி கொண்டு முத்தத்துல பாத்தீங்களா? அவ பாடிக்கொண்டு இருப்பான். என்ன உன்னை முதன் முதலாக பார்த்த போது என்ன நினைச்சானே அவர் வந்து உலக நினைச்சு. அதெல்லாம் உண்மையில அந்த நாடகங்கள் ஒரு நகைச்சுவையும் ஒரு என்ன வடக்கு தெற்கு மலாவுதீன் அதுகளெல்லாம் ஒரு காவியங்கள்லாம் இவ்வளவோ சிறப்பு. சரி, நாங்கள் கேட்போம். என்னம்மா பாப்பா இந்த பாட்டையும் கேட்போம். அன்றொரு நாள் அந்த ஞாபகங்கள் வரட்டும். நன்றி அம்மா, நன்றி. கமலமணி அம்மா அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கின்றார். இதோ அவருடைய பாடல் வருகிறது காற்றலையில்.

0: நன்றி.
1: காலத்தால் அழியாத ஒரு மறக்க முடியாத பாடல், அருமையான பாடல், அன்று எல்லா இடங்களிலும் முழித்த பாடல். அந்த பாடலை எங்களுடைய கமலவணி அம்மா இணைந்து என் ஒருவரோடு இணைந்து அந்த பாடலை தந்திருந்தார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கலக்குங்க, கலக்குங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: மீனா மகேஸ்வரன், நலமா இருக்கிறீங்களோ? நாங்களும் நலமாக இருக்கிறோம். கோயில்கள் வருது, என்ன பஜனையால் பக்தியால் எல்லாம் இருக்கும். பக்தி பரவசம். சரி சொல்லுங்க, என்ன பாட்டு தர பொறியல்? சரி, எங்க திட்டுங்க பாப்பம், நல்ல கூற. நன்றி அம்மா.

பாடில் நீளம் கொண்டு வாமையோ.

0: ஹலோ.
1: ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? மீனா மகேஸ்வரன். உண்மையில இந்த வெள்ளிக்கிழமை வந்தால் ஒரு சந்தோஷம் தானே. எங்க பிறந்தம், எங்க வளர்ந்தம், எங்க இனி போய்போம், அதெல்லாம் ஒரு சந்தோஷமான நாள், மகிழ்வான நாளாக நாங்கள் நீண்ட காலமாக இந்த வாணியோடு என்னம்மா நன்றியம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் 10:40. அடுத்து யார் வந்திருக்கிற? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ? நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன பாடு தர போறீங்கள்? சரி சரி, ஒரு பிரச்சனை இல்லையம்மா. உங்களுடைய பாடல் வருகிறது என்னம்மா? சுகமாக இருங்க. நன்றி அம்மா, நன்றி. எங்களுடைய அன்புரிக்க ஸ்கந்தா அம்மா அவர்கள், இதோ அவருடைய பாடல்.

0: அருமையான ஒரு மெலோடி பாடல், சூப்பர் பாடலாகும். ஒரு காலத்திலே இந்த பாடலுக்கு ஒரு உயிர் இருக்கிறது. அந்த பாடலை அன்புக்குரிய எங்களுடைய ஸ்கந்தாம்மா அவர்களும் இன்னொருவர் முனைந்து தந்திருந்தார்கள். மிக அருமையான பாடல், நல்ல மெலோடி பாடல். சில மெட்டுகள் வந்து உண்மையிலே என்ன சொல்கிறது, அது கேட்கின்ற பொழுது மனதை நெருடி செல்லும். அந்த வகையிலே அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்து இங்கே யார் இணைந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ தலை, நலமா இருக்கிறீங்களா?
1: நான் தலையில, நீங்களாம் தலை.
0: இல்ல, வந்து இப்ப பாட்டு விழுகுது, ஆளு நிக்குது. என்ன உண்மையா வந்து விழுகுது? நீங்க லைன்ல நிக்கிறீங்களா? போ
1: டெக்னாலஜி
0: வேலை இது.
1: நல்ல
0: சூப்பர் பாட்டு.
1: எனக்கு எனக்கு எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு வந்து இந்த நாளைக்கு நான் தனியா படிப்பேன். படிக்கவே இல்லாமே
0: படிக்க வேணும், படிக்க படிக்க வேணும்.
1: எல்லோரும்
0: பாட வேணும், எல்லோரும் நல்லா இருக்கும்.
1: நான்
0: என்ன பிள்ளையா போறேன்?
1: விளையாட்டுக்கு
0: வந்து பாருங்க, இசை திருவிழா 21ஆம் தேதி லாச்சப்பலில், நாளைக்கு லாக்குர்னோவில்.
1: அப்படித்தான் சொன்ன பேரை குறிப்பிட விரும்பல வழியால சரிசில. அதனால
0: கேட்டபடியா மார சனிக்கிழமை நாளைக்கு தருகிறார்கள். ரொம்ப நாளைக்கே செய்யறோம். பிரம்மாண்டமான மேட பெரிய டெலிவிஷன். சரி, நன்றி சௌரம். வருகிறது பாடம். நன்றி சௌரம். எங்களுடைய அன்புக்குரிய பாலேந்திரா அவர்கள் தருகின்ற பாடல் இதோ.

0: நேரம் 10:54 நிமிடம். பாராட்டுகள். ஆம், இசை கலை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அதை நாங்கள் தேடி எடுத்து மகிழ்வோடு சந்தோஷமாக அப்படியே கொண்டு போய் ரக்கினா எல்லாரும் ஆனந்தப்படுவார்கள். வாழ்த்துக்கள் பாலேந்திரா அவர்கள். பைபரோடாக நீண்ட நேரமாக நிற்கிறார். வணக்கம் வணக்கம். சரி, அவருடைய இணைப்பு வரவில்லை. வணக்கம் உதயன், நிற்கிறீர்கள். வணக்கம்
1: உதயன்.
0: நான் நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்கள் நலந்தானே
1: அப்பன்?
0: சந்தோஷம் உதயன். என்ன பாட்டு உதயன் இன்றைக்கு?
1: படம் பாக்கியராஜன் படம், ஓட பக்கம் ஒரு குருவி வாவா
0: என்று
1: ஒரு பெண் குரலும் பாடி இருக்காங்க. ஒரு வித்தியாசமான பாடல், அதிகம் ஒழிக்காத பாடல் தான் இதுவும்.
0: நீங்கள் எடுக்கிற பாடல் எல்லாம் ஒரு தரம் ஒடுக்காத இடத்தான் டக்கட்டி கொண்டு வர
1: தேடி அங்கனைகளுக்கு இருந்தாலும் எடுத்து பாடிச்சு பார்ப்போம்ட்டு படிச்சு பார்க்கறது. இன்று இந்த பாடலை இந்த குரலை கேட்போமே அண்ணா.
0: நன்றி சகோதரம். நன்றி அப்பன். வாழ்த்துக்கொண்டிருக்க
1: வரவரையும் வாழ்த்துக்கொண்டு அன்போடு விடுகிறேன்.
0: நன்றி சகோதரம். நன்றி உதயன் அவர்கள் தருகின்ற பாடல். அன்பானவர்களே, வாழும் காலத்தில் வாழ்த்திவிட வேண்டும், வாழ்ந்த காலத்தை பதிவாக்கிவிட வேண்டும். அது யாருமே தொட முடியாது என்ற அளவுக்கு எங்களுடைய கலையோ அல்லது வாழ்க்கையோ அமைஞ்சிவிடுறா. அதை விட சந்தோஷம் ஒன்றுமில்லை. இதோ வருகிறது உதயனுடைய பாடல்.

0: நன்றி.
1: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்கள் தந்திருந்தார். நன்றி உதயன், வாழ்த்து கிளப்பன். எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும். பைபரூடாக நீண்ட நேரமாக நிற்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம், பைபர்ல நிக்கிறீங்க, கதைக்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், உங்களை தான் கதைக்கிறேன். அந்த பாடல் சரியா? நீண்ட முதலும் உங்களை அழைத்தேன் அழைத்தேன் வரவில்லை. சரி, பாட்டுக்கு அப்பம் என்ன? நன்றி சவரம், நன்றி. பதட்டப்படுகிறார், பரவாயில்லை, அவர் மாறி வந்து விட்டார் என்று அதை ஏற்றுக்கொள்வோம். எல்லோரும் ஏற்று. இதோ அவருடைய பாடல் வருகிறது.

0: இந்த பாடலில் வந்து என்னென்னு கேட்டால், இது சோகப்பாடல். அதிலே முதல் அந்த இன்பப் பாடல் அது நல்லா இருந்திருக்கும். நலம் நலம் தானே, எத்தனை பாட்டப்பா, அருமையான ஒரு பாட்டு. ஜெய்சங்கர் அவர்களுக்கு டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அந்த பாடல். அருமையான ஒரு பாடலை மகேந்திரன் தந்திருந்தால் ஒரு பதட்டம் ஒன்று இருக்கிறது குரலில். சரி, அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: ராவ் அண்ணா, என்ன சுகமா இருக்கிறீங்களோ? ராவ் அண்ணா, நல்லது நல்லது. ஓ நல்லது, சந்தோஷமாக இருக்கிற மகிழ்வோடு அண்ணா ஒன்று ரங்கி இருக்கிறீர்கள். உடகு
1: ராசி, நல்ல ராசி.
0: ராசி உங்களுக்கு எப்போ கூடாது ராசி, சொல்லுங்க.
1: கலைஞர் இருக்கு.

0: என்னுடைய பேனர் கேட்டுனா அது பெருசா இருக்குது, ஆனால் நாங்கள் அதிலே டிஆர்டி பற்றி சொல்லி அம்மா நாலு மணி கட்ட நாங்கள் இருக்கிறோம்ன்னு நான் அதுக்கு நீ கிளம்புறது சொல்ல அவனுங்க போறது 21ஆம் தேதி ராஜப்பலியில்
1: பிந்தி போகுதா
0: 21ஆம் தேதி தான் நோமலாகவே ஃபெத்லா மியூசிக் இந்த மாதம் 21 ஆனால் இங்கே வந்து லாக்குர்னில் கேட்ட உடனே 21ஆம் தேதி மார்க்கெட் இல்லோ மார்க்கெட்டுண்டா ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துல மார்க்கெட் நடக்கிறது இல்லோ 4 மணி 5 மணி மட்டும் இடம் தர மாட்டான். இது சனிக்கிழமை செய்து போட்டு எல்லாம் கூட்டி கட்டி கொடுக்கணும் இந்த அடுத்த நாள் மார்க்கெட். மேரியால மேயர் எல்லாம் வந்திருக்கான், வந்து செய்கிறபடி எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. மேரியெல்லாம் வேலை செய்கிறான், ரூபன் தெரியும் தானே உங்களுக்கு அவர்,
1: ரூபன் தெரியும்.
0: அப்போ அவர் மேரியால் எடுத்தது நாளை மேயராக்கள் எல்லாம் வெறியும் எல்லாம் சந்தோஷம்
1: சோனியா
0: வந்தது இன்னொரு நிகழ்வுக்கு, அப்படி அந்த கலை வாழ்க்கையும் போதண்ணா ஆண்டவனுக்கு நன்றி.
1: சந்தோஷம்
0: தானே,
1: 1000 கவலைகள் இருந்தானே, 4 பாட்டு எல்லாம் போயிடும்,
0: எல்லாமே சரி, எல்லாம் சந்தோஷம். அப்ப கேப்போம் ராசி, நல்ல ராசி. யாரு தனியவா?
1: பேபி சிவாவோட
0: அவர்களோடு. நன்றி, வருகிறது
1: பாடியவர்களுக்கும் பாடுவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி ரவண்ணா, நன்றி
1: நன்றி.
0: எங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரகுன் அவர்கள் தருகின்ற பாடல் இதோ. ராசிதான் நல்ல ராசிதான் அவரோடு இணைந்து பேபி சிவா அவர்கள் தருகின்றார் பாடல்.

0: அருமையான ஒரு பாடல். இந்த பாடலில் ஒரு சிறப்பை சொல்லலாம் என்னென்று கேட்டால், அந்த இருவரும் அந்த சுருதி பிடிப்பு அந்த நல்ல இதாக இருந்தது. கனதியாக இருப்பேன்னு சொல்வார் பாடல், நல்ல கனதியாக இருந்தது. அந்த சுருதி அப்படியே வெச்செடுத்தமாக நின்றது, அதுதான் மிக முக்கியம். அந்த பாடலோடு அப்படியே போயிடும். வாழ்த்துக்கள் ரகுண்ணா, வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட காலமாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, அடுத்து வந்திருக்கிறார் அன்றன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன். அப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலத்தோடு இருக்கிறோம் ஐயா. நீங்க சுகத்தோடு இருக்கிறீங்க?
1: ஆமா, நாங்களும் நல்ல நலத்தோடு இருக்கிறோம். ஒரு பாடல் வந்திருக்கு, அனுப்பியிருக்கிறோம். வந்திருக்கோம்,
0: வந்திருக்கா, வந்திருக்கா, வந்திருக்கா. வித்தியாசமா அனுப்பியிருக்கிறீர்கள் உனக்கு.
1: விளையாட்டுகள்
0: பெரும் விளையாட்டுகள் அனுப்பி விடுங்க கையோட. திருப்பி அனுப்பி விட ஐயா.
1: பாடினதாகவும் பாட போறதாகவும் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிஞ்சுட்டு பாடலாக்கு திருப்பி அனுப்பி கேட்போம்னா.
0: நன்றி சகோதரன். நேரம் இருக்குதானே, அனுப்பி விடுங்க அப்பான். அன்றன் அவர்கள், நேரம் 11:14. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. பாடுங்கள், பாடுங்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கோ. காலம் எல்லாம் இருக்கமா போகுது. வெயில்கள், மழை, எழுப்புள்ள கன பிரச்சனைகள், இந்த சந்தோஷமான காலத்தை கையை விட்டுறாதீங்க. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சார். நான் பிரான்ஸ்ல இருந்து
0: அலோசியஸ். அலோசியஸ் நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் சார், நல்ல சமயமா இருக்கேன். நீங்கள அப்படி நலமா இருக்கீங்க?
0: ஓ, உங்காற்று திரும்புமா?
2: அது வந்து இளைய அந்த இது பாரராஜாவின் அற்புதமான ஒரு படம். அந்த படத்துல இருந்த பாடலை அந்த நினைவா தருவதற்காக தந்திருக்கின்றேன். அதை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்னோட இணையத்தில் பாடிய சகோதரி கம்சப்ரியா என்ற சகோதரிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, வாய்ப்புக்கும் நன்றியை கூறி, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு சகோதரம், வாய்ப்புக்கு நன்றி சகோதரம்.
0: உண்மையில இந்த பாட்டு வந்து முதல் மரியாதை திரைப்படத்துல ஒரு மலேசிய வாசுதேவன் குரலே நடிகர் திலகத்துக்கு கொண்டு வந்த பாடல். ஆரம்பத்தில் நடிகர் திலகத்துக்கு யார் பாடினது? ஜெயராமன். இல்லை, ஜெயராமன் முதல்ல பாடியிருந்தார். அதுல பராசக்தியில துவங்கின பாடம். அதுலே அப்படியே பாடி வந்து எல்லாம் தூக்கி வென்று சவுந்தரராஜன் வந்து, அதுக்கு பிறகு மலேசிய வாசுதேவனை கொண்டு வந்தது.
2: மலேசிய வாசுதேவன் கடைசி நேரத்தில் இல்லா நேரத்தில் அவர் சுவாஜி வந்து
0: முயற்சி பண்ணதுக்காக சரியாக பொருந்தது.
2: எல்லாரையும் கொண்டு வர விரும்பி இருந்தாலும் அந்த நேரத்துல டிஎம்எஸ் பாட்டு வந்து எங்கேயோ உச்சத்தை தொட்ட பாட்டு. அவருக்கு கலகாலங்கள் இருந்தது.
0: இதோ வருகிறது.
2: அவர் கூட வச்சு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பாயிரு.
0: நிச்சயம், நிச்சயம்.
2: எங்களுக்கு ஒரு கவலையான விஷயம் தான்.
0: இந்த வருகிறது உங்களுடைய பாடல் சவரம்.
2: நன்றி சவரம், நன்றி, வாய்ப்பு.

முதல் மரியாதை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாடலும் அந்த நெஞ்சத்திலே உள்ள அந்த இயக்கத்தை சொன்ன பாடல். சரி, அவருக்கும் வாழ்த்துக்கள். எங்களுடைய அண்டன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கின்றார். இதோ அவருடைய பாடல் வந்திருக்கிறது. இதோ கேட்டு பார்ப்போம்.

0: அந்த பாடலை அண்டன் அவர்கள் தந்திருந்தார். உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படம் ஒரு வரலாற்று படம். அந்த திரைப்படத்திலே இருக்கின்ற அத்தனை பாடல்களும் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த பாடல்கள் அத்தனையும் முத்தாக வேணும் எனக்கு. 10-12 மீட்டு போட்டு அப்படி செதுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தை வெளிவர விடாமல் எத்தனையோ வஞ்சகங்கள் நடத்தியது யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் மக்கள் திலகம் மக்கள் திலகம்தான். உலகம் சுற்றும் வாலிபன் வந்தது திரைக்கு, அப்பாடா நாங்கள் பாட்டை கேட்போம். அந்த பாடலை அன்றன் தந்திருந்தார். தொடர்ந்து இங்கே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: அமுதராஜ் ஐயா, நலமா இருக்கிறீங்களா? கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தான். எப்படி பாட்டு வார்த்தின்ற பாட்டுண்டா செல்ல தேவையில் செதுக்கப்பட்ட பாடல் எல்லாத்திலும் அவர் கவனமாக இருப்பார். அதனால் தான் என்ன தெரியாது, வாழ்பெய தெரியாதா, சுருள் வாழ் சுத்த தெரியாதா, கம்பு சண்டை தெரியாதா, மான் கொம்பு சண்டை தெரியாதா, நீரின் நெருப்பும் படத்தை போய் பாருங்க. ஒரு கையால ஒரு ஒரு ஆள் ஒரு கையால மற்றால் இட கையால வாழ்வீச்சு, இதெல்லாம் இப்ப உள்ளவ யார் செய்யறது? நடிகத்திலும் சிவாஜி கணேசனை பார்த்தா வீரபாண்டிய கட்டப்பொம்மனா அல்லது கப்பலோட்டிய தமிழனா திருநாவுக்கரசரா எல்லாம் அவர் தான். அவரை பார்த்துதான் சிவபெருமான் என்றால் அப்படித்தான் இருக்கணும் என்றது திருவிளையாடல பார்த்தான் தெரியும். அவர் தான் சிவபெருமான், அவரை வச்சுக்கொண்டு செதுக்க வேண்டிய. சரி, பாடல் கேட்போம்ண்ணா. நன்றி சௌரம். உங்கள் அன்புக்குரிய அமுதராஜ் அவர்கள், அன்பானவர்கள் வருகின்ற பொழுது ஆசை தீர காய்ச்சி விட்டுறோம்.

0: நேரம் 11:32 அந்த அருமையான பாடலை எங்களுடைய அமுதராஜ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன பாட்டப்பா, அருமையான பாட்டு. நீண்ட நேரமாக நிற்கின்றார் சிங்கை மூர்த்தி. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி நடமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம் சிங்கை மூர்த்தி அண்ணா. நீங்கள் சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாட்டு? ஆஹா,
1: காதல் ஓவியம்
0: இளையராஜா. ஓ, எங்களுடைய பாரதிராஜாவுடைய
1: பாரதிராஜா.
0: அப்பப்பா, இரண்டு பேரையும் அவர்தான் அறிமுகம் செய்தது. யாரே?
1: கார்த்திக்கும் ராதாவும்.
0: இதுல வந்து இளையராஜாவுடைய பங்கு இந்த பாட்டுக்கு. இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வந்து ஒன்று மதங்களை உடைக்குது.
1: ஓம்,
0: இந்த திரைப்படத்திலே காதலுக்கு மரியாதை, காதலுக்கு மரியாதை வந்து காதலை உடைக்குது. வயதுக்கு இதுக்குமானது, அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லுது. ஒரு இந்த வயதுல இன்னது வரக்கூடாதுன்றதை சொல்றது. வேதம் புதிது வந்து மதங்களை உடைக்கிறது. அவர் குளிச்சிட்டு வரையக்குள்ளே சொல்லுவார், தேவர் என்று சொல்லியிருக்க, அதுல உனக்கு பின்னாலே என்ன நடக்கணும் கேட்பார். அதெல்லாம் ஒரு சரி, அது இல்லாம ஒவ்வொருத்தர் வருவார்கள், ஆனால் அவர்களுடைய படைப்புகள் நிற்கும். வாழ்றது வாழ்றது சாகிறதுன்றது சாதாரணமான விடயம், ஆனா அவன் வாழ்ந்தான் என்பதற்கு அடையாளம் இவருடைய படங்கள். அதுதான் மிக முக்கியம். வா, கோடு போட்டா அந்த கோட்டையணி நிரப்புறதுக்கு யாருமே கிடையாது. அவர்கள் இளையராஜா, கண்ணதாசன், எல்லாம் எல்லாம் பொன்னானாக்கள் தான்.
1: சும்மா
0: இப்ப வந்தவை எல்லாம் சும்மா ஒரு கத்தி எடுத்து பாடம் பாட்டை செதுக்கவனும். பசும் பொன் படம் பாத்தீங்களா? எப்படி செதுக்கி விட்டது. ஒரு சின்ன கதை எடுத்து
1: டைரக்டர் உருவாக்கி கொஞ்சம் படங்கள் தான், 40 படம் தான் செஞ்சிருக்கிறார் வந்து. ஆனா பெரிய ஒரு சாதனை.
0: அவரோட நடிக்கும் பொழுது எல்லாரும் பயம். ஏனென்றால் அட்டிக்க அந்த அந்த காட்சி வரையினா உடனே காதை பத்தி அடிச்ச உடனே அழுது ஒன்று நடிக்க, அதுக்கு பிரயோஜனம் பத்தி அப்படி நடிச்சிருக்கேன். அதெல்லாம் நல்ல சிப்பி சிப்பிட்டு ஒரு கல்லு போனால் அது சிலைதான். அதான் முக்கியம். சரி, போகட்டும். இப்ப
1: சகோதரி மல்யுதேவனோடு பாடி இருக்கணும்
0: இந்த பாட்டா? ஆஹா ஆஹா, வாழ்த்துக்கள். நீண்ட
1: காலத்துக்கு
0: நிச்சயமாக நான் ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது உதயன்கிட்ட கேட்பேன். இதுக்குள்ள உள்ளுகிட்ட இந்த சில கேட்கறது சும்மா இருக்கிறீங்களான்னு. என்னவன், என்ன ஒரு குடும்பமா போய்ச்சல்லோ எல்லாரும்.
1: உறவுகளோட சந்தோஷம் பண்ணாங்க பாடல.
0: சரி, பாட்டு கேட்போம்.
1: நன்றி,
0: சந்தோஷம். இதோ சிங்கை மூர்த்தி அவர்களும் மல்லி உதயன் அவர்களும்.

0: அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தில் இந்த மாபெரும் கலைஞனை மட்டுமல்ல, இதில் பங்காற்றிய அத்தனை பேரையும் உச்சத்துக்கு கொண்டு வந்த திரைப்படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இசை 100க்கு 200 கொண்டு வந்து அப்போத்தான் இந்த எலக்ட்ரானிக் கிட்டார் அந்த ட்ரம் பந்த அந்த ஸ்டைல்கள் இதெல்லாம் அதிலே போட்டு பாவிச்ச புன்னகமன்னன் போன்ற இடங்களே இளையராஜா பாவித்த அந்த வாத்திய கருவிகள் அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை தந்திருந்தார்கள் எங்களுடைய சிங்கமூர்த்தி அவர்களும் மல்லி உதயன் அவர்களும், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். ராஜலிங்க அண்ணா, சுகமா இருக்கிறீங்களா? அப்படித்தான் இருக்கணும், விட்டா
1: அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மல்லிகூர்த்தியை நாம் கலைக்கு இருக்கணும் வந்த மாதிரி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு.
0: ஓம், நீங்க என்ன பாட்டு தர போறீர்கள்?
1: பாட்டு போட்டு இருக்கு.
0: என்ன பாட்டு?
1: என்ன பாட்டு ஒன்று பயிற்சியில கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் வெயில பகுதிகளெல்லாம் முக்கியமான அலுவலகத்தில் நடக்கிறதுல இந்த என்ன அலங்காரங்கரை ஆசிரியர் ஒன்று வேண்டிய அந்த பாடலே போட்டிருக்கு.
0: நன்றி சௌரம், இதோ வருகிறத. நன்றி சௌரம், நன்றி சௌரம். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன், அந்த பாடல்

0: அருமையான ஒரு பாடல், ரொம்ப பிடித்த பாட்டல். இந்த பாட்டிலே டி எம் சவுந்தரராஜன் செய்த சில விளையாட்டுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அன்பு என்ற இரண்டாவது முறை வரைக்கும் ஒரு வித்தியாசமாக எடுத்திருப்பார். அலங்காரம் கலையாத சிலையுண்டு கண்டேன் அன்பே என்று முதல்வர் இரண்டாம் முறை அன்பே உண்ணுமா அந்த ஒரு சுலாட்டோட சுலாட்டி வருவாரா என்ன டிஎம்எஸ் கலைஞர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை அதிலே பூத்தி விடுவார்கள். வாழ்த்துக்கள் ராஜலிங்கண்ணா. அடுத்து வந்திருப்பவர் யார்? வணக்கம். காத்திருங்கள் காத்திருங்கள். பைபிள் ரோடாக நீண்ட நேரமாக நிற்கிறார். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் இந்திரண்ணா.
0: என்ன யூஎஸ்பியில் நிற்கிறீர்கள்?
1: நான் நீங்கள் மற்ற லைன் நினைக்கிறேன்.
0: அப்படியோ, சரி சொல்லுங்க.
1: நல்லது. நான் ஒரு பாடல் அனுப்பியிருக்கிறேன். தென்றலே இணைத்துடும் என்ற படத்திலிருந்து. தென்றல் வந்து இணைத்துடும் என்ற
0: பாடல். இளையராஜாவுடைய இன்னொரு படைப்பு.
1: கொஞ்சம் பசிக்கணும்னா இந்த உப்பு புளி பார்க்காம சாப்பிடுவோம் நாங்க. அப்படியான பாட்டு தான் ரெக்கார்ட் பண்ணது.
0: இல்ல, இந்த இந்த இந்த பாட்டில் ஒரு கட்டுத்தனம் இருக்கு. இந்த பாட்டு வந்து நாலு இந்த பாட்டு இப்படி இருக்கிறது. இதே இந்த ஸ்டைல்ல.
1: ஓ, இந்த இப்படி இந்த இந்த மட்டும்
0: இருக்கு. மனதுக்கு வருது. இந்த சரணம் இருக்குல்ல.

0: ஆ அந்த இடம் இருக்குல்ல, ஐயோ இளையராஜன்ற விளையாட்டுப்பா. இந்த பாட்டுக்கான விளையாட்டு சில இந்த யாரும் பாடக்கூடாத பாட்டுகள்ல இதே உண்டு விளங்கலாப்பன். மற்ற அந்த இன்னொரு பாட்டு ஐயோ நிலாக்கா நிலாக்காயின் அந்த நேரம், அந்த பாட்டுகள் கொஞ்சம் கஷ்டமான பாட்டுகள். உங்களுக்கு சிம்பிள் தானே பாட்டு கேப்போம். அவசரத்துக்கு பாட்டு பாட்டா வரணும், அப்பதான் எல்லா இருக்கும் ஒரு கவலை இதா இருக்கும், நெஞ்ச தொடணும்
1: என்ன.
0: சரி நன்றி சகோதரம், நன்றி. இதோ வருகிறது பாடல், இளையராஜாவுடைய தனித்துவம்.

அருமையான ஒரு பாடல். வாழ்த்துக்கள் வாசன், நல்ல உங்களுடைய நல்ல குரல், நல்ல கம்பீரமான ஒரு குரல், நல்ல பிடிப்பு. இசைஞானியுடைய ஒரு அற்புதமான படைப்பு தான் அந்த படைப்பு. அவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இங்கே யார் வந்திருக்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அடுத்து வந்திருப்பார். வணக்கம். சரி, இப்பொழுது நேரம் சரியாக 11:53. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எண்ணத்தை முடியும் தருவாயே நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அனைவருமே அற்புதமாக தங்களுடைய படைப்புகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. கலை என்பது எல்லோருக்குமே கிடைக்காது, விட்டுறாதீங்க. நன்றாக சந்தோஷமாக பாடுங்கள். இதில் பிளசரி சொல்கிறதுக்கு தேவையில்லை. ஆனந்தமாக எங்களுடைய பாடல்களை பாடி மகிழ்ச்சியாக பாராட்டி போட்டு போக வேண்டியான். யார் என்ன பாடல் தருகிறார்கள் என்று

பாட்டா, என்ன பாட்டுப்பா, அருமையான வரிகளும் அருமையான மெலோடிகள். சில பாடல்கள் சாகா வரம் பெற்றவை. அசோகன் அவர்களுக்கு டிஎம்எஸ் பாடியிருக்கிறார். அப்பா எத்தனை பேருக்கு அந்த பாடியிருக்கப்பானோ அதே குரலிலே. சரி, அடுத்து இங்கே ராஜன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். ஆளை காணவில்லை என்றாலும் அவருடைய பாடலை கொடுப்பது தானே நல்லது. அவருடைய பாடல் அனுப்பியிருக்கிறார்கள். இதோ அவருடைய பாடல் வருகிறது. நேரம் 11:58.

0: ஒன்று கண்டேன்.
1: மாறி வந்து விட்டது எங்களுடைய ராஜன் என்று போட்டிருந்தது அந்த ராஜலிங்கம். ஆஹா, எல்லோருடைய பாடலும் தந்து விட்டாய் விட்டு போன்றிருக்கிறது. நான் நிற்கின்றேன், எல்லோருடைய பாடல்களும் இங்கே வந்து விட்டது. அது ராஜலிங்கம், ராஜன் என்று இருந்தது ராஜலிங்கம். காத்திருங்கள்,
2: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 3,98
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.
1: நேரம் 12:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. இவ்வளவு நேரமாகவும் அன்புக்குரியவர்கள் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிட்டார்கள். எங்களுடைய அன்பானவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல் வரிகள் உங்கள் இந்திரன். ஏஐயிலே செய்யப்பட்ட பாடல், கடற்புலிகளுக்காக பாடல் கேட்போமா? இதோ

நேரம் 12:05. சரி, இப்பொழுது முதல் ஒரு சொற்ப நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அன்பு உறவுகளே, இது டிஆர்டி தமிழொலி, உங்கள் வானொலியில். இப்பொழுது சில இசைகள் தரப்போகிறேன். அந்த இசையில் வைபர் ஊடாக பெற முடியாது. ஏனென்றால் வைபர் ஊடாகத்தான் இந்த பாடல்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றேன். நான் தருகின்ற இசை என்ன பாடல் என்று நீங்கள் யாராவது சொல்லுங்கள், பார்க்கலாம். இதோ முதல் வருகிறது ஒரு பாடல். இசை என்ன பாடல் என்று

0: உண்மையில் இந்த பாடல் என்ன பாடல்னு தெரியாது. உங்களை கேட்பதற்காக யாராவது சொல்லுங்க. சரி, ஒரு ஆள் பறந்து வந்திருக்கு, பார்க்கலாம். யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் ரமேஷ் சேகரன்.
0: ரமேஷ்.
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க? இந்த பாட்டு
1: அன்பு நடமாடும் கலை கூடாமே,
0: அந்த பாட்டு சொல்லுங்க.
1: ஆமாம்.
0: சரி, பாப்பமா?
1: ஓகே,
0: நன்றி. சவரம் அவர் ஏதோ ஒரு பாட்டு சொல்லிக்கிறார், என்னன்னு தெரியல. பாப்பம், யாராவது சொல்லுங்க பாப்பம்.

0: ஐயோ இல்ல
1: கண்ணா சொல்லுங்க பாப்பா.
0: மாலை மாலையில் ஒரு மாலை.
1: சரி, இந்த பாட்டுல ஒரு சிறப்பு இருக்கு, என்ன சொல்லுங்க பாப்பா? இந்த கம்மிங் இருக்கல டிஎம்எஸ் எடுக்கிற இந்த கம்மிங் இருக்குதானே, அது மூச்சு விடாம அவ்வளவு முழுக்கும், அதான் அந்த டிஎம்எஸ் சிறப்பு. என்ன உண்மை இல்லையா? சரி, நன்றி அம்மாவா. சரி, அது ஸ்கந்த அவர்கள் சொன்ன அப்புறம் என்ன தவறு இல்லாது அவருக்கு நன்றி. இசை இசைக்கு பாடல் கண்டுபிடிங்க. வந்திருப்பவர்
2: ஹலோ
1: ரமேஷ்.
2: ஓ, திருப்பி ரமேஷ்.
1: என்ன பாட்டு?
2: பச்சை கிளி முத்துச்சரம்.
1: பச்சை கிளி பார்த்த நீங்களே?
2: உடாஞ்சு பார்த்தவாரு.
1: நன்றி ஜாவரம்.
2: நன்றி நன்றி.
1: சரி, அவர் சொன்ன அப்புறம் ஒரு ஆள் சொல்லிட்டா பெண் விட்டுறோம். பச்சை கிளி என்று சொன்னார், அது எனக்கு அஞ்சு

0: சரி, யார் வந்திருக்கிற பார்க்கலாம். வணக்கம். ஆஹா, வந்தவர் ஓடி விட்டார். வணக்கம், வந்திருப்பவர் மீனாமா?
1: ராஜாவின் பார்வை, ராணியின் பக்கம்.
0: ராஜாவின் பார்வை என்ன பிறந்து பார்கள். அடுத்தாள், வணக்கம். வணக்கம். வணக்கம், வந்தவரை காணவில்லை, என்ன சுணக்கம்? அடுத்து வந்தவர், வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் இந்த டெலிபோன்லயே கேட்டுக்கொண்டு போற உங்களுக்கு எடுக்க கஷ்டமா இருக்கு, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது ராஜாவின் பார்வை.
0: இது ராஜாவின் பார்வை. அப்ப அது வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் இந்திரன்.
0: அண்டன் ஐயா, என்ன மாதிரி, என்ன என்ன பாட்டு?
2: திரும்ப
0: மெட்டப்பாக்கு தலைகளாயோ? என்ன வருது?
2: ராஜாவின் பார்வை, அந்த பாட்டு.
0: நன்றி, நன்றி. ராஜாவின் பார்வை, ராணியின் பக்கமா பாத்தீர்? சரி, இந்த பாட்டு சொல்லுங்க. அவன் கட்டிக்கானா இது சொல்லுமா? இது ஒரு பாடலுடைய மறு பிரதி.

0: என்ன பாட்டு சொல்லுங்க பாப்? என் இது சிம்பிள் பாட்டு. இந்த பாடல் ஏற்கனவே வந்த பாடலை மீண்டும் இசையால் இளையராஜா ஒரு தாளாட்டு. யாருமே சொல்லவில்லை, இதோ வருகிறது பாடல். யாருமே சொல்லவில்லை, உங்களுக்கு பாட்டு தெரியாது, இதோ வருகிறது. ஆக்கள் வந்துட்டேன். வணக்கம் வணக்கம்.
1: காதல் பாட்டு பாட
0: அது தலை, அது என்ன அப்படி ஒரு பாட்டு இல்லையே.
2: அருமையான
0: ஒரு பாட்டு இந்த பாட்டு.

அதாவது உன்னை ஒன்று கேட்டேன் உண்மை சொல்ல வேண்டும் என்ற பாடலை இசைஞானி இளையராஜா மாத்திருந்தார். இப்போ இசையை பார்த்தீங்களா, ஒவ்வொரு இசையும் ஒன்று சொல்லுதப்பா.

0: வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: சரியா தெரியல, சிந்து நதி கேரியோரம்மா.
0: அதுதான் பாட்டு. நன்றி. வந்தீங்க சரியா தெரியாண்டு ஓட்டு போயிடும். வணக்கம்.
2: வணக்கம். இந்த நான் சிந்து நதி கரையோரம்
0: அந்த பாட்டு என்ன? நன்றி. பாத்தீங்களே எப்படி பாட்டு ஞாபகம் வச்சிருக்கணும். எங்கட வீட்டிலேயும் தான் பிரச்சனை. வந்திருப்பவர் வணக்கம். கேதீஸ்வரன். சரி, அவரும் சரியாக இணைந்து கொள்ளவில்லை. உண்மையிலே இந்த பாடல்கள் எல்லாம் முத்தான பாடல்கள் தான். சரி, இந்த பாடல் எல்லோருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். அடி அடி என்று அடித்த பாட்டு. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்
0: ரமேஷ்.
3: வணக்கம். ரமணம். ஆனந்தம் விளையாடும் வீடு.
0: ஆனந்தம் விளையாடும் வீடு. வீடு பாப்பா என்ன வீடு தான்.
3: சரி.
0: வணக்கம்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு.
0: ஆனந்தம் விளையாடும் வீடு. சரி, எங்கே யார் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். வணக்கம். பைபர்ல வந்தவர். வணக்கம். ஆனந்தம் விளையாடும் வீடு. சரி, நன்றி. ஆனந்தம் விளையாடும் வீடு அதான் பாடல். சூப்பர் பாடல். சந்திப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு. என்ன பாட்டப்பா.

0: வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் சார். காதலின் பொன் வீதியில்
0: சரி, காதலின் பொன் வீதி தான் என் நினைக்கடுவான். உண்மையிலே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த பாடல்கள் அத்தனையுமே நீங்கள் தெரிந்த பாடல்கள் தான். இதோ சரி அன்பானவர்களே, நல்லது பாடல்களை சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது வருகின்ற பாடல், இது பாடலும் ஏஐயிலே செய்யப்பட்ட பாடல். பாடல் வரி உங்கள் இந்திரன், பாடல் வரிகள்

இளமண்ணின் அரசனே.

0: நேரம் 12:18. சரி, உங்களுக்கு பிடித்த பக்தி பாடல் என்ன பாடலாக இருக்கும்? உங்களுக்கு பிடித்த பக்தி பாடல் என்ன பாடலாக இருக்கும்? சில பேருக்கு அந்த பாட்டு பிடிக்கும், இந்த பாட்டு பிடிக்கும். யாரா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பக்தி பாட்டு என்ன பாட்டு? எல்லோருக்குமே சில பக்தி பாட்டு பிடிக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். காதலின் பொன் வீதியில
0: பாட்டு. சரி, உங்களுக்கு பிடித்த பக்தி பாட்டு என்ன பாட்டு ஐயா?
1: எனக்கு ஒண்ணு,
0: கிறிஸ்தவ பாட்டுல சைவ பாட்டு.
1: சைவ பாட்டுல என்ன? மன்னானாலம் திருச்செந்தூரில் மன்னா. நல்ல ஒரு பாடல்.
0: அந்த பாட்டு தான் பிடிக்கும். இணைப்பதெல்லாம் மறப்பதுண்டோ, எனக்கும் இடம் உண்டு கற்பனையே உனகன்றி, அந்த பாட்டு அத்தனையுமே அதுல வருகின்ற பாடம். அவ்வளவு பாட்டுக்கு இசையண்டா அதுல புரிம்பாக சலங்க வெறுமையா
1: ஒரு
0: சந்தோஷமான காலம் ஐயா.
1: அருணா கோஷ்டி, கருணா என்ன, ராயன் கோஷ்டி,
0: ரங்கன் கோஷ்டி. சரி, முதன் முதலாக நாதஸ்வரன் தவிலோட ஆரம்பிச்ச ஒரு இசைக்குழு என்ன பேர்?
1: தெரியல.
0: முதன் முதலாக நாதஸ்வரம் தவில், நாதஸ்வரமும் வெறும் தவிலும் வெறும், அதிலே வந்த முதல் இசைக்குழு எது? யாராவது சொல்லுங்க கட்டிக்காரண்டா பாப்போம். அவர்கள் பாடுகின்ற முதலாவது பாடல் என்ன? அவ்வளவு எனக்கு பாடம். சரி, யாருமே சொல்ல மாட்டார்கள். முதலாவது இசைக்குழு நாதஸ்வரன் தவிலோட வந்த முதலாவது இசைக்குழு ரங்கன் இசைக்குழு. ரங்கன் இசைக்குழு, அதுல ரங்கன் வந்து கிட்டார், கிட்டார்
1: பாடுவர். என்ன பேர்?
0: வைக்கியராஜா, அமுதனண்ணா, அமுதன் அண்ணாமலியா, வைக்கியராஜாவா?
1: அமுதன் இல்லையா, என்ன பேர்? அந்த குறும்பகிட்டில பாடுவர்.
0: அவர் கோஷ்டிகள் பாடல அதிகமாக, அவர் தனி கச்சேரி தான் கூடுதலா செய்யறது.
1: நினைவில் மற்றது சிதுமலை அம்மன் கோயில் பாத்துருக்கேன். நல்ல ஒரு பேர், மகன் இங்கே இருக்கணும் நினைக்கிறேன்.
0: குறும்பசெட்டியோ நல்ல பேர். அவர்
1: பாத்துருக்கேன்
0: பக்தி பாட்டு. என்ன
1: உங்களுக்கு பேர சொல்லுங்க.
0: யாருக்கு
1: நாகர்கோயில்
0: விஜயரணம்? இவற்ற ஸ்டைல் வேற, அவற்ற நாகர்கோயில் விஜயரணம் வந்து டிஎம்எஸ் பாட்டு தான் கூடுதலா பாடுறது.
1: அவர் கூடுதலா இந்த பாட்டு பாடுறவர் கூடுதலா
0: சாய்ந்து போன. நன்றி சௌரம்.

அன்பானவர்களே, அன்றைய நினைவுகள், அன்றைய பதிவுகள் எல்லாமே ஒரு அற்புதம்தான். அந்த காலத்தில் கலைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் அவர்களுடைய. அன்றைய அந்த நிகழ்வுகள், அன்றைய காலங்கள் எல்லாமே பொன்னான காலங்கள். அதை மறக்க முடியாதல்லவா? அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனதுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வணக்கம். வணக்கம். ஓடிவிட்டார். உண்மையிலே இந்த ஒரு பெரிய ஆனந்தம் என்னென்று கேட்டால், இந்த ஆலயங்களிலே பாடுவது அதுகளெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு தான். அது பெரும் ஆனந்தம். அந்த விடயங்கள் எல்லாமே எல்லோருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சுகமாக இருங்க, நலமாக இருங்க. இப்பொழுது நேரம் 12:24. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். நாளை 4 மணிக்கு லாக்குர்ணுவில் பிரமாண்டமான இசை திருவிழா. மீண்டும் சந்திப்போம்.

0: 8 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 164 நாள். ஆண்டு நிறைவு பெற 201 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 30 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 1057. ஹிஜ்ரி 1447. துல்ஹிஜா மாதம் பிறை 27. நீங்கள் ஒளி 9.6 இணைந்திருக்கிறீங்க. வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது கிருஷ்மிதாவுடன் ஒளியின் உல்லாசம். நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு நான் கிருஷ்மிதா சிவராம் ஓடோடி வந்துட்டேன். கேட்பதற்கு நீங்களும் தயாரா இருப்பீங்க நம்புறேன். இது ஒளி 9.6 கேட்டாலி பரவசம்.
1: ஒளி 9.6 24 மணி நேர ஒளிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒளி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

ஒலி ஒன்பதாம் ரேட்டில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கிருஷ்மிதாவுடன் சனிக்கிழமை அதுவுமா வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பலர் உங்களுடைய காலை வணக்கங்களை புலனம் அதாவது வாட்ஸ்அப் மூலமா தெரிவித்துக் கொண்டு வரீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அண்மையில நான் ஒரு செய்தியை படிச்சிருந்த நேர்களே, இந்த நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சிங்கப்பூர்ல அதிக அளவுல பார்க்க முடியாது. வெளிநாடுகள்ல முக்கியமாக நார்வே போன்ற நாடுகள்ல இந்த நார்தர்ன் லைட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இந்த நார்தர்ன் லைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாயத்துல பச்சை வாடாமல்லி நீல நிறங்கள்ல இயற்கையான வெளிச்சம் தெரியும். இதுதான் வந்து நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக இரவு நேரங்கள்ல பார்க்க முடியும். ஆனா இந்த வருடம் 2026 வருடத்துல நார்தர்ன் லைட்ஸ பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே நேர்களே இந்த நார்தர்ன் லைட்ஸ பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. முக்கியமாக இணையதளத்துல பலரும் இதுக்கு இதை பார்ப்பதற்கென்றே காசு செலவழித்து வெளிநாடுகளுக்கு சென்று மெனக்கெட்டு இந்த நார்தர்ன் லைட்ஸ பாப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது. இந்த நார்தர்ன் லைட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்பொழுதே நீங்க கூகுள் பண்ணலாம் நார்தர்ன் லைட்ஸ் எப்படி இருக்கும்னு. இந்த வருடம் வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக இந்த நார்தர்ன் லைட்ஸ நீங்க வெளிநாடுகளுக்கு சென்று பார்க்கலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக தேவா அவர்களுடைய சில ஒரு பாடல் வரவிருக்கிறது, கேட்டு மகிழுங்கள். இது ஒரு 9:08 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: போட்டு தரவா?
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: ஜிமே இது உங்க ஒலி உணர்வு அறியீடு. இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சான தீ முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
0: ஒலி 9-6-8 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.

ஒலி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது கிருஷ்மிதாவுடன் ஒலினுல்லாசம். பலர் உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். உங்களுடைய சனிக்கிழமைய ஒலி ஒன்பது ஆறு எட்டுடன் செலவழிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சனிக்கிழமை ஒரு அருமையான ஒன்றாக மாறிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க தான் எங்களுடன் இணைந்திருக்கிறீங்க இல்லையா. நேயர்கள் பலரும் உங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. பி கணேசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலை வணக்கம். அமைதியாக இருப்பது நல்லது, ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாளை தவறாக்கிவிடும் அப்படின்ற ஒரு கூற்றுடன் அவருடைய காலை வணக்கத்தை தெரிவித்திருக்காரு. மிகவும் ஒரு உன்னதமான ஒரு கூற்று இல்லையா. இடம், பொருள், ஏவல் இத அனைத்தையும் தெரிந்து கொண்டு எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல நமது கருத்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இதை சார்ந்த ஒரு படத்தை தான் அண்மையில நான் பார்த்தேன். என்னோட அப்பா வந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னுகிட்டு இருந்தாரு. அந்த ஒரு காரணத்திற்காக பிளாஸ்ட் என்ற ஒரு படத்தை நான் பார்த்தேன். பெண்களுக்கான ஒரு படம் அப்படின்னு சொன்னா அதுவும் மிகையாகாது. முக்கியமா பெண்கள் ஏன் தற்காப்பு கற்றுக்கொள்ள வேண்டும். தற்காப்பு அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தற்காப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இந்த படத்தை பார்த்த உடனே தான் எனக்கு தெரிந்தது. ஒரு இடத்துல தவறு நிகழ்கிறது அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல நம்ம சும்மா நின்னுகிட்டு இருந்தா அந்த தவறுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு அளவுக்காவது நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. தவறு நடக்கும் ஒரு இடத்துல நம்ம எவ்வாறாவது தட்டி கேட்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் மனிதாபிமானம் அதாவது ஹியூமனிட்டி இல்லாமல் போய்விடும் நேர்களே. உதாரணத்திற்கு பெருவிரிவு போக்குவரத்து நிலையத்துல நம்ம இருக்கோம். அந்த இடத்துல ஒரு ஆடவரோ இல்ல ஒரு பெண்மணியோ ஒரு தவறு இழைக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு உதவிய செய்தோம் அப்படின்னாலே அது போதும். அதுதான் மனிதாபிமானம். எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க என்ன பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்வதற்கென்று ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நம்ம வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்னாலே நம்மள சுத்தி என்ன நடக்குது, பிறருக்கு ஏன் நம்ம உதவ வேண்டும் என்பத நம்ம தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நடக்கிறோம் நேயர்களே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு படத்தை தான் பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. பிளாஸ்ட் என்ற ஒரு படம், அர்ஜுன் அவர்கள் நடித்த படம். பிரீத்தி முகுந்தன் மற்றும் அபிராமி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. பார்ப்பதற்கே மிகவும் அருமையாக இருந்தது. நேரம் கிடைத்தா நீங்களும் இந்த படத்தை பாருங்க. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக ஏழு மணி செய்திகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு பாடலுக்கு பிறகு நியூ படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல்

காலை மணி 7 மிழக்கா புலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கிவிட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அமைதிக்கான இணக்க குறிப்பு நாளை கையெழுத்தாகும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜெனீவாவில் அது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதன்முறையாக அமெரிக்காவும் ஈரானும் உடன்பாடு நெருங்கிவிட்டதாக கூறுகின்றன. சில அடிப்படை கருத்து வேறுபாடுகள் இன்னமும் நீடிப்பதாக தெரிகிறது. போர் முடிவதாக இருந்தால் லெபனானையும் இஸ்ரேல் தாக்கக்கூடாது என்று ஈரான் நிபந்தனை விதிக்கிறது. சொற்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். முடிவானதும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், ஈரான் நாடாளுமன்ற நாயகர் முகமது பாக்கர் கலிஃபாவ் இருவரும் கையெழுத்து போடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகெங்கும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்று புகார் சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக ஊடக பக்கங்களை கண்காணிக்கும் தளங்களும் போட்டி சமூக ஊடக தளங்களும் அது பற்றி விவரம் தந்தன. பேஸ்புக் வேலை செய்யவில்லை என்று 62,000 அதிகமான புகார்கள் வந்தன. இன்ஸ்டாகிராம் இல்லை என்று தவித்து 8,000 அதிகமான புகார்கள். சிங்கப்பூரில் பேஸ்புக் இல்லை என்று டவுன் டிடெக்டர் தளத்தில் பதிவு செய்யப்பட்டது. பிலிப்பீன்ஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் மேட்டா நிறுவனத்தின் பல்வேறு செயலிகள் குறித்து சிக்கல் சொல்லப்பட்டது. மேட்டாவின் செயலி குடும்பத்தில் அவ்வப்போது தகராறு. இதற்கு முன் மார்ச் மாதம் பல நாடுகளில் தடங்கள். ஏன் என்ற கேள்விக்கு மேட்டா உடனடியாக பதில் சொல்லவில்லை என்று ராய்ட்டர்ஸ் சொன்னது. சிங்கப்பூரில் பசே பஞ்சாங் முனையத்தில் ஏற்பட்ட படகு விபத்தில் மூவர் மாண்டனர். விநியோக படகு மற்றொரு படகுடன் மோதி மூழ்கியது. மாண்டவர்கள் அனைவரும் விநியோக படகின் ஊழியர்கள் என்று நம்பப்படுகிறது. அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. கடல்துறை துறைமுக ஆணையம் சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டது. நேற்று காலை 9:30 அளவில் சம்பவம் ஏற்பட்டதாக அறிக்கை குறிப்பிட்டது. மாண்டவர்கள் 38 53 இடைப்பட்டவர்கள் என்று காவல்துறை கூறியது. விபத்து குறித்த விசாரணை தொடர்கிறது. செங்காங்கில் வீடமைப்பு வளர்ச்சிக்காக வீட்டில் ஏற்பட்ட தீயை தொடர்ந்து 100 அதிகமானோர் வெளியேற்றப்பட்டனர். 6 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நெருப்பு பற்றி எறிவதை காட்டும் காணொலி சமூக ஊடக பக்கத்தில் பதிவேற்றப்பட்டது. நேற்று மாலை 4 அளவில் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. ரிவர்வேல் ஸ்ட்ரீட் பிளாக் 125 மூன்றாவது மாடியின் படுக்கறையில் தீ பற்றியது. அப்போது வீட்டில் யாரும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 120 பேரை காவல்துறை பிளாக்கில் இருந்து வெளியேற்றியது. புகையை சுவாசித்த 6 பேர் சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சிங்கப்பூரில் வீடுகளிலிருந்து குப்பைகளை அகற்றுவதற்கான கட்டணம் உயரவிருக்கிறது. அடுத்த மாதம் முதல் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகள், தனியார் அடுக்குமாடி வீடுகள் ஆகியவற்றுக்கான கட்டணம் 44 அதிகரித்து 10.64 உயரும். தரை வீடுகளுக்கான கட்டணம் 1.5 உயர்ந்து 35.50 ஆகும். சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த கழிவு நிர்வாக முறை நீண்டகாலம் சீராய் செயல்படுவதை கட்டண உயர்வு உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டது. கழக வீடுகளில் வசிப்பவர்களுக்கு யூசேஃப் தள்ளுபடி கட்டண உயர்வை சமாளிக்க உதவும். தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையமும் மைக்ரோசாப்ட் நிறுவனமும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இணக்கு குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளன. வேகமாக வளர்ந்து வரும் AI தொழில்நுட்பத்தால் அதிகரிக்கும் அபாயங்களை கையாள்வது இலக்கு. ஆய்வு, தகவல் பகிர்வு, கொள்கை உருவாக்கம் ஆகிய 3 அம்சங்களில் இருதரப்பும் இணைந்து செயல்படும். இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் 100 பல்கலைக்கழக மாணவர்கள் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிபர் பிரபோ சுபியாந்தோவின் அரசாங்கம் அளவுக்கு அதிகமாக செலவு செய்வதாக மாணவர்கள் குறை கூறினர். நிறைய செலவாகும் இலவச உணவு திட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எண்ணெய் விலை அடிப்படை உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் வைத்தனர். நிர்வாக விவகாரத்தில் இராணுவத்தின் தலையீடு அதிகரிப்பதாகவும் மீண்டும் சர்வாதிகார ஆட்சி திரும்பக்கூடும் என்று அஞ்சுவதாகவும் மாணவர்கள் குரல் கொடுத்தனர். கொங்கோ குடியரசின் வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்ட இபோலா கிருமி தொற்று இப்போது நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் பரவுவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. நோய் பரவலை கட்டுக்குள் கொண்டுவர இன்னும் அதிகம் செய்யப்பட வேண்டும் என்று அது வலியுறுத்தியது. இதுவரை 676 பேருக்கு இபோலா பரவியிருக்கிறது. 136 பேர் மாண்டனர்.
டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி இலான் மாஸ்க் உலகின் முதல் ட்ரில்லியனர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு ட்ரில்லியன் என்றால் எவ்வளவு என்று அமெரிக்கர்கள் கணக்கு போடுகின்றனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பொதுமக்களுக்கான முதல் பங்கு விற்பனையை வெளியிடும் முன்பே அவரிடம் 279 பில்லியன் டாலர் இருந்தது. பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் 2 டிரில்லியன் டாலரை தாண்டியதும் அதில் கிட்டத்தட்ட பாதி சுமார் 982 பில்லியன் டாலரும் சேர்ந்து தற்போது இலான் மாஸ்க் சொத்து மதிப்பு சுமார் 1.5 டிரில்லியன் டாலர். ஒரு ட்ரில்லியன் என்பது 1 மில்லியன் மில்லியன். ஒரு நாளைக்கு 1 மில்லியன் டாலர் செலவு செய்தால் பணத்தை முடிக்க 100 வருடத்துக்கு மேல் பிடிக்கும். உலகக்கிண்ண கார்பந்து. இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடாவும் போஸ்னியாவும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டன. ஆட்டத்தின் 21வது நிமிடத்தில் யோவோ லுகேஷ் கோல் மூலம் போஸ்னியா முன்னணிக்கு சென்றது. 76வது நிமிடத்தில் ஆட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கைல் லாரன் ஆட்டத்தை சமப்படுத்தினார். அடுத்து அமெரிக்கா பரகுவே சந்திக்கும் ஆட்டம் காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: உங்களுக்காக இன்னும் சற்று நேரத்துல தமிழ் சார்ந்த ஒரு சில தகவல்கள் விஷயங்கள் வரவிருக்கின்றன. வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. 80களில் வெளிவந்த பாடல்களும் வரவிருக்கின்றன. இது ஒலி 9.68.
1: அப்பா ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம் இருக்கோம்.
2: நல்ல விஷயம் தானே. எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
1: நகரத்துல, அதுவோ வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம் இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
2: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
1: இப்படிப்பட்ட பிடிஓ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது

மிருகம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakab.sg/ready set go.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் சோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.

0: வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. சாங்கே நோக்கி செல்லும் PIE டாம்பினஸ் அவென்யூ 5 வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. மேலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து விளக்குகள் உள்ளதாக இருக்கின்றன. நார்த் பிரிட்ஜ் சாலை மற்றும் அரப் ஸ்ட்ரீட் அதற்கு நடுவில் இருக்கும் போக்குவரத்து விளக்குகள் உள்ளதாக இருக்கின்றன. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

சென்னை குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
3: என்ன ஒரு ஸ்ட்ராங்

ஒலி 96 எட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஒலி 96 எட்டின் தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமா, தீற்று என்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைய நம்ம தமிழ நிறைய வகையில பிரிச்சு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. உதாரணத்திற்கு இந்த பேச்சு, அதாவது ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேசு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு உரையாடல்ல நம்ம ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பகிர் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்த நம்ம பகிர்ந்து கொள்றோம், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு விஷயமா இருக்கலாம். முக்கியமாக இந்த பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன ஒரு பேச்சுக்கும் பகிருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதுல ஆய்வுகள் இருக்கும், ஆராய்ச்சி டீடைல்ஸ் இருக்கும், செப்பு செப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அப்படின்னா நம்ம பேசுவத ஒரு விடை, வினாக்கான விடையாக இருக்கும் செப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். உரை அப்படின்னு சொன்னா உரை ஆற்றுதல். நம்ம ஏதாவது முக்கியமான ஒரு பொருளை வைத்து அர்த்தமுள்ள ஒரு உரைய ஆற்றும் பொழுது உரை என்ற வார்த்தைய நம்ம பயன்படுத்துவோம். அதற்கு பிறகு நவிழ் அப்படின்னு சொன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பாணி, ஒரு ராகத்துடன் பேசுவத நம்ம நவிழ் அப்படின்னு சொல்லுவோம். இயம்பு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பேசுறத பாடுவது போல பேசுவாங்கல்ல ஒரு சிலர், அதை வந்து இயம்பு அப்படின்னு சொல்லுவோம். பறை அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு மூடிய ரகசியத்தை நீ மற்றவர்கள்கிட்ட சொல்ல போற, இல்லனா ஒரு அறிவிப்ப செய்ய போற, அந்த ஒரு அறிவிப்பு மிகவும் பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்க போகுது, அத பறை அப்படின்னு சொல்லுவாங்க. சாற்று அப்படின்னு சொன்னா டிக்ளேர் பண்றது, இந்த குற்றத்தை சாற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நுவல் அப்படின்னு சொன்னா அது ஒரு துவக்கத்தை வைத்து ஆரம்பிக்கப்படும் ஒரு பேச்சு, அதாவது இன்ட்ரோடக்ஷன், அந்த ஒரு பேச்ச நுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓது அப்படின்னா ஒப்பிக்கிறது, ரிசைட் பண்றது அப்படின்னு கூட சொல்லலாம். மனப்பாடம் செய்தத அப்படியே ஒப்பிப்பத ஓது அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக நேர்களே, விளம்பு அப்படின்னு சொன்னா ஒரு மெசேஜ், ஒரு செய்திய மற்றவர்கள் கிட்ட போய் சேர்ப்பத விளம்பு அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே இந்த பட்டியல்ல பாதி வார்த்தை எனக்கு தெரியாது, ஆனா பேச்சு என்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வேறுபட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா. உண்மையிலே இத கேட்பதற்கு எனக்கு வியப்பாக இருந்தது, படிப்பதற்கு ரொம்ப வியப்பா இருந்தது. உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. தமிழுடைய மகிமை ஒவ்வொரு நாளும் தெரிய தெரிய அந்த மொழியின் மீது எனக்கு அதிக அளவுல மரியாதை அதிகரித்து கொண்டுதான் இருக்குது. நேயர்களே, தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. 80களில் வெளிவந்த ஒரு பாடல், இளையராஜா அவர்களுடைய இசையில வந்த பாடல் இது. ஒலி 96 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 9 முதல் மாலை 6 வரை Star 7 மிரிகாப்பில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-3388-633-3888.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது, நான்காம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ டேம்பினஸ் அவென்யூ 7, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது, மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். இசிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ டனல் ஏர்போர்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது, வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் பார்க்கேஜினை.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சங்க காலகட்டத்துல காலை மற்றும் மாலை இந்த இரண்டு விஷயத்தையும் வெவ்வேறாக பிரித்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் காலை மாலை என்ற இரண்டு விஷயங்களை அவங்க வேறுபடுத்தி பார்த்து இருக்காங்களாம். உதாரணத்திற்கு காலை என்ற ஒரு விஷயத்த அந்த ஒரு நேரத்தை விடியல் சந்தோஷமான ஊக்கமளிக்கும் ஒரு விஷயமாக கருதப்பட்டிருந்தது. நேர்மறையான கண்ணோட்டத்துல காலை என்ற ஒரு நேரத்தை பார்ப்போம். அதே சமயத்துல மாலை வேளைய அந்தி அப்படின்னு சொல்வோம். அந்த ஒரு நேரத்தை சோகம் என்ற ஒரு உணர்வோட அதிக அளவுல ஒப்பிடுவாங்களாம். எதிர்மறையான ஒரு கண்ணோட்டம் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுது. ஒரு நாள் முழுவதுமாக வேலை செய்து ஓய்வு இல்லாமல் சோர்வடைந்த ஒரு நிலையில இருக்கும் பொழுது அந்த ஒரு சோகத்தை மாலை என்ற ஒரு நேரத்துடன் ஒப்பிடுவாங்களாம். காலை என்ற ஒரு நேரத்தை விடியல் உதயம் உற்சாகம் புத்துணர்வு போன்ற விஷயங்களுடன் ஒப்பீடு செய்வாங்களா. இதற்கு காரணம் மாலை நேரத்துல ஒளி அதாவது வெளிச்சம் மங்கிவிடும் இல்லையா. ஒரு நாளில் இருக்கும் இரண்டு காலகட்டத்தை மாலை காலை இந்த இரண்டையும் கூட அவர்களுடைய உணர்ச்சிகளுடன் சேர்த்து ஒரு சில பாடல்களை கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. சங்க காலகட்டத்துல அவங்களுடைய புத்தாக்கத்துக்கு ஒரு அளவே இல்லை நேயர்களே. உண்மையிலேயே அவ்வளவு யோசிப்போமா அப்படின்னு சொன்னா ஒரு வகையில வியப்பாகவும் இருக்குது. அவ்வாறு நம்மளை யோசிக்கவும் தூண்டுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இலக்கியவாதிகளுக்கு இது போன்ற சிந்தனைகள் அதிக அளவுல பிடிக்கும் அப்படின்னு தமிழ் படித்த பலரும் சொல்றாங்க. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. 90களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இது ஒலி 9.68 ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: போட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
1: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
2: ஹே ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போரா. ஹே ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சொரா.
3: வார இறுதி ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
4: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது, 4 தடத்தை தவிர்க்கவும். மேலும் எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ டேம்பினஸ் அவென்யூ 7, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது, 3 தடத்தை தவிர்க்கவும். இசிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ டனல் ஏர்போர்ட் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது, வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டுக்கு இணங்கிவிட்டதாக இருதரப்பும் தெரிவிக்கின்றன. அமைதிக்கான இணக்க குறிப்பு நாளை கையெழுத்தாகும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜெனீவாவில் அது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதன்முறையாக அமெரிக்காவும் ஈரானும் உடன்பாடு நெருங்கிவிட்டதாக கூறுகின்றன. சில அடிப்படை கருத்து வேறுபாடுகள் இன்னமும் நீடிப்பதாக தெரிகிறது. போர் முடிவதாக இருந்தால் லெபனானையும் இஸ்ரேல் தாக்கக்கூடாது என்று ஈரான் நிபந்தனை விதிக்கிறது. சொற்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். முடிவானதும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், ஈரான் நாடாளுமன்ற நாயகர் முகமது பாக்கர் கலிஃபா இருவரும் கையெழுத்து போடுவர் என்று தெரிகிறது. உலகெங்கும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவை செயல்படவில்லை என்று புகார் சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக ஊடக பக்கங்களை கண்காணிக்கும் தளங்களும் போட்டி சமூக ஊடக தளங்களும் அது பற்றி விவரம் தந்தன. பேஸ்புக் வேலை செய்யவில்லை என்று 62,000 அதிகமான புகார்கள் வந்தன. இன்ஸ்டாகிராம் இல்லை என்று தவித்து 8,000 அதிகமான புகார்கள். சிங்கப்பூரில் பேஸ்புக் இல்லை என்று டவுன் டிடெக்டர் தளத்தில் பதிவு செய்யப்பட்டது. பிலிப்பைன்ஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் மேட்டா நிறுவனத்தின் பல்வேறு செயலிகள் குறித்து சிக்கல் சொல்லப்பட்டது. மேட்டாவின் செயலி குடும்பத்தில் அவ்வப்போது தகராறு. இதற்கு முன் மார்ச் மாதம் பல நாடுகளில் தடங்கள். இப்போதைய தடங்கள் பற்றி ஏன் என்ற கேள்விக்கு மேட்டா உடனடியாக பதில் சொல்லவில்லை என்று ராய்ட்டர்ஸ் சொன்னது. பாசிர் பஞ்சாங் முனையத்தில் ஏற்பட்ட படகு விபத்தில் மூவர் மாண்டனர். விநியோக படகு மற்றொரு படகுடன் மோதி மூழ்கியது. மாண்டவர்கள் அனைவரும் விநியோக படகின் ஊழியர்கள் என்று நம்பப்படுகிறது. அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. கடல்துறை துறைமுக ஆணையம் சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டது. நேற்று காலை 9:30 அளவில் சம்பவம் ஏற்பட்டதாக அறிக்கை குறிப்பிட்டது. மாண்டவர்கள் 38 53 இடைப்பட்டவர்கள் என்று காவல்துறை கூறியது. விபத்து குறித்த விசாரணை தொடர்கிறது. சிங்காங்கில் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீட்டில் ஏற்பட்ட தீயை தொடர்ந்து 100 அதிகமானோர் வெளியேற்றப்பட்டனர். 6 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நெருப்பு பற்றி எறிவதை காட்டும் காணொலி சமூக ஊடக பக்கத்தில் பதிவேற்றப்பட்டது. நேற்று மாலை 4 அளவில் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. ரிவர்வேல் ஸ்ட்ரீட் பிளாக் 125 மூன்றாவது மாடியின் படுக்கை அறையில் தீப்பற்றியது. அப்போது வீட்டில் யாரும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 120 பேரை காவல்துறை புளக்கில் இருந்து வெளியேற்றியது. புகையை சுவாசித்த 6 பேர் சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இலவசங்களை அரசாங்கம் வாரி வழங்கிக் கொண்டிருந்தால் நாடு நொடித்து போய்விடும் என்று சொல்லி